0: வணக்கம், இந்த கேட்டு இருக்கீங்க மணி இப்போது 8:08 ஆச்சு. தெய்வீகன் மோகன் இன்றைக்கு உங்க கூட பேசிட்டு இருக்கோம்.
1: சரி, இன்றைக்கு தலைப்படம் எடுக்கும் போதே யோசிச்சோம், நேர்கள் கொஞ்சம் மனசை திறந்துருக்கு பேசக்கூடிய ஒரு தலைப்பா தான் நம்ம எடுத்திருக்கோம்.
0: சரி,
1: ஏன்னா எப்போதும் நம்மளை பாராட்டக்கூடிய சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னா, நான் இதை பண்ணுவேன், நான் இதை செய்வேன், இதுக்கு எனக்கு இந்த திறமை இருக்கு அப்படின்னு நம்ம டக்குன்னு சொல்லிடுவோம்
0: இல்லையா.
1: ஆனா இந்த ஒரு விஷயத்த சொல்றதுக்கு ஒரு பெரிய மன வலிமை அவசியம்.
0: சரிங்க, அதுதாங்க உங்களுக்கு இந்த மன வலிமை. இந்த ஒரு செயலை செய்யறதுக்கு எப்போதும் கொஞ்சம் குன்றி இருக்கும், என்னால முடியாது, இது ஆங்கில மொழியில மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம்ல.
1: நீங்க சொல்லுங்க, உங்களுடைய மைனஸ் பாயிண்ட் எதுவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்றத தாராளமா நீங்க அழைத்து எங்களோட பகிர்ந்து, அது எது வேணா இருக்கலாம். சில பேருக்கு வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய தடையாவே இருக்கும், ஆனா மாற்றங்கள் நமக்குள்ளதான் இருக்கும், அதை கொண்டு வந்துடலாம். ஒருவேளை முன்னே இருந்திருக்கலாம், இல்ல இப்பவும் இருக்கலாம், மாத்தவே முடியாம இருக்கலாம்ன்ற அந்த மைனஸ் பாயிண்ட் என்ன?
0: இது ஒண்ணுனாலதாங்க இதை நான் பண்ணவே இப்ப சில சம்பவங்கள் நடக்கும் பாருங்களேன், அந்த சம்பவத்தை பாத்துறாரு இந்த நண்பர், அந்த இடம் பக்கமே போக மாட்டாரு, இல்ல அந்த சம்பவத்தை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருப்பாரு. அதுல இருந்து அவரை கொண்டு வர்றதுக்கு நம்ம ஒரு நாலு நாள் உட்காரணும்ல.
1: எங்க உட்காருவீங்க? சரி, அழைத்து சொல்லுங்க உங்களுடைய மைனஸ் பாயிண்ட் என்ன. 3:22:25 7 3 3 4 7 6 8

0: அப்படிதாங்க சில நேரத்துல அந்த முடிச்சு அவிழ்க்கப்பட முடியாத நிலையில இருக்கிறோம். அதை அவிழ்த்துதான் ஆகணும் அப்படின்னு ஒரு கட்டாயம் கூட.
1: உங்களுடைய பலவீனம் என்ன? இன்றைக்கு மனசை திறந்து நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம்.
0: பிரியா வந்திருக்காங்க. நல்லா போகுது. உங்களுக்கு எப்படி போகுது? அது அப்ப சிறப்பா தான் இருக்கும். நாங்க இருக்கோம் உங்க கூட. சொல்லுங்க, எது உங்களுக்கு வந்து ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்?
2: மைனஸ் பாயிண்ட்னா எப்படின்னா, ரொம்ப சீக்கிரம் ஒருத்தவங்க பண்ண தப்பா மன்னிச்சிடுறது.
1: இல்லையா,
2: அதாவது ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம், பெரிய விஷயமா இருக்கலாம், ரொம்ப சீக்கிரம் மன்னிச்சிடுறது, அதை மறந்துடுறது ஈஸியா. அது வந்து அட்வான்டேஜா போகுது ஆப்போசிட் பார்ட்டிக்கு.
1: ஓ, அப்ப அதனால மன்னிக்கவே கூடாதுன்னு இருக்கீங்களா?
2: எனக்கென்னமோ
1: அது பலமா தான் தெரியுது. ஒரு விஷயம் நடக்குது, மறுநாளும் நீங்க அதை மறந்து பேச
2: பயன்படுத்திக்கிட்டாங்க.
0: எங்க நீங்க கொஞ்சம் இழுத்து பிடிக்கணுமோ பிடிச்சாகணும் பிரியா, பிடிச்சிருங்க.

0: வணக்கம். இன்னும் கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில சில செயல்களை நீங்க செய்ய மாட்டீங்க. ஏன் செய்ய மாட்டீங்க அப்படின்னு சொன்னா, அது என்னமோ உங்களுக்கு வந்து உங்களோட மன வலிமையை குறைக்கிற மாதிரி இருக்கும். இல்ல, இது எனக்கு செய்யறதுக்கு பெரிய சக்தி இல்லை, அதை கொஞ்சம் மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு கூட ஆங்கில மொழியில நம்ம வந்து விவரிக்கிறோம்.
1: பொதுவாகவே நம்முடைய பலவீனங்கள் தாங்க நம்முடைய பல சாதனைகளுக்கு ஒரு பெரிய முட்டுக்கட்டையா இருக்கு. அந்த பலவீனத்தை எப்படி பலமா மாத்தணும் அப்படின்னு பல பேருடைய செயலா இருக்கட்டும், அவருடைய வெற்றியா இருக்கட்டும், நமக்கு ரொம்ப அழகாவே நிரூபிச்சிருக்குன்னே சொல்லலாம்.
0: இன்றைக்கு நம்ம கூட பேசுறதுக்காக ஒருத்தவங்க வந்திருக்காங்க. இவங்க யாரு பாத்தீங்கன்னா, முடிந்த சனிக்கிழமை வந்து நம்ம மெர்டிகா 118 அப்படின்ற அந்த கட்டிடம் இருக்கு இல்லையா, அங்க வந்து ஒரு பெரிய போட்டி ஒன்னு நடந்தது. அங்க இருக்கிற அந்த படியை ஏறி முடிக்கணும். அந்த போட்டி பேர் வந்து The IHH Sky Race நடந்தது. இதுல இவங்க ரொம்ப பிரபலம் ஆயிட்டாங்க. அந்த காணொளியெல்லாம் நம்ம வந்து பகிர்ந்துகிட்டோம்.
1: உலகின் இரண்டாவது மிகப்பெரிய உயரமான ஒரு கோபுரத்தை படிகளால் கடந்த இன்றைக்கு அந்த வெற்றியாளர் நம்மோடு வந்திருக்காங்க.
0: அந்த வெற்றியாளர் இவங்க சொல்றோம் இல்லையா, இவங்க தான் நிறைவு செய்தாங்க.
1: ஆமா,
0: ஆனா இவங்க தான் வெற்றியாளர்,
1: மனசுல வெற்றி கொண்டுட்டாங்க.
0: சுப்லோஷினி இருக்கிறாங்க, சரியா சொன்னா பேரு?
2: வணக்கம்.
0: சரி, அவங்க பேர் அப்படிதான் சொல்லுவோமா?
2: இல்ல, என்னோட பேர் வந்து சுபோதினி.
0: சுபோதினி, சரி. அப்ப நான் உங்களை சுபுன்னு கூப்பிடலாமா?
2: எல்லாம்
0: அப்படிதான் கூப்பிடுவாங்களா? வணக்கம் சுபு, எப்படி இருக்கீங்க? உங்களை சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி.
2: எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சி.
0: எப்படி இது ஒரு நாள்ல அப்படியே பிரபலம் ஆவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சுபு வந்து எல்லாருக்கும் தெரிய வந்து ஒரு பெரிய ஒரு மன வலிமையை கொடுத்துட்டீங்க. சுபு, எப்படி இருந்தது அந்த ஏரி முடிச்ச அந்த அனுபவம்லாம், அதை பத்தி சொல்லுங்க சுபு.
2: ஏறி முடிச்சப்போ அது வந்து ஒரு சாதனை, இதை வந்து நான் கடந்துட்டேன், அப்படிதான் இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் வந்து இவ்வளோ ஆதரவு வந்து எனக்கு கொடுப்பாங்க, நிறைய பேர் எனக்கு வந்து பாராட்டு தெரிவிப்பாங்க, இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை.
0: எதிர்பார்க்கவே இல்லை. சரி, இந்த காணொளி வந்துச்சு, நீங்க தான் கடைசியா ஏறுறீங்க, உங்களை சுத்தி ஒரு 10 பேர் உங்க கூட ஏறினாங்க இல்லையா, இவ்வளோ நம்ம வைரல் ஆகணும்னு எப்படி சுபோக்கு தெரிஞ்சிச்சு?
2: அடுத்த நாள் காலையில நான் அந்த போட்டியெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நான் வந்து ஆக்சுவலி ஹாலிடேக்கு போயிட்டேன்.
1: ஓ, போட்டியெல்லாம் முடிச்ச பிறகு உடனே,
0: அதாவது
1: சுத்தி பார்க்க போயிட்டீங்க?
0: களைப்பார இளைப்பார போயிட்டீங்க.
2: ஆமா, அந்த ராத்திரியே நான் கிளம்பிட்டேன். சோ கிளம்பிட்டு அடுத்த நாள் காலையில எந்திரிக்கிறப்பதான் எனக்கு தெரிய வந்துச்சு, த்ரெட்ஸ் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் என்னை பத்தி பேசியிருக்காங்க.
0: காணொளி வெளியானுச்சு இல்லையா, நீங்க அந்த படியெல்லாம் ஏறுறது, யார் அது வெளியிட்டது?
2: அது த்ரெட்ஸ்ல ஒருத்தவங்க என் கூட ஏறினவங்க. அதுல என்னன்னா, அவங்க யாருன்னே எனக்கு தெரியாது, அவங்க யாருமே எனக்கு அறிமுகம் இல்லை. ஸோ அவங்க வந்து அவங்க லைக்
0: வழக்கமாவே நீங்க வந்து போட்டி மாரத்தான் நடந்தா போய் கலந்துக்குவீங்களா சுபு?
2: அது கலந்துக்குவேன். அது வந்து இந்த 3 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் ஃபன் ரன் நடக்கிற, ஆனா அந்த மெடல் வந்து அழகா பாக்குறதுக்கு அழகா இருந்துச்சுன்னா நான் போய் கலந்துக்கிறேன்.
0: அதாவது நீங்க வந்து எதுக்காக நீங்க போட்டியில கலந்துக்கிறீங்க? பதக்கம் நல்லா இருக்கணும்.
2: அது நம்ம கடந்து வந்தோன்னு அவங்க கொடுக்கற அந்த மெடல் இருக்குல்ல, அந்த ஒரு திருப்திக்காகவும் அது அழகா இருந்தா அது நம்மளுக்கு வேணும்னு
1: தோணும். போட்டியில கலந்துக்கிறோம், முதல் மெடல் தான் பாப்பீங்க, பதக்கம்.
2: ஆமா,
0: நீங்க இது வரைக்கும் கலந்துகிட்டதெல்லாம் ஃபன் ரன் இல்ல, அதெல்லாம் ஒரு மகிழ்ச்சிக்காக நீங்க மெதுவா ஓடலாம் வேகமா போகலாம், அது நம்ம விருப்பம். ஆனா 2000 படிகளை கடந்து நீங்க மேலே ஏறணும், அதுலயும் அந்த நேர கட்டுப்பாடு எல்லாம் இருந்துச்சு இல்லையா, எந்த ஒரு தைரியத்துல நீங்க வந்து தேர்ந்தெடுத்தீங்க சுப்பு?
2: இது வந்து என்னோட ஃப்ரெண்ட் லியானான்னு ஒருத்தவங்க, அவங்க போன வருஷம் கலந்துக்கிட்டாங்க. ஸோ அவங்க கலந்துக்கிட்டனால இந்த வருஷம் நீ என் கூட வரியா, நீ ஏறியா என் கூட அப்படின்னு வந்து ஒரு சேலஞ்ச் மாதிரி என்ன பண்ணாங்க. ஓ, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு, இதுக்கு முன்னே வந்து நான் இந்த மாதிரி கலந்துக்கிட்டது இல்லை, ஸோ ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 6ஆம் மாதம் வந்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் திறந்தாங்க. ஸோ அப்போ போய் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். ரெஜிஸ்டர் பண்ணி இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிற 2 வாரத்துக்கு முன்னே வந்து நான் ரொம்ப சீக்
0: ஆயிட்டேன்,
2: ரொம்ப உடல்
1: அப்பவே தடை வந்திருக்கு உங்களுக்கு.
2: ஆமா, நான் வந்து நினைச்சிட்டேன் நான் போக மாட்டேன், நான் கலந்துக்க மாட்டேன், இது வந்து அடுத்த வருஷம் பாத்துக்கலாம்
0: சரி
2: அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனா அது அந்த நாள் நெருங்க நெருங்க நான் ஏன் நான் போய் செய்யறதுக்கு முன்னே நான் ஏன் போய் வேணாம் முடியாது அப்படின்னு நான் ஏன் யோசிக்கணும்? நம்ம போவோம், இது வரைக்கும் ஏற முடியும், ஒரு 20 மாடியாச்சும் ஏறிட்டு வந்தாலும் ஓகே தான் அப்படின்னு நினைச்சிட்டு தான் நான் போனேன். அங்க போனோடனே அங்க போனோடனே அங்க நிறைய பேர் இருந்தாங்க.
0: சரி, இங்க நம்ம வந்து ஒரு புள்ளிய வைக்கிறோம். நம்ம ஒரு பாட்டை கேட்டுட்டு பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்ற கதையை தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம்.
1: இதற்கிடையில நேர்களும் தொடர்ந்து அழைக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய பலவீனம் என்ன அப்படின்றதையும் நீங்க அழைத்து சொல்லலாம்.
0: சுபு கூட்டிட்டு வந்து நம்ம பேசுறதுக்கான காரணம் இருக்கு. இந்த பாடலுக்கு பிறகு நம்ம அதை பத்தி பேசுவோம்.

0: பேராசிரியர் முனைவர் மு ராசேந்திரன்.
1: வானொலி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அருண் ஓவிய கண்காட்சியில ஒரு படமா பாத்துட்டு வர்றாரு. ஒரு இடத்துல இளம் ஓவியருக்கான விருது பெற்ற படம் அங்க இருக்கு, அதை பாக்குறாரு. அது தன்னுடைய நண்பன் தினேஷினுடைய படம். முதல்ல மகிழ்ச்சியா இருந்தாலும் ரெண்டாவது பார்க்கும்பொழுது அந்த படத்துல வெளிப்படையான ஒரு தவறு இருப்பதை அவரு உணர்றாரு. அப்ப அந்த நேரத்துல ஆசிரியர் அந்த பக்கம் வர்றாரு. அப்ப ஆசிரியர்கிட்ட இவர் சொல்றாரு, சார் இது வந்து பாருங்க சார், இந்த படத்துக்கா பரிசு கொடுப்பீங்க, இந்த பாருங்க சார் படத்துல வர்ற வெளிச்சம், அப்புறம் அதோட நிழல், அந்த நிழல் படுறதுக்கும் இதுக்கும் உள்ள தொடர்பே இல்லாம அது மாறி நிக்குது பாருங்க சார். அப்ப அவர் பார்த்து, ஆமா இல்ல அப்படிதான் இருக்கு அப்படின்னா, அப்புறம் எப்படி சார்? அப்ப ஆசிரியர் உடனே இவர்கிட்ட சொல்றாரு, சரி அருண் நீ நல்லா வரையப்பா, எங்க உன் படலாம் பையில வச்சிருக்கேன் சார், இந்த மாதிரி குறை இல்லாம செய்யணும், அதை ஒரு நிறைவா ஆக்கி நான் கொண்டு வரணும் சார் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்றாரு. அதை பெர்ஃபெக்ட் பண்ணணும்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப ஆசிரியர் சிரிச்சிட்டு சொல்றாரு, நிறைவு வந்து வெளியே வருவதற்கு முன் அடைய வேண்டிய இடம் இல்லப்பா, அது வெளிப்பட்டு மற்றவர்களோட கருத்தெல்லாம் கேட்கப்பட்டு திருத்த திருத்த மேம்படுத்த மேம்படுத்த மேம்படுத்த தான் அது வந்து ஒரு நிறைவான ஒரு நிலைக்கு அது வரும். அதற்கு முன்னாலேயே நீ வந்து நிறைவான ஒன்னு நீ எடுக்கணும்னு நினைச்சினாக்கா அது எப்படியா? அது நிச்சயமா அது வந்து உனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு கஷ்டம்தான் அப்படின்னு சொல்றாரு. மறுபடியும் அருண் வந்து இப்ப அந்த படத்தை திரும்பவும் பாக்குறான், ஒத்து ஒத்து பாக்குறான். பார்த்துட்டு அருண் பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப ஆசிரியர் கேட்கிறாரு, என்ன அருண் என்ன திரும்ப திரும்ப அந்த படத்தையே பார்த்துக்கிட்டு இருக்க, அதான் சொல்லிட்டிய இங்க குறை இருக்குன்னு அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவன் சொல்றான், இல்ல சார் இந்த முறை அதை பார்க்க பார்க்க எனக்கு என்ன தெரியுதுனாக்கா, நான் வரைய போற அடுத்த ஓவியத்தை எந்த இடத்துல இருந்து தொடங்கணும் எப்படி செய்யணும் அப்படின்ற ஒரு வழிகாட்டுதல் இந்த படத்துல இருந்து வெளிப்படுது சார். நீங்க சொன்னது மாதிரி நிறைவடையணும்னு காத்திருந்தாக்கா எதுவும் உருப்படியா நடக்காது சார். நம்ம முதல்ல முயற்சி செய்யணும், அந்த முயற்சியை வந்து மேம்படுத்தி மேம்படுத்தி செய்யும் போது அது இன்னும் நல்லா வரும்னு நான் நம்புறேன் சார். நன்றி.

0: டிசி படத்துக்காக எடுக்கப்பட்ட பாடல். இன்றைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு சுபோதினி இருக்கிறாங்க. இவங்க பாத்தீங்கன்னா வார இறுதி நாட்கள்ல நடந்த IHH ஸ்கை ரேஸ், இந்த உலகத்தின் மிக உயரமான கோபுரங்கள் வரிசையில இரண்டாவது இடத்தை பிடிச்சிருக்க நம்முடைய மன்னாராமர் டே கார்க்கு இல்லையா, அங்க ஏறி இவங்க வந்து சாதனை படிச்சிருக்காங்க. என்ன சாதனை படிச்சிருக்காங்கன்னா, அங்க அத்தனை பேர் ஏறினாங்க இல்லையா, இவங்க தான் கடைசியா அந்த புள்ளியை போய் தொட்டவங்க. ஆனா இவங்க போய் தொடுறதுக்கு இவங்க கூட ஒரு 10 பேர் அப்படி உதவி கொடுத்து இல்ல உங்களால முடியும் அப்படின்னு சொல்லி அவங்களை கூட்டிட்டு போய் சேர்ந்துருக்காங்க.
1: எனக்கு என்னன்னா இவங்க கிட்ட பேசும்போது ஒன்னே ஒண்ணு தான் புரியுது. நான் ஆரம்பத்துல என்ன நினைச்சேன் அப்படின்னா, இதுக்காக நான் வந்து அன்னாடிக்கும் பயிற்சி எடுப்பேன், இந்த ஒரு விஷயத்த தான் சாப்பிடுவேன், இப்படி நான் ஒரு கணக்கு போட்டு வச்சிருப்பேன்ல. ஆனா இவங்க கிட்ட பேசும்போது ஒண்ணு புரியுது, காலையில அந்த படியறதுக்கு முன்னாடி ரெண்டு மணிக்கு பிற்பகல் பொழுது படிய ஆரம்பிச்சிருக்காங்க.
0: சரி,
1: காலையில ரொட்டி சனம் சாப்பிட்டு போயிருக்காங்க.
0: எலும்பாள்ளியாங்களோ இவங்க வந்து இலகுவா ஓடுவாங்க, மலை ஏறுவாங்க, மரம் ஏறுவாங்க, குதிப்பாங்க அப்படின்றதெல்லாம் உங்களுடைய உடல் அமைப்பை பார்க்கும்போது இந்த பொண்ணுனால முடியுதா, அப்ப என்னாலயும் முடியும், யாரெல்லாம் அது வந்து ஒரு தடைக்கல்லா வச்சிருந்தாங்களோ அதெல்லாம் மாத்த ஆரம்பிச்சுட்டாங்க இல்லையா, இப்படி உங்களுக்கு அந்த ஒரு தைரியம் வந்துச்சு உங்க மேல இயேசுபு?
2: எனக்கு வந்து பொதுவாகவே எனக்கு வந்து இந்த ஓடுறது அங்க ஏறுறது இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. சோ எனக்கு வந்து நடக்கிறது எனக்கு மெதுவா
0: ஆறாமரே.
2: ஆமா, சோ இது கூட நம்ம நிதானமா போவோம் அப்படின்னு தான் நினைச்சேன்.
0: சரி,
2: சோ ஆரம்பிக்கிறப்ப நான் எனக்கே தெரிஞ்சிச்சு நான் கொஞ்சம் வேகமா தான் போறேன்னு. ஒரு 15th மாடி வரைக்கும் போயிட்டோனே இது நம்மளால முடியாது, நம்ம வெளியேறலான்ட்டு அப்படி ஒரு சிந்தனை எனக்கு வந்துருச்சு.
0: ஏன்னா
2: நிறைய பேர் வந்து என்னை ஓவர்டேக் பண்ணிட்டு நிறைய பேர் போயிட்டாங்க. ஸோ அப்ப 25th மாதில வந்து வாட்டர் ஸ்டேஷன் அண்ட் மெடிக் இருக்காங்க. ஸோ நம்ம அங்க போனோம்னா அவங்க கிட்ட சொல்லிடலாம், இன்னும் 10 மாதிரி ஏறி போய் அவங்க கிட்ட சொல்லிடலான்ட்டு மெது மெதுவா ஏறினேன். ஆனா நான் இந்த 18th மாடி போய் பாக்குறப்ப 1-8 போட்டுறப்போ இது முன்னுக்கு இன்னொரு 1 இருந்துச்சுன்னா நம்ம வந்து நம்ம இலக்கு அடைஞ்சிட்டோம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அப்ப சரி, இப்ப வந்து நான் என்ன பண்ணேன், நான் வந்து சிவனேசா எனக்கு எல்லா வலிமையும் கொடு, நான் இந்த 118 வந்து போய் தொடுறதுக்கு எனக்கு எல்லா தைரியமும் கொடுக்கணும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த டைம்ல வந்து 3:00 தான் என்னோட இலக்கு வந்து 5:30 118
0: இதுதான்
2: நான் போட்டுட்டு போன பிளான்.
0: 3:00 நீங்க எத்தனாவது மாடியில இருக்கீங்க?
2: 18th மாடியில.
0: இன்னும் போறதுக்கு 100 மாடிகள்.
2: ஆமா. சோ அப்ப இன்னும் 2.5 இருக்கு. நம்ம ஏன் இவ்வளவு அவசரப்படுறோம்? நான் வந்து நிதானமா மெதுவா போகணும் தானே நினைச்சேன். மத்தவங்க விட்டுட்டு போறதுனால நான் ஏன் அந்த ப்ரெஷருக்கு வந்து ஆளாகணும் அப்படின்னு நினைச்சிட்டு, நம்மளால எவ்வளவு முடியுதோ நம்ம போவோம், நம்மளால கண்டிப்பா முடியும். சோ கடவுளை வேண்டிக்கிட்டு எனக்கு எல்லாம் தைரியமும் வலிமையும் கொடுங்கன்னு சொல்லிட்டு போனேன். சோ போய் 25th மாதிரி போய் சேர்ந்துட்டேன். அங்க சேர்ந்தோடனே அந்த மெடிக் வந்து எனக்கு ஒரு பாட்டில் 100+ ஃப்ரெஷ்ஷா, ஐ மீன் ஜில்டுன்னு
1: குடிச்சிருக்காங்க,
2: கொடுத்தாங்க. மத்தவங்களுக்குலாம் வந்து கப்புல தான்.
1: ஓ அப்படியா?
2: எனக்கு வந்து ஒரு பாட்டில் கொடுத்தாங்க. சோ அப்ப வந்து மாடியில வந்து ஸ்வீப்பர்ஸ் சொல்லுவாங்க. சோ அவங்க எல்லாம் வருவாங்க. சோ அதுல வந்து ஒரு சைனீஸ் காய் வந்தாங்க ஒருத்தர், அவர் பேர் வந்து கீத். சோ அவர் வந்து, ஓ நீங்க தான் ஏறுறீங்களா கடைசியா, நீங்க ஏறி முடிக்க போறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் ஆமா நான் ஏறி முடிக்க போறேன். சரி ஏறுங்க, நான் உங்க பின்னாலே வரேன், உங்களுக்கு சப்போர்ட்டா நான் வரேன். உங்களுக்கு எங்க பிரேக் எடுக்கணும், உங்களுக்கு கலப்பா இருக்கு, நீங்க கொஞ்ச நேரம் மூச்சு வாங்கணும் அப்படின்னு நீங்க ஸ்டாப் பண்றீங்களோ ஸ்டாப் பண்ணுங்க, நீங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க போங்க அப்படின்னு சொல்லி என் பின்னாலேயே தான் இருந்தாரு
0: அந்த கீத்.
2: அவர் வந்து என்னை தாண்டி போல, அவர் என்ன சொன்னார்னா, நீங்க தான் கடைசின்னு நினைக்காதீங்க, நான் தான் கடைசி சொன்னாரு. சோ அவரு நான் 118 போய் தொடுற வரைக்கும் எந்த கட்டத்திலயும் யாருமே வந்து என்னை தாண்டி முன்னுக்கு போய் என்ன வந்து இந்த லாஸ்ட் பர்சன் வந்து அவங்க
0: உணர வைக்கல
2: பண்ண வைக்க. சோ அப்ப மணி வந்து 4:40 ஆகுறப்போ நான் வந்து 80th மாடி வந்து போய் சேர்ந்துட்டேன். அங்க சேர்ந்ததுக்கு அப்புறம் நிறைய ஸ்வீப்பர்ஸ், நிறைய அந்த சியர் பண்றவங்க, மெடிக்ஸ் எல்லாரும் வந்து சேர்ந்துட்டாங்க அங்க. அப்பதான் இது வந்து
0: நீங்க தான் வந்து ஹீரோ அந்த நாளுக்கு,
2: அப்படி அந்த ஒரு இமேஜ் ஃபார்ம் ஆயிருச்சு நேரத்துல. ஸோ அப்போ அவங்க சொன்னாங்க அந்த பில்டிங் வந்து 5 மணிக்கு அடைச்சிருவாங்கன்னு, அதுதான் அவங்களோட
0: இவெண்ட்.
2: ஸோ அப்போ நான் அவங்க கேட்டாங்க இப்போவே வெளியாகிறீங்களா, நீங்கள் 80 மாதிரி வந்துட்டீங்க, இதே பெரிய பெரிய விஷயம் அப்படின்னாங்க. நான் சொன்னேன் இன்னும் 20 நிமிஷம் இருக்கு, நான் எது வரைக்கும் போகிறேன்னு பார்ப்போம், அதுக்கு 5 மணியோட நான் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன், என்னோட வாட்ச் எல்லாம் கழட்டி வச்சுட்டேன், எனக்கு அந்த டைம் ப்ரெஷர்
1: வேணும்.
2: ஸோ அப்போ ஏற ஆரம்பிச்சேன். அவங்க அப்போ அவங்க கூட வந்தவங்க கூட சொன்னாங்க நீங்கள் வந்து இன்னும் மெதுவாக இருங்க, ரொம்ப வேகமாக ஏறாதீங்க அப்படின்னு. அப்போ தான் அவங்கெல்லாம் வந்து ஸ்ப்ரேலாம் அடிச்சு விட்டு அப்புறம் தான் ஏற ஆரம்பித்தேன் மறுபடியும். அப்போ நான் மேலே அப்போது 118 போய் சேர்ந்துட்டேன். அப்போ அவங்க வந்து இந்த பாட்டெல்லாம் பாடினாங்க, பாட்டெல்லாம் பாடி என்னை ரொம்ப வந்து உற்சாகப்படுத்தினாங்க. உங்களுக்கு என்ன சாப்பிட பிடிக்கும், இது முடிச்சதுக்கப்புறம் போய் பிரியாணி சாப்பிடுங்க அப்படி இப்படின்லாம் என்னை ரொம்ப வந்து அந்த ப்ரெஷரே இல்லை, ரொம்ப காமாக வச்சுக்கிட்டாங்க எல்லாருமே. ஸோ 118 போய் சேர்ந்தாச்சு. போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் மணி 5க்கு மேலே
1: ஆச்சுன்னு. அவங்களும் சாத்தாம அடிக்காமலுக்காக
0: இந்த போட்டி நேரமே அதிகரிக்கப்பட்டிருக்கு.
2: எனக்கு தெரிய வந்துச்சு.
0: எத்தனை மணிக்கு போய் தொட்டிங்க? 1:18
2: 5:20 போல.
1: ஓ, அப்ப கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் மேல வந்திருக்கும்.
0: அப்படியே இந்த கதையை நம்ம அப்படியே கொண்டு போக போறோம். உங்க கூட வந்தாங்க இல்லையா, அதுல ஒருத்தவங்க இந்த கதையை விவரிச்சிருக்காங்க நம்ம கிட்ட, அது அப்படியே நாம பேசலாம் கேட்கலாம். வேலரி அப்படின்றவங்க, இவங்க ஒரு சீன பெண்மணி. இதுல மலேசியாவுடைய அந்த ஒரு ஒற்றுமை தன்மை எப்படி வெளிக்காட்டப்பட்டது அப்படின்றத ரொம்ப அழகா சொல்றாங்க, வாங்க கேட்கலாம்.
3: Basically, I am the one that have to sweep the floor to ensure that the last participant crosses the finishing line. I met Subo at level 50. Then I was with her, I asked her, like checking on her, whether is she okay, whether she wants to proceed to continue to level 118. That time is around about 4:10 when she reached to level 76, which is one of our rest zone. Then I check on her again, I asked her whether she still want to continue to level 118. Is because our event ends at 5 p.m. So that time is around 4:30 lah. So she said that she wants to complete the climb. And based on my experience, I was thinking probably she could make it, maybe like slightly later, 5 something. Then I just told her that okay, let's do this together, I'm with you. So she knows that she's like a bit pressure, like, you know, she has to finish the climb by 5 p.m. Uh-huh. The thing is, she decided to, you know, take the challenge, and she continued the climb without stopping. That's where we started to, I accompany her to climb up to, you know, to the top level. That is where the other crew members, including the staff marshal and also the IH medical team, together we just walk her up to level 118 just to cheer her and encourage her. Because by the time she reached up to like 104, she's already very tired and her legs started to get cramped. That is where we keep checking on her, making sure that she's fine to continue the climb. And a few of us, like the medical crew, including me, myself, we help her to carry some stuff so that she can have lesser weight on her body. That is where she can able to continue to climb. So one thing about Subo, I'm very inspired, is that she believes in herself. She can make it. She didn't stop at all. She just like me, stopped like just a few seconds just to take a deep breath, and she continues. This is something all of us, all of our team members, we just keep encouraging her, motivating her, just give her that kind of voices, you know, to let her know that this is your goal. We will help you to achieve that. That is how she made it to 118, and all of us are so happy for her, and she definitely deserves a good view, and also that can actually inspire a lot of Malaysians that climbing up Merdeka 118 is not as hard as you think. It's just, you just need to believe in yourself, keep climbing until you achieve your goal.
0: Apart from all this, right, what we as like viewers notice, right, the spirit of Malaysian. So how proud are you to do this?
3: Oh, very proud, because we as a Malaysian, we coming from different races and we just support each other. That's it. Very simple. So we just being a Malaysian, being caring. If anyone needs help, needs encouragement, need motivation, we are all there just to help, just to give them the encouragement to achieve the goal. This is what Malaysians, we are all a kind and caring people. Regardless of what kind of situation, when you are tough or you are any kind of situation, we are there just to support each other. That's the spirit of Malaysians. Okay, so Subo, I'm so proud of you. You are really awesome. You inspired a lot of Malaysians out there, you know, telling them that actually, you can do it. Climbing Merdeka 118 is not as hard as you think. As long as you believe in yourself, you believe in your goal, everyone, including yourself, will supporting you and you will get there. And for all the Malaysians, thank you so much for supporting this video. And I will wish everyone here happy Merdeka Day. See everyone next year at Merdeka 118.
0: Oh, definitely we'll send Subo again, huh?
3: Yeah, sure.
0: Thank you, Valerie. Thank you so much. Wishing you a very happy Merdeka too.
3: Yeah, you too.
0: So, நீங்க அந்த அவங்களுக்குலாம் என்ன சொல்லணும் இந்த நேரம் உங்களை அவ்வளவு புகழ்ந்து பேசியிருக்காங்க. நம்ம ஒற்றுமையை வெளிப்படுத்துறதுக்கும் நாட்டு மேல இருக்கிற பற்ற வெளிப்படுத்துறதுக்கும் நம்ம பெருசாலாம் யோசிக்க வேணாம். நம்ம வாழ்க்கையில அதை அமல்படுத்தலான்றதுக்கு ஒரு பெரிய உதாரணம் நீங்கல்ல. இந்த நபர்களுக்கெல்லாம் நீங்க என்ன சொல்லணும்? நீங்க
2: நன்றி தான். உண்மையிலே நான் எதிர்பார்க்காத சப்போர்ட் அவங்க கொடுத்தாங்க. நான் நினைச்சேன் நான் வந்து தனியாக தான் நான் போய் 118 தொடுவேன் அப்படின்னு நினைச்சேன். ஆனால் அவங்க கொடுத்த ஊக்கமும் உற்சாகமும் லைக் என்னை இன்னும் மோட்டிவேட் பண்ணிச்சு கிவ் அப் பண்ணக்கூடாதுன்னு. ஸோ இவங்க அவங்க யாரு என்னன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி. அவங்களும் வந்து எந்த ஒரு வேறுபாடு அந்த மாதிரி எதுவுமே பார்க்காம ரொம்ப எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ எனக்கும் வாய்ப்பு கிடைச்சா நான் மற்றவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் சிஸ்டமா இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன்.
0: இதுதான் மலேசியாவோட அழகு, நீங்க சொல்லுங்க உங்க வாயால.
2: இதுதான் மலேசியாவோட அழகு.
0: அதேதான்.

0: ஒவ்வொரு வருடமும் இந்த தேசிய மாத இந்த காலகட்டத்தில் தான் போட்டி நடக்குதுல்ல, இது வந்து அடுத்த வருடம் நடக்க போது யார் வேணா போய் கலந்துக்கலாமா?
1: யார் வேணாலும் கலந்துக்கலாம்.
0: இப்ப ஏதோ விதிமுறைகள் இருக்கா இது கலந்துக்கிறதுக்கு அப்படின்னு?
1: இல்ல, நம்ம வந்து திரகாத்திரமா இருக்கோம்னு நம்ம உறுதிப்படுத்திக்கிட்டு நம்ம போய் ஏற வேண்டியது.
2: காலையில ரொட்டி சனாய் சாப்பிட்டு போனாலே ஏறிடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை சுபு கொடுத்துருக்கேன்.
0: இப்போ நீங்க 3 மணி நேரம் கிட்ட எடுத்துக்கிட்டீங்க இல்லையா, இப்போ இதுல வெற்றி பெற்றாரு இல்லையா, அவரு எவ்வளவு நேரத்துல இந்த 2000 அதிகமான படிகளை கடந்தாரு?
1: அவர் வந்து 15 நிமிஷம் 30 வினாடி கிட்ட.
0: ஓ, 15 நிமிஷம்.
2: ஆனா அவரை தாண்டறதுக்கு என் கூட ஒருத்தர் இருக்காரு, கூட்டிட்டு போங்க.
0: ஒரு நிமிஷம் பார்த்து அந்த அளவுக்கு பாருங்க, எவ்வளவு 15 நிமிஷத்துல கடக்கறானு பெரிய விஷயம்.
2: வேகம், விவேகம். சுபு, இதுல இருந்து நீங்க கத்துக்கிட்டது, நாங்க எங்களுக்கு ஒரு படிப்பினையா எடுத்துக்கணும்னா என்ன சொல்லுவீங்க சுபு? நீங்க அதை ஏறி முடிக்க முடியாதுன்னு அந்த 18வது படியில யோசிச்சீங்க, 25வது படியில யோசிச்சீங்க, ஆனா அதெல்லாம் தாண்டி பரவாயில்ல 3 மணி நேரத்தை தாண்டுவோம், நம்ம வந்து 118வது மாடியை போய் தொடரோம் அப்படின்னு முடிவெடுத்தீங்க இல்லையா, அதுல இருந்து நீங்க மத்தவங்களுக்கு சொல்ல வேண்டியது என்ன சுபு?
1: முதல் விஷயம் என்னன்னா, நம்மளோட ஓவர் திங்கிங் மைண்டை வந்து நம்ம அமைதிப்படுத்தணும். அதை வந்து நம்ம அமைதிப்படுத்திட்டோம்னா நம்மளுக்கு ஒரு நிதானம் கிடைக்கும், நம்மளால முடியும், நம்ம வந்து நம்ம இலக்கத்தோட முடியும்னு. ஸோ இப்போ நான் என்ன நினச்சேன்னா, மற்றவங்க கம்பேர் பண்ணுறப்ப நான் ஒரு பிளஸ் சைஸ் கேர்ளாக இருக்கிறப்ப நான் வந்து கொஞ்சம் நேரம் எடுத்துக்குவேன் அப்படின்னு. இட்ஸ் ஓகே, நேரம் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, நம்ம இலக்கை வந்து நம்ம அடையணும். இது வந்து நம்ம பாடி ஸ்ட்ரெங்க் பத்தின ஒரு விஷயம் இல்லை, இது வந்து நம்ம மென்டல் ஸ்ட்ரெங்க். நம்ம மென்டல் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக எவ்வளோ வலிமையாக இருக்கும், நம்ம எடுத்த முடிவு வந்து நம்ம நிர்ணயிச்ச குறிக்கோளை வந்து நம்ம போய் சாதிக்கணும், நம்ம அதை தொடணுன்றது வந்து நம்மளோட மென்டல் ஸ்ட்ரெங்க் பொறுத்து தான் இருக்கு. ஸோ உண்மையிலே நம்ம எல்லாருமே வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லான ஆளுங்க. ஸோ இதுதான் நான் வந்து நான் உணர்ந்தேன். நான் வந்து அங்கே போய் 118 நான் தொட்டப்போ இதுதான் எனக்கு தோணுச்சு, வாவ், நான் சாதிச்சிட்டேன், என்னால் முடியும். இது வந்து உண்மையிலேயே என்னோட மென்டல் ஸ்ட்ரெங்க்னால தான் நான் செஞ்சேன், நாட் பிகாஸ் ஆஃப் மை பாடி ஸ்ட்ரெங்க் அப்படின்னு.
0: சரி, ஆமா, நீங்க சொல்லும் போதே புரியுது. இப்ப என்னன்னா, இப்ப நாங்க கூட என்ன நினைச்சோம் அப்படின்னா, இதை ஏறத்துக்கு முன்னாடி நீங்க பல பயிற்சிகள் அதுக்கு முன்னே ஏதோ நீங்க நடப்பீங்களா இல்ல மலை ஏறுவீங்களா, நீங்க எதுவுமே இல்ல அப்படின்னு சொன்னீங்க. உங்க இலக்கு அடைஞ்சிட்டீங்க, இதுக்கப்புறம் இந்த வருஷத்துல தொடங்கணும் அப்படின்ற மாதிரி எதுவும் யோசிச்சிருக்கீங்களா, என்ன ஆரம்பிக்கலான்னு இருக்கீங்க இதுக்கப்புறம்?
1: இப்போ வந்து நான் இதை எப்படி அடைஞ்சேன்னா, இந்த 118 இந்த 2000 படிகளுக்கு மேலே நான் எப்படி கடந்து போனேன்னா, கன்சிஸ்டன்சினால
2: தான். ஆமாம்.
1: ஸோ அந்த ஒரு விஷயத்த வந்து இனிமே என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னியாக இருக்கட்டும், இல்லை என்னோட கரியரில் இருக்கட்டும், எதுலேயுமே வந்து நம்ம எது ஸ்டார்ட் பண்ணாலும் எது தொடங்கினாலும் ஒரு கன்சிஸ்டண்ட்டாக நம்ம செய்வோம், விடாமுயற்சியோட நம்ம இலக்கை போய் அடையிற வரைக்கும் நம்ம செய்வோம். நம்ம அப்படி ஒரு முடிவெடுத்தா நம்மளால சாதிக்க முடியுது அப்படின்னு வந்து எனக்கு தெரிஞ்சிடுச்சு. ஸோ அந்த சீக்ரெட் இஸ் கன்சிஸ்டன்சி அண்ட் அவர் மென்டல் ஸ்ட்ரெங்க்.
2: நான் இன்னொன்னு உங்ககிட்ட கேட்கணும், என்னதான் நம்ம இப்படிலாம் இருந்தாலும் நம்ம கூட 4 பேர் சரியானவங்க இருந்தா நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பெரிய உயரத்தை கூட அடையலான்றத நம்ம இது வரைக்கும் படிச்சிருப்போம், கேட்டிருப்போம். நீங்க அதற்கு ஒரு பெரிய உதாரணமா ஆயிட்டீங்க. உங்களுக்கு அது இப்ப எந்த அளவுக்கு புரியுது சுபு? உங்களுக்கு தெரியாதவங்க வேற, உங்க கூட வந்து கூட்டாளி உங்களுக்காக காத்துட்டு இருந்தாங்க, உங்களுக்கு தெரியாதவங்க தான் அந்த வேலரி மாதிரி நபர்கள் உங்களுக்காக நின்று தொட வச்சிருக்காங்க அப்படின்னா என்ன சொல்லுவீங்க அதை பத்தி?
1: அது வந்து சில பேருக்கு வந்து உதவி கேட்கறதுக்கோ இல்ல சில பேர் வந்து உதவி பண்ணா அதை ஏத்துக்கிறதுக்கோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கூச்சமா இருக்கும். அதுல நானும் ஒரு ஆளுதான். இப்ப ஒருத்தங்க வந்து எனக்கு உதவி பண்ணா எனக்கு வந்து ஒரு மாதிரி கூச்சமா
0: இருக்கும், சொல்லுவாங்க.
1: சோ நான் என்ன கத்துக்கிட்டேன்னா, இட்ஸ் ஓகே டு ஆஸ்க் ஃபார் ஹெல்ப். நம்ம அந்த உதவி வாங்கிக்கிறதுல வந்து எந்த தப்பும் இல்லை. ஓகே, அவங்க வந்து லைக் அவங்க வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அதை நம்ம ஏற்றுக்கிட்டு நம்ம அதை கடந்து போகலாம். நம்மளுக்கும் வருங்காலத்தில் அப்படி ஒரு வாய்ப்பு வந்தால் நம்மளும் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி சப்போர்ட் பண்ணி உதவி பண்ணி நம்ம அவங்களையும் ஆமா தூக்கி விடுறதுக்கு வாய்ப்பு நம்மளுக்கு வரப்ப நம்ம செய்யலாம்.
2: நிச்சயமா சுப்பு, ஒரு பெரிய ஒரு தன்னம்பிக்கை கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்ல, எப்போதுமே நம்ம வந்து ஒற்றுமையுடைய அடையாளமா இல்ல ஒரு ஒரு நாட்டுடைய ஒற்றுமை சின்னத்துக்கு அடித்தளமா யாராவது இருக்காங்களா அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். இந்த தேசிய தினத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பட்டியல உங்களுடைய பெயரும் கண்டிப்பா சேர்க்கப்படுது. ஏன்னா அவ்வளவு பேர் த்ரெட்ஸ்லயும் இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம்லயும் இருக்கட்டும், டிக்டாக்லயும் உங்களுடைய காணொலியை பகிர்ந்தாங்க. ரொம்ப அழகான ஒரு செய்தி அது.
0: எனக்கு என்னன்னா இப்ப கேல நம்ம எங்க போனாலும் அந்த மிரட்டிக்கா ஒன்று பாக்கலாம். இதுக்கப்புறம் பார்க்கும் போது சுப்பு ஞாபகம் தான் வரப்போகுது. இங்க தானே படி ஏறி இருப்பாங்க.
2: இவங்களை பத்தி தெரிஞ்சு ஒரு வாரமா பேசிட்டு இருக்கிற சூழ்நிலை அதை பார்த்தோம்னா நீங்க தான் ஞாபகத்துக்கு வந்தீங்க. எப்படி ஏறி இருப்பீங்க, எப்படி ஏறி இருப்பீங்க அப்படின்னு. வாழ்க்கையில இன்னும் பெரிய உயரத்துக்கு போகணும். உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்து இந்த நேரத்துல சொல்லிக்கிறோம் சுப்பு.
1: ரொம்ப நன்றி. And it all ஒரு அடி எடுத்து வைக்கிறதுல தான் அது இருக்கு. அந்த ஒரு அடி எடுத்து வச்சோடனே நம்ம போயிடலாம்.
2: தேசிய தின வாழ்த்துக்கள். மிருடிகா வாழ்த்து உங்களுக்கு.
1: எல்லாருக்கும் மிருடிகா தின வாழ்த்துக்கள்.
0: ரொம்ப ரொம்ப நன்றி.

0: நாட்டின் வளர்ச்சியை உந்தச் செய்வதில் மன நிறைவு மனப்பான்மை கைவிடப்பட வேண்டும். பிரதமர் வலியுறுத்தல். புகை மூட்டம், சுகாதார தயார் நிலைகள் அதிகரிக்கப்படும். தேசிய நாள் பள்ளி விடுமுறை, வாகனங்களின் எண்ணிக்கை 2.2 மில்லியனுக்கு அதிகரிக்கும். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 9 மணி முதன்மை செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். மலேசியா தொடர்ந்து வலிமையாகவும் துரிதமாகவும் முன்னேறுவதற்கு ஏதுவாக அனைத்து தரப்பினரும் மன நிறைவு பண்பாட்டினை கைவிட வேண்டும் என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார். இந்த பழக்கத்தை தொடர்ந்து கடைபிடித்தால் நாடு முன்னேற்றமடையாது, இது நாட்டை பலவீனமாக்கும் என்றார் அவர். நாட்டில் உள்ள சில நிறுவனங்கள் 10 முதல் 12 மில்லியன் ரிங்கிட் இழப்புகளை எதிர்கொள்கின்றன, இதனை வழக்கமான ஒன்றென கூறுகின்றனர். இம்மாதிரியான சிந்தனைகள் மாறுபட வேண்டும் என பிரதமர் தெரிவித்தார். ஆகஸ்ட் 31 தேசிய நாள் உட்பட செப்டம்பர் 16 மலேசிய நாள் கொண்டாட்டங்களுக்கு முன்னதாக நாட்டில் புகை மூட்ட சிக்கல் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட பிரார்த்தனை செய்யும்படி டாக்டர் ஸ்ரீ அன்வார் மலேசியர்களை கேட்டுக்கொண்டுள்ளார். இவ்விரு கொண்டாட்டங்களுக்கான ஆயத்த பணிகளை அரசாங்கம் துரிதப்படுத்தியுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். முன்னதாக நாட்டின் சில பகுதிகள் புகை மூட்டத்தை எதிர்கொண்டுள்ளதால் தேசிய நாள் கொண்டாட்டம் தொடர்பில் மாற்றங்கள் இருந்தால் அறிவிப்பு வெளியிடப்படும் என அரசாங்க பேச்சாளர் டாக்டர் ஸ்ரீ ஃபமி ஃபடில் குறிப்பிட்டிருந்தார். நாட்டை பாதித்துள்ள புகைமூட்ட சூழலில் அதிகரிக்கும் சுகாதார நேர்வுகளை சமாளிக்க கண்காணிப்புகளும் சுகாதார வசதிகளின் தேவைகளும் அதிகரிக்கப்படும் என சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. ஆரோக்கியமற்ற காற்றின் தரத்தை தொடர்ந்து ஆஸ்மா, மேல் சுவாசக்குழாய் தொற்று, ஏர்டி போன்ற நேர்வுகள் திடீரென அதிகரிப்பதை எதிர்கொள்வதில் இந்த தயார்நிலை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாக அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹமத் கூறினார். நாட்டில் 30க்கும் மேற்பட்ட பகுதிகளில் காற்று மாசு குறியீடு ஆரோக்கியமற்றதாக பதிவு செய்யப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இந்நிலையில் நோய்க்கான அறிகுறிகள் அடையாளம் காணப்பட்டால் முகக்கவரி அணிதல், போதுமான நீர் அருந்துதல் உட்பட வெளி நடவடிக்கைகளை குறைத்துக் கொள்ளும்படி அமைச்சர் அறிவுறுத்தினார். ஆசியான் தொழிலாளர் அமைச்சர்களின் புதிய பணித்திட்டத்தின் கீழ் இத்துறை தொடர்பான வட்டார திட்டங்களுக்கு தலைமையேற்கும் பொறுப்பு மலேசியாவிற்கு வழங்கப்பட்டுள்ளது. இதனால் 2026-2030 ஆசியான் பசுமை வேலைவாய்ப்பு திட்டத்தின் தலைவராக மலேசியா தனது பொறுப்பை தொடர்வதாக மனிதவள அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஆர் ரமணன் தெரிவித்தார். 2018 தொடங்கி நாடு இப்பொறுப்புகளை வகிக்கின்றது. பசுமை பொருளாதார மாற்றத்தை சுற்றுச்சூழல் உட்பட முதலீடாக மட்டும் பார்க்கக்கூடாது, மாறாக புதிய வேலைவாய்ப்புகளை நிரப்புவதற்கான திறன்கள் ஆசியான் தொழிலாளர்களிடம் இருப்பதும் உறுதி செய்யப்பட வேண்டும் என்றார் அவர். வேளாண் துறையையும் உணவு பாதுகாப்பையும் வலுப்படுத்துவதில் மலேசியா சீனாவை எடுத்துக்காட்டாக கொள்ள வேண்டும் என வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ மொஹமட் சபு வலியுறுத்தினார். தொழில்நுட்ப பயன்பாடு, உற்பத்தி அதிகரிப்பு, திட்டமிடப்பட்ட அணுகுமுறையில் புறநகர் மேம்பாடு ஆகியவற்றில் சீனாவின் அனுபவத்தை மலேசியா பெற வேண்டும் என்றார் அவர். உள்நாட்டு தொழில்துறையினரின் நலனை புறக்கணிக்காமல் இதர நாடுகளின் அனுபவங்களின் அணுகுமுறைகளை கையாள்வதன் மூலம் மலேசியா தனது வேளாண் உணவுத்துறையை தொடர்ந்து வலுப்படுத்துவதற்கான பெரும் ஆற்றலை கொண்டுள்ளதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பின் வெளியுறவு அமைச்சர்களுக்கான திடீர் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ மொஹமட் ஹசன் சவுதி அரேபியா ஜெட்டா சென்றடைந்தார். இன்று நடைபெறும் ஒருநாள் கூட்டத்தில் மலேசிய பேராளர் குழுவிற்கு அவர் தலைமையேற்பார். பாலஸ்தீனத்தின் அண்மைய நிலவரம், காசா உட்பட மேற்கு கரையில் இஸ்ரேல் முன்னெடுத்துள்ள சட்டவிரோத குடியேற்ற விரிவாக்கம் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படும். இவ்வேளை இதர நாடுகளைச் சேர்ந்த தமது சகாக்களுடனும் டாக்டர் ஸ்ரீ மொஹமட் ஹசன் வர்த்தகம் முதலீடு தொடர்பான இருவழி சந்திப்பை நடத்துவார். தேசிய நாளையும் பள்ளி விடுமுறையையும் முன்னிட்டு நாளை தொடங்கி 31 வரையிலும் செப்டம்பர் 4 முதல் 7 வரையிலும் 2.2 மில்லியன் வாகனங்கள் வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையை பயன்படுத்தும் என கணிக்கப்பட்டுள்ளதாக பிளஸ் நிறுவனம் தெரிவித்தது. அதனைத் தொடர்ந்து இலக்கவியல் பயண அட்டவணை மை பிளஸ் டிடிஐ வாயிலாக முன்கூட்டியே பயணத்தை திட்டமிடுமாறு அது கேட்டுக்கொண்டது. ஓய்வு தலங்களிலும் சாலை கட்டண சாவடிகளிலும் பணியாளர்களின் எண்ணிக்கையும் பிளஸ் ரோண்டா காவல் சுற்றுகளும் அதிகரிக்கப்படும் என அது கூறியது. மேலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட 33 இடங்களில் விவேக தடம் முடுக்கிவிடப்படும் என பிளஸ் குறிப்பிட்டுள்ளது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: வளரும் தலைமுறைக்கு கற்றுக் கொடுப்போம். சுதந்திரம் சும்மா கிடைக்கவில்லை என்று, அது ஒற்றுமைக்கும் பொறுமைக்கும் அர்ப்பணிப்புக்கும் கிடைத்த மகுடம் என்று.
2: நாட்டுப்பற்றை நெஞ்சிலும் நாட்டிற்காக இன்னுயிர் நீர்த்தவர்களை நினைவிலும் சுமப்போம்.
3: போராடி பெறப்பட்ட சுதந்திர உணர்வை தேசிய கொடியை பறக்கவிட்டு பறைசாற்றுவோம்.
0: சீனாவின் தென்மேற்கு பகுதியில் உள்ள ஜிஜாங்கின் கியூரோங் எல்லை நுழைவாயிலில் ஏற்பட்ட மண் சரிவில் 3 உயிரிழந்த வேளை மேலும் 265 பேரை காணவில்லை என்று கூறப்படுகிறது. இதையடுத்து தேடி மீட்கும் பணிகளை தீவிரமாக மேற்கொள்ளுமாறு அதிபர் ஜி ஜின்பிங் உத்தரவிட்டுள்ளார். உயிரிழப்புகளை குறைப்பதற்காக ஆபத்தில் உள்ள குடியிருப்பாளர்களை வேறு இடங்களுக்கு மாற்றுமாறும் காயமடைந்தவர்களுக்கு உடனடி மருத்துவ சிகிச்சை வழங்குமாறும் ஜி வலியுறுத்தினார். அமெரிக்க இராணுவம் நாட்டிலுள்ள 5 இராணுவ தளங்களில் சிறிய அணு உலைகளை அமைக்க 2.2 பில்லியன் டாலர் மதிப்பிலான ஒப்பந்தங்களை வழங்கியுள்ளது. முதல் அணு உலையை 2028 செப்டம்பருக்குள் செயல்பாட்டுக்கு கொண்டுவர இராணுவம் இலக்கு நிர்ணயித்துள்ளது. மின் வழங்கல் துண்டிப்பு அல்லது போர்க்காலங்களில் எரிபொருள் விநியோகத்தில் ஏற்படும் சிக்கல்களை சமாளிக்க அந்த அணு உலைகள் பயன்படுத்தப்பட உள்ளன. வழக்கமான மின் விநியோக கட்டமைப்புக்கான அணுகள் துண்டிக்கப்படும் சூழலில் இராணுவத்தின் மிக முக்கியமான உள்கட்டமைப்பு வசதிகள் தற்போது மாற்று ஏற்பாடாக ஏதேனும் திரவ புதை படிவ எரிபொருளை முக்கியமாக டீசலை சார்ந்திருப்பதாக மூத்த இராணுவ அதிகாரி ஜெஃப் வாக்ஸ்மேன் கூறினார். கத்தார் பிரதமர் ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல் தனி வியாழக்கிழமை ஈரான் தலைநகர் தெஹ்ரானுக்கு பயணம் மேற்கொள்கிறார். அமெரிக்கா ஈரான் இடையே அதிகரித்து வரும் பதற்றத்தை தணித்து மீண்டும் அரசு தந்திர பேச்சை தொடங்குவதே இந்த பயணத்தின் முதன்மை நோக்கம். அமெரிக்காவின் பங்காளி நாடாக இருந்தாலும் ஈரானின் அண்டை நாடான கத்தார் இரு தரப்புக்கும் இடையே மறைமுக நடுவராக செயல்பட்டு வருகிறது. போர் தொடங்கி சுமார் 6 மாதங்களை நெருங்கும் நிலையில் தற்போது நேரடி மோதல்கள் பெருமளவில் குறைந்துள்ளன. ஆனால் நீடித்த அமைதிக்கான தீர்வு இன்னும் எட்டப்படவில்லை. விளையாட்டு 2026-2027 சூப்பர் லீக் கார்பந்து. நேற்றிரவு செராஸ் கோலலம்பூர் கார்பந்து அரங்கில் நடைபெற்ற ஆட்டத்தில் கோச்சிங் சிட்டி எஃப்சி 6-0 என கோலலம்பூர் சிட்டி எஃப்சியை வீழ்த்தி முதல் வெற்றியை பதிவு செய்துள்ளது. 13 ஆட்டக்காரர்களுக்கும் இரு அதிகாரிகளுக்கும் இன்ஃப்ளூன்சா சளி காய்ச்சலுக்கு ஆளானதாக தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து கேஎல் சிட்டி 10 பேருடன் களம் இறங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. முதல் பாதியின் இறுதியில் கேப்டன் ஜேம்ஸ் ஓசாவுக்கு சிவப்பு அட்டை வழங்கப்பட்டதில் கோச்சிங் சிட்டியும் 10 ஆட்டக்காரர்களை கொண்டிருந்தது. இங்கிலீஷ் பிரீமியர் லீக். மேன்செஸ்டர் சிட்டியிலிருந்து வெளியேறிய பிறகு நிக்கோ கொன்சாலிஸ் நியூ காசல் யுனைடெட்டில் இணைய உள்ளார். அந்த 22 வயது ஸ்பெயின் மத்திய திடல் ஆட்டக்காரர் நியூ காசலுடன் நீண்டகால உடன்பாட்டில் கையெழுத்திட்டார். அதற்கான இடமாற்ற கட்டணம் 52 மில்லியன் பவுனை எட்டியது. கொன்சாலிஸ் தற்போது மேக்பாய்ஸ் அணியின் ஒரு பகுதியாக இருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக நியூ காசல் மேலாளர் மேத்யஸ் ஹைஸ்லி தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சியை உந்தச் செய்வதில் மன நிறைவு மனப்பான்மை கைவிடப்பட வேண்டும், பிரதமர் வலியுறுத்தல். புகை மூட்டம் சுகாதார தயார் நிலைகள் அதிகரிக்கப்படும். தேசிய நாள் பள்ளி விடுமுறை. வாகனங்களின் எண்ணிக்கை 2.2 மில்லியனுக்கு அதிகரிக்கும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: வணக்கம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க, மணி 9:15 ஆயிருச்சு.
1: உங்கள்
0: ஏ சொல்லுங்க என்ன அப்படி சிரிப்பு? சில இடத்துல சிரிப்பு அதெல்லாம் அடக்க கூடாது, வெள்ள நல்லா வெள்ளி காட்டி சிரிச்சிடணும். நம்ம
1: உங்க காலை பொழுது நம்ம உற்சாகப்படுத்திக்கிட்டு இருக்கா. எப்படி இந்த வார இறுதி நாட்கள் நம்ம கடந்து வந்தோமோ வரக்கூடிய வார இறுதி நாட்களும் அப்படிதான் இருக்க போகுது.
0: இப்போ சுபதினி கிட்ட பேசணும் இல்லையா, மகிழ்ச்சியா இருந்தது முகன். நம்ம வந்து இந்த நாட்டு பற்ற வெளியேற்றுவது எப்படி, வெளியில கொண்டு வருவது எப்படின்னு யோசிப்போம். அவங்களுடைய வாழ்க்கையில அது எவ்வளவு அழகான ஒரு வெளிப்பாடா இருந்திருக்கு. ஒருத்தவங்க அந்த 118 படிகளை தாண்டி, அந்த 2000 படிகளை தாண்டி, 118 மாடிகளை தாண்டினோடு ஒரு முயற்சி கூட போன தொழில் சீக்கிரம் முடிச்சுட்டாங்க. அதனால திரும்பி அவங்க வர முடியாது, கீழே காத்திருக்கணும். இவங்க ஒரு தன்னம்பிக்கையில போயிட்டு இருக்காங்க. கூட ஒரு 4-5 பேர் வந்து நிக்கிறாங்க, பார்த்தா யாருன்னே தெரியாது. மலாய்க்கார சீன நண்பர்கள் அவங்க அவ்வளவு ஒரு தனித்துவத்தை காட்டியிருக்காங்க.
1: இன்னொன்னு அவங்க பேசும்போது என்ன, எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நம்ம போட்டு அழுட்டிக்கிட் எல்லாம் பண்ணக்கூடாது, சாதாரணமா விட்டுணும். ஏன்னா அவ்வளோ படி ஏறிட்டு ரொம்ப சாதாரணமா அவங்க சில விஷயங்கள் சொன்னாங்க பாத்தீங்களா. அதுவே ஒரு பெரிய ஒரு தன்முனைப்பா இருந்தது நமக்கு.
0: வாங்க இன்னும் சில கதைகள்லாம் பேசலாம். அதுக்கப்புறம் நேபாளில நடந்த சம்பவம் எல்லாருக்கும் ஒரு பெரிய மனசுல
1: பதற்றத்தை
0: ஏற்படுத்திட்டு இருக்கு. அது பற்றிய தகவல் எல்லாம் உங்களுக்காக நாங்க சேர்த்துட்டு இருக்கோம். என்ன விவரம்னு தெரிஞ்சுக்க தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: இது வணக்கம் மின்னல்.

எனக்குள்ள ஆயிரம் வேலை இருக்கு, மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு. அதெல்லாம் சரிதான், ஆனா எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல. உம்முன்னு இருந்தா நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மீனலா ஃபேம் கேக்குறீங்க.

0: ஈஸியில ஷான் ரோல்டன் சின்மாய் பாடி இருந்த பாடல் அது. மகா கண்காட்சி நாளைக்கு ஆரம்பிக்குது. நாங்க உங்ககிட்ட சொல்லிட்டே இருக்கோம் அதை பற்றி தொடர்ச்சியாக. இந்த விவசாய கண்காட்சிக்கு பொதுமக்கள் நிறைய பேர் போகணும், உங்களுக்கு அதுல நிறைய பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத பத்தி.
1: ஆசியாவிலேயே பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கண்காட்சியாக இந்த மகா கண்காட்சி அப்படின்றத திகழுதுங்க. குறிப்பா விவசாயம், வேளாண் துறை இதை பற்றிய விவரங்கள் உள்ளடக்கிய ஒரு மாபெரும் கண்காட்சி நாளை தொடங்கி 10 நாட்களுக்கு வந்து இந்த கண்காட்சி நடக்க போகுது.
0: பள்ளி விடுமுறை காலத்தில் தான் பொதுவாகவே மகா வந்து நடத்துவாங்க. இந்த மகா பற்றி நம்ம போன வாரம் கூட சொல்லியிருந்தோம், எல்லாரும் வந்து போகணுன்ற வேட்கையில் இருப்பீங்க. இந்த பள்ளி விடுமுறை காலம் எங்க போலாம், நீங்க ஒருவேளை கோலாலம்பூர் செலங்கூர் பகுதியில் இருந்தீங்கன்னா மகா அப்படின்றது உங்களுக்கும் சரி உங்க வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்குமே ஒரு ஏற்ற இடமா இருக்கும். அவங்களுக்கு எல்லாம் நிறைய தெரிய வரும் இந்த கீரைகள் பற்றி, விவசாயத்தை பற்றி, வேளாண்மை பற்றி தெரியறதுக்கு ஒரு அரிய வாய்ப்பா இருக்க போகுது.
1: இப்போ விவசாயம் அப்படின்னும் போது நெல் சாகுபடியா இருக்கட்டும், அதே சமயத்துல மீன் வள துறைப்படி ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் நிறைய முகப்புகள்லாம் வந்து இடம் பெற போகுது. அதனால இந்த ஒரு வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கணும். ஏன்னா 1000 அதிகமான நிறுவனங்கள் சார்ந்த அங்க கண்காட்சிக்கு வந்து வைக்க போறாங்க. அதே சமயத்துல mahaofficial.com.my அப்படின்ற பிரத்யேகமான அகப்பக்கம் ஒன்னு செயல்பட்டு வருது. அங்க போனீங்கன்னா எந்த மாதிரி நடவடிக்கைகள் நீங்க மேற்கொள்ளலாம், என்னென்னலாம் அங்க இருக்கு அப்படின்ற துல்லியமான விவரங்கள்லாம் உங்களுக்காக அங்க இருக்கு.
0: மகா விவசாய கண்காட்சி பற்றிய மேல் விவரங்களுக்கு இப்ப மோகன் சொன்ன அகப்பக்கத்துல போய் நீங்க விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். இல்ல நீங்க மகாவுக்கு போயிருக்கீங்க, எப்படி இருக்கு அப்படின்ற விவரத்தை எல்லாம் எங்க கூட கூட அழைத்து நீங்க பகிர்ந்துக்கலாம்.
1: தொடர்ந்து நிறைய கதைகள் பேசலாங்க.
0: வாங்க தொடர்ந்து பேசுவோம். மாணிக்க விநாயகம் இவங்க குரல்ல பாட்டு வந்துட்டே இருக்கு. ஒரு குழுவா சேர்ந்து பாடுறாங்க, கேட்கலாம்.

0: தே மதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்
1: அமுதே தமிழே.
0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்ப தேன் வந்து பாயட்டும்.

0: மலேசியாவின் மிகப்பெரிய வேளாண் கண்காட்சியான மகா மீண்டும் வந்துவிட்டது. குடும்பத்தோடு சேர்ந்து விவசாயம், தோட்டக்கலை மற்றும் வேளாண் சுற்றுலாவின் சிறப்பை அனுபவிக்க வாருங்கள். அக்ரோ சஃபாரி, ரேவாங் வாரிசான், மேஜிகா கார்டன் மற்றும் லேசர் ட்ரோன் கண்காட்சிகளை கண்டு மகிழுங்கள். அதோடு மெர்டேகா இஃப் கண்டாட்டம், கிடிஸ் வண்டர்லேண்ட் மற்றும் நேரடி இசை நிகழ்ச்சிகளும் காத்திருக்கின்றன. மகா 2026 ஆகஸ்ட் 28 முதல் செப்டம்பர் 6 வரை காலை மணி 10 முதல் இரவு மணி 10 வரை மேட்ச் சிறடாங்கில். விவரங்களுக்கு மகா ஆபிஷியல் .com.my.
1: கிளாம்டன் கோமோசா அங்கதான் நாங்க சியால்கியன் போனோம். ரொம்ப பசுமையான நினைவுகள்னு சொல்லலாம். நான் இருந்த தங்குன அந்த டாம்ல வந்து நாங்க ஒரு 3 பேர் தான் தமிழவங்க, மத்தவங்க எல்லாமே மலாய்க்காரர்கள், சீனர்கள். நாங்க எல்லாம் ஒன்னா இருந்த அந்த நாட்கள் வந்து உண்மையாவே ரொம்ப ரொம்ப வேல்யூபிள். நான் துணிய காய போட்டுட்டு வேற கூட்டாளி கூட கதை பேச போயிட்டனாலும் என்னோட மலாய்க்கார நண்பர்கள் வந்து அந்த துணியை எடுத்து வச்சிருந்தோம், மெஷின் சுத்தம் பண்ணிருந்தோம், பிரேக்பாஸ்ட் பழங்கள் கொடுப்பாங்கல்ல. எனக்கு வந்து வாழைப்பழம் ரொம்ப பிடிக்கும். என்னோட இன்னொரு மலாய் நண்பருக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஆப்பிள் ரொம்ப பிடிக்கும். வாழைப்பழம் இருக்கிற அன்னைக்கு அவங்க சேவ் பண்ணி எனக்கு எடுத்துருவாங்க, இருக்கிற அன்னைக்கு நான் அவங்களுக்கு சேவ் பண்ணி எடுத்துட்டு கொடுத்துருவேன். அப்புறம் எங்க கட்டில் எல்லாம் பாத்தீங்கன்னா தனித்தனியா தான் இருக்கும், ஆனா ராத்திரி அதை இணைச்சு எல்லாரும் ஒன்னா படுத்துக்கும். அது ரொம்ப ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்வீட் திங்.
2: ஜாலோர்க மீலாங்கை பறக்க விடுவோம், மலேசியராய் பெருமை கொள்வோம்.

0: மணிமாறனுடைய இசையில் யுவாஜியுடைய வரிகளில் ஹரியரன் பாடிய இத்தனை தவம் பாட்டை கேட்டுட்டு வந்தீங்க. சரிங்க, இன்றைக்கு ஆகஸ்ட் 27, 2026 நம்முடைய நாட்டுடைய இன்னொரு உள்ளூர் திரைப்படம் வெளியாகின்றது. பூவெல்லாம் கேட்டுப்பார், PKP இரும்பு தோட்டத்தை எடுத்து இந்த படம் இன்றைக்கு வெளியீடு காண்கின்றது.
1: நாடு தலைவி நிலையில இந்த படத்தை நீங்க போய் பார்க்கலாம். நம்முடைய கார்த்திக் சாவலன் அவருடைய திகில் நிறைந்த ஒரு திரைப்படமா இருக்க போகுது.
0: என் வீட்டு தோட்டத்தில் எனக்கு அவருடைய படைப்புல வந்த ரொம்ப பிடித்த ஒரு படம், திகில் நிறைந்த ஒரு படமா இருந்தது.
1: ஆமா,
0: இதுலயுமே வந்துட்டு அந்த மாதிரி திகில் அம்சம் வேற மாதிரி காட்டியிருக்காரு அப்படின்னு பிரீமியருக்கு போன நம்ம புவனா கிஷன் எல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க.
1: ஆமா,
0: கண்டிப்பா போய் படத்தை பாருங்க.
1: தூக்க வரலையாமே இந்த படத்தை பார்த்துட்டு.
0: இந்த அளவுக்கு நம்ம நிச்சயமா உள்ளூர் கலைஞர்களுக்கான ஆதரவு கொடுக்கணும். நாளைக்கு மணி நட்சத்திரத்துல இந்த விவரங்கள் எல்லாம் கேட்க மறக்காதீங்க. அதுக்கப்புறம் திரையரங்குகள்ல இன்று முதல் PKP உங்களுக்காக வருது. பூ எல்லாம் கேட்டுப்பார்
1: நாளை தொடங்கி நிறைய பேர் வந்து வாகனத்துல குறிப்பா நெடுஞ்சாலைகள்ல வந்து பயணிக்க போறாங்க.
0: சரி,
1: 2.2 மில்லியன் வாகனங்கள் பிளஸ் நெடுஞ்சாலையில கடந்த ஒரு வாரத்துக்கு வந்து பயணிக்க போதாம்.
0: அடுத்த ஒரு வாரத்துக்கு அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. தேசிய தினத்தை முன்னிட்டு திங்கட்கிழமை விடுமுறை. ஸ்லாங்கூர் வந்து சுக்மால ஜெயிச்சதுனால அவங்களுக்கு செப்டம்பர் 1 ஒரு விடுமுறை. அப்படின்னா ஸ்லாங்கூர் மக்களுக்கு கூடுதலா வந்துருச்சு விடுமுறை, 4 இருக்க போது. அப்புறம் நாளையிலிருந்து பள்ளி விடுமுறை கட்டம் கட்டமாக இன்றிலிருந்தே தொடங்குகின்றது ஒரு வாரத்துக்கு. இப்ப எப்படி இருக்கும்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன்.
1: சார், நினைச்சு பாக்குறதுக்குள்ள நீங்க உங்க பயணத்தை திட்டம் போட்டுக்கோங்க அப்படின்றத ஒரு முன் எச்சரிக்கையை நாங்க சொல்லிடுறோம்.
0: அதுக்கப்புறம்
1: பாத்துக்கோங்க.
0: இந்த புகை மூட்டம் மாதிரி எப்படி இருக்கு, எல்லாரும் வந்து வேகமான போக மாட்டாங்க. நேற்றே ஒருத்தவங்க பதிவிட்டு இருந்தாங்க மோகன் ட்ரெட்ஸ்ல, இந்த புகை மூட்டம் காரணமாக எல்லாரும் கொஞ்சம் மெதுவா போறாங்க. ஏன்னா தெரியல, வெளியில சரியா தெரியாத ஒரு சூழல் அப்படின்னு. அப்புறம் புத்ராஜயாவுக்கு நம்முடைய சுதந்திர தின அணிவகுப்பை பார்க்கறதுக்கு வரலாம்னு திட்டமிட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கு அது குறித்த விவரங்கள் வெளியிடப்படும். நேற்று வந்து தொடர்பு அமைச்சர் ஃபமி ஃபதில் அவர்கள் வந்து கூடியிருந்தாங்க.
1: ஆமா, தேசிய தின கொண்டாட்டம் அப்படின்றது ரத்து செய்யப்படாது. இந்த போதிலும் சில மாற்றங்கள் வரலாம், அதை பற்றி ஆலோசனைகள் நடந்துகிட்டு இருக்கு, அதை பற்றி அறிவிப்புகள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அப்புறம் மோகன், இந்த நம்ம தமிழர்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஆவணி இல்லையா, நிறைய கல்யாணம் நடக்கிற காலகட்டம். அதனால நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் 29, 30, 31, 1, 2, 3 எல்லா கல்யாணம் முகூர்த்த நாட்களா இருக்கிறதுனால கல்யாணத்துக்கு நீங்க வடக்கிலிருந்து தெற்கு இங்க கிழக்கு கரை எல்லாம் போவீங்க, கொஞ்சம் பாத்துக்கோங்க.
1: சரி, மறந்துட போதீங்க, வீட்டுல வந்து பத்திரிகைலாம் வந்திருக்க கூட, அதை எடுத்து வச்சு எப்போ அதெல்லாம் கொஞ்சம் பாத்துக்கோங்க.
0: சில பேருக்கு வெளிநாட்டு சுற்றுப்பயணங்கள் கூட இருக்கும் பள்ளி விடுமுறைனால, முன்கூட்டியே பாத்துக்கோங்க. நேபாளுக்கு பயணம் போறீங்க அப்படின்னா நிலவரம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், அதையும் கொஞ்சம் அறிஞ்சு புரிஞ்சு தெரிஞ்சு நீங்க உங்களுடைய பயணத்தை மேற்கொள்ளணும்.
1: நேபாள் சொல்லும் போதுதான் ஞாபகம் இருக்கு, அதை பற்றி விவரம் காத்துக்கிட்டு இருக்கு, அதனால இணைந்திருங்கள்.

0: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்
1: வானொலி நாடகம் ஞாயிற்றுக்கிழமைகளில் இரவு 7:30
2: அஸ்வினி குடுத்த அந்த வேலையெல்லாம் இன்னைக்கே முடிச்சிடறேன்னு சொன்னீங்க போல இப்ப பாடிட்டு வந்துட்டு இருக்கீங்க அதுவா இன்னைக்கு கொஞ்சம் வேலை அதிகமா இருந்துச்சு சரி நாளைக்குல இருந்து செய்யலாம்னு விட்டுட்டேன் அது சரி ரா ராத்திரி பத்து மணிக்கு இந்த நாசிலமா சாப்பிடுற சுகம் இருக்கு. யாரோ இரவு ஏழு மணிக்கு மேலாம் சாப்பிட போறது இல்லைன்னு சொன்னாங்க போல. அதெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம்னு இருக்கேன். சும்மா சாப்பிடறப்பலே கண்ணை வச்சுக்கிட்டு இருக்கிறது.
3: நாளைக்கு பாத்துக்கறேன்.
4: ஐயோ, என்னோட கைபேசி விழுந்து உடைஞ்சிருச்சு. இது இல்லாம என்னால இருக்கவே முடியாது. நான் என்ன பண்ண போறேன்?
2: பரவாயில்ல, விடுங்க, நாளைக்கு பாத்துப்போம். இப்ப என்ன அவசரம்?
4: எது நாளைக்கா?
2: ஒன்றே செய், நன்றே செய், அதுவும் இன்றே செய் அப்படின்னு நம்ம பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க.
4: இப்படிக்கு
2: அது

0: மணிப்பொது 9:49 நேபாளில் நடந்த சம்பவம் எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்து வருகின்றது. மனதை அப்படியே ரொம்ப
1: கவலைக்குள்ளாக்குற
0: ஒரு சம்பவம். நீங்க பாத்தீங்கன்னா தொடர்ந்து அது பற்றி விவரங்கள் வெளியிடப்பட்டு கொண்டிருக்கின்றன. நேபாள் அங்கிருந்து திபெத் சீனா செல்லக்கூடிய அந்த எல்லையில நடந்த வெள்ளப்பேரிடர், ரொம்ப அழகான காட்சி அமைப்பு. அந்த படத்தெல்லாம் நம்ம இதற்கு முன்னர் பார்த்திருக்கோம். அங்க யாரெல்லாம் கைலாய பயணம் போறாங்களோ அவங்க எல்லாம் இதை பார்த்துட்டு தான் போவாங்க, அந்த இடத்தை கடந்து தான் போவாங்க. எப்போதுமே
1: இயற்கை பேரிடர் அப்படின்றது எதிர்பார்க்க முடியாத ஒன்று. வெள்ளம் வருது அப்படின்னா நம்ம சாதாரணமாக நமக்கு எப்படி வருது அப்படிலாம் தெரியும். ஆனால் இந்த வந்தது அப்படின்றது ஏன்னா காணொலி மூலமாக பார்க்குற வரைக்கும் ரொம்ப பயங்கரமான ஒரு சூழலை வந்து ஏற்படுத்தியிருந்தது. அதை பற்றி விவரங்கள்லாம் வழங்கப்பட்டு தான் வருது.
0: மலேசிய தூதரகம் இருக்கு இல்லையா நேபாளத்தில், அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதுவரைக்கும் ஏறக்குறைய 50 மலேசியர்களை தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் இருப்பதாக அவங்களுடைய குடும்பத்தினர் நம்முடைய விஸ்மா புத்திரா கிட்ட தகவல் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த 50 பேருடைய விவரங்கள் என்னன்னு தெரியல. நேற்று வந்து 17 பேர் அப்படின்னு சொல்லப்பட்டு இருந்தது. அந்த காட்சிகள் எல்லாம் நம்ம பார்த்தோம். நம்முடைய தூதரகம் அங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தொடர்ச்சியாக அவங்களுடைய விவரங்களை கொண்டு அவங்களை தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா பெரும்பாலும் போனவர்கள் எல்லாம் வந்து இடைத்தரகர் ஏஜென்ட் மூலமா தான் போயிருக்கிறாங்க. ஆக அவங்கள தான் நம்ம தொடர்பு கொண்டு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு காட்மாண்டுல செயல்பட்டு கொண்டிருக்கும் மலேசியாவுடைய தூதரகத்திலிருந்து திரு முகமது ஃபிர்டவுஸ் அஸ்மான் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க.
1: இப்படி நிறைய மலேசியாவில் இருக்கக்கூடிய சுற்றுலா நிறுவனங்கள் வந்து அங்க பயணம், அதாவது யாத்திரை மேற்கொண்டிருக்காங்க. அப்படிதான் பிரேமிகா அப்படின்ற ஒருத்தவங்க, இவங்க நம்ம நேரும் கூட தான்,
0: சரி,
1: இவங்களுமே அங்க சென்றிருக்காங்க.
0: அவங்க கிட்ட கேப்போம் என்ன நிலவரம், எங்க இருக்கிறாங்க அப்படின்னு. பிரேமிகா சொல்லுங்க, சூழல் எப்படி இருக்கு, நீங்க எங்க இருக்கீங்க பிரேமிகா? இப்போ
2: நாங்க வந்து சாகான் ஒரு இடம் சைனாவுல, கொஞ்சம் தீபர் ஏரியா தான். அங்கிருந்து இப்ப நாங்க வந்து மானசோர் இதுக்கு போயிட்டு இருக்கோம். மானசோர் ஏரி இருக்குல்ல, அந்த ஏரியாக்கு இன்னைக்கு நாங்க போயிட்டு இருக்கோம்.
0: பிரேமிகா உங்களோட பயணம் எங்க, எதை நோக்கி, எத்தனை பேர் போயிருக்கீங்க நீங்க உங்களோட குழுல?
2: நாங்க எல்லாரும் ஒரு 18 பேரு. 22 ஆகஸ்ட் வந்தோம். சோ நேபாள்ல ஒரு நைட்டு தங்கிட்டு நாங்க மறுநாளே கிளம்பிட்டோம். மறுநாளே வந்து நேபாள் பார்டர் கிட்ட ரஸ்வாகாதின்னு ஒரு இடம் இருக்கும், அங்கதான் பார்டரு. சோ அது அதுக்கு முன்னுக்கு ராஸ்வான் ஒரு இடம், அங்க நாங்க தங்கிட்டோம். அப்புறம் 3 வந்து நாங்க வந்து பார்டருக்கு வந்து சாப் பண்ணி இமிகிரேஷன்ல, நேபாள் பார்டர்ல சாப் பண்ணி, சைனா இமிகிரேஷன்ல சாப் பண்ணி நாங்க சைனா உள்ள பூந்துட்டோம்.
0: இப்போ இந்த ரஸ்வான்ற பகுதியில தானே இந்த வெள்ளம் நடந்திருக்கு?
2: ஆமா, கரெக்ட், அந்த ஏரியால தான் நடந்திருக்கு அது. அப்புறம் ரஸ்வாகதி அந்த இடத்துலதான் நடந்துச்சு. ஆனா நாங்க வந்து 2 முன்னுக்கு நாங்க வந்துட்டோம் இங்க.
1: அப்போ அந்த சூழல் எப்படி இருந்தது, என்ன நடந்தது அங்க,
0: முன்னெச்சரிக்கை ஏதாவது தெரிவிக்கப்பட்டது?
2: நடந்தது நேத்து காலையில நாங்க வந்து கிளம்பி சாகான ஒரு இடம் வரணும், கெரோங்னு ஒரு இடம் இருக்கு, அங்க இருந்தோம். எங்களுக்கு காலையில தெரியல, சப்போஸ் 10:30 நாங்க லீவ் பண்றது, ஏன் பஸ் இன்னும் வரல அப்படின்னு ரொம்ப ரொம்ப கேயோஸா நடந்துகிட்டு இருந்துச்சு. பிகாஸ் எங்களோட பார்ட்னர், என்னோட பார்ட்னர் இங்க இருக்காங்க நேபாள் பார்ட்னர், இன்னும் நேபாளிஸ் குரூப் வேற ஒரு 3 பஸ் வந்திருந்தாங்க, நாங்க ஒரு பஸ். சோ அப்ப நாங்க எல்லாம் வந்து ஒன்னா ஏன் எல்லாம் வரலன்ட்டு அப்ப நான் போய் அவரை கேக்க அப்ரோச் பண்றப்பதான் அவரு கொஞ்சம் ஒரு மாதிரி சேட்டா இருந்தாரு. அப்பதான் அவரு இந்த விஷயத்த சொன்னாரு. அப்புறம் கடையில் உள்ளவங்க எல்லாம் எங்ககிட்ட சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க நீங்க திரும்பி போக முடியாதுன்னு. அவங்க நினைச்சுட்டாங்க நம்ம வந்து நேபாளுக்கு திருப்பி போறோம்ட்டு. அவங்களுக்கு தெரியாது நம்ம அப்ப இனிமேதான் கைலாஷ் பறிக்கிறாமே ஆரம்பிக்க போறோம்ட்டு. சோ அப்புறம்தான் விஷயம் தெரிஞ்சிச்சு எங்களுக்கு, இந்த மாதிரி ஆச்சுன்னு. அப்புறம் என்னோட பார்ட்னரோட ஸ்டாஃப் 6 பேர் வந்து நீத்து தான் உள்ள வராங்க அவங்க. சோ அவங்களும் அங்க இருந்ததுனால ரொம்ப கேஓஸ் ஆயிடுச்சு அதுல ரொம்ப. ஏன்னா அவங்க வரணும், எங்களோட சைனா கைடோட லீடரும் அங்க இருந்திருக்காரு பார்டர்ல, அவரும் அங்க மாட்டிக்கிட்டாரு. சோ அவரு இல்லாம சைனா கைட் ஸ்டாஃபுங்களா மூவ் பண்ணல, அதனால எங்களோட எல்லாமே ஒரு 1 டிலே ஆச்சு. சோ கொஞ்சம் கேவாசா தான் இருந்துச்சு, ரொம்ப பரபரப்பா, எல்லாரும் நிறைய பேனிக் ஆனாங்க, எங்க பறிக்கிறோமா எஃபெக்ட் பண்ணுமா, நாங்க எப்படி திரும்பி போறோம், ஏன்னா நாங்க முடிச்சிட்டோம்னா எப்படி, ஃபர்ஸ்ட் எல்லாம் நாங்க முடிச்சிருவோம், ஃபர்ஸ்ட் செப்டம்பர் எல்லாம் முடிச்சிருவோம் எங்க பறிக்கிறோம், அது முடிஞ்சு நாங்க வந்து நேபாள் போனுமே, இப்ப நாங்க எப்படி திரும்பி போறோம்னு அது ஒரு பெரிய கேள்வி இருக்கு.
0: இப்ப எல்லாரும் ஒரு காட்சி பார்த்தோம் இல்லையா, ஒரு பெரிய கட்டிடத்தை வந்து அந்த வெள்ளம் சூழ்ந்து அந்த இடத்தையே மாத்திருச்சு. அதுதான் நீங்க கடக்கணுமா, அதுதான் நீங்க கடந்து போனீங்களா?
2: ஆமா, அப்படிதான் நாங்க போய் ஆகணும். இப்ப அந்த இடமே இல்லைன்னா நாங்க எப்படி அதை தாண்டி நாங்க போறோம் நேபாளுக்குன்னு நம்மளுக்கு தெரியல. ஏன்னா திருப்பியும் கன்சிடர் நீங்க எக்ஸிட் பண்ணணும், இமிகிரேஷன் எக்ஸிட் பண்ணி சாப் பண்ணணும், சாப் பண்ணி அப்புறம் நேபாளையும் சாப், நேபாள் இமிகிரேஷன் சாப் பண்ணும், நம்ம திருப்பியும் நேபாள உள்ள போடுறோம்ட்டு. சோ இந்த 2 விஷயம் நடக்கணும். இப்ப எப்படி நம்ம போறோம்னே தெரியல, அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் வந்து நாங்க தேடிட்டு இருக்கோம். எல்லாம் நாங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம், எங்களோட பாஸ்போர்ட் டீடைல் பேர் எல்லாம் நாங்க இங்க இருக்கோம்ட்டு. ஏன்னா அவங்களுக்கு தெரியணும் என்ன நடக்கணும்ட்டு, விஸ்வா புத்ராக்கு அதை நாங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டோம், ஆன்லைன்ல எல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம். சோ இப்ப நேபாளோட பார்ட்னர் என்னோட பார்ட்னர் சைனா டூரிசம் போலீஸ் நிறைய விஷயம் அவரு தான் செய்யறாரு, நான் அவருக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவர் கூட.
0: சரி பிரேமிகா, இப்போ மலேசியர்கள் 17 பேர் அப்படின்ற ஒரு விவரம் கூட வந்திருக்கு இல்லையா, இங்க எங்க இருக்காங்க மாட்டிக்கிட்டாங்கன்னு
2: கேள்விப்பட்ட வரைக்கும் நிறைய பேர் எனக்கே மெசேஜ் பண்ணி கேக்குறாங்க, இந்த டிராவல் ஏஜென்ட் நீங்க மீட் பண்ணீங்களா அப்படின்னு. நான் சொன்ன நான் மீட் பண்ணல, தெரியும் அவர் அந்த டேட்டு தான் உள்ள வராங்க, ஏன்னா அவங்களோட ஃப்ரெண்டு அப்படிலாம் என்னைக்கும் ஃப்ரெண்டா இருக்காங்க. சோ எங்கிட்ட சொல்லி எங்கிட்ட கேக்குறாங்க, நான் சொன்னேன் எனக்கு இன்னும் ஏன்னா நாங்க இங்க இருக்கோம்ல அங்க என்ன நடக்குதுன்னு, ஏன்னா என் பார்ட்னரோட ஸ்டாஃபே அவங்களுக்கு வந்து இருக்காங்களா, ஏன்னா அவங்க உள்ள இமிகிரேஷன் ஆபீஸ் உள்ள நின்று இருந்திருக்காங்க போர்டர் உள்ள. சோ இப்ப அவங்கள கான்டாக்ட் பண்ண முடியல, என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வேற ஆளுங்க கூட இருக்காங்க. சோ இப்ப உண்மையாலே நிலவரம் தெரியல அவங்கள, இன்னுமே இன்னும் ஒரு விஷயம் நம்ம எதுவுமே கன்ஃபார்ம் பண்ண முடியாது, அவங்க சேஃபா அது உள்ள இருக்கணும்ட்டு.
0: நீங்க பத்திரமா உங்களுடைய அந்த யாத்திரையை முடிச்சுட்டு வாங்க, என்ன நிலவரம் அப்படின்றத கண்டு அறிஞ்சிட்டு உங்களுடைய பயணத்தை மேற்கொள்ளுங்கன்றத கேட்டுக்கிறோம். நாங்களும் கடவுள் கிட்ட வேண்டிக்கிறோம், பத்திரமா நீங்க எல்லாம் திரும்பி வரணும், எல்லாரும் பாதுகாப்பா இருக்கணும்னு.
2: தேங்க்யூ. எல்லா மலேசியனும் சேஃபா வரணும், அதுதான் எனக்கு அங்க உள்ள மாட்டி இருக்கிறவங்களும் சேஃபா இருக்கணும்ட்டு, அது ஒரு பிரார்த்தனை, அது ஒரு கவலை தான் எங்களுக்கு எல்லாம். பட் நாங்களும் ப்ரே பண்ணிக்கிறோம் எல்லாருக்காகவும் எங்களுக்கும் சேர்த்து. தேங்க்யூ.

0: வணக்கம். இன்னும் இந்த அளவுல ஒரு நிறைவுக்கு வரும் தருணம் இது.
1: இன்றைக்கு நிறைய கதைகள் நம்ம நேர்களோட பேசியிருந்தோம். அதுல குறிப்பா சுபு வந்து அவங்க சொன்ன விஷயங்கள்லாம் ரொம்ப பெரிய தன்முனைப்பு கொடுத்திருந்தது. காணொலி வாயிலாக மின்னலுடைய சமூக வலைதளங்கள்ல வந்து பாருங்க.
0: அவங்க சொன்ன எல்லா கதையுமே அவங்க வந்து தனி நபரா அவங்க வாழ்க்கையில் எடுக்கின்ற முயற்சிகள் இருக்கட்டும், இல்ல மலேசியரா அவங்க பார்த்த அந்த ஒற்றுமையா இருக்கட்டும், இது எல்லாமே நம்மளுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒன்றாக இருந்தது.
1: 2000 அதிகமான படிகள் 3 மணி நேரத்துல வந்து கடந்துட்டாங்க. வாழ்க்கையில பொதுவா சொல்வாங்க இல்லையா, படிகளை ஏறும் போதுதான் வாழ்க்கையில வெற்றி அடையணும். உண்மையாவே படிகள் ஏறி மினரா அந்த ஒரு 1:18 அடைஞ்சி சாதனையும் புரிஞ்சிருக்காங்க.
0: சரிங்க, இப்போ நாங்க உங்ககிட்ட இருந்து விடைபெறும் நேரம் வந்தாச்சு. தெய்வீகன் தாமரை செல்வன்,
1: நான் உங்கள் மோகன்,
0: இன்னொரு நிகழ்ச்சியில பேசலாம்.

வணக்கம். சலாம். மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 10 மணி செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். நேபாளத்தில் ஏற்பட்ட கடும் வெள்ளத்தை தொடர்ந்து 50க்கும் மேற்பட்ட மலேசியர்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்று காத்மாண்டுவில் உள்ள மலேசிய தூதரகத்தின் அதிகாரி மொஹமட் ஃபிர்டவுஸ் அஸ்மான் தெரிவித்தார். ஊராட்சி அதிகாரிகளுடன் தொடர்பில் இருப்பதாக குறிப்பிட்ட அவர், சாலை தொலைத்தொடர்பு வசதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதால் தகவல்களை பெறுவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக கூறினார். இதனிடையே ஆஸ்திரேலியர்கள் 34 பேரை காணவில்லை என்று பிரதமர் ஆண்டனி அல்பனீஸ் கூறினார். நேபாளம் வளர்ந்து வரும் நாடு என்பதனால் அங்கு ஆஸ்திரேலியாவை போன்ற வளங்கள் இல்லை, ஆகையால் தகவல்களை பெற சவாலாக உள்ளதென அவர் சுட்டிக்காட்டினார். இவ்வேளை நேபாளத்திற்கு வேண்டிய அவசர உதவிகளை வழங்க தயாராக உள்ளதாக அமெரிக்காவும் கனடாவும் அறிவித்துள்ளன. இக்கட்டான சூழலில் வாஷிங்டன் காத்மாண்டுவுக்கு உறுதுணையாக நிற்கும் என்று வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ எக்ஸ் தளத்தில் இடுகையிட்டுள்ளார். மறுபுறம் கனடிய பிரதமர் மாக் கேனே அந்த இயற்கை சீற்றம் மனதை உலுக்கும் பேரிடர் என விவரித்துள்ளார். பஹாங் ஆட்சியாளரின் மூத்த சகோதரி தங்கு புத்ரி ஸ்ரீ கமலா தங்கு டத்துஸ்ரீ ஐஷா அல்மர்ஹூம் சுல்தான் அகமத் ஷா மறைவுக்கு மாநில மந்திரி பசார் டத்துஸ்ரீ வான் ரோஸ்டி வான் இஸ்மாயில் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். அன்னாரது மறைவு பஹாங் அரசு குடும்பத்தினருக்கு பெயர் இழப்பு என்று அவர் கூறினார். மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் SPRM சட்டத்தின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டுள்ள முன்னாள் பிரதமர் டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் இன்று காலை 9 மணியளவில் குவாலலம்பூர் செஷன் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டார். 14.7 மில்லியன் ரிங்கிட் ரொக்கம், பல மில்லியன் மதிப்பிலான வெளிநாட்டு நாணயம், 5 தங்கக்கட்டிகள் உள்ளிட்ட சொத்துக்களை அறிவிக்க தவறியதற்காக நீதிபதி சுசானா ஹுசின் முன்னிலையில் வாசிக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளை அவர் மறுத்துள்ளார். விளையாட்டு. ஸ்பெயின் லாலிகா கார்பந்து. சாந்தியாகோ பெர்னபாவில் நடந்த ஆட்டத்தில் கிலியான் எம்பாப்பே அடித்த ஹேட்ரிக், ரியால் மட்ரிட் 4-1 என்ற கோல் கணக்கில் ரியால் சுசைடட்டை வீழ்த்த உதவியாக இருந்தது. மற்றொரு கோலை வினிசியஸ் ஜூனியர் புகுத்தினார். இதன் மூலம் அனுபவம் வாய்ந்த போர்த்துகல் தலைமை பயிற்றுநர் ஹோசே மொரின்யோ எஸ்பானியோல் உடனான ஆட்டத்திற்கு பிறகு மெட்ரிட் மேலாளர் என்ற வகையில் 2வது வெற்றியை பதிவு செய்துள்ளார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

இளமை உல்லாசம் அங்கத்தில் இன்றைக்கு உங்களோட உற்சாகத்தோடு பேச வந்துவிட்டேன். நான் உங்கள் அஸ்வினி ராஜசேகரன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மலையாள பாடல்களை தொடக்கமா கேட்க போறோம். கைலாஸ் மீனன் மற்றும் காவ்யா அஜித் கொண்டு வரும் பாடல் இதோ உங்களுக்காக.

0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம் இல் பாபாஸ் அண்ட் யூ
1: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com பாபாஸ் அண்ட் யூ இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.

கொண்டு வந்த பாடலை இனிமையான பாடலை நாம நிகழ்ச்சியில கேட்டு ரசித்திருந்தோம். சரி, பிருத்திவிராஜ் கரீனா கபூர் இணைந்து நடிச்சிருக்கும் படம் தான் டைரா அப்படின்ற படம். இந்த படத்துடைய முதல் தோற்ற போஸ்டரை வந்து படக்குழு வெளியிட்டிருக்காங்க. பிருத்திவிராஜ் தனது எக்ஸ் தல பக்கத்துல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் தோற்ற இந்த போஸ்டரையும் ட்ரெய்லரையும் பட வெளியீடு குறித்த தகவலை வந்து பகிர்ந்திருக்காரு. அதுல அவரு இரண்டு அதிகாரிகள் இரண்டு பார்வை ஓர் உண்மை அப்படின்ற ஒரு தகவலை வெளியிட்டிருக்காரு. எப்ப வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, August 31 இந்த திரைப்படம் வெளியிடுற போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயம் இந்த திரைப்படம் OTT தளங்களில் வெளிவருவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திரைப்படம் பாத்தீங்கன்னா ஹிந்தி மற்றும் மலையாள மொழியில 18 செப்டம்பர் வந்து வெளிவரப்போகுது. 31 வந்து ட்ரெய்லர் வெளியீடு செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த திரைப்படம் எப்படி இருக்க போகுது.

0: இன்றைய வணக்கம் மின்னலில்.
1: ஐயோ கடவுளே, டேட் ஒரு வாட்டி வந்து நானு வீட்டுக்காரு சன் வந்து டிஆர்எக்ஸ் போயிட்டோம். காடி வந்து வச்சிட்டோம், போட்டோம், பிடிச்சிட்டோம். அந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம இப்படிதானே போனோம், இப்படிதான் வந்தோம், இப்படிதான் வந்தோன்னு ஒரு 1.5 hour நாங்க அந்த ஒரு காடியை தேடணும். ஐயோ நான் நினைச்சேன், நான் வீட்டுக்காரத்த சொல்லிட்டேன், அன்னைக்கு கூட கூப்பிட்டாரு, வாங்க நம்ம தியார. ஐயோ சாமி நான் வரல, வேணும்னா போறதா இருந்தாலும் நம்ம ட்ரெயின்ல போயிட்டு ட்ரெயின்ல வந்துடலாம், இல்ல ஏதாவது ஸ்டேஷன்ல காடி வச்சுட்டு அடுத்து அந்த ஸ்டேஷன்ல போயிட்டு ட்ரெயின் ஸ்டேஷன் கிட்ட அந்த மாலுக்கு போய்க்கலாம். அவரு வந்து ஓகே இங்கதான் வச்சிருக்கோம் பேபி அப்படின்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு பார்த்து ரெண்டு பேருமே வந்து அப்படியே டோட்டலி பிளர். 1 hour என் சன் வந்து அழுறாரு, எனக்கு பசிக்குது, எனக்கு பால் வேணும், எனக்கு சாப்பாடு வேணும்.
2: கடைசியில அந்த 1.5 hour தேடலுக்கு பிறகு அப்படி இப்படி கண்டுபிடிச்சிட்டீங்க.
1: 2 hours தான் ஆயிருக்கும். தேடி தேடி உண்மையாலே போனீங்கன்னா நீங்க எங்க எங்க பார்க் பண்ணீங்களோ அந்த கடை அங்க சுத்தி இருக்கிற இதெல்லாம் போட்டோ பிடிச்சிக்கலாம்.
2: நினைக்கிற 360 வியூல தான் படம் எடுத்து நினைக்கணும் போல.
0: காலை 6:30 தொடக்கம், 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

சுதீன் ஷாம் மற்றும் விநாயக் கொண்டு வந்த பாடலை தான் நாம நிகழ்ச்சியில் கேட்டு ரசித்திருந்தோம். சரி, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த நெகிழி நாற்காலிகள் இருக்கும் இல்லையா, ஸ்தூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல பார்த்தீங்கன்னா இந்த விரலால பிடிக்கிறதுக்கு ஒரு துளாய் மாதிரி இருக்கும். இந்த துளையை எதற்காக வச்சிருக்காங்க அப்படின்னு நீங்க யோசிச்சிருக்கீங்களா? என்ன சினி கை வச்சு தூக்குறதுக்கு தான் அப்படின்னீங்கன்னா, பொதுவாகவே நெகிழி நாற்காலிகள்ல அதிகமான துளைகள் இருக்கும். இந்த துளைகளை பார்க்கும்போது நம்ம பிடிச்சு தூக்குறதுக்கோ அல்லது இதுக்கு வேற ஏதாவது காரணம் இருக்கோ அப்படின்னு நாம யோசிச்சிருப்போம். ஆனா அதுக்கு உண்மையான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எடை தாங்கும் திறனும் வலிமையும் பார்த்தீங்கன்னா நெகிழியில இந்த துளைகள் போடுறது மூலமா ரொம்ப அதிகமாகுது அப்படின்னு சொல்றாங்க. என்னங்க துளைகள் போட்டா எப்படி அதனுடைய மேற்பரப்பு வந்து சரியா இருக்கும் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, இது திடமாக இருக்கிறதுக்கு தட்டையாக இருந்தா, வெறும் தட்டையாக மட்டும் இருந்தா அந்த அழுத்தம் வந்து காலப்போக்கில் அந்த நாற்காலியை அப்படி நெளிச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால இந்த துளைகள் இருக்கும் போது அந்த நாற்காலிகள் வந்து இன்னும் திடமா இன்னும் வெகு நாளைக்கு பாய்க்கிற இடத்துல இருக்கும் அப்படின்றதற்காக தான் வந்து நெகிழி நாற்காலிகள்ல அதிகமான துளைகளை பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போதுமே பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை ஏன் தெரிஞ்சுக்கிறோனே அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனா அந்த மாதிரியான ஒரு சூழல்ல நாம தெரிஞ்சுக்கிற விஷயங்களுக்கு ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா சுவாரஸ்யமா இருக்கும் இல்லையா? அந்த வகையில தான் இன்றைக்கு இந்த ஒரு விஷயத்தை உங்ககிட்ட கொண்டு வந்தோம். இப்போ வாங்க நிகழ்ச்சியில் அடுத்ததாக விஜய் யேசுதாஸ், உன்னி நம்பியார் மற்றும் குழுவினர் கொண்டு வரும் பாடலை நாம கேட்கலாம்.

0: இன்றைய வணக்கம் மின்னலில்.
1: ஐயோ கடவுளே, தெய்வீகம். ஒரு வாட்டி வந்து நானு வீட்டுக்காரு சன் வந்து டிஆர்எக்ஸ் போயிட்டோம். காடி வந்து வச்சிட்டோம், போட்டோம், பிடிச்சிட்டோம். அந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம இப்படிதானே போனோம், இப்படிதான் வந்தோம், இப்படிதான் வந்தோன்னு ஒரு 1.5 hour நாங்க அந்த ஒரு காடியை தேடணும். ஐயோ நான் நினைச்சேன், நான் வீட்டுக்காரத்த சொல்லிட்டேன், அன்னைக்கு கூட கூப்பிட்டாரு, வாங்க நம்ம சியார. ஐயோ சாமி நான் வரல, வேணும்னா போறதா இருந்தாலும் நம்ம ட்ரெயின்ல போயிட்டு ட்ரெயின்ல வந்துடலாம், இல்ல ஏதாவது ஸ்டேஷன்ல காடி வச்சுட்டு அடுத்து அந்த ஸ்டேஷன்ல போயிட்டு ட்ரெயின் ஸ்டேஷன் கிட்ட அந்த மாலுக்கு போய்க்கலாம். அவரு வந்து ஓகே இங்கதான் வச்சிருக்கோம் பேபி அப்படின்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு பார்த்து ரெண்டு பேருமே வந்து அப்படியே டோட்டலி பிள ஒன்றரை அவரு என் சன் வந்து அழுறாரு, எனக்கு பசிக்குது, எனக்கு பால் வேணும், எனக்கு சாப்பாடு வேணும்.
2: கடைசியில அந்த 1.5 hour தேடலுக்கு பிறகு அப்படி இப்படி கண்டுபிடிச்சிட்டீங்க.
1: 2 hours நாச்சும் ஆயிருக்கும். சரி சரி, உண்மையாலே போனீங்கன்னா நீங்க எங்க எங்க பார்க் பண்ணீங்களோ அந்த கடை அங்க சுத்தி இருக்கிற இதெல்லாம் போட்டோ பிடிச்சிக்கலாம்.
2: 360 வியூல தான் படம் எடுத்து வைக்கணும் போல.
1: அதேதான் தேவிக்க நிலைன்னா உங்களுக்கு ஏன் நிலைமை.
0: காலை 6:30 தொடக்கம், 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

இன்றைய நிகழ்ச்சியின் மலையாள பாடல் தொகுப்பின் நிறைவு பாடல்களை நாம கேட்க போறோம். அடுத்ததாக ஹரிச்சரண் மற்றும் மம்தா கொண்டு வந்த பாடலை கேட்டிருந்தோம். இதனைத் தொடர்ந்து வார்கி மற்றும் நாராயணி கோப்பன் கொண்டு வரும் பாடல் கேட்டு மகிழுங்கள்.

0: அப்புறம் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா?
1: இல்ல, போற செலவே சரியா இருந்துச்சு.
0: ஆமா, ஒண்ணு வாங்குறது கூட 1000 காட்ல சொல்வீங்க நீங்க.
1: அப்புறம் நல்லா திருப்தியா சாப்பிட்டாச்சு, அடுத்து காசு கட்டுறது தானே?
0: ஆமாமா, நீங்க கட்டிருங்க, நான் என்ன பண்றேன், கொஞ்ச நேரம் கழிவறைக்கு போயிட்டு வந்துடுறேன்.
1: இப்பனு பாத்தா?
0: ஆமா, இதுக்கெல்லாம் என்ன நேரங்காலமா பாக்க முடியும், நான் போயிட்டு வரேன், நீங்க சீக்கிரமா காசு கட்டிருங்க.
1: ஏய், எல்லாம் டீ குடிக்கலாம்னு சொல்றாங்க, போயிட்டு வந்துருவோமா?
0: ஆ, தாராளமா போலாமே, உங்க காடியிலே போயிருவோமா?
1: அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்க செலவே சரியா இருக்குங்க.
0: இப்படி எல்லா செலவையும் ஒருத்தர் தலையிலே கட்டினா எப்படிங்க?
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம். மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 11 மணி உலக செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். திபெத் நேபாள எல்லையில் ஏற்பட்ட பெரும் வெள்ளத்தில் 34 ஆஸ்திரேலியர்களை காணவில்லை என பிரதமர் ஆண்டனி அல்பனீஸ் தெரிவித்துள்ளார். நேபாளம் வளர்ந்து வரும் நாடு என்பதால் அங்கு ஆஸ்திரேலியாவை போன்ற வளங்கள் இல்லை, ஆகையால் தகவல்களை பெற சவாலாக உள்ளதாக அவர் கூறினார். இந்நிலையில் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினருக்கு தமது தரப்பு துணை நிற்கும் என்றார் அவர். இந்நிலையில் அங்குள்ள ஆஸ்திரேலியர்களின் நலனை உறுதிப்படுத்த அதிகாரிகள் தீவிரமாக பணியாற்றுகின்றனர். உள்ளூர் அதிகாரிகளுடனும் சுற்றுலா முகவர்களுடனும் தமது தரப்பு தொடர்பில் உள்ளதாக அல்பனீஸ் கூறினார். இவ்வேளை நேபாளத்திற்கு வேண்டிய அவசர உதவிகளை வழங்க தயாராக உள்ளதாக அமெரிக்காவும் கனடாவும் அறிவித்துள்ளன. இக்கட்டான சூழலில் வாஷிங்டன் காத்மாண்டுவுக்கு உறுதுணையாக நிற்கும் என்று வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ எக்ஸ் தளத்தில் இடுகையிட்டுள்ளார். இந்த பேரிடர் மனதை உலுக்கும் பேரழிவு என கனடிய பிரதமர் மக்கெனே வகைப்படுத்தியுள்ளார். தங்களின் குடும்ப உறுப்பினர்கள் குறித்த தகவல்களுக்காக கனடியர்கள் காத்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வட ஆப்பிரிக்காவில் கடும் வெப்ப அலை நிலவி வரும் நிலையில் அல்ஜீரியாவின் சில வட்டாரங்களில் பரவிய காட்டுத்தீயில் 12 உயிரிழந்ததாக உள்துறை அமைச்சர் சயீத் சையோர் தெரிவித்தார். இதனிடையே அல்ஜீரியாவில் புதன்கிழமை நாடு முழுவதும் 154 காட்டுத்தீ சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக பொது பாதுகாப்பு சேவை பிரிவு கூறியது. அதில் பெஹாயா வட்டாரத்தில் மட்டும் 36 காட்டுத்தீ ஏற்பட்டுள்ளன. அவற்றில் 18 தீச்சம்பவங்கள் கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளன. வட ஆப்பிரிக்காவில் குறிப்பாக துனிசியாவிலும் அல்ஜீரியாவிலும் கடும் வெப்பம் நிலவுகிறது. வியாழக்கிழமை அதிகாலையில் யுக்ரைன் மீது ரஷ்யா திருக்குருதிகள் ஏவுகணைகளை கொண்டு தாக்குதல் நடத்திய போது தலைநகர் கேஃபில் வெடிசத்தம் கேட்டதாக ரோய்டர்ஸ் செய்தியாளர் உறுதிப்படுத்தினார். முன்னதாக திருக்குருதி தாக்குதல் தொடர்பில் கேஃப் அதிகாரிகள் எச்சரிக்கை வெளியிட்டிருந்தனர். குடியிருப்பு பகுதியில் சிதறிய பாகங்கள் விழுந்ததாகவும் சேதம் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். பிரான்சின் வடமேற்கு பகுதியில் புதன்கிழமை இரவு ஒருவர் திட்டமிட்டு காரை மக்கள் மீது மோதியதில் ஒருவர் உயிரிழந்ததுடன் 10 பேர் காயமடைந்தனர். அவர்களுள் 7 தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இரவு சுமார் 10:15 கேன் நகரில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலுக்கு பின்னால் பயங்கரவாத நோக்கம் இருந்ததாக தெரியவில்லை என்று துணை அரசு வழக்கறிஞர் தெரிவித்தார். ரயில் நிலையம் எதிரே மூண்ட சண்டையை தொடர்ந்து இந்த சம்பவம் நடந்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து ரஷ்யாவில் பிறந்த 26 சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். அந்த நபர் மீது இதற்கு முன்பு போக்குவரத்து குற்றச்சாட்டுகள் இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். விளையாட்டு லீக் கிண்ண கார்பந்து. டோட்டனம் ஹாட்ஸ்பருக்கான தனது முதல் ஆட்டத்திலேயே செவியோ கோல் அடித்து அசத்தினார். இதன் மூலம் ஸ்பர்ஸ் அணி 5-1 என சார்ல்டன் அத்லெட்டிக்கை வீழ்த்தி 3 சுற்றுக்கு முன்னேறியது. மான்செஸ்டர் சிட்டியிலிருந்து ஸ்பர்ஸ் அணியில் இணைந்துள்ள அந்த பிரேசில் ஆட்டக்காரர் 82 நிமிடத்தில் ஒரு கோல் புகுத்தினார். இதனைத் தொடர்ந்து செவியோ இந்த பருவத்தில் குறைந்தது 10 கோல்களையாவது அடிக்க வேண்டும் என ஸ்பர்ஸ் மேலாளர் ரொபேட்டோ டி செர்பி சவால் விடுத்துள்ளார். இதனிடையே அடுத்த சுற்றில் லிவர்பூலை எதிர்கொள்ளும் டோட்டனம் கடுமையான சோதனையை எதிர்கொள்கிறது. ஐரோப்பிய போட்டிகளில் பங்கேற்கும் 9 கிளப்புகள் 3 சுற்றுக்கு தேர்வு பெற்ற பிறகு நடைபெறவுள்ள உயர்தர லீக் அணிகளுக்கு இடையிலான 6 ஆட்டங்களில் இதுவும் ஒன்று. இபிஎல் வெற்றியாளர் ஆர்சனல் இப்ஸ்விச் டவுனுடன் களம் காணும் வேளை லீக் கிண்ண நடப்பு வெற்றியாளர் மான்செஸ்டர் சிட்டி 2 நிலை கிளப் நோவிச் சிட்டியுடன் பொருதும். மான்செஸ்டர் யுனைடெட் சொந்த இடத்தில் பிரைட்டன் அண்ட் ஹோஃப் அல்பியனுடன் மோதும். இதனுடன் உலகச் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு.
வணக்கம்.

அழைக்கணும் சரிங்களா? சரி, இப்போ ஒரு அழகான பாடல் சைவம் திரைப்படத்திலிருந்து நாம கேட்கலாம்.

0: இன்றைய நிகழ்ச்சியில் நீங்க எங்களுக்கு அழைத்து பேசலாம் தாராளமாக அப்படின்னு சொல்லியிருந்தோம். நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் 3-2-2-8-2-5-2-3-3 அல்லது 4-7-6-8. உங்களோட பேச இந்த பக்கமா நாங்க ரொம்ப ரொம்ப ஆவலோடு காத்திருக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடல்களை கேட்க இப்போ அழைக்க மறந்துடாதீங்க. இப்போ அடுத்ததாக கிருஷ்ணசாமி அழைப்புல இருக்காங்க, அவரோட தான் பேச போறோம். வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: வணக்கம், நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நலமா சிறப்பா இருக்கோம். சரி, இன்றைக்கு என்ன பசியாரை?
1: பசியார காலையில தேங்காய் பால் தோசை, தேங்காய் பால் தோசை, கோதுமாவை தோசை சுட்டேன்.
0: அடடா, கோதுமாவை தோசை சுட்டு சாப்பிட்டீங்க?
1: தோசை சுட்டேன், 5 தோசை சுட்டேன். கடையில போய் நாசிலிமா சம்பல் 2 வலிக்கு வாங்கி அதை சில்லு பண்ணி சாப்பிட்டு 1 கிளாஸ் மில்லோ.
0: அப்பா, நல்லா வயிறார சாப்பிட்டுருக்கீங்க.
1: அப்படிதான். சரி, மத்தியானம் வந்து ரசம், எத்தனை சம்பல், 2 முட்டை செலவு.
0: சரி, சொல்லுங்க என்ன பாடலை விரும்பி கேட்க அழைச்சிருக்கீங்க?
1: விசுவாசம் படத்துல இருந்து தள்ளே தில்லாதே.
0: நிச்சயமா, யாருக்காக விரும்பி கேக்குறீங்க
1: இந்த பாடல? எனது மகன், மருமகள், பேத்தி, எனக்காகவும்.
0: நிச்சயமா அடுத்த பாடல் கேட்கலாம். ரொம்ப நன்றி.
1: நன்றி.

இன்று இடிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா சற்று முன்னதாக ஒரு நிகர் விருப்ப பாடலை கேட்டிருந்தாரு. நீங்களும் பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடல்களை கேட்க தாராளமா அழைக்கலாம். 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. இந்த வாரம் பாத்தீங்கன்னா ஒரு நீண்ட விடுமுறை வரப்போகுது. இதனை சார்ந்து நிறைய திட்டங்கள் எல்லாம் வைத்திருப்பீங்க. அன்பாடவர்களை பார்க்க போவீங்க, அவங்களுக்காக ஒரு பாடலை கேட்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா தாராளமா நீங்க அழைத்து பாடலை விரும்பி கேட்கலாம். உங்களோட பேச இந்த பக்கமா நாங்க வந்து ரொம்ப ஆவலோடு காத்திருக்கோம். அதனால பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடல்களை கேட்க நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8.

இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நாம பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். நேர்கள் நீங்களும் பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடல்களை தாராளமாக விரும்பி கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சரி, நேர்களும் நிறைய பேர் அழைச்சிட்டு இருக்காங்க. அந்த வகையில நீங்களும் அழைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 உங்களோட பேச இந்த பக்கமா நாங்க ரொம்ப அவளோடு காத்திருக்கோங்க. சற்று முன்னதாக ஒரு நேர் அழைத்திருந்தாரு சேகர். அவர் சொல்லியிருந்தாரு, என் மனைவிக்காக நான் ஒரு பாடலை கேட்க போறேங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. விறுவிறுப்பான பாடலை சேகரும் அவருடைய மனைவிக்காக அடுத்த பாடலை நாம கேட்டு ரசிக்கலாம்.

0: என்ற பாடலை நிகழ்ச்சியில் தாவ கேட்டு ரசித்திருந்தோம். சரி, இன்றைக்கு வந்து நேர்கள் நீங்க அழைத்து விருப்ப பாடலை கேட்கலாம், பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடலை கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அடுத்ததாக தமிழரசு அழைப்புல இருக்காங்க, அவங்களோட தான் பேச போறோம். வணக்கம் தமிழரசு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இன்றைக்கு, வேலையா வீட்டுல இருக்கீங்களா?
1: வணக்கம், நான் இப்பதான் வந்து கிடாவில இருந்து கேளுக்கு வந்து பயணம் செஞ்சுட்டு இருக்கேன்.
0: அட்டா, என்ன இங்கேயே இவ்வளவு தூரம் பயணம் வரீங்க?
1: நான் கர்நாடக வார்டு வாங்கின ஓட்டுநர்.
0: ஓ சரி,
1: நேற்று போனேன், இன்னைக்கு வீட்டுக்கு திரும்பிக்கிட்டு இருக்கேன்.
0: நிச்சயமா நிச்சயமா, அப்படியே தூக்கமா இருக்குது, அந்த மாதிரி ஒரு சூழல்லாம் எவ்வளவு சவாலா இருக்கும்ல நீங்க வந்து சேர்றதுக்குள்ள?
1: ரொம்ப பெரிய சவாலா இருக்கும். அந்த அந்த டைம்ல தான் இந்த மின்னல் எஃப்எம்ல நல்ல பாடல்கள் எல்லாம் கேட்கும் போது மனது கொஞ்சம் உற்சாகமா இருக்கும்.
0: அட்டடா, ரொம்ப மகிழ்ச்சி. சரி சொல்லுங்க, இப்போ உங்களுக்காக என்ன பாடல் வேண்டும்?
1: எனக்கு வந்து கபாலி படத்துல இருந்து பாயநதி பாட்டு போட்டு சந்தோஷமா இருக்கும், ஏன்னா என் மனைவிக்காக கேட்கிறேன் நானு.
0: அட்டடா, சரி நிச்சயமா அடுத்ததா பாடலை கேட்கலாம்.
1: ரொம்ப நன்றி.
0: நன்றி.

இன்றைய நிகழ்ச்சியில நேர்களோடும் பேசியிருந்தோம், அதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க. சரி, இதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா சில பாடல்களை நாம கேட்ட பிறகு 12 மணிக்கான செய்திகள் ஒளிபரப்பாகும். அதற்கு பிறகு உங்களோடு ஒரு குட்டி போட்டி வைக்க போறோம். அந்த போட்டியை நீங்க சரியா கண்டுபிடிக்க போறீங்க, அது எப்படி என்ன அப்படின்றதெல்லாம் பொறுமையா பார்க்கலாம். இப்ப வாங்க பாடலை நாம நிகழ்ச்சியில் கேட்டு வரலாம்.

0: மலேசியாவின் மிகப்பெரிய வேளாண் கண்காட்சியான மகா மீண்டும் வந்துவிட்டது. குடும்பத்தோடு சேர்ந்து விவசாயம், தோட்டக்கலை மற்றும் வேளாண் சுற்றுலாவின் சிறப்பை அனுபவிக்க வாருங்கள். அக்ரோ சஃபாரி, ரேவாங் வாரிசான், மேஜிகா கார்டன் மற்றும் லேசர் ட்ரோன் கண்காட்சிகளை கண்டு மகிழுங்கள். அதோடு மெர்டேகா இஃப் கண்டாட்டம், கிடிஸ் வண்டர்லேண்ட் மற்றும் நேரடி இசை நிகழ்ச்சிகளும் காத்திருக்கின்றன. மகா 2026 ஆகஸ்ட் 28 முதல் செப்டம்பர் 6 வரை காலை மணி 10 முதல் இரவு மணி 10 வரை மேட்ச் சிறடாங்கில். விவரங்களுக்கு mahaofficial.com.my.
1: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் FM-இல் பாபாஸ் அண்ட் யூ
2: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
1: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
2: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
1: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.

0: மலேசியாவின் மிகப்பெரிய வேளாண் கண்காட்சியான மகா மீண்டும் வந்துவிட்டது. குடும்பத்தோடு சேர்ந்து விவசாயம், தோட்டக்கலை மற்றும் வேளாண் சுற்றுலாவின் சிறப்பை அனுபவிக்க வாருங்கள். அக்ரோ சஃபாரி, ரேவாங் வாரிசான், மேஜிகா கார்டன் மற்றும் லேசர் ட்ரோன் கண்காட்சிகளை கண்டு மகிழுங்கள். அதோடு மெர்டேகா இஃப் கண்டாட்டம், கிடிஸ் வண்டர்லேண்ட் மற்றும் நேரடி இசை நிகழ்ச்சிகளும் காத்திருக்கின்றன. மகா 2026 ஆகஸ்ட் 28 முதல் செப்டம்பர் 6 வரை காலை மணி 10 முதல் இரவு மணி 10 வரை மேட்ச் சிறடாங்கில். விவரங்களுக்கு mahaofficial.com.my.
1: அம்மா, என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட முறுக்கு கொண்டு வரதா ப்ராமிஸ் பண்ணிட்டேன். பாபாஸ் முறுக்கு மிக்ஸ் இருக்கு தானே?
2: பாபாஸ் முறுக்கு மிக்ஸ் தானே இருக்குப்பா.
3: கேசரி வேணும்னு முதலே நான் சொல்லிட்டேன். பாபாஸ் கேசரி மிக்ஸ் ரெடியா இருக்குல்ல?
2: பாபாஸ் கேசரி மிக்ஸ் செஞ்சு தரடி கண்ணே. என்னங்க உங்களுக்கு?
4: நண்பர்களை விருந்துக்கு வர சொன்னேன். ஆனா
2: தாராளமா வர சொல்லுங்க. சுவைக்கு சுவையான பாபாஸ் பலகாரம் அவங்க மசாலா பொருளுங்க இருக்கிறப்போ சுறுசுறுப்பு தானே வந்துடும்.
5: மலேசியா, சிங்கப்பூர் மற்றும் பல நாடுகளில் பாபாஸ் பொருட்கள் கிடைக்கும். பாபாஸ் அண்ட் யூ, வாழ்வியல் சுவைகள்.
6: இது நம்ம நேரம், ஒரு மணி நேரம் முழுக்க முழுக்க நம்ம ஒரு பாட்டு தான். திங்கள் தொடங்கி வெள்ளி வரைக்கும் நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் நண்பகல் 12 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. நேபாளம் ரசுவா மாவட்டத்தில் நிகழ்ந்த வெள்ள பேரிடர் குறித்த பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கவலை வெளியிட்டுள்ளார். தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ள 54 மலேசியர்களை அடையாளம் காணும் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இவ்விவகாரம் தொடர்பில் மலேசிய தூதரகம் காத்மாண்டுவில் உள்ள செயலாக்க தரப்பினருடன் அணுக்கமாக பணியாற்றி வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். இவ்வேளை பஹாங் ஆட்சியாளரின் மூத்த சகோதரி தெங்கு புத்திரி ஸ்ரீ கமலா தெங்கு டாத்துஸ்ரீ ஐஷா அல்மார்ஹூன் சுல்தான் அகமது ஷா மறைவுக்கு டாத்துஸ்ரீ அன்வார் தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். இக்கட்டான சூழ்நிலையை ஆட்சியாளரின் குடும்பத்தினர் மன தைரியத்துடன் எதிர்கொள்ள தாம் பிரார்த்திப்பதாக முகநூல் பதிவில் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். புதிய தொழில்நுட்பங்களை ஏற்றுக்கொள்வதுடன் மலேசியா தனது நிதி மூலதன சந்தைகள் போட்டித்தன்மை வாய்ந்ததாகவும் மீள்திறன் கொண்டதாகவும் பொருத்தமானதாகவும் நிலைத்திருப்பதை உறுதி செய்ய வேண்டும். இது சந்தை அடிப்படைகளை வலுப்படுத்தவும் செயல்திறனை மேம்படுத்தவும் மூலதனத்திற்கான அணுகலை விரிவுபடுத்த உதவும் என இரண்டாம் நிதியமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஆமீர் ஹம்சா அசீசான் தெரிவித்தார். பொகா புள்ளிகள், பூசணிக்காய் சிற்பங்கள், கண்ணாடி அடிப்படையிலான மயக்கும் கலை படைப்புகளால் உலக புகழ்பெற்ற ஜப்பானிய முன்னோடி கலைஞர் யாயோய் குசாமா காலமானார். அவருக்கு வயது 97. பல உறுப்பு செயல் இழப்பு காரணமாக அவர் டோக்கியோ மருத்துவமனையில் இம்மாதம் 14 உயிறந்ததாக அவரது அறக்கட்டளை கூறியது. ஜெர்மனியின் ஏரோலாஜிக் சரக்கு விமானம் டோக்கியோ அருகே உள்ள நரிதா விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. அதன் நீரியல் அமைப்பில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக போக்குவரத்து அமைச்சர் தெரிவித்தது. இதனையடுத்து அந்த விமான நிலையத்தின் ஓடுபாதை சுமார் 30 நிமிடங்களுக்கு மூடப்பட்டதாக நரிதா விமான நிலையம் கூறியது. விளையாட்டு சூப்பர் லீக் கார்பந்து. நாளை இரவு சுல்தான் இஸ்மாயில் நசீருடின் ஷா அரங்கில் நடைபெறும் சிலாங்கூர் எஃப்சிக்கு எதிரான ஆட்டத்தில் தெலங்கானா எஃப்சி டிஎஃப்சி இயல்பு குடியுரிமை பெற்ற தாக்குதல் ஆட்டக்காரர் ரொமேல் மொராலஸை களமிறக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மொராலஸ் காயத்திலிருந்து குணமடைந்துள்ளதோடு களமிறங்க தயாராக உள்ளதாக டிஎஃப்சி தலைமை பயிற்றுநர் முமத் நஃபூசி ஜைன் உறுதிப்படுத்தினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: இளமை உல்லாசம்,
1: இளமை உல்லாசம் அங்கத்தில் தொடர்ந்து நாம இணைந்திருக்கிறோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்காக ஒரு போட்டி அங்கத்தை நாங்க நடத்த போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதற்கிடையில் சில பாடல்களை நாம நிகழ்ச்சியில் கேட்டு வரலாம். இப்போ வாங்க பாடலை கேட்கலாம்.

0: காத்திருங்கள், நீங்கள் இன்னும் மடானிக்கித்த நிகழ்ச்சிக்கு செல்லவில்லையா? உண்மையாகவா? தவற விடாதீர்கள். இங்கு அனைவருக்கும் ஏற்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் உள்ளன. வாருங்கள், தேசிய சொத்துக்கள் மீட்பு பணிகள் தொடர்பான கண்காட்சிகள், ஜுவாலான் ரஹ்மா மடானி, ஜும் எக்ஸ்சேஞ்ச் அல் குரான், என்ஆர்ஜி மற்றும் ஜேபிஜே நடமாடும் சேவைகள், அத்துடன் பல்வேறு அரசாங்க திட்டங்கள், உதவிகள் குறித்த ஆலோசனைகள், தகவல்கள் உள்ளிட்ட சுவாரஸ்யமான நடவடிக்கைகள். அது மட்டுமல்ல, மோட்டார் சைக்கிள் சேவைகள், தலைக்கவசம் மாற்றும் சேவை, இலவச முடிவெட்டுதல், இன்னும் பலவற்றையும் நீங்கள் அனுபவிக்கலாம். இவை அனைத்தும் இலவசம். எனவே புரோகிராம் மடானி கிதா உங்கள் நாடாளுமன்ற தொகுதிக்கு வரும்போது தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். உங்கள் குடும்பத்தினருடன் வாருங்கள், நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளுங்கள். இந்த உற்சாகமான அனுபவத்தை நீங்களே உணருங்கள். புரோகிராம் மடானி கிதா, மக்களின் நம்பிக்கைக்கு அர்த்தமளிப்போம்.
1: இன்றைய வணக்கம் மின்னலில்.
2: ஐயோ கடவுளே, ஒரு வாட்டி வந்து நானு வீட்டுக்காரு சன் வந்து டிஆர்எக்ஸ் போயிட்டோம். காடி வந்து வச்சிட்டோம், போட்டோம், பிடிச்சிட்டோம். அந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம இப்படிதான போனோம், இப்படிதான் வந்தோம், இப்படிதான் வந்தோன்னு ஒரு 1.5 hours நாங்க அந்த ஒரு காடியை தேடணும். ஐயோ நான் நினைச்சேன், நான் வீட்டுக்கார சொல்லிட்டேன், அன்னி கூட கூப்பிட்டாரு, வாங்க நம்ம சியார. ஐயோ சாமி நான் வரல, வேணும்னா போறதா இருந்தாலும் நம்ம ட்ரெயின்ல போயிட்டு ட்ரெயின்ல வந்துடலாம், இல்ல ஏதாவது ஸ்டேஷன்ல காடி வச்சுட்டு அடுத்து அந்த ஸ்டேஷன்ல போயிட்டு ட்ரெயின் ஸ்டேஷன் கிட்ட அந்த மாலுக்கு போய்க்கலாம். அவரு வந்து ஓகே இங்கதான் வச்சிருக்கோம் பேபி அப்படின்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு பார்த்து ரெண்டு பேருமே வந்து அப்படி டோட்டலி பிள ஒன்றரை அவரு என் சன் வந்து அழுறாரு, எனக்கு பசிக்குது, எனக்கு பால் வேணும், எனக்கு சாப்பாடு வேணும்.
3: கடைசியில அந்த 1.5 hours தேடலுக்கு பிறகு அப்படி இப்படி கண்டுபிடிச்சிட்டீங்க.
2: 2 hours ஆயிருக்கும் தேடி தேடி. உண்மையாலே போனீங்கன்னா நீங்க எங்க எங்க பார்க் பண்ணீங்களோ அந்த கடை அங்க சுத்தி இருக்கிற இதெல்லாம் போட்டோ பிடிச்சிக்கலாம்.
3: ஒரு 360 வியூல தான் படம் எடுத்து வைக்கணும் போல.
2: அதேதான்
1: காலை 6:30 தொடக்கம் 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

இசை நிகழ்ச்சியில் சரதநாம பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். கருப்பு திரைப்படத்தில் பல வகையான பாடல்கள் இருந்தாலும் இந்த பாடல் கொஞ்சம் மாறுபட்ட பாணியில இருந்தது. என்னங்க இந்த பாடல் அப்படின்னு பார்த்தா, இந்த ஒரு வேறு நாட்டு தழுவல்ல, ஒரு ஸ்பானிஷ், ஒரு போர்த்துகீஸ், இந்த மாதிரியான பாடல் தழுவல்ல இருக்கும். வாங்க அந்த பாடலை அடுத்ததாக நிகழ்ச்சியில் நாம கேட்டு வரலாம்.

நிகழ்ச்சியில உங்களுக்காக ஒரு பின்னணி இசையை கொடுப்போம். அந்த பின்னணி இசை எந்த திரைப்படம்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்காக விருப்ப பாடலை நாங்க வழங்குவோம், இல்ல நீங்க வாழ்த்து கூட சொல்லலாம். அதனால உங்களுக்கான இன்றைய பின்னணி இசை என்னன்னு பாத்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப சுலபமான ஒரு பின்னணி இசை, நீங்க கேட்ட உடனே கண்டுபிடிச்சிருவீங்களோ அப்படின்ற யோசனை எங்களுக்கு இருந்தாலும் சரி, ரொம்ப கஷ்டமா கொடுக்க வேண்டாமே, விடுமுறை காலகட்டம் வேற வருது அப்படின்னு நாங்க நினைச்சிருந்தோம். இந்த பின்னணி இசை எந்த திரைப்படத்தில் ஒளிபரப்பானது அப்படின்றத சொல்லி உங்களுடைய விருப்ப பாடலை நீங்கள் தட்டி செல்லலாம்.

0: என் பேர் அமுதா, செஞ்சாரம்ல இருந்து பேசுறேன்.
1: அமுதா கண்ணத்தில் முத்தமிட்டாளா, அந்த அமுதாவா? நான் கூட அந்த அமுதா தான் பெருசாயிட்டாங்க நினைச்சேன். சரி சொல்லுங்க அமுதா, எந்த திரைப்படத்தில் ஒளிபரப்பான பின்னணி இசை அது? ஏகேயா? ஏகே திரைப்படமா?
0: குட் பேக் அக்லி.
1: குட் பேக் அக்லியா? நிச்சயமா சொல்றீங்களா?
0: அஜித்தோட படம், ஆனா எனக்கு சரியா ஞாபகத்துல வர முடியுது.
1: ஐயோ சரியா ஞாபகத்துல வரலன்னா இப்ப எப்படி பாடல குடுக்கறது? சரி அமுதா, நீங்க ரொம்ப பயப்பட வேண்டாம், சரியான பதில். கொஞ்சம் குழப்பி பார்த்தா நான் நீங்க ரொம்ப குழம்புறீங்க. சரி என்ன பாடலை விரும்பி கேட்க போறீங்க?
0: எனக்கு ஸ்ரீ படத்துல வந்துட்டு கண்ணே மொழி வேண்டாம் பாட்டு வேண்டும்.
1: ஓ கண்ணே மொழி வேண்டாம், திப்பு பாடி இருப்பாரு.
0: ஆமா ஆமா.
1: சரி நிச்சயமா அடுத்ததா அடுத்தது அந்த பாடலை கேட்கலாம்.
0: அந்த பாட்டு யாருக்காவது கேட்கலான்னு சொல்லலாமா?
1: சொல்லுங்க தாராளமா. அதெல்லாம் இங்க போறீங்க சொல்லுங்க.
0: என்னோட ஹஸ்பண்ட்காக கேக்குறேன், அவர் பேர் குமரன்.
1: குமரன், சரி கணவருக்காக கேக்குறீங்க, அடுத்ததா பாடலை கேட்கலாமா?
0: ஓகே,
1: நன்றி.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களே, குவாலலம்பூர், புத்ரா ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:18. குவாலலம்பூர், புத்ரா ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:18.

0: உண்மை சுற்றி
1: நாடக போட்டி தமிழ் கல்வி கலை கலாச்சார சங்கத்தின் ஏற்பாட்டில் இடைநிலை பள்ளி தமிழ் மாணவர்களுக்கான நாடக போட்டி விழா செப்டம்பர் 6 நாள் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 தொடக்கம் கோலாசிலாங்கூர் புக்கிச்சிராக்கா தோட்ட தமிழ் பள்ளியில் நடைபெற உள்ளது. இந்த இலவச நிகழ்ச்சி குறித்து மேல் விவரங்களை தருகிறார் அவ்வை முருகன் கண்ணன்.
2: இது 9 ஆண்டு இடைநிலை பள்ளி தமிழ் மாணவர்களுக்கான நாடக போட்டி. கடந்த 8 மிகச்சிறப்பாக நடைபெற்று வந்தது. தேசிய நளினி கூட்டுறவு சங்கத்தின் தலைவர் தான்ஸ்ரீ கே ஆர் சோமா அவர்களின் பெயர்ல சுழற்கிண்ணமாக இந்த 8 ஓடி மறைந்துவிட்டன. இவ்வாண்டு 9 நிகழ்ச்சியாக எதிர்வரும் 6 9 மாதம் 20-26 காலை மணி 9 முதல் மாலை மணி 5 வரை இந்த நாடக விழா மிகச்சிறப்பாக நடைபெற உள்ளது. இந்த நாடக விழாவில் ஏறத்தாழ ஒரு 7 குழுக்கள் போட்டியில பங்கேற்கிறாங்க. இதுல மிகச்சிறப்பான அம்சம் என்னவென்றால், இந்த நாடக போட்டியில் வெற்றி வாகை சூடக்கூடிய முதல் குழுவுக்கு 5,000 ரிங்கிட் ரொக்க பணம் கொடுக்கிறோம். இரண்டாவது பரிசாக வரக்கூடிய குழுவுக்கு 3,000 ரிங்கிட் ரொக்க பணம் கொடுக்கிறோம். மூன்றாவது வரக்கூடிய குழுவுக்கு 2,000 ரிங்கிட் ரொக்க பரிசு கொடுக்கிறோம். அடுத்து கலந்து கொள்ளும் அத்தனை குழுக்களுக்கும் நாம 1,000 ரிங்கிட் சன்மானமாக ஆறுதல் பரிசு வழங்குறோம். அதற்கு அப்பால கேடயங்கள் அடுத்து நற்சான்றிதழ்கள் போன்றவற்றெல்லாம் வைக்கிறது. இந்த நாடக விழாவில் மாணவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் கலந்து கொள்கிற அத்தனை பேருக்கும் 3 இலவசமான உணவுகள் வழங்கப்படுகிறது. கடந்த 9 நடைபெற்று வரும் இந்த போட்டி விழா வெகு விமரிசையாக நடந்து வருகிறது. இந்த வேளையில் இந்த நாடக விழாவுக்கு பொருளுதவி வழங்கக்கூடிய இந்த நாடக விழாவின் ஏற்பாட்டாளர் அவ்வை முருகன் நான் இந்த நாடக விழாவில் இலவசமாக நடத்தப்படக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு அனைவரும் வந்து கலந்து கொண்டு சிறப்பு செய்யுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி, வணக்கம்.
0: நம்மை சுற்றி

0: ஐக்கிய நாள் சிறப்பு ஒரு நேயரின் குரல்.
1: சரி, ஸ்டார்ட் பண்ணுவோம். மின்னல் FM நேயர்களுக்கு வணக்கம்.
0: தமிழ் பேச வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் ஏதோ ஒரு தயக்கம் இருக்கத்தான் செய்கிறது.
1: அந்த இந்தியன் பாய்ஸ் வந்து என்ன பார்த்து கச்சா பண்ணுவாங்க, என்ன தமிழ் பெண் பேச முடியாது. நான் சொல்லுவேன், பேச முடியாதுன்னு சொல்லாதீங்க, நான் ட்ரை பண்றேன்.
0: உங்களை சந்திக்க காத்திருக்கிறார் பிரபல ஆங்கில வானொலி அறிவிப்பாளர் பிரேம் சங்கர் ஈஸ்வரன்.
1: மின்னல் FM கேட்கும் பொழுது டு லேர்ன் ப்ராப்பர் தமிழ், நீங்க வந்து சுத்தமான தமிழ் பேசுவீங்க. சோ நைஸ் டு ஹியர், கேக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்.
0: ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:15 பிரேமுடைய குரலை கேட்க தவறாதீங்க.
1: ரொம்ப நன்றி. நீங்க இல்லைன்னா நானும் இருக்க மாட்டேன். அனைவருக்கும் தேசிய தின வாழ்த்துக்கள்.

0: இமயமலை அடிவாரத்தில் எடுக்கப்பட்ட இயற்கையான தேன். 250 கிராம் 500 கிராம் அளவில் லீஷ் தேன் கிடைக்கும். துளசி கலந்த தேன். விநியோகம் ஸ்ரீஜயா இம்பாக்ட்ஸ். ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் FM-இல் பாபாஸ் அண்ட் யூ.
1: புத்த புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com/babasandyou. இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.

நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா நானும் உங்களிடமிருந்து விடைபெறும் நேரமும் வந்தாச்சு. உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் அஸ்வினி ராஜசேகரன். இன்றைக்கு நாள் உங்களுக்கு வந்து ரொம்ப சுறுசுறுப்பா, விறுவிறுப்பா, அப்படி மகிழ்ச்சியா இருந்திருக்கும் அப்படின்னு நாங்க ரொம்ப உங்க இந்த வேலையில பாத்தீங்கன்னா உங்களோட பேசியதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்காக தகவல் எல்லாம் கொடுத்திருந்தோம். எல்லா தகவல்களுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோங்க. சரி, இன்றைய நாள் உங்களுக்கு விருப்பமான அப்படியே மகிழ்ச்சியான நாளாக இருக்கணும் அப்படின்னா நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மறக்காம செய்திருக்க. உங்கள் மீதுள்ள அக்கறையால் நாங்கள் கேட்டுக்கொள்ளும் சில நினைவூட்டல்கள் தான். இப்ப நான் கிளம்புறேன்.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.

0: புத்தாக்க வளர்ச்சிக்கு தடையான பழைய அதிகாரப்போக்கு கைவிடப்பட வேண்டும், பிரதமர் வலியுறுத்தல். நேபாள வெள்ளம், மனிதநேய உதவிகளை வழங்க மலேசிய ராணுவ படை தயார். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் ஒரு மணி முதன்மை செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. புதிய தொழில்நுட்பம் அடிப்படையிலான புலங்களின் அமைப்பை காலந்தாழ்த்தும் அதேவேளை, வணிகமயமாக்கல் முறையின் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் பழைய அதிகார மனப்பான்மை கைவிடப்பட வேண்டும் என பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தினார். உலக புத்தாக்க வளர்ச்சியிலிருந்து நாடு பின்தங்கி விடாமல் இருக்க வேண்டும். அதற்கு வணிகமயமாக்கல் தொடர்பான முறைகளில் நீண்ட காலம் எடுத்துக் கொள்ளப்படும் பழமையான அங்கீகார அணுகுமுறை நிராகரிக்கப்பட வேண்டும் என அவர் கூறினார். மற்றொரு நிலவரத்தில், நேபாளம் ரசுவா மாவட்டத்தில் நிகழ்ந்த வெள்ளப் பேரிடர் குறித்து பிரதமர் கவலை தெரிவித்துள்ளார். தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ள 54 மலேசியர்களை அடையாளம் காணும் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இவ்விவகாரம் தொடர்பில் மலேசிய தூதரகம் காத்மாண்டுவில் உள்ள செயலாக்க தரப்பினருடன் அணுக்கமாக பணியாற்றி வருகிறது. களத்தில் ஒருங்கிணைப்பை வலுப்படுத்த உதவுவதற்காக வங்காளதேசம் டாக்காவில் உள்ள மலேசிய உயர் ஆணையத்தின் அதிகாரிகளும் இப்பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக டத்தோஸ்ரீ அன்வார் கூறினார். அங்குள்ள மலேசியர்களின் நலனும் பாதுகாப்பும் என்றும் பேணப்படும் என்ற உறுதியை அவர் வழங்கியுள்ளார். இதனிடையே, நேபாள அதிகாரிகளின் தொடக்க அறிக்கையின்படி, அந்த பகுதியில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் பனிப்பாறையின் அடிப்பகுதி சரிந்து பள்ளத்தாக்கில் விழுந்ததில் பெருவெள்ளம் ஏற்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. அந்த நிலநடுக்கத்தின் போது ரிக்டர் கருவியில் பதிவான 4.4 அதிர்வு பாறைகளும் பனிக்கட்டிகளும் பள்ளத்தாக்கின் அடிப்பகுதியில் சரிந்து விழுந்ததால் ஏற்பட்டது என்று அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் USGS பின்னர் தெரிவித்தது. பெருவெள்ளம் நிகழ்வதற்கு முன்பு நேபாள திபெத் எல்லைக்கு அருகே சீன பகுதியில் உள்ள மரைக்காணியில் மக்கள் தப்பியோடும் காட்சிகள் பதிவாகியுள்ளன. இவ்வேளை, நேபாள திபெத் எல்லையில் ஏற்பட்ட திடீர் வெள்ளம் நிலச்சரிவுகளில் காணாமல் போன 1000+ அதிகமானோரை தேடி மீட்கும் பணியில் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டுள்ளனர். நேபாள பகுதியில் 165 பேர் உயிரிழந்ததாகவும் 162 உடல்கள் மீட்கப்பட்டதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. எல்லையின் மறுபுறத்தில் திபெத்தின் ஜீரோங் துறைமுகத்தில் ஏற்பட்ட மண்சரிவில் 3 உயிரிழந்ததாகவும் 558 பேர் காணாமல் போயிருப்பதாகவும் சீன அரசு ஊடகங்கள் தெரிவித்தன. அவர்களுள் 260 பேர் வெளிநாட்டினர் என்றும் அது குறிப்பிட்டது. நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள பேரளவிலான வெள்ளத்தை தொடர்ந்து மனிதநேய உதவிகளை வழங்க மலேசிய ராணுவ படை ATM தயாராகுகிறது. எனினும் இது அரசாங்கத்தின் முடிவுக்கு உட்பட்டே மேற்கொள்ளப்படும் என தற்காப்பு அமைச்சர் டத்தோஸ்ரீ முகமத் காலித் நொர்டின் தெரிவித்தார். அவசியம் ஏற்பட்டால் மனிதநேய திட்டத்தில் நிபுணத்துவத்தையும் ஆற்றலையும் வழங்க ATM தயாராக உள்ளது. இந்த பேரிடரில் காத்மாண்டுவுக்கான முதன்மை சாலைகளின் இணைப்பும் தொடர்பும் துண்டிக்கப்பட்டுள்ளன. அத்துடன் பாதிக்கப்பட்டவர் அங்கிருந்து வெளியேறவும் கடினமாகியுள்ளது. மற்றொரு நிலவரத்தில், தென் தாய்லாந்தில் அமைதிக்கான முயற்சியை நிராகரிக்கும் வன்முறைக்கு வித்திடும் தரப்பினரின் மறைவிடமாக அல்லது அடைக்கலம் நாட மலேசியாவில் ஒருபோதும் அனுமதியளிக்கப்படாது என அமைச்சர் டத்தோஸ்ரீ முகமத் காலித் நொர்டின் தீர்க்கமாக கூறியுள்ளார். அண்டை நாட்டில் அமைதியை கொண்டுவரும் முயற்சிகளை மலேசிய அரசாங்கம் ஆதரிக்கிறது. இதற்கிடையில், தென் தாய்லாந்தின் நிலவரத்தை அரசாங்கம் அணுக்கமாக கண்காணிக்கிறது என அவர் தெரிவித்தார். தென் தாய்லாந்து விவகாரம் நாட்டிற்குள் விரிவாகுவதை தவிர்க்க மலேசிய ஆயுதப்படை மலேசிய தாய்லாந்து எல்லையில் பாதுகாப்பையும் கண்காணிப்பையும் தொடர்ந்து பலப்படுத்துகிறது என அமைச்சர் கூறினார். புவி அரசியல் நிச்சயமற்ற சூழலில் நாட்டின் மருத்துவ சாதன தொழிற்துறைகளின் விநியோகம் நிலையாக உள்ளது என பொருளாதார அமைச்சர் அக்மால் நஸ்ருல்லா முகமத் நாசிர் தெரிவித்தார். ஆகஸ்ட் 5 நாள் வரையில் 81.3 விழுக்காட்டு மருத்துவ சாதனங்களின் விநியோகம் குறைந்த ஆபத்துடையதாகவும் 18.7 விழுக்காடு மிதமான ஆபத்துடையதாகவும் மதிப்பிடப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். கடும் பாதிப்பினை எதிர்கொள்வதற்கு முன்னதாக மீள்திறனை வலுப்படுத்த வேண்டியதன் கட்டாயத்தை இது எடுத்துரைப்பதாக அவர் சொன்னார். தேசிய நாள் மலேசிய நாள் கொண்டாட்டத்திற்கு மெருகூட்டும் வகையில் இம்மாதம் தொடக்கத்திலிருந்து கூட்டரசு பிரதேசம் குவாலலம்பூர் புத்ராஜயா லபுவான் முழுவதும் 62,386 ஜலுர்கமிலாங் விநியோகிக்கப்பட்டதாக பிரதமர் துறையின் கூட்டரசு பிரதேச அமைச்சர் ஹனாயோ தெரிவித்தார். அந்த தேசிய கொடிகள் கூட்டரசின் முதன்மை சாலைகளிலும் வீடமைப்பு பகுதிகளிலும் பொருத்தப்பட்டு பறக்கவிடப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். மலேசியர்கள் தங்களுக்கு கிடைத்துள்ள சுதந்திரத்திற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் சமூக ஊடகங்களில் ஜலுர்கமிலாங்கின் படத்தை பகிர்ந்து நாட்டின் மீதான பற்றை வெளிப்படுத்த அமைச்சர் அழைப்பு விடுத்துள்ளார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: வளரும் தலைமுறைக்கு கற்றுக் கொடுப்போம். சுதந்திரம் சும்மா கிடைக்கவில்லை என்று, அது ஒற்றுமைக்கும் பொறுமைக்கும் அர்ப்பணிப்புக்கும் கிடைத்த மகுடம் என்று.
2: நாட்டுப்பற்றை நெஞ்சிலும் நாட்டிற்காக இன்னுயிர் நீத்தவர்களை நினைவிலும் சுமப்போம்.
3: போராடி பெறப்பட்ட சுதந்திர உணர்வை தேசிய கொடியை பறக்கவிட்டு பறைசாற்றுவோம்.
0: உலகளாவிய குடியேற்ற விசா விண்ணப்பங்களை ட்ரம்ப் நிர்வாகம் தற்காலிகமாக நிறுத்தியுள்ளது. அமெரிக்காவிற்கு உதவ வாய்ப்புள்ளதாக கருதப்படும் விண்ணப்பதாரர்களை தேர்ந்தெடுப்பதில் தூதரக அதிகாரிகளுக்கு ஆழமான பயிற்சி அளிப்பதற்காக இந்நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக ஃபைனான்சியல் டைம்ஸ் தகவல் வெளியிட்டுள்ளது. அமெரிக்க தூதரகங்கள் உட்பட துணை தூதரகங்களுடன் நேர்காணல்களுக்கு முன்பதிவு செய்திருந்த விண்ணப்பதாரர்களுக்கு அவர்களுடைய சந்திப்புகள் மறு அட்டவணையிடப்படும். புதிய தேதிகள் உட்பட நேரங்கள் குறித்த அறிவிப்பு மின்னஞ்சல் வாயிலாக அனுப்பப்பட்டுள்ளன. உலகின் பாதிக்கும் மேற்பட்ட மண்வளம் மோசமான நிலையில் உள்ளதால் உலகளாவிய உணவு வளங்களுக்கும் உயிரியல் பன்முகத்தன்மைக்கும் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக ஐநா கூறுகிறது. அதன் உணவு மேலாண்மை அமைப்பு FAO வெளியிட்டுள்ள புதிய அறிக்கையின்படி உலக உணவு உற்பத்தியில் 95% உலக உயிரியல் பன்முகத்தன்மையில் 59% ஆதரிக்கும் மண்வளம் கவலைக்கிடமான நிலையில் உள்ளது. எனவே மண்வளத்தை சுரண்டுவதை காட்டிலும் அதை பொறுப்புடன் பாதுகாத்து பராமரிக்கும் அணுகுமுறைக்கு உலகம் மாற வேண்டும் என FAO வலியுறுத்தியது. தைபேவுக்கு எதிரான அழுத்தத்தை வலுப்படுத்தியுள்ள பெய்ஜிங் தைவான் நீரிணையில் கடந்த மாதம் கடலோர காவல் அறிவியல் ஆராய்ச்சி உள்ளிட்ட பிற கப்பல்களின் எண்ணிக்கையை அதிகரித்தது. தைவானின் பெருநிலத்தில் கடந்த ஜூனில் 244 சீன கப்பல்கள் கண்டறியப்பட்டன. அவற்றுள் 60 கடற்காவல் சுற்று கப்பல்கள் என தைவான் அரசாங்கம் தெரிவித்தது. அந்த நீரிணை மீதான அதிகாரத்தை வெளிப்படுத்தும் விதமாக சீனா இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. விளையாட்டு சூப்பர்லீக் கார்பந்து குவாலலம்பூர் சிட்டி FC KL சிட்டி தலைமை பயிற்றுநர் டத்தோ டோலா சாலே தனது அணியை பாதித்துள்ள ஆட்டக்காரர்கள் பற்றாக்குறை சிக்கல் தனது கார்பந்து வாழ்க்கையில் இதுவரை எதிர்கொள்ளாத முதல் அனுபவம் என விவரித்துள்ளார். நேற்று இரவு செராஸ் குவாலலம்பூர் கார்பந்து அரங்கில் நடைபெற்ற தொடக்க ஆட்டத்தில் KL சிட்டி 10 ஆட்டக்காரர்களுடன் களமிறங்கியது. அணியினரை பதிவு செய்வதில் ஏற்பட்ட சிக்கல் அத்துடன் 13 ஆட்டக்காரர்கள் இன்ஃபுளுவன்சா சளிக்காய்ச்சலால் பாதிக்கப்பட்டதையடுத்து இந்நிலை ஏற்பட்டது. இத்தாலிய கார்பந்து கூட்டமைப்பு FIGC அடுத்த மார்ச் மாதம் நடைபெறவுள்ள உலக கார்பந்து கூட்டமைப்பு FIFA தலைவர் தேர்தலில் ஜானி இன்ஃபான்டினோ மீண்டும் போட்டியிடும் வாய்ப்புக்கு இனி ஆதரவளிக்கப் போவதில்லை என அறிவித்துள்ளது. அந்த முடிவு அதன் நிலைப்பாட்டை தெளிவாகவும் வெளிப்படையாகவும் தெரிவிப்பதற்காக எடுக்கப்பட்டது. அதேவேளை சில முனைப்புகளும் கருத்தில் கொள்ளப்பட்டுள்ளதாக அனடொலு செய்தி நிறுவனம் கூறுகிறது. இங்கிலாந்து வேல்ஸ் அயர்லாந்து உள்ளிட்ட சில தேசிய கார்பந்து கூட்டமைப்புகளும் இன்ஃபான்டினோ மீண்டும் போட்டியிடுவதற்கான அவரது வேட்பு மனுவுக்கு வழங்கிய ஆதரவை திரும்ப பெற்றுள்ளன. புத்தாக்க வளர்ச்சிக்கு தடையான பழைய அதிகாரப்போக்கு கைவிடப்பட வேண்டும், பிரதமர் வலியுறுத்தல். நேபாள வெள்ளம், மனிதநேய உதவிகளை வழங்க மலேசிய ராணுவப்படை தயார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி, மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

இன்றைய பொழுது ரொம்ப நிறைவா மகிழ்ச்சியா உங்களுக்கு இருக்கட்டும். சரி, நம்ம சொல்லியிருந்த மாதிரி இன்றைக்கு வந்து ஒரு தலைப்பு இருக்கும்னு நேற்றே சொல்லியிருந்தோம். என்ன தலைப்பு அப்படின்னா, ஒரு சுவாரஸ்யமான தலைப்பு தான். உங்களுடைய கடந்த காலத்தில் எடுத்த ஒரு முடிவை மாற்ற முடிஞ்சிச்சு அப்படின்னா எதை மாற்றுவீங்க அப்படின்றதான் இன்றைக்கு நீங்க அழைத்து சொல்ல போறீங்க. ஆமாங்க, வாங்க அழைத்து பேச தயாரா இருப்பீங்கன்னு தெரியும். என்ன கதையை வச்சிருக்கீங்க? உங்களுடைய கடந்த கால முடிவை இப்போ மாத்தணும்னு நினைச்சா, ஐயோ இதை மாத்திருக்கலாமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்கல்ல, அது என்ன முடிவா இருக்கும் அப்படின்றத அழைத்து சொல்லுங்க. சொல்லி 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8

0: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினலஃபம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினலஃபம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு.
1: தயவு செய்து கதவை மூடவும். அதாவது இங்கிலீஷ்ல சொல்லணும்னா, ப்ளீஸ் க்ளோஸ் தி டோர்.

0: உங்களுடைய கடந்த கால முடிவை மாற்ற நினைத்தால் இப்போ அந்த வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா எந்த முடிவை மாற்றலாம்னு நினைக்கிறீங்க? இது அப்பவே நமக்கு கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு யோசிக்கக்கூடிய முடிவு என்னவா இருந்தது அப்படின்றத அழைத்து சொல்லுங்க. 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம், என் பேரு தமிழரசு.
0: தமிழரசு, சொல்லுங்க, எந்த முடிவை இப்ப மாத்தணும்னு நினைக்கிறீங்க நீங்க?
1: நான் வந்து நல்லா படிச்சிருந்தா
0: உங்களுடைய பாதை வந்து வேற பக்கமா போயிருக்கும் அப்படின்றீங்க?
1: கண்டிப்பா, ஏன்னா வந்து எனக்கு வந்து அந்த PLK-ன்னு சொல்லுவாங்களே, அது மூலமா எனக்கு அந்த ராணுவ வீரர் அந்த பாதை எனக்கு கிடைச்சது. ஆனா வந்து நானும் அதை சரியா பயன்படுத்திக்கிட்டதால இப்ப இது மாதிரி இருக்கு. இந்த ராணுவ வீரர் ஆகணும்னு ஒரு ஆசை.
0: ராணுவ வீரர் இப்ப தேசிய மாதத்துல இருக்கும், கவலையே படாதீங்க சரிங்களா? நீங்க தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க, கிடைக்காது அப்படின்றது எதுவுமே கிடையாது இல்லையா? நன்றி நண்பா, அழைத்து பகிர்ந்துகிட்டதுக்கு
1: ரொம்ப நன்றி நண்பா.
0: பாருங்க, அவர் அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருந்தாருன்னா அவருடைய பாதையே வேற மாதிரி மாறி இருக்கும் அப்படின்றத சொல்லியிருந்தாரு. உங்க வாழ்க்கையில நீங்க இப்போ இந்த முடிவு அப்பவே மாத்திருக்கலாமே, எடுத்திருந்திருக்கலாமே, இந்த மாதிரி செஞ்சிருந்தா நல்லது நடந்திருக்குமே அப்படின்னு நினைக்கக்கூடிய முடிவு எந்த முடிவு அப்படின்றத அழைத்து சொல்லுங்க. கடந்த காலத்தில் உங்களுடைய முடிவை இப்போ மாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா எந்த முடிவை மாத்துவீங்க? 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8.

0: அர்ஜுனா, பாபாஸ் மஞ்சத்தூள், மீன் மசாலா, இறைச்சி மசாலா, மிளகா தூள் இப்படி எல்லாத்துலயும் ஒவ்வொரு கிலோ வாங்கி வந்துடு.
1: பாபாஸ் இப்ப ஹாட் அண்ட் ஸ்பைசி மீன் மசாலா, இறைச்சி மசாலா இதுமடிக்கு விக்கிறாங்க. தெரியல,
0: நல்லா தெரியும். வித்தியாசமான சுவை வேணும்னு நினைச்சா ஹாட் அண்ட் ஸ்பைசி தூள் போட்டா நல்லா இருக்கும்.
1: பாபாஸ் பிரியாணி மசாலையும் இருக்கு. வேகமா சுலபமா பிரியாணியை தயாரிச்சிடலாம்.
2: பாபாஸ் பொருட்கள் மக்களால் மிகவும் விரும்பி பயன்படுத்தப்படுகின்றன. எக்ஸ்பைரி டேட் என்று வரை பாதுகாப்பாக பயன்படுத்தலாம் என்பதை பார்த்து வாங்குங்கள். பாபாஸ் அண்ட் யூ, வாழ்வியல் சுவைகள்.
3: தேசிய நாள் சிறப்பு, ஒரு நேயரின் குரல்.
4: சரி, ஸ்டார்ட் பண்ணுவோம். மின்னல் FM நேயர்களுக்கு வணக்கம்.
3: தமிழ் பேச வேண்டும் என்று ஆசை இருந்தாலும் ஏதோ ஒரு தயக்கம் இருக்கத்தான் செய்கிறது.
4: அந்த இந்தியன் பாய்ஸ் வந்து என்ன பார்த்து கச்சா பண்ணுவாங்க, என்ன தமிழ் பேச பேச முடியாது. நான் சொல்லுவேன், பேச முடியாதுன்னு சொல்லாதீங்க, நான் ட்ரை பண்றேன்.
3: உங்களை சந்திக்க காத்திருக்கிறார் பிரபல ஆங்கில வானொலி அறிவிப்பாளர் பிரேம் சங்கர் ஈஸ்வரன்.
4: மின்னல் FM கேட்கும் பொழுது டு லேர்ன் ப்ராப்பர் தமிழ், நீங்க வந்து சுத்தமான தமிழ் பேசுவீங்க. சோ நைஸ் டு ஹியர், அது கேக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்.
3: ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:15 பிரேமுடைய குரலை கேட்க தவறாதீங்க.
4: ரொம்ப நன்றி. நீங்க இல்லைன்னா நானும் இருக்க மாட்டேன். அனைவருக்கும் தேசிய தின வாழ்த்துக்கள்.

0: வணக்கம், யார் பேசுறீங்க? சொல்லுங்க சரஸ், உங்களுடைய எந்த முடிவை இப்ப மாத்தணும்னு நினைக்கிறீங்க? ஒரு வாய்ப்பு
1: கிடைச்சிச்சுன்னா.
0: சரி,
1: அப்ப அந்த அப்ப 13 வயசுல இறந்துட்டாங்க, சூழ்நிலையில படிக்க முடியல. அப்ப வந்து என்னோட கேரியர் வந்து எப்படி படிச்சுட்டுதான் இன்னைக்கு ஒரு நல்ல சிறந்த லாயரா இருப்பேன் அப்படின்னு ரொம்ப இப்ப வருத்தப்படுறேன். அப்ப வந்து ஃபேமிலி அம்மா ஒண்டிதான், அண்ணன் தம்பிங்க 9 பேர், எல்லாம் சின்ன பிள்ளைங்க. நம்ம ஒரு ஆளை வந்து சொல்பட் பண்ணா பரவாயில்ல அப்படின்னு நினைச்சிட்டு நான் வந்து படிப்பு விட்டுட்டு அம்மா கூட உதவி கேட்டேன் சார்.
0: உங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாம் உங்களை நினைச்சு ரொம்ப பெருமைப்படணும் இல்லையா? ஏன்னா அவங்களுக்காக நீங்க தியாகம் பண்ணிருக்கீங்க.
1: ஆமா சார், இன்னைக்கு அப்படி இருக்க பட்சத்துல எல்லாருமே 9 பேர் 7 பேர் பட்டதறியா இருக்காரு. ஒருத்தர் வந்து PhD படிச்சிருக்காரு.
0: ஓ,
1: அதனால அந்த வகையில எல்லாரும் என்ன வந்து அடுத்த தாயா தான் நினைக்கிறேன். என்ன வந்து வேறுபடுத்தி பாக்கலாம் சார்.
0: நன்றிங்க. முதல்ல உங்களுக்கு நீங்க அந்த ஒரு தியாகத்தை பண்ணதுக்கும் நன்றி. எங்களுக்கு அழைச்சு இந்த விஷயத்த பகிர்ந்துகிட்டதுக்கும் நன்றி. ஏன் தெரியுமா? ஏன்னா இப்ப நீங்க பேசுறதை கேட்கும் போது பல பேர் வீட்டுல இருக்கிறவங்க இப்படி நினைப்பாங்க, எங்க அக்காவும் இப்படிதான், எங்க அண்ணனும் இப்படிதான் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க அந்த காலகட்டத்துல இல்லையா?
1: ஆமா சார்.
0: நன்றிங்க, நன்றிங்க, ரொம்ப நன்றி.
1: நன்றிங்க சார்.

0: கிளம்பன் போமோ தான், அங்கதான் நாங்க சியால்கியன் போனோம். ரொம்ப பசுமையான நினைவுகள்னு சொல்லலாம். நான் இருந்த தங்குன அந்த டாம்ல வந்து நாங்க ஒரு மூணு பேர் தான் தமிழவங்க, மத்தவங்க எல்லாமே மலாய்க்காரர்கள் சீனர்கள். நாங்க எல்லாம் ஒன்னா இருந்த அந்த நாட்கள் வந்து உண்மையாவே ரொம்ப ரொம்ப வேல்யூபிள். நான் துணியை காய போட்டுட்டு வேற கூட்டாளி கூட கதை பேச போயிட்டனாலும் என்னோட மலாய்க்கார நண்பர்கள் வந்து அந்த துணியை எடுத்து வச்சிருந்தோம், மெசின் சுத்தம் பண்ணிடுறதும், பிரேக்ஃபாஸ்ட் பழங்கள் கொடுப்பாங்கல்ல, எனக்கு வந்து வாழைப்பழம் ரொம்ப பிடிக்கும். என்னோட இன்னொரு மலாய் நண்பருக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஆப்பிள் ரொம்ப பிடிக்கும். வாழைப்பழம் இருக்கிற அன்னைக்கு அவங்க சேவ் பண்ணி எனக்கு எடுத்து வந்துருவாங்க, அப்புறம் இருக்கிற அன்னைக்கு நான் அவங்களுக்கு சேவ் பண்ணி எடுத்து போய் கொடுத்துருவேன். அப்புறம் எங்க கட்டல்லாம் பாத்தீங்கன்னா தனித்தனியா தான் இருக்கும், ஆனா ராத்திரி அதை இணைச்சு எல்லாரும் ஒன்னா படுத்துக்கும். அது ரொம்ப ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்வீட் திங்.
1: ஜாலோர்க மீலாங்கை பறக்க விடுவோம், மலேசியராய் பெருமை கொள்வோம்.

0: அடுத்து யார் எங்கிருந்து அழைச்சிருக்காங்கன்னு பாக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் கிஷன், குமரேசன் ஊர்ல இருந்து கால் பண்றேன்.
0: குமரேசன் சொல்லுங்க, உங்களுடைய ஒரு முடிவை இப்ப மாத்திர வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா என்ன முடிவா இருக்கும்?
1: கிஷன், என்னோட முடிவு ஒண்ணு மாத்திர வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா, ஆமா, ஒரு நண்பர் சொன்ன மாதிரியே நானும் என்னோட கல்வியை தான் சொல்லுவேன்.
0: என்ன ஆச்சு?
1: ஓகே, என்ன கல்வின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து டிப்ளமா செஞ்சிருந்தேன். டிப்ளமா முடிச்சிட்டு என்னோட தகப்பனார் என்கிட்ட சொன்னாரு, நீங்க நேரா வந்து டிகிரி கண்டினியூ பண்ணிருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா நான் வந்து அந்த சிறு வயசு, அந்த வயசுல வந்து இல்ல, இதுக்கப்புறம் தகப்பனாரோட காசுல நம்ம வந்து படிக்க வேண்டாம், சொந்த காலில நின்னு நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே வந்து ஒரு படிப்பை வந்து தொடருவோம்னு நினைச்சோம். ஆனா படிப்பை தொடர்றதுக்கு வாய்ப்பு வந்து ஒரு தொழில் ஆரம்பித்த உடனே இல்ல, ஒரு வேலை ஆரம்பித்த உடனே அந்த ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்க மாட்டேன்றது. ஏன்னா பொறுப்புகள் அதிகமாகும் போது நம்மளுக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து கொஞ்சம் குறையும் போது, அப்பயே நான் யோசிச்சேன், ஐயோ அப்பயே அப்பா சொன்னாரு டிகிரி கண்டினியூ பண்ணிருக்கலாமே அப்படின்ற ஒரு வாய்ப்பை தான் நான் வந்து இப்ப தவறிட்டேன்னு நான் நினைக்கிறேன்.
0: ஏன்னா எல்லா வீட்லயுமே வந்து பெற்றோர்கள் சொல்லுவாங்க, ஆனா பிள்ளைகள் என்ன நினைப்பாங்கன்னா, சரி கஷ்டம் கொடுக்க வேணா, வேலைக்கு போயிருவோம் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. வேலைக்கு போயிட்டு படிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு வேலைக்கு போன பிறகு நம்ம சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோன்னு என்ன பண்ணுவோம்னா, படிக்கிறது கொஞ்சம் தாமதமாயிரும். சில பேர் படிக்கிறதே கை விட்டுருவாங்க, இல்ல பரவாயில்ல வேலையே செஞ்சிருவோம் அப்படின்ற மாதிரி.
1: இந்த சூழ்நிலை பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து தகப்பனார் சொன்ன மாதிரி நான் டிகிரி செஞ்சிருந்தா இந்த நேரத்துல எந்த ஒரு இதுல இருந்திருப்பனோ, பொசிஷன் இருந்திருப்பனோ, அந்த பொசிஷனுக்கு நான் இப்ப இருக்கிறேன். ஆனாலும் அவர் சொன்ன மாதிரி அந்த கல்வின்றது ரொம்ப முக்கியம் இல்ல, அதுதான்
0: என்ன முடிவா இருக்கும் உங்க வாழ்க்கையில? அழைத்து சொல்லுங்க. 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8.

0: மூளைக்குள்ள ஆயிரம் வேலை இருக்கு, மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு. அதெல்லாம் சரிதான். ஆனா எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல. உம்முன்னு இருந்தா நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மின்னலாம் கேக்குறீங்க.
1: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
2: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
1: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
2: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 2 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. 2027 வரவு செலவு திட்டத்தில் நாட்டின் புத்தாக்கச் சூழல் அமைப்புக்கு ஆதரவான ஆராய்ச்சி நடவடிக்கைகளுக்கான ஒதுக்கீடு அதிகரிக்கப்படும் என பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். அதன் பெறுநரும் அரசாங்க நிறுவனங்களும் அந்த தொகையை விவேகத்துடன் செலவிட வேண்டும் என நிதியமைச்சருமான அவர் வலியுறுத்தினார். தேசிய நாள் மலேசிய நாள் கொண்டாட்டங்கள் தேசப்பற்றை வெளிக்கொணர்வதற்கான தளமாக பார்க்கப்பட வேண்டுமே தவிர குறிப்பிட்ட சில விவகாரங்களால் உணர்ச்சி வசப்படக்கூடாது என தற்காப்பு அமைச்சர் டத்துஸ்ரீ முகமது காலித் நொர்டின் வலியுறுத்தினார். சில விவகாரங்கள் மீதான திருப்தியில்லாத தீர்வுகளால் அந்த கொண்டாட்டங்களை எதிர்ப்பது கூடாது என அவர் அறிவுறுத்தினார். புலோ கசாப் சட்டமன்ற உறுப்பினர் டத்தோ ஜஹாரி சரேப் 16வது ஜொஹூர் சட்டமன்ற தலைவராக நியமிக்கப்பட்டார். கோத்தா இஸ்கண்டாரில் உள்ள சுல்தான் இஸ்மாயில் கட்டடத்தில் நடைபெற்ற 16வது ஜொஹூர் சட்டமன்றத்தின் முதல் தவணைக்கான முதல் கூட்டத்தொடரில் மந்திரி பசார் டத்தோ ஆன் ஹாஃபிஸ் காசி 59 வயது டத்தோ ஜஹாரியின் பெயரை முன்மொழிந்தார். இதற்கு புக்கிட் பரமாய் உறுப்பினர் டத்தோ முமத் ஜாஃப்னி மட் ஷூகோர் வழிமொழிந்தார். இதனிடையே சமாராங் உறுப்பினர் டத்தோ சம்சோல்பாரி ஜமாலி துணை சட்டமன்ற தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். நேபாள திபெத் எல்லையில் ஏற்பட்ட திடீர் வெள்ளம் நிலச்சரிவுகளில் காணாமல் போனவர் எண்ணிக்கை 1300 மேல் அதிகரித்துள்ளது. 165 பேர் உயிரிழந்ததாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் 823 பேர் காணாமல் போனதாக தெரிவித்த தேசிய பேரிடர் நிறுவனம் அவர்களுள் குறைந்தது 579 பேர் நேபாளத்து மக்கள் என குறிப்பிட்டுள்ளது. எஞ்சிய வெளிநாட்டவரின் நாடுகளை அந்நிறுவனம் இன்னும் வெளியிடவில்லை. தென்கொரியாவின் மத்திய பொருளகம் 2வது முறையாக அதன் வட்டி விகிதத்தை உயர்த்தியுள்ளது. பொருளாதார வளர்ச்சி தொடர்ந்து உறுதியாக உள்ளது. ஆயினும் ஆற்றல் விலை உயர்வால் பணவீக்கம் தொடர்ந்து உயர்வாக இருக்கும் என அது எச்சரித்தது. விளையாட்டு. தேசிய தேக்வாண்டோ வீரர் சீன் கென்ஹுவா அடுத்த மாதம் தென்கொரியாவில் பங்கேற்கும் உலக போம்சே தேக்வாண்டோ போட்டியை முக்கிய சோதனைக் களமாக பார்க்கிறார். அதற்கு அடுத்த ஒரு வாரத்தில் அவர் 2026 ஐச்சி நகோயா ஆசிய போட்டியில் முதல் முறையாக போட்டியிடவுள்ளார். ஆசிய போட்டிக்கு முன் சிறந்த ஆயத்தமாக உலக வெற்றியாளர் போட்டி இருக்கும் என அவர் கூறினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

இசையும் இசையும் நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க. இந்த பக்கமா கிஷனுங்களோட பேசிகிட்டு இருக்கேங்க. சரி, அடுத்து 60களில் வெளிவந்த பழம் பாடல்களை கேட்டு ரசிக்க நீங்களும் ரொம்ப தயாராக இருப்பீங்க. நாங்களும் இன்றைக்கு உங்களுக்காகவே தேடி எடுத்து நல்ல நல்ல பாடல்களாக எடுத்து வச்சுருக்கோம். உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும். அது தொடக்க பாடல் தான் அதற்கான சாட்சின்னு நாங்கள் நம்புகிறோம். கேட்கலாம், இதற்கிடையில் நீங்களும் அழைக்கலாம். அழைத்து பாட்டு வேணும்னா தாராளமாக கேட்கலாம். சொல்லி 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8

0: சொல்லுங்க, என்ன பாட்டு யாருக்காக வேணும்?
1: என்னை பார்த்து எதை பார்த்தாலும் எதுவும் நானாகும்.
0: ஏன் இந்த பாட்டை குறிப்பிட்டு கேட்கணும்னு நினைச்சீங்க?
1: இந்த பாடல் வந்து ரொம்ப காலமா இந்த பாடல் ஒளிபரப்பப்படல.
0: சரி, கேட்டு ரொம்ப நாள் ஆன பாடல் அப்படின்னு சொல்லிருக்கீங்க, உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்கலாம்.

0: காத்திருங்கள், நீங்கள் இன்னும் மதானிக்கிதா நிகழ்ச்சிக்கு செல்லவில்லையா? உண்மையாகவா? தவற விடாதீர்கள், இங்கு அனைவருக்கும் ஏற்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் உள்ளன. வாருங்கள், தேசிய சொத்துகள், மீட்பு பணிகள் தொடர்பான கண்காட்சிகள், ஜுவலான் ரஃபா மடானி, ஜோம் எக்ஸ்சேஞ்ச், அல் குரான், என்ஆர்டி மற்றும் ஜேபிஜே நடமாடும் சேவைகள், அத்துடன் பல்வேறு அரசாங்க திட்டங்கள், உதவிகள் குறித்த ஆலோசனைகள், தகவல்கள் உள்ளிட்ட சுவாரஸ்யமான நடவடிக்கைகள். அது மட்டுமல்ல, மோட்டார் சைக்கிள் சேவைகள், தலைக்கவசம் மாற்றும் சேவை, இலவச முடிவெட்டுதல், இன்னும் பலவற்றையும் நீங்கள் அனுபவிக்கலாம். இவை அனைத்தும் இலவசம். எனவே புரோகிராம் மடானிக்கிதா உங்கள் நாடாளுமன்ற தொகுதிக்கு வரும்போது தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். உங்கள் குடும்பத்தினருடன் வாருங்கள், நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளுங்கள். இந்த உற்சாகமான அனுபவத்தை நீங்களே உணருங்கள். புரோகிராம் மடானிக்கிதா, மக்களின் நம்பிக்கைக்கு அர்த்தம் அளிப்போம்.
1: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம் இல் பாபாஸ் அண்ட் யூ.
2: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
1: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
2: facebook.com பாபாஸ் அண்ட் யூ. இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
1: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
3: மலேசியர்களா நம்ம அடையாளம் என்ன தெரியுமா?
4: அதுக்கெல்லாம் ஒரே பதில், ஒற்றுமை.
3: அப்போ நம்மை ஒன்றாக வைத்திருக்கிறது என்ன?
4: ருக்கு நகராதா, இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல்,
3: பேரரசருக்கும் நாட்டுக்கும் விசுவாசம் செலுத்துதல்,
4: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல்,
3: சட்டமுறைப்படி ஆட்சி நடத்துதல்,
4: நன்னடத்தையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்.
3: ருக்கு நகாரா வெறும் கொள்கை அன்று,
4: ஒற்றுமையான மலேசியாவை உருவாக்கும் நமது வாழ்க்கை வழிகாட்டி,
3: நமது ஒற்றுமை நமது வலிமை.

0: வணக்கம். யார் அந்த பக்கம்?
1: என்ன
0: பாட்டு யாருக்காக வேணும்?
1: வந்து சொன்னது அந்த பாட்டு தங்கச்சி ராணிக்கு, அக்கா எலிசபெத்து, அண்ணா பாலா, சொல்லுவோம்னே மகேஷ் அனைவருக்கும் கேக்குறேன்.
0: சரி, உங்களுடைய உடன் பிறப்புகளுக்காக வந்துகிட்டே இருக்கு, கேப்போமா? நீங்களும் தொடர்ந்து அழைக்கலாங்க. சொல்லிய 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8.

0: மற்றவங்க எல்லாமே மலாய்க்காரர்கள் சீனர்கள், நாங்க எல்லாம் ஒன்னா இருந்த அந்த நாட்கள் வந்து உண்மையாவே ரொம்ப ரொம்ப வேல்யூபிள். நான் துணிய காய போட்டுட்டு வேற கூட்டாளி கூட கதை பேச போயிட்டனாலும் என்னோட மலாய்க்கார நண்பர்கள் வந்து அந்த துணியை எடுத்து வச்சிருந்தோம்,
1: பெருமை கொள்வோம்.
2: மின்னல்ல வந்து 2026 இருந்து நீங்க எல்லாம் எல்லா சீனியர் சிட்டிசன்ஸ் சிறு வயசுக்காரங்க எல்லாத்தையுமே ரொம்ப சந்தோஷப்படுத்துறீங்கம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கேட்கும் போது நம்மளோட மனசுல எவ்வளவு பாரம் இருந்து கூட அதெல்லாம் எங்கேயோ பறந்து போயிருந்த மின்னல்ல வேலை செய்யற அத்தனை பிள்ளைங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்றேன். அவங்க எல்லாம் நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கணுமா.

0: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு சார்.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு, யாருக்காக வேணும்?
1: எங்களுக்கோசம், குடும்பத்துக்கோசம், விஸ்வ நம்ம மக்கப்பிள்ளைங்களுக்கு, சாந்தி, நம்ம சஸ்வின், சுகுமாரன் இவர்களுக்கு, இந்த புளியபகாவளியில் உள்ள மயக்கும் மாலை.
0: மயக்கும் மாலை, சரி, உங்களுக்காக மயக்கும் மாலை. பொழுது இன்னும் வரல, இன்னும் கொஞ்ச நேரத்துல வரப்போகுது. இருந்தாலும் கேப்போம், அங்க மழையா?
1: இல்ல, மழை இல்லைங்க.
0: மழை இல்ல இங்க, வந்து ஒரு சில இடங்கள்ல மழையாதான் இருக்கு. சரி, நன்றி அழைத்ததுக்கு,
1: ரொம்ப சந்தோஷம் சார்.

0: பெருமையோடும் மரியாதையோடும் பறக்க விடுவோம்.
1: மலேசியா மடானி வளமே வாழ்வின்பம்.

0: என்ன
1: பாட்டு கேக்கலாம் சொல்லுங்க.
0: வீதி வரை மனைவி.
1: சரி, அந்த பாட்டு உங்களுக்காக வந்துட்டே இருக்கு.
0: நன்றியா.

0: ரகசிய நாள் சிறப்பு ஒரு நேயரின் குரல்.
1: சரி ஸ்டார்ட் பண்ணுவோம். மின்னல் FM நேயர்களுக்கு வணக்கம்.
0: தமிழ் பேச வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் ஏதோ ஒரு தயக்கம் இருக்கத்தான் செய்கிறது.
1: அந்த இந்தியன் பாய்ஸ் வந்து என்ன பார்த்து கச்சா பண்ணுவாங்க, என்ன தமிழ் பெண் பேச முடியாது. நான் சொல்லுவேன், பேச முடியாதுன்னு சொல்லாதீங்க, நான் ட்ரை பண்றேன்.
0: உங்களை சந்திக்க காத்திருக்கிறார் பிரபல ஆங்கில வானொலி அறிவிப்பாளர் பிரேம் சங்கர் ஈஸ்வரன்.
1: மின்னல் FM கேட்கும் பொழுது டு லேர்ன் ப்ராப்பர் தமிழ், நீங்க வந்து சுத்தமான தமிழ் பேசுவீங்க. சோ நைஸ் டு ஹியர், கேக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்.
0: ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:15 பிரேமுடைய குரலை கேட்க தவறாதீங்க.
1: ரொம்ப நன்றி. நீங்க இல்லைன்னா நானும் இருக்க மாட்டேன். அனைவருக்கும் தேசிய தின வாழ்த்துக்கள்.

0: வணக்கம், யார் அந்த பக்கம்?
1: வணக்கம், ஜீவா பேசுறேன்.
0: ஜீவா, எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: சந்தோஷா, கிளாங் சந்தோஷால இருந்தா?
0: கிளாங் சந்தோஷா, இங்கதான். சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு வந்து பூ போல பூ போல பிறக்கும் அந்த பாட்டு.
0: பாட்டு யாருக்காக கேக்கலாம்?
1: இது வந்து என் மகனும் மருமகளுக்காக வேண்டி நான் கேக்குறேன். அவங்களுக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்லாத இருந்து இப்பதான் கிடைச்சி, நான் அடுத்த மாசம் அவங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது. அந்த சந்தோஷம் அவங்களுக்கு இருக்கு.
0: எங்களுக்கும் அதுல ரொம்ப மகிழ்ச்சி. அவங்களுக்கு நாங்க எங்களுடைய வாழ்த்தும் தெரிவிச்சுதான் சொல்லிருங்க, சரியா?
1: சரிங்க.
0: பாட்டியாக போறீங்க சீக்கிரத்துல, வாழ்த்து.
1: நன்றி, நன்றி.
0: அந்த புன்னகைக்கு பின்னால் எவ்வளவு ஆழமான அர்த்தம் இருக்கு அப்படின்றது எங்களால உணர முடியுது. இப்படி உங்களுடைய அன்பை எங்களுக்காக கொடுத்துட்டே இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றிங்க. நிறைய பேர் அழைத்து உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு இருக்கீங்க. எங்களுக்கு பாடல் வேணாங்க, நீங்க பேசுறது, நீங்க பாடல் தேர்ந்தெடுத்து ஒளிபரப்புறது, இது எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற எங்களுடைய உற்ற நேயர்கள், உங்களுடைய அன்புக்கும் ரசனைக்கும் நன்றி.

நான் கொஞ்சம் பேசணும், என்ன நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏய் என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின்னல் ஃபேம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 3 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. புத்ராஜயாவில் 2026 தேசிய நாள் கொண்டாட்டம் சுமூகமாகவும் பாதுகாப்பாகவும் நடைபெறுவதை உறுதி செய்யும் பொருட்டு அரச மலேசிய காவற்படையைச் சேர்ந்த 3811 காவல்துறை அதிகாரிகளும் உறுப்பினர்களும் களமிறக்கப்பட்டுள்ளனர். ஆகஸ்ட் 31 நாள் டதரன் புத்ராஜயாவில் நடைபெறும் தேசிய நாள் கொண்டாட்டத்தை முன்னிட்டு சாலை போக்குவரத்து சுமூகமாக இருப்பதும் உறுதி செய்யப்படும். நேபாளில் ஏற்பட்டுள்ள பெருவெள்ளத்தை தொடர்ந்து சம்பவத்தின்போது பாதிக்கப்பட்ட ரசுவா பகுதியில் இருந்ததாக நம்பப்படும் 55 மலேசியர்களை இன்னமும் தொடர்பு கொள்ள முடியவில்லை என வெளியுறவு அமைச்சு உறுதிப்படுத்தியுள்ளது. வெள்ளம் ஏற்பட்டுள்ள பகுதியில் தொடர்பு மின்சார சேவைகள் துண்டிக்கப்பட்டுள்ளதால் அவர்களை தொடர்பு கொள்ள மேற்கொள்ளும் முயற்சிகள் சுணக்கமடைந்துள்ளதாக அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இதனிடையே நேபாள் ரசுவா பகுதியில் ஏற்பட்டுள்ள வெள்ளத்தில் சிக்கிய மலேசியர்களை மீட்பதற்கான பொருத்தமான நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ளுமாறு பேரரசர் சுல்தான் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார். அதேவேளை அவர்களின் பாதுகாப்பு நிலைமை குறித்த விவரங்கள் உடனடியாக அவரவர் குடும்பத்தாரிடம் தெரிவிக்கப்பட வேண்டும் எனவும் பேரரசர் உத்தரவிட்டுள்ளார். நேபாளத்தில் திடீர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு $500,000 மதிப்பிலான நிவாரண உதவியை அமெரிக்க அரசாங்கம் வழங்கும் என்று ஜெர்மனி செய்தி நிறுவனம் DPA தெரிவித்துள்ளது. இந்த உதவியில் அவசர கால தங்குமிடம், சுத்தமான நீர், பிற நிவாரணப் பொருள்கள் ஆகியவை அடங்கும். மேலும் பேரிடர் நிவாரணப் பணிகளுக்கு ஆதரவளிக்க அப்பகுதிக்கு பேரிடர் நிவாரண ஆலோசகரும் அனுப்பப்பட்டுள்ளார் என்று அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தென்கொரியாவிற்கு ஏவுகணைகளும் அது சார்ந்த உபகரணங்களையும் விற்பனை செய்ய அமெரிக்கா எடுத்த முடிவை வடகொரிய வெளியுறவு அமைச்சு கண்டித்துள்ளது. பல்வேறு துறைகளில் மேற்கொள்ளப்படும் விரோதச் செயல்களுக்கு வலுவாகவும் உடனடியாகவும் பதிலடி கொடுக்கப்படும் என்று வடகொரியா சூளுரைத்துள்ளது. வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உனை மீண்டும் சந்திப்பதில் ஆர்வம் தெரிவித்து அவருடனான தொடர்புகளை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் புதுப்பித்துள்ள நிலையில் இந்த கருத்துக்கள் வெளியாகியுள்ளன. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அருச்சோதி. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

இசையும் இசையும் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. தொடர்ந்து எஸ்டோலி வரிசை 873 ஆர்டிஎம் கிளிக் வாயிலா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. அப்படின்னா உங்களுடைய அன்புக்கும் ரசனைக்கும் நன்றி. நீங்கள் காத்திருந்த தருணம் வந்தாச்சுங்க. ஆமா, இப்போ நீங்க என்ன பண்ணலாம், வாழ்த்து தெரிவிக்கணுமா யாருக்காவது? இன்றைக்கு பிறந்த நாள் இருக்கலாம், வாழ்த்து சொல்ல நினைக்கலாம், அவங்களுக்கு திருமண நாளா கூட இருக்கலாம். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவங்களுக்காக ஒரு பாட்டு கேட்கணும் அப்படின்னா இப்பவே நீங்க அழைக்கலாம். சொல்லி 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8.

0: கொஞ்சம் சின்ன வீடுதான், இடைஞ்சலா இருக்கு அப்பா அம்மாவுக்கு. நல்லா கொஞ்சம் பெரிய வீடாதான் பாத்து போயா, நல்லா வேலைக்கு போறீங்கல்ல.
1: குடிசீக்கிரம் போலான்னு இருக்க, போயிட்டு கூப்பிடுறேன்.
0: அம்மாடியோ, ஏயா இவ்ளோ பெரிய வீடு யாருக்கு காட்டிக்கணும்னு வாங்குறீங்க? நல்லா சிக்கனமா வாழ கத்துக்கோங்க இந்த காலகட்டத்துல, புரியுதா?
1: சின்ன வீடுதான் பிரச்சனை நீங்க போல இருக்கு, இப்ப பெரிய வீடுமா?
0: ஐயா தம்பி
1: சொல்லுங்க,
0: இன்னும் இப்படி மெலிஞ்சு போயிருக்கீங்க, வீட்டுல சோறு போடாத மாதிரி. நல்லா சாப்பிட்டு உடப்ப தேத்துங்க. சரியா, போயிட்டு வரேன்
1: சில மாதங்களுக்கு பிறகு.
0: என்னயா இப்படி தொடிச்சு போயிட்டீங்க? சாப்பாடு நல்லா முழுக்க சாப்பிடுறீங்க போல இருக்கு. கொஞ்சம் அளவா சாப்பிடணும்யா, ஆரோக்கியம்லாம் ரொம்ப முக்கியம். இந்தா என் வீட்டுக்காரர பாரு, இந்த வயசுலயும் எப்படி இருக்காருன்னு.
1: எல்லாம் என் நேரம் தான்.
0: என்னயா?
1: இல்ல சாப்பாடு குறைச்சிக்கிறேன்னு சொன்னேன். இப்படி எல்லாத்துக்குமே குறை சொல்லிட்டு இருந்தா எப்படிங்க?
0: அவங்க அவங்க வாழ்க்கைய அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிறப்பா வாழலாமே.
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம் கிஷேன், கீதா பேசுறேன்.
0: கீதா, சொல்லுங்க கீதா, யாருக்கு வாழ்த்து சொல்ல போறீங்க?
1: இன்னைக்கு எங்க அம்மாவுக்கு வந்து 70 பிறந்த நாளே.
0: சரி,
1: அவங்க சித்திவாள இருக்காங்க அக்கா வீட்டுல, நான் கேரள இருக்கிறேன். சோ அவங்களுக்கு போன் வந்து கொஞ்சம் பிரச்சனைனால ரீச் பண்ண முடியல.
0: வானொலி மூலமா வாழ்த்து சொல்லிக்கிறீங்க?
1: ஆமா.
0: சரி, அதுல எங்களுக்கு மகிழ்ச்சி. அம்மா பேர் என்னது?
1: அம்மா பேர் சரஸ்வதி. அவங்க வந்து சித்திவாள இருக்காங்க. அவங்களை வாழ்த்துக்கு வந்து அவங்க பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க, அப்புறம் அவங்களோட கணவர் வந்து மணியம்.
0: சரி, எல்லோரும் சார்பாகவும் அவங்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்து. என்ன பாட்டு அவங்களுக்காக கொடுத்துடலாம்?
1: ஏதாச்சும் ஒரு அம்மா பாட்டு போடுங்களேன்.

0: நலத்திற்கு லிஷ் தேன். இமயமலை அடிவாரத்தில் எடுக்கப்பட்ட இயற்கையான தேன். 250 கிராம் 500 கிராம் அளவில் லிஷ் தேன் கிடைக்கும். துளசி கலந்த தேன். விநியோகம் ஸ்ரீஜயா இம்பாக்ட்.
1: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ.
2: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
1: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
2: facebook.com பாபாஸ் அண்ட் யூ. இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
1: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
3: இன்றைய வணக்கம் மின்னலில்.
4: ஐயோ கடவுளே, தெய்வீக, ஒரு வாட்டி வந்து நானு வீட்டுக்காரு சன் வந்து டிஆர்எக்ஸ் போயிட்டோம். காடி வந்து வச்சிட்டோம், போட்டோம், பிடிச்சிட்டோம். அந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம இப்படிதானே போனோம், இப்படிதான் வந்தோம், இப்படிதான் வந்தோன்னு ஒரு 1.5 hour நாங்க அந்த ஒரு காடியை தேடணும். ஐயோ நான் நினைச்சேன், நான் வீட்டுக்காரத்த சொல்லிட்டேன், அன்னைக்கு கூட கூப்பிட்டாரு, வாங்க நம்ம சியார. ஐயோ சாமி நான் வரல, வேணும்னா போறதா இருந்தாலும் நம்ம ட்ரெயின்ல போயிட்டு ட்ரெயின்ல வந்துடலாம், இல்ல ஏதாவது ஸ்டேஷன்ல காடி வச்சுட்டு அடுத்து அந்த ஸ்டேஷன்ல போயிட்டு ட்ரெயின் ஸ்டேஷன் கிட்ட அந்த மாலுக்கு போய்க்கலாம். அவரு வந்து ஓகே இங்கதான் வச்சிருக்கோம் பேபி அப்படின்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு பார்த்து ரெண்டு பேருமே வந்து அப்படி டோட்டலி பிள ஒன்ற அவரு என் சன் வந்து அழுறாரு, எனக்கு பசிக்குது, எனக்கு பால் வேணும், எனக்கு சாப்பாடு வேணும்.
5: கடைசியில அந்த 1.5 hour தேடலுக்கு பிறகு அப்படி இப்படி கண்டுபிடிச்சிட்டீங்க.
4: 2 hours நாச்சும் ஆயிருக்கும் தேடி தேடி. உண்மையாலே போனீங்கன்னா நீங்க எங்க எங்க பார்க் பண்ணீங்களோ அந்த கடை அங்க சுத்தி இருக்கிற இதெல்லாம் போட்டோ பிடிச்சிக்க.
5: ஒரு 360 வியூல தான் படம் எடுத்து எடுக்கணும் போல.
4: அதேதான்
3: காலை 6:30 தொடக்கம் 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம், கிருஷ்ணன் முத்துசாமி, சுங்காரம்பா எஸ்டேட்ல இருந்து பேசுறேன். வடிவேலு என்னுடைய படிச்ச ஒரு பள்ளி மாணவர், பள்ளி பருவத்தில இருந்து இப்ப வரைக்கும் என்னுடைய நண்பர். அவருக்கு சிறப்பான நாள் இன்னைக்கு. உங்க விருப்ப பாடலாம் தேர்ந்தெடுத்து ஒரு நல்ல மகிழ்ச்சியான ஒரு பாடல் போடுங்களேன்.
0: சரி, அவருக்காக வந்துட்டே இருக்க கேட்போம். நன்றி.
2: எங்க வந்து யாராண்ட வச்சுக்கின பிரச்சனை? நீ குரல விட்டது தெரிஞ்சுட்டாக உனக்கு தான்டா அர்ச்சனை.

0: அன்புக்குரியவருக்கு வாழ்த்து தெரிவிக்கணுமா? உங்களுக்காக நம்ம வாழ்த்து நேரம் இருக்குங்க. இசையும் இசையும் நிகழ்ச்சிக்கு தாராளமா தொடர்ந்து நீங்க அழைக்கலாம். அடுத்து யார் இருக்காங்க? வணக்கம்.
1: வணக்கம், நான் நளினி பேசுறேன்.
0: நளினி, எங்க இருந்து பேசுறீங்க?
1: புஞ்சாலாம்ல
0: இருந்து. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, வேலையா? சொல்லுங்க, யாருக்கு வாழ்த்து தெரிவிக்கணும்?
1: 24ஆம் தேதி திங்கட்கிழமை என் கணவருக்கு பிறந்த நாள் முடிஞ்சிருச்சு, இருந்தாலும் அவருக்காக ஒரு வாழ்த்து சொல்லலாம் அப்படின்னு அழைச்சேன்.
0: சரி, கண்டிப்பா அவருக்கு வாழ்த்து சொல்லிடலாம். பேரை சொல்லிட்டீங்கன்னா வாழ்த்து சொல்லிடலாம்.
1: அவர் பேர் அன்பரசன்.
0: அன்பரசன், நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா அன்பு மனைவி கிட்ட இருந்து வாழ்த்து வந்திருக்குங்க. இனிய பிறந்த நாள் வாழ்த்து.
1: வாழ்த்துறவங்க வந்து அம்மா காமாட்சி, மாமனார் மாமியார் வீரன் மீறி, பிள்ளைகள் ருத்ரா தேவி, நான் அன்பு மனைவி நளினி.

0: நிறைய வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின்னல் FM.
1: இது நம்ம நேரம், ஒரு மணி நேரம் முழுக்க முழுக்க நம்ம ஒரு பாட்டு தான். திங்கள் தொடங்கி வெள்ளி வரைக்கும் நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு.

0: தொடர்வது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இடம்பெறுவது இஸ்லாமிய வரலாறு. வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது அசன் அஸ்-சதகி.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பான நேயர் பெருமக்களே, சென்ற வாரங்களிலே இப்லீஸினுடைய எதிர்மறை சவாலை பார்த்தவர்களாக தொடரை முடித்தோம். இப்லீஸினுடைய எதிர்மறை சவால் என்ன? தான் கெட்டது மட்டுமல்ல, எவர்களின் காரணத்தினால் தனக்கு இந்த நிலை ஏற்பட்டதோ அவர்களை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் இப்லீஸ் சவால் விடுகின்றான். அதற்காக சஹாவரத்தையும் அல்லாஹ்விடம் கேட்டு வாங்கிக் கொள்கிறான். இறைவனும் இறுதி நாள் வரை நேரத்தையும் அதற்கான சக்திகளையும் கொடுத்து அவனுக்கு வாய்ப்பளிக்கின்றான். அவன் கொடுத்த எதிர்மறை சவாலை அவன் என்ன செய்ய போகின்றான் என்று மற்றொரு சோதனையை வைக்கின்றான். அப்பொழுது இப்லீஸ் அல்லாஹுவை பார்த்து சவடாலுடன் சொல்கின்றான். இறைமறை அதை இவ்வாறு பதிவு செய்கின்றது.

0: என்ன சொல்கின்றான்? இறைவனே, நீ என்னை ஆதம் நபி அவர்களை காரணம் காட்டி வழிகெடுத்ததால் உன் மகத்துவத்தின் மீது ஆணையாக ஆதத்தினுடைய வழிதோன்றல்களை நான் வழிகெடுப்பேன். அவர்களுக்கு முன்புறத்திலிருந்து வருவேன், மின் ஹல்ஃபிஹிம் பின்புறத்திலிருந்து வருவேன், வலப்புறத்திலிருந்து வருவேன், இடப்புறத்திலிருந்து வருவேன். அப்படியென்றால் என்ன அர்த்தம்? பல்வேறு சூழ்ச்சிகளுடனும் திட்டங்களுடனும் அவர்களே ஏமாந்து போகக்கூடிய அளவிலே அறிவாளிகளுக்கு அவர்களுடைய அறிவை வைத்து, திறமைசாலிகளுக்கு அவர்களுடைய திறமையை காரணம் காட்டி, இப்படி பல்வேறு விதத்திலே நான் அவர்களை வழிகெடுக்க வருவேன். இறுதியாக அவன் ஒரு வார்த்தை சொல்கின்றான், வலா தஜிது அக்ஸரஹும் ஷாகிரீன். நீ படைச்சு வச்சிருக்கக்கூடிய இந்த மனிதர்கள் அதிகமான பேரே நன்றி கெட்டவர்களாக நீ காணுவாய் என்பதாக அல்லாஹ்விடம் சவரால் விடுகிறான். எப்படி அவனுக்கு அந்த துணிவு வந்தது? அவன் சொல்கின்றான், அவர்களை நான் வழிகெடுப்பேன். பல்வேறு ஆசைகளை ஊட்டி அவர்களுக்கு உன்னுடைய கட்டளைகளை கசப்பது போல் ஆக்கிவிடுவேன். உன் சட்டங்கள் தவறு என்பதை போல் அவர்களை சிந்திக்க வைப்பேன். நீ கொடுத்த உருவ அமைப்புகளை அவர்கள் மாற்றிக்கொள்ளுவார்கள். எந்தளவிற்கென்றால் ஆண்கள் தாடிகளை சிறைப்பார்கள், பெண்கள் தங்களுடைய புருவங்களை மலித்துக் கொள்வார்கள், பெண்கள் ஆண்களை போல இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள், ஆண்கள் பெண்களை போல இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். இவ்வாறு உன் படைப்பையும் நீ விரும்பி அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அழகையும் சிதைக்க வைப்பதனுடைய சிந்தனை அவர்களுக்கு கொடுத்து உனக்கு நன்றியற்றவர்களாக ஆக்குவேன் என்பதாக சொல்கின்றான். அதற்கு வல்ல ரப்புல் ஆலமீன் என்ன பதில் சொல்கிறான்? இபிலீசே, பழிக்கப்பட்டு என்னுடைய பேரருளுக்கு அப்பாற்பட்டவனாக நீ இங்கிருந்து சென்றுவிடு. நான் உண்மையையே கூறுபவன். உண்மை என்ன தெரியுமா? நிச்சயமாக உன்னையும் அவர்களில் உன்னை எவர்களெல்லாம் பின்பற்றுகின்றார்களோ அவர்களை கொண்டு நரகத்தை நிரப்புவேன் என்று அல்லாஹ் தன்னுடைய சினத்தின் உச்சத்திலே அந்த இபிலீஸின் வார்த்தைகளுக்கு பதில் கொடுக்கின்றான். அனைத்து வானவர்களும் இந்த காட்சியை பார்த்துவிட்டு உணர்விழந்து அழ ஆரம்பிக்கின்றார்கள். அல்லாஹ் அவர்களை பார்த்து கேட்கின்றான், ஏன் நீங்கள் அழுகிறீர்கள்? நான் சொன்ன விஷயம் மனிதர்களுக்கானது, நீங்கள் ஏன் அழுகிறீர்கள் என்ற கேள்விக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இறைவனே, நீ புகழுக்குரியவன், உன்னுடைய பேரருள் அனைத்தையும் சூழ்ந்திருக்கின்றது, ஆனால் உன்னுடைய கோபத்தையும் சினத்தையும் பார்த்து எங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை இறைவனே என்பதாக பதில் கூறுகிறார்கள். பொழுதென்றால் அல்லாஹ் இபிலீசினுடைய அந்த எதிர்மறை சவாலுக்கு யாரெல்லாம் அடிமைகளாகி விடுவார்களோ அவர்கள் மீது அல்லாஹ் கோபப்பட்டிருக்கின்றான் என்றால் நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு இடர்களிலேயும், தடம் மாறக்கூடிய ஒவ்வொரு நிமிடங்களிலேயும் இறைவன் அந்த நேரத்திலும் நம் மீது கோபப்படுகின்றான் என்ற சிந்தனை வருவதற்குத்தான் இந்த ஒரு காட்சியை அல்லாஹ் அங்கு அமைத்து வைக்கின்றான். ஷைத்தானுடைய சவராலுக்கு அப்படியெல்லாம் செய்ய முடியாது என்று பதில் சொல்லவில்லை அல்லாஹ். அல்லது அல்லாஹ் அப்படி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இருக்கலாம், இல்லை. அல்லாஹ் இந்த மனிதனுக்கு புரிந்திருக்கக்கூடிய அனைத்து அருள்களை வைத்து பார்க்கும் பொழுது இந்த மனிதன் அந்த தவறுகளை செய்யாமல் தன்னை தற்காத்து கொள்ளுவதுதான் அவனுடைய கடமை. அதை மீறியும் இறைவனுடைய சினத்திற்கு காரணமான இபிலீசினுடைய சொல்லை கேட்டு தவறான வழிகளை பின்பற்றக்கூடிய அந்த மனிதன் உண்மையிலேயே கோபத்திற்கு தகுந்தவன்தான் என்பதை உணர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காட்சி. மலாயிக்கத்துமார்களே பயந்திருக்கின்றார்கள் என்றால் இறை கோபம் மோசமானது, இறைவனுடைய சினம் கடுங்கனல் கொண்டது, அதையும் நாம் உணர வேண்டும். இறைவனை ரஹ்மான் என்று சொல்கின்றோமே அருளாளன், அதே நேரத்திலே அல்லாஹ்வினுடைய அதாப், அவனுடைய வேதனை மிக கடுமையானது. ஒரு மூமினுடைய உள்ளத்திலே இந்த இரண்டு எண்ணங்களும் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று உலமாக்கள் சொல்கிறார்கள். அல் ஹௌஃபு வர் ரஜா, என்றும் இறை அருளின் மீது நாம் ஆசை வைத்திருப்பதைப் போலவே அல் ஹௌஃபு, இறைவன் கோபப்பட்டு விடுவானோ என்ற பயமும் இருக்க வேண்டும் என்று உலமாக்கள் அறிவுறுத்துகிறார்கள். இப்பொழுது நாம் ஆதம் நபி அவர்களுடைய காட்சிக்கு வருவோம். இந்த சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆதம் நபி அவர்களுக்கு எல்லோரும் சஜிதா செய்கிறார்கள். ஆதம் நபி அவர்களுக்கு வியப்பு, தனக்கு எல்லோரும் சஜிதா செய்கிறார்களே என்ற வியப்பு. சஜிதா என்பது இரண்டு காரணங்களுக்காக செய்யப்படும். ஒன்று மரியாதைக்கான சஜிதா, மற்றொன்று வணக்கத்திற்கான சஜிதா. இறை தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட இந்த ஷரீஅத்தில் மரியாதைக்காக செய்யக்கூடிய சஜிதாவை அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான். அந்த மரியாதைக்காக செய்யக்கூடிய சஜிதாவை தான் ஆதம் அவர்களுக்கு அனைத்து மலாயிக்கத்துமார்களையும் செய்ய சொன்னான். அப்படியென்றால் அனைத்து படைப்புகளிலேயும் ஆதம் அவர்கள் சிறந்தவர்களா என்ற கேள்வி வருகிறது. இங்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ஏன் அல்லாஹ் நபி அவர்களுக்கு சஜிதா செய்ய சொன்னான் என்றால், ஆதம் நபி அவர்களுடைய தாத் அல்ல, அவர்களுடைய உள்ளமை அல்ல, அவர்களில் உள்ளே பொதிந்திருக்கக்கூடிய நூரே முஹம்மது என்று சொல்லப்படக்கூடிய எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய ஒளிக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை தான் அது. ஆக அல்லாஹ்வின் அனைத்து படைப்புகளிலேயும் சிறந்தவர்கள் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். அவர்களுடைய நூர் ஆதம் அவர்களினுடைய உள்ளமையிலே பதியப்பட்டிருப்பதால் அனைத்து மலாயிக்கத்துமார்களையும் மரியாதை நிமித்தமாக அன்னலம் பெருமானாரின் அந்த நூருக்கு அல்லாஹ் சஜிதா செய்ய சொன்னான் என்று ஞானவான்கள் இந்த சம்பவத்தை அழகாக விளக்கியிருக்கின்றார்கள். அந்த சஜிதா செய்ததற்கு பிறகு ஆதம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள், அமரர்கள் அனைவரும் எனக்கு ஏன் சஜிதா செய்தார்கள் என்று. அந்த கேள்விக்கு அல்லாஹ் சொன்ன பதில், நிதம் அழகு உலுகி வாசம் நிறைந்த மெய் முஹம்மதினும் முதிர்கதிர் விளங்கி நுந்தம் முதுகு இடத்து இருக்கையிலே பதவியின் அரிய விண்ணோர் எண்ணிலா பகுப்பு கூடி இதமுற தெரிசிக்கின்றார் என்றனன் என்றும் உள்ளோன். அர்த்தம் என்ன? உம்முடைய முதுகிலே பொதியப்பட்டிருக்கக்கூடிய முஹம்மத் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் அழகு நூரை தரிசிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவர்கள் சஜிதா செய்கிறார்கள் என்பதாக அல்லாஹ் அதற்கான விளக்கத்தை கொடுக்கின்றான். பிறகு ஆதம் நபி அவர்கள் முஹம்மத் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுடைய அந்த நூரே முஹம்மது என்ற அந்த ஒளியை பார்க்க ஆசைப்படுகின்றார்கள். ஆதம் அவர்களுடைய நெற்றியிலே அல்லாஹ் அந்த நூரே முஹம்மதை வெளிப்படுத்துகின்றான். இவைகள் அனைத்தும் ஞானவான்கள் சொன்ன விடயங்கள். ஞானவான்களினுடைய ஆழமான ஞான விஷயங்கள், சில விஷயங்கள் நமக்கு புரியாதென்றாலும் நடந்தவைகள் இவை. அனைத்து மலாயக்கத்துமார்களும் திரள் திரளாக குழுமி அந்த நூரே முஹம்மது என்று சொல்லப்படக்கூடிய எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரகாசத்தை தரிசிக்கின்றார்கள். இங்கு ஒரு விஷயம், பெருமானாருடைய நூரை நாம் ஏன் இங்கு பிரஸ்தாபிக்க வேண்டும்? ஏனென்றால் அல்லாஹ் படைத்த அனைத்து கோடிக்கணக்கான படைப்புகளிலேயும் சிறந்த படைப்பு மனிதர்கள். அனைத்து கோடானு கோடி மனிதர்களிலேயே மிக சிறந்தவர்கள் நபிமார்கள். 124,000 நபிமார்கள் சிறந்தவர்கள். இவர்களில் மிகச்சிறந்தவர்கள் உலுல் அஸ்மி என்று சொல்லப்படக்கூடிய அந்த வீரமிகு தீரமிகு 5 நபிமார் பெருமக்கள். இந்த 5 நபிமார்களில் மிக சிறந்தவர் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், காத்தமுன் நபியின் இறுதி நட்சத்திரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக கணக்கு எங்கு வருகிறது? அல்லாஹ் படைத்த அனைத்து படைப்புகளிலேயும் சிறந்தவர்கள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக அந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நூருக்கு, அவர்களுடைய பிரகாசத்திற்கு அவர்களை தவிர்த்து இருக்கக்கூடிய அனைத்து படைப்புகளையும் மரியாதை நிமித்தமாக சஜிதா செய்ய வைக்கின்றான். இதுதான் ஞானவான்கள் இந்த நடந்த காட்சிக்கான விளக்கம் என்பதாக கூறுகிறார்கள். சரி, பெருமானார் அவர்கள் ஏன் உயர்ந்தவர்கள், அவர்களுக்கு ஏன் அந்த பிரகாசம் கொடுக்கப்பட்டது என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் உலுல் அஸ்மியான 5 மற்ற நபிமார்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்லிவிடுகின்றேன். நபிமார்கள் என்பவர்கள் எந்த சமூகத்திற்கு அனுப்பப்படுகிறார்களோ அந்த சமூகம் என்ன சிரமங்கள் கொடுத்தாலும் அதை தாங்கிக் கொண்டு சுயநலமற்று அந்த மக்களினுடைய ஈருலக வாழ்வும் சரியாக நல்வழி பெற்றவர்களாக வாழ வேண்டும் என்பதற்காக தன்னையும் மறந்து சேவை செய்ய வேண்டும். இதற்கு நேரமோ காலமோ ஒரு விதியாக அல்லாஹ் வைக்கவில்லை. எவ்வளவு இவர்கள் முயற்சி செய்கிறார்களோ அவ்வளவு முயற்சி செய்ய வேண்டும். ஆண்டுகள் பல ஆனாலும் சரி, ஆனால் அனைத்து நபிமார்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்திருந்தான். நீங்க நிப்பாட்டிக்கணும்னா நிப்பாட்டிக்கலாம், இன்னும் முயற்சி செய்யறதுன்னா முயற்சி செய்யலாம். உங்களால முடியாது, இந்த சமுதாயத்துக்கு நல்லது என்னால இனிமே சொல்ல முடியாது, கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கான வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த சமுதாயம் அளிப்பதற்கான துஆவை நீங்கள் செய்துவிட்டு உங்கள் பணியை நீங்கள் நிறைவு செய்யலாம் என்று ஒரு வாய்ப்பையும் கொடுத்தான். அந்த வாய்ப்புகளை அனைத்து நபிமார்களும் உபயோகித்தார்கள். இந்த உலுல் அஸ்மி என்று சொல்லப்படக்கூடிய 5 அந்த வாய்ப்பை மிகவும் கடைசி நேரத்திலே உபயோகித்தார்கள். ஆனால் 5 ஒருவரான எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி வரை அதை உபயோகிக்கவே இல்லை. மற்றுமல்ல, இனி வரக்கூடிய காலங்களிலும் என் சமுதாயம் சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காக, என் சமுதாயம் நேர்வழி பெற்று வாழ வேண்டும் என்பதற்காக மிக சீரிய திட்டங்களை போட்டு அவர்கள் அவர்களுடைய சஹாபாக்களில் நபிமார்களுடைய எண்ணிக்கையான 124,000 என்ற எண்ணிக்கை அளவிற்கு தன் நபி தோழர்களை உருவாக்கி, அதே நபிமார்களை போல இந்த 124,000 நபி தோழர்களையும் அந்த சமுதாயத்திற்கு அர்ப்பணித்தார்கள் என்றால் அதுதான் நூரே முஹம்மதே பொதிந்த எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியம். அந்த கண்ணியத்திற்கான மரியாதை தான் இந்த மரியாதையினுடைய சஜிதா. ஆஹா அன்பர்களே, சஜிதா செய்யக்கூடிய அந்த காட்சியும் நிறைவு பெறுகிறது. ஆதம் நபி அவர்கள் அங்கிருந்து கீழிறங்கி வருகிறார்கள். அவர்களை சுற்றி சொர்க்கத்தினுடைய விண்ணகத்து செடி கொடிகளிலே பழங்களும் பல்வேறு உணவுப் பொருள்களும் இருக்கின்றன. அவற்றிலே ஒரு சில பழங்களை எடுத்து சாப்பிட்டு விட்டு ஆதம் அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்பதாக சொல்லுகிறார்கள். அல்லாஹுவிற்கே அனைத்து புகழும் என்பதாக தான் உண்ட உணவிற்கு பிறகு அவர்கள் அல்லாஹுவை புகழுகிறார்கள். இதை பார்த்த அல்லாஹ் கூறுகின்றான், ஆதமே, இதற்காக வேண்டிதான் நாம் உம்மை படைத்திருக்கின்றோம். நாம் கொடுத்திருக்கக்கூடிய அனைத்து வசதிகளையும் அனுபவித்து விட்டு அதை கொடுத்த இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்ற நன்றி உணர்வுடன் வாழ்வதற்குத்தான் இந்த மனித சமுதாயத்தை படைத்திருக்கின்றான் அல்லாஹ். பிறகு ஆதம் நபி அவர்கள் சற்று நேரம் உறங்குகிறார்கள். உண்ட பின் களைப்பு ஏற்படுவது இயல்பு. முதல் மனிதர் களைப்பு ஏற்பட்டு படுத்து உறங்குகிறார்கள். அல்லாஹ் மனிதனுக்கு இந்த இரண்டு தேவைகளையும் அத்தியாவசியமாக வைத்திருக்கின்றான். உணவும் உண்ண வேண்டும், அதே போல உறக்கமும் கொள்ள வேண்டும். இந்த உறக்கத்தை பார்த்த ஷைத்தான் சந்தோஷப்படுகின்றான். ஆஹா, நல்லதொரு வாய்ப்பாக இருக்கிறதே. ஒரு மனிதனை மறதி என்ற நிலையிலே தள்ளுவதற்கு தூக்கம் என்பது மிகவும் துணையாக இருக்குமே என்று இபிலீஸ் லானத்துல்லா ஆதம் நபி அவர்கள் உறக்கம் கொள்வதை பார்த்து சந்தோஷப்படுகின்றான். இனி இவர்களை பின்தொடர்ந்து வரக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக அவர்களுடைய உறக்கங்களையே நான் சோதனைகளுக்கு காரணமாக ஆக்கிக் கொள்ளுவேன் என்பதாக அவன் சபதம் எடுக்கின்றான். இது சம்பந்தப்பட்ட மற்ற விளக்கங்களை வல்ல ரபுல் ஆலமீன் வரக்கூடிய வாரங்களிலே பேசுவதற்கு வாய்ப்பளிப்பானாக. வல்ல ரப்புல் ஆலமீன் நமக்கு அளித்திருக்கக்கூடிய இந்த அழகிய வசந்தமான ரபீஉல் அவ்வலில் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமதிகமாக சலவாத் ஓத வேண்டும். பெருமானாருடைய வரலாறை பறிக்க வேண்டும். பெருமானார் நமக்காக செய்த தியாகங்களை கண்டு கண்களிலே கண்ணீர் வர வேண்டும். அந்த நன்றி பெருக்கால் எம் வாய்களில் இருந்து சலவாத்தும் மௌலிது ஷரீஃபுகளும் நபி பெருமானாருடைய புகழும் வெளிவர வேண்டும். அதுதான் உண்மையான ஒரு தலைவனுடைய தொண்டனாக இருப்பதனுடைய அடையாளம். வல்ல ரப்புல் ஆலமீன் ஏக இறைவனுடைய முஹப்பத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஹப்பத்தையும் பெற்ற சிறந்த மக்களாக நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து.
1: நேர்களே, இதுவரை அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது அசன் அஸ்ஸதகி அவர்கள் வழங்கிய இஸ்லாமிய வரலாறு கேட்டீர்கள்.
2: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெர்ஞாரன் ஜாக்கி.
3: நிறைவான தமிழும் மனம் நிறைக்கும் இசையும் மின்னல் எஃப்எம்.
4: இந்த அளவில் இசையும் இசையும் நிகழ்ச்சி ஒரு நிறைவுக்கும் வந்தாச்சுங்க. அடுத்து தீரா இசையில் உங்களை சந்திக்கிறதுக்காக இன்றைக்கு திரை சாலசார் காத்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய நிகழ்ச்சியில் பாட்டு கடையெல்லாம் இருக்கு, அழைத்து பேசலாம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை இப்பொழுது அன்பு நன்றி கூறி விடை பெறுகின்றேன். நான் உங்கள் கிஷன். பயணத்துல இருக்கீங்க அப்படின்னா பாதுகாப்பான பயணமா இருக்கட்டும். வரங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 4 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. டெங்கி தடுப்பூசியை தேசிய நோய் தடுப்பு திட்டத்தின் ஒரு பகுதியாக இணைப்பதற்கு முன்னதாக சுகாதார அமைச்சர் இன்னும் விரிவான ஆய்வுகளையும் மதிப்பீடுகளையும் மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அகமத் தெரிவித்துள்ளார். சந்தைக்கு வந்துள்ள புதிய டெங்கி தடுப்பூசியின் விலை இன்னும் மிக அதிகமாக இருப்பதை கருத்தில் கொண்டு இந்த ஆய்வுகளில் செலவு பயன் பகுப்பாய்வும் அடங்கியுள்ளதாக அவர் கூறினார். பினாங்கில் வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ள மாநில அளவிலான தேசிய நாள் கொண்டாட்டத்தை முன்னிட்டு அங்குள்ள புகைமூட்டச் சூழலை மாநில அரசாங்கம் கண்காணித்து வருகிறது. காற்று மாசு குறியீடு IPU 200 அல்லது அதற்கும் அதிகமாக உயர்ந்தால் அணிவகுப்பு ரத்து செய்யப்படக்கூடும் என்று முதலமைச்சர் சௌகன்யு தெரிவித்துள்ளார். தேசிய புற்றுநோய் கழகத்தில் தற்போது சிகிச்சை பெற்று வரும் 50 முதல் 100 வரையிலான நோயாளிகளின் மருத்துவ செலவுகளை கையாள உதவும் நோக்கில் சிலாங்கூர் மேம்பாட்டுக் கழகம் PKNS 300,000 ரிங்கிட் நிதியை ஒதுக்கியுள்ளதாக அதன் மூத்த நிர்வாகி சப்னா துர்மீடி கூறினார். இந்தோனேசியாவுக்கு எதிரான வன்முறை போராட்டங்கள் வெடித்து ஓராண்டு நிறைவடைந்த நிலையில் தலைநகர் ஜகார்த்தாவில் உள்ள நாடாளுமன்றத்தை சுற்றியும் பிற முக்கிய நகரங்களிலும் அரசாங்கம் பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளது. இவ்வேளை கடந்த ஆண்டு ஆகஸ்டில் அரசாங்கத்தின் செலவு முன்னுரிமைகளுக்கு எதிராக 1,000,000 மாணவர்களும் பொதுமக்களும் போராட்டங்களை நடத்தினர். அமெரிக்காவின் கப்பல் போக்குவரத்து தடையால் பெட்ரோலை போதிய அளவில் இறக்குமதி செய்ய முடியாத நிலையை ஈரான் எதிர்நோக்கியுள்ளது. உள்நாட்டு பெட்ரோல் உற்பத்தி போதுமானதாக இல்லை. அத்துடன் அமெரிக்க கப்பல் போக்குவரத்து தடையால் தங்களால் அந்த எரிபொருளை இறக்குமதி செய்யவும் முடியவில்லை என அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். பிரெஞ்சு ஆல்ப்ஸ் மலைத்தொடரில் உள்ள உல்லாச விடுதியையொட்டி அமைந்துள்ள கம்பி ஊர்தி கேபிள்கா பழுதூக்கியை மோதி விபத்துக்குள்ளானதில் 23 பேர் காயமடைந்தனர். அவர்களில் 3 படுகாயமடைந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சம்பவத்தின்போது 1,300 மீட்டர் உயரத்தில் சென்று கொண்டிருந்த அந்த கம்பி ஊர்தியில் 50 பேர் இருந்தபோது அந்த விபத்து நிகழ்ந்ததாக ஆல்ப்ஸ் மேயர் ஜான் யுஎஸ் நோய்ரே தெரிவித்தார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீனா கதிர்வேலு. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

வார்த்தைகள் சொல்ல முடியாத உணர்வுகளை சில நேரங்களில் இசை மட்டுமே சொல்லிவிடுங்க. மனதை வருடும் மீட்டாக நினைவுகளை தூண்டும் வரிகளாக உங்களுக்காக மலர்ந்து விட்டது தீரா இசை. நினைவுகளோடு பயணிக்கவும், இசையோடு இதயம் இணைக்கவும் உங்கள் இதயமானவள் நான் த்ரேசா லசாரு இணைந்திருக்கின்றேன்.

0: மின் நல்ல ஃபேம் இளமை புதுமை இனிமை
1: தொழுகை நேர அறிவிப்பு.
2: நேர்களே, கோலாலம்பூர், புத்ரா ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:29. கோலாலம்பூர், புத்ரா ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:29.
3: மனசு சரியில்லையா? இசை இருக்கு, கேளுங்க. இசைய விடவா பெரிய மருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேளுங்க, இது மின்னலாசம்.

முரட்டு காலை திரைக்காக ஒலித்த பாடல் தான் அது. அந்த ஆனந்தம்னு சொன்னாங்களே, அது இந்த சூழலையும் நம்ம விடாம மனசுக்குள்ள வச்சுக்கணும். சூழல் ஒரு சில தருணங்கள் நமக்கு சவால் அளிக்கக்கூடியதாகத்தான் இருக்கும், ஆனாலுமே பார்த்துக்கலாம், இதுவும் கடந்து போகலாம் அப்படின்னு சொல்லி போய்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஆனந்தத்தை நாம் எப்போதும் அனைத்திலும் பார்க்கலாம். சரி, நீங்கள் இன்று ஆனந்தமாக இருக்கணும்னு என்ன செய்யணும், அழைக்கணுங்க. சுழிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 என்ற எண்களுக்கு அழைத்து என்ன செய்யணும், நாங்கள் உங்களுக்கு ஒரு பாடலில் இடம்பெற்ற ஒரு பகுதியை ஒளிபரப்பு செய்வோம். நீங்கள் கேட்டு பாடல் எந்த பகுதியில் நிற்கின்றதோ அங்கிருந்து தொடர்ந்து பாடணும், அவ்வளோதான்.

0: பெற்றோர்களே, உங்க பிள்ளைங்க படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள் குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமை அல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 9 7 2 9 1 9.
1: இன்றைய வணக்கம் மின்னலில்.
2: ஐயோ கடவுளே, டேவிட், ஒரு வாட்டி வந்து நானு வீட்டுக்காரு சன் வந்து TRX போயிட்டோம். காடி வந்து வச்சிட்டோம், போட்டோம், பிடிச்சிட்டோம். அந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம இப்படிதானே போனோம், இப்படிதான் வந்தோம், இப்படிதான் வந்தோன்னு ஒரு 1.5 hour நாங்க அந்த ஒரு காடியை தேடணும். ஐயோ நான் நினைச்சேன், நான் வீட்டுக்காரத்தை சொல்லிட்டேன், அன்னைக்கு கூட கூப்பிட்டாரு, வாங்க நம்ம TRX. ஐயோ சாமி, நான் வரல, வேணும்னா போறதா இருந்தாலும் நம்ம ட்ரெயின்ல போயிட்டு ட்ரெயின்ல வந்துடலாம், இல்ல ஏதாவது ஸ்டேஷன்ல காடி வச்சுட்டு அடுத்து அந்த ஸ்டேஷன்ல போயிட்டு ட்ரெயின் ஸ்டேஷன் கிட்ட அந்த மாலுக்கு போய்க்கலாம். அவரு வந்து ஓகே இங்கதான் வச்சிருக்கோம் பேபி அப்படின்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு பார்த்து ரெண்டு பேருமே வந்து அப்படியே டோட்டலி பிளர். 1 hour என் சன் வந்து அழுறாரு, எனக்கு பசிக்குது, எனக்கு பால் வேணும், எனக்கு சாப்பாடு வேணும்.
3: கடைசியில அந்த 1.5 hour தேடலுக்கு பிறகு அப்படி இப்படி கண்டுபிடிச்சிட்டீங்க.
2: 2 hours நாச்சும் ஆயிருக்கும் தேடி தேடி. உண்மையாலே போனீங்கன்னா நீங்க எங்க எங்க பார்க் பண்ணீங்களோ அந்த கடை அங்க சுத்தி இருக்கிற இதெல்லாம் போட்டோ பிடிச்சிக்க.
3: ஒரு 360 வியூல தான் படம் எடுத்து எடுக்கணும் போல.
1: காலை 6:30 தொடக்கம், 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.
0: தேசிய நாள் சிறப்பு, ஒரு நேயரின் குரல்.
3: சரி, ஸ்டார்ட் பண்ணுவோம். மின்னல் ஃபேமிலியர்களுக்கு வணக்கம்.
0: தமிழ் பேச வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் ஏதோ ஒரு தயக்கம் இருக்கத்தான் செய்கிறது.
3: அந்த இந்தியன் பாய்ஸ் வந்து என்ன பார்த்து கச்சா பண்ணுவாங்க, என்ன தமிழ் பேர் பேச முடியாது. நான் சொல்லுவேன், பேச முடியாதுன்னு சொல்லாதீங்க, நான் ட்ரை பண்றேன்.
0: உங்களை சந்திக்க காத்திருக்கிறார் பிரபல ஆங்கில வானொலி அறிவிப்பாளர் பிரேம் சங்கர் ஈஸ்வரன்.
3: மின்னல் FM கேட்கும் பொழுது டு லேர்ன் ப்ராப்பர் தமிழ், நீங்க வந்து சுத்தமான தமிழ் பேசுவீங்க. சோ நைஸ் டு ஹியர், கேக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்.
0: ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:15 பிரேமுடைய குரலை கேட்க தவறாதீங்க.
3: ரொம்ப நன்றி. நீங்க இல்லைன்னா நானும் இருக்க மாட்டேன். அனைவருக்கும் தேசிய தின வாழ்த்துக்கள்.
4: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
5: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் 7:00 to 8:00 உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.

நாளைக்கு காசேனும் வேணா உங்க பாசம் மட்டும் போதுங்க. யார்கிட்டயாவது எதையாவது சொல்லணுமா? நேரம் இல்லைங்க, உடனே சொல்லிருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் அஃபம்.

நேபாளம் திபெத் எல்லை பகுதியில் ஏற்பட்டுள்ள திடீர் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு மிகப்பெரிய பேரிடராக மாறியுள்ளது. பனிப்பாறையின் ஒரு பகுதி சரிந்து ஆற்றில் விழுந்ததால் இந்த பேரழிவு ஏற்பட்டிருக்கலாம் என நிபுணர்கள் தெரிவித்திருக்கின்றனர். 165 மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர், 800 மேற்பட்டோர் காணாமல் போயுள்ளனர் என நேபாள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். காணாமல் போனவர்களில் 100 வெளிநாட்டு சுற்றுப்பயணிகளும் உள்ளனர். நேபாள சுற்றுலா வாரியத்தின் கணக்கில் 590 சுற்றுலா பயணிகள் தொடர்பில் இல்லை, அவர்கள் 476 பேர் வெளிநாட்டவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம நாடு மலேசியா, இந்தியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து உள்ளிட்ட பல நாடுகளை சேர்ந்தவர்களும் காணாமல் போனவர்களில் உள்ளனர். மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றனர். நேபாள ராணுவம் ஹெலிகாப்டர்கள் மூலம் மக்களை மீட்டு வருகிறது. இதுவரை 95 பேர் மீட்கப்பட்டுள்ளதாக பிரதமர் பாலேந்திர ஷா தெரிவித்திருக்கின்றார். நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கிக் கொண்டுள்ள 55 மலேசியர்களை இன்னும் தொடர்பு கொள்ள இயலவில்லை என்று வெளியுறவு அமைச்சு வந்து தெரிவித்திருக்கின்றது. இந்த 55 பேரும் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கத்மாண்டுவில் உள்ள மலேசிய தூதரகத்தில் தங்களுடைய பெயர்களை பதிந்து கொண்டவர்கள். உறவினர்கள், நண்பர்கள், சுற்றுலா நிறுவனங்களிடமிருந்து பெறப்பட்ட மிக அண்மைய ஆக கடைசி தகவலின் படிப்பில் இந்த செய்தி வெளியிடப்பட்டதாக விஸ்மா புத்ரா கூறியிருக்கின்றது. புத்ராஜயாவில் இன்று நண்பகல் தொடங்கி சிறப்பு நடவடிக்கை அறையும் திறக்கப்பட்டிருக்கின்றது. எனவே உறவினர்கள், நண்பர்கள், தொடர்புடையவர்கள் இந்த நடவடிக்கை அறையை தொடர்பு கொள்ளலாம். பிலி ஒப்ராசி கமந்த்ரியான் லுவா நக்ரி, தொலைபேசி எண் 3-8-8-8-7-4-5-7 சுழியம். மீண்டும் சொல்கின்றோம், 3-8-8-8-7-4-5-7 சுழியம். அல்லது மின்னஞ்சல் வாயிலாக கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். duty officer@kln.gov.my அல்லது mwkathmandu@kln.gov.my என்ற மின்னஞ்சலுக்கு நீங்கள் தகவல் அனுப்பலாம். எனவே யார் யாரெல்லாம் இந்த சம்பவத்தில் இந்த இடத்துக்கு மலேசியாவிலிருந்து சென்றிருக்காங்க, உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள், தெரிந்தவர்கள் யாராவது இருந்தாங்க, அவங்களை பற்றி விவரங்கள் இன்னும் உங்களுக்கு தெரியலை அப்படின்னா நீங்கள் கட்டாயம் போகணுங்க. இந்த பிலே ஒப்ராசிக்கு மந்திரி அன்லுவார் நகரிக்கு போங்க. இதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா, அடிப்படையில் நம் நாட்டிலிருந்து வெளிநாட்டுக்கு செல்லும் போது அந்தந்த தூதரகங்களில் பதிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய பெயரை அப்படின்னு சொல்கிறாங்க. இது போன்ற இயற்கை பேரிடர், ஆபத்து, அவசர வேலைகளில் அவங்க அங்கே இருக்காங்களா, போயிருக்காங்களா அப்படின்றத வந்து நம்ம சரிபார்த்து அவர்களை பாதுகாப்பாக இங்கே கொண்டு வரத்துக்கு இது போன்ற சின்ன சின்ன விஷயங்கள் உதவியாக இருக்கும். எனவே இந்த 55 பேர் குறித்த விவரங்கள் அல்லது உறவினர்கள், நண்பர்கள் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 3-8-8-7-4-5-7 சுழியம். நிச்சயமாக இப்போது சமூக வலைத்தளங்களில் செய்திகளை பார்க்கும்போது அந்த காணொளிகள் நம்மளால் ஜீர்ணிக்க முடியல. எப்படி இப்படிலாம் முடியுது? பெரிய பெரிய கட்டிடங்கள் எல்லாமே வந்து வெள்ளத்தால் அப்படி மூழ்கப்பட்டு பேருந்து நிலையம் அப்படி எல்லாமே மூழ்கிவிட்டன. இமயமலையின் அடியில் அமைதியாக இருந்த நேபாளம் இன்று வெள்ளத்தின் கோரப்பிடியில் சிக்கி தவிக்கிறது. 100 உயிர்கள் காணாமல் போயுள்ள நிலையில் மீட்பு படையினர் உயிருடன் இருப்பவர்களை தேடும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். மலேசியர்கள் அங்கே பாதுகாப்பாக இருக்கணும், அங்கே இருக்கிறவங்களும் பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லி நம்ம தொடர்ந்து பிரார்த்திக்கலாம்.

பேராய செயல் நாம் இணைந்திருக்கின்றோம். சரி, புகை மூட்டம் அதையும் நம்ம கொஞ்சம் பார்த்துக் கொள்ள வேண்டும். தேசிய தினம் மலேசிய தின கொண்டாட்டங்கள் மிக சுமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் நாட்டில் நிலவும் இந்த புகை மூட்டச் சூழல் கட்டுப்படுத்தப்பட மக்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து பிரார்த்தனை செய்யுமாறு பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் கேட்டுக்கொண்டிருக்கின்றார். ஆகஸ்ட் 31 சுதந்திர தினத்தையும் செப்டம்பர் 16 அன்று மலேசிய தினத்தையும் கொண்டாடுவதற்கான ஏற்பாடுகளை நாடு தற்போது செய்து வருகின்றது. மலேசியாவின் தேசிய தினத்தையும் அதனைத் தொடர்ந்து வரும் மலேசிய தினத்தையும் கொண்டாடவும் அரசாங்க பணியாளர்கள் எல்லாருமே தயார் செய்து வரும் நிலையில இந்த மாதிரி புகை மூட்டம் சூழலாக இருந்தது அப்படின்னா அது கொஞ்சம் தடையாக இருக்கும். எனவே நாம பிரார்த்திக்கலாம் அதற்குள்ள இதெல்லாம் சரியாக வேண்டும் என்று.

0: மலேசியர்களா நம்ம அடையாளம் என்ன தெரியுமா?
1: அதுக்கெல்லாம் ஒரே பதில், ஒற்றுமை.
0: அப்போ நம்மை ஒன்றாக வைத்திருக்கிறது என்ன?
1: ருக்கு நகாரதா, இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல்,
0: பேரரசருக்கும் நாட்டுக்கும் விசுவாசம் செலுத்துதல்,
1: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல்,
0: சட்டமுறைப்படி ஆட்சி நடத்துதல்,
1: நன்னடத்தையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்.
0: ருக்கு நகாரா வெறும் கொள்கை அன்று,
1: ஒற்றுமையான மலேசியாவை உருவாக்கும் நமது வாழ்க்கை வழிகாட்டி.
0: நமது ஒற்றுமை நமது வலிமை.

0: நலத்திற்கு லிஷ் தேன். இமயமலை அடிவாரத்தில் எடுக்கப்பட்ட இயற்கையான தேன். 250 கிராம் 500 கிராம் அளவில் லிஷ் தேன் கிடைக்கும். துளசி கலந்த தேன். விநியோகம் ஸ்ரீஜயா இம்பாக்ட்ஸ்.
1: காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
2: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
3: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
2: இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையில் நீ ஏன் மயங்குகிறாய்?
3: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
1: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
3: நினைத்தாலே இனிக்கும்.
4: நான் உன்னை வாட்டி பாடுகிறேன், நீ வர வேண்டும் உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன். நீ வர வேண்டும்.
3: கேளுங்க, ரசிங்க,
1: இசையோட நினைவுகளை சேகரிங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
5: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs eTuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100709792919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
1: தேசிய நாள் சிறப்பு, ஒரு நேயரின் குரல்.
6: சரி, ஸ்டார்ட் பண்ணுவோம். மின்னல் FM நேயர்களுக்கு வணக்கம்.
1: தமிழ் பேச வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் ஏதோ ஒரு தயக்கம் இருக்கத்தான் செய்கிறது.
6: அந்த இந்தியன் பாய்ஸ் வந்து என்ன பார்த்து கச்சா பண்ணுவாங்க. என்ன தமிழ் பேச முடியாது? நான் சொல்லுவேன், பேச முடியாதுன்னு சொல்லாதீங்க, நான் ட்ரை பண்றேன்.
1: உங்களை சந்திக்க காத்திருக்கிறார் பிரபல ஆங்கில வானொலி அறிவிப்பாளர் பிரேம் சங்கர் ஈஸ்வரன்.
6: மின்னல் FM கேட்கும் பொழுது டு லேர்ன் ப்ராப்பர் தமிழ், நீங்க வந்து சுத்தமான தமிழ் பேசுவீங்க. சோ நைஸ் ரியா, அதை கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்.
1: ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:15 பிரேமுடைய குரலை கேட்க தவறாதீங்க.
6: ரொம்ப நன்றி. நீங்க இல்லைன்னா நானும் இருக்க மாட்டேன். அனைவருக்கும் தேசிய தின வாழ்த்துக்கள்.
7: மனசு சரியில்லையா? இசை இருக்கு கேளுங்க. இசைய விடவா பெரிய மருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேளுங்க, இது மின்னல் FM.

0: நாட்டின் உண்மையான வளம் அதன் மக்களின் நல்வாழ்வு. ஒரு தேசத்தின் உண்மையான வலிமை அதன் ஒற்றுமை. நாம் பல மொழிகள் பேசலாம், பல பண்பாடுகளை பின்பற்றலாம், ஆனால் நமது கனவு ஒன்றே, வளமான, அமைதியான, மகிழ்ச்சியான மலேசியா. இந்த தேசிய தினத்திலும் மலேசிய தினத்திலும் ஒற்றுமையை போற்றுவோம், வளமான எதிர்காலத்தை உருவாக்குவோம். மலேசியா மடானி, வளமே வாழ்வின்பம்.
1: பிடிச்சவங்க பேசலையா, நீங்க தான் அழைச்சு பேசுங்கள. இது உங்கள் மின்னல் எஃப்எம்.
2: லிங்கம்ஸ் லிங்கம்ஸ் பயணித்தாளர்களே, உங்கள் நலன் முக்கியம், அதற்கு சிறந்த உணவு வழிகாட்ட உங்கள் பின்னே மகாலிங்கம்மா.
3: நேபாளத்தில் அன்னபூர்ணா மலையடிவார முகாமில் உள்ள மலேசிய மலையேறிகள் பாதுகாப்பாக உள்ளனர். தேசிய நாள் அணிவகுப்பு 3000 அதிகமான காவற்படையினர் பணிக்கமர்த்தப்பட்டுள்ளனர். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 5 முதன்மை செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. நேபாளம் ரசுவா பகுதியில் ஏற்பட்டுள்ள வெள்ளத்தில் சிக்கிய மலேசியர்களை மீட்பதற்கான பொருத்தமான நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ளுமாறு பேரரசர் சுல்தான் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார். அதேவேளை அவர்களின் பாதுகாப்பு நிலைமை குறித்த விவரங்கள் உடனடியாக அவரவர் குடும்பத்தாரிடம் தெரிவிக்கப்பட வேண்டும் எனவும் பேரரசர் உத்தரவிட்டுள்ளார். நேற்று அந்த இமயமலை நாட்டில் ஏற்பட்ட வெள்ள பேரிடரில் மலேசியர்கள் சிக்கியதாக தகவல் வெளியானதிலிருந்து நடப்பு நிலவரங்கள் அணுக்கமாக கவனிக்கப்படுவதாக பேரரசரின் அதிகாரப்படி முகநூல் பக்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட மலேசியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் விஸ்மா புத்ரா விரைந்து நடவடிக்கை எடுக்குமாறும் பேரரசர் வலியுறுத்தியுள்ளார். அன்னபூர்ணா மலையடிவார முகாம் ABC மலையேறி பகுதியில் உள்ள மலேசிய மலையேறிகள் குழுவினர் பாதுகாப்பாக உள்ளதாக சுற்றுலா நிர்வகிப்பாளர் மொமட் ஹபீசால் ஹமிடோன் தெரிவித்தார். பேரிடர் ஏற்பட்டுள்ள பகுதியிலிருந்து தொலைவில் இந்த இடம் உள்ளது. நேற்று மாலையில் கனமழை பெய்திருந்தாலும் அங்குள்ள மலேசியர்கள் அனைவரும் பாதுகாப்பாக உள்ளதை அவர் உறுதிப்படுத்தினார். இந்த குழுவினர் August 31 நாள் தாயகம் திரும்ப அட்டவணையிடப்பட்டுள்ளது. இவ்வேளை நேபாள் ரசுவா பகுதியில் இருந்ததாக நம்பப்படும் 55 மலேசியர்களை இன்னமும் தொடர்பு கொள்ள முடியவில்லை என வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது. வெள்ளம் ஏற்பட்டுள்ள பகுதியில் தொடர்பு மின்சார சேவைகள் துண்டிக்கப்பட்டுள்ளதால் அவர்களை தொடர்பு கொள்ள மேற்கொள்ளும் முயற்சிகள் சுணக்கமடைந்துள்ளதாக அமைச்சு குறிப்பிட்டது. இந்நிலையில் காத்மாண்டுவில் உள்ள மலேசிய உயர் ஆணையம் நேபாள செயலாக்க தரப்பினருடனும் தேடி மீட்கும் படையினருடனும் அணுக்கமான ஒத்துழைப்பை ஏற்படுத்திக் கொண்டு மலேசியர்களின் நிலை குறித்து ஆராய்ந்து வருவதாக அமைச்சு கூறியது. இவ்வேளை நேபாளத்தில் திடீர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு $500,000 நிவாரண உதவியை அமெரிக்க அரசாங்கம் வழங்கும் என்று ஜெர்மனி செய்தி நிறுவனம் DPA தெரிவித்துள்ளது. இந்த உதவியில் அவசரகால தங்குமிடம், சுத்தமான நீர், பிற நிவாரணப் பொருள்கள் ஆகியவையும் அடங்கும். மேலும் பேரிடர் நிவாரணப் பணிகளுக்கு ஆதரவளிக்க அப்பகுதிக்கு பேரிடர் நிவாரண ஆலோசகரும் அனுப்பப்பட்டுள்ளார் என்று அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ரசுவா மாவட்டத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அமெரிக்கா ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தது. இவ்வாண்டு 2 காலாண்டில் நாட்டின் பொருளாதாரம் 6 வளர்ச்சியடைந்தது ஒரு சிறந்த அடைவு நிலை என பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். இதன் மூலம் நாட்டின் மீதான முதலீட்டாளர்களின் நம்பிக்கை அதிகரிக்கும். ஆயினும் இந்த முன்னேற்றம் நாட்டின் வருமானம் அதிகரித்திருப்பதை குறிப்பதாக தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது என நிதியமைச்சருமான அவர் கூறினார். பொருளாதார முன்னேற்றம் என்பது அரசாங்கத்தின் வருமானத்தை பிரதிபலிப்பதாகவும் செலவை அதிகரிப்பதற்கான வழியாகவும் பொருளாதார ரீதியில் பார்க்கப்படக்கூடாது என்றார் அவர். டெங்கி தடுப்பூசியை தேசிய நோய் தடுப்பு திட்டத்தின் ஒரு பகுதியாக இணைப்பதற்கு முன்னதாக சுகாதார அமைச்சு விரிவான ஆய்வுகளையும் மதிப்பீடுகளையும் மேற்கொள்ளும் என அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹமத் தெரிவித்தார். சந்தைக்கு வந்துள்ள புதிய டெங்கி தடுப்பூசியின் விலை உயர்வாக இருப்பதை கருத்தில் கொண்டு இந்த ஆய்வுகளில் செலவு பயன் பகுப்பாய்வும் உட்படுத்தப்பட்டுள்ளது. நகரி சம்பிலானில் பல் மருத்துவ நிபுண மையத்தை திறந்து வைத்த பிறகு அவர் செய்தியாளர்களிடம் இவ்வாறு கூறினார். புத்ராஜயாவில் 2026 தேசிய நாள் கொண்டாட்டம் சுமூகமாகவும் பாதுகாப்பாகவும் நடைபெறுவதை உறுதி செய்யும் பொருட்டு அரச மலேசிய காவற்படையின் 3811 காவல்துறை அதிகாரிகளும் உறுப்பினர்களும் களமிறக்கப்பட்டுள்ளனர். புத்ராஜயா சதுக்கத்தில் நடைபெறும் தேசிய நாள் கொண்டாட்டத்தை முன்னிட்டு சாலை போக்குவரத்து சீராக இருப்பதும் உறுதிப்படுத்தப்படும். அவ்வகையில் இன்று தொடங்கி ஆகஸ்ட் 31 நாள் வரை புத்ராஜயாவில் சில முதன்மை சாலைகள் கட்டம் கட்டமாக மூடப்பட்டு வேறு பாதைக்கு திருப்பிவிடப்படும். எனவே பொதுமக்கள் தங்கள் பயணத்தை நன்கு திட்டமிட கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். பினாங்கில் வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் மாநில அளவிலான தேசிய நாள் கொண்டாட்டத்தை முன்னிட்டு அங்குள்ள புகைமூட்டச் சூழலை மாநில அரசாங்கம் கண்காணித்து வருகிறது. காற்று மாசு குறியீடு IPU 200 கடந்தால் அணிவகுப்பு ரத்து செய்யப்படக்கூடும் என்று முதலமைச்சர் சௌகன்யு தெரிவித்தார். இவ்விவகாரம் தொடர்பாக இதுவரை மாநில அரசாங்கம் எந்தவொரு முடிவும் எடுக்கவில்லை. புகைமூட்ட நிலைமை மேலும் மோசமடைந்தால் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறினார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
4: நீலம் ஒற்றுமை,
5: மஞ்சள் அரசியலமைப்புடன் கூடிய மன்னராட்சியின் மாண்பு,
6: வெள்ளை தூய்மை நேர்மை,
7: சிவப்பு துணிவு தடைகளை தகர்க்கும் ஆற்றல்,
8: நால் வண்ண தேசிய கொடியை நான் மலேசியன் என்ற பெருமையோடு பறக்க விடுவோம்.
3: இந்தியா தலைநகர் புதுடெல்லியில் அடுத்த மாதம் 12-13 நாள்களில் மாநாட்டை ஏற்று நடத்துவதாக அதிகாரப்படி தகவலை வெளியிட்டுள்ளது. பிரிக்ஸ் உறுப்பு நாட்டு தலைவர்களும் பங்காளி நாடுகளும் இன்னும் சில வெளித்தரப்பும் அந்த பிரிக்ஸ் உச்சநிலை கூட்டத்தில் கலந்து கொள்வதாக இந்திய வெளியுறவு அமைச்சு கூறியது. அனைத்து தரப்புக்கும் முக்கியமான உலக வட்டார விவகாரங்கள் அதில் கலந்துரையாடப்படும். இவ்வாண்டு பிரிக்ஸுக்கு தலைமையேற்றுள்ள இந்தியா நாடு முழுவதும் 25 நகரங்களில் உயர்நிலையிலான 350 கூட்டங்களை ஏற்பாடு செய்தது. பிரிக்ஸின் வியூக பங்காளித்துவத்தை வலுப்படுத்தும் நோக்கத்திற்காக சந்திப்புகள் நடத்தப்பட்டதாக அமைச்சு தெரிவித்தது. இந்தோனேசியாவுக்கு எதிரான வன்முறை போராட்டங்கள் வெடித்து ஓராண்டு ஆகியுள்ள நிலையில் தலைநகர் ஜகார்த்தாவில் உள்ள நாடாளுமன்றத்தை சுற்றியும் பிற முக்கிய நகரங்களிலும் அரசாங்கம் பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளது. கடந்த ஆண்டு ஆகஸ்டில் அரசாங்கத்தின் செலவு முன்னுரிமைகளுக்கு எதிராக நடத்தப்பட்ட போராட்டங்களில் 1000+ மாணவர்களும் பொதுமக்களும் இணைந்தனர். அதில் 10 பேர் பலியாகினர். 7000+ மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். இவ்வேளை அரசாங்க கொள்கைகளை எதிர்த்தும் ஊழலுக்கு கடுமையான தண்டனைகளை வலியுறுத்தியும் ஜகார்த்தா, யோக்யகார்த்தா, மகசார் ஆகிய இடங்களில் மாணவர்கள் பேரணி நடத்தவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்கொரியாவுக்கு ஏவுகணைகளையும் அது சார்ந்த உபகரணங்களையும் விற்பனை செய்ய அமெரிக்கா எடுத்த முடிவை வடகொரிய வெளியுறவு அமைச்சு கண்டித்துள்ளது. பல்வேறு துறைகளில் மேற்கொள்ளப்படும் விரோத செயல்களுக்கு உடனடியாக பதிலடி கொடுக்கப்படும் என்று வடகொரியா சூளுரைத்துள்ளது. வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன்னை மீண்டும் சந்திப்பதில் ஆர்வம் தெரிவித்த அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அவருடனான தொடர்புகளை புதுப்பித்துள்ள நிலையில் இந்த கருத்துக்கள் வெளியாகியுள்ளன. மேலும் இந்த முயற்சிக்கு கிம் பதிலளித்துள்ளதாக டிரம்ப் இம்மாதம் தெரிவித்திருந்தார். அமெரிக்காவின் கப்பல் போக்குவரத்து தடையால் பெட்ரோலை போதிய அளவில் இறக்குமதி செய்ய முடியாத நிலையை ஈரான் எதிர்நோக்கியுள்ளது. உள்நாட்டு பெட்ரோல் உற்பத்தி போதுமானதாக இல்லை. அத்துடன் அமெரிக்க கப்பல் போக்குவரத்து தடையால் தங்களால் அந்த எரிபொருளை இறக்குமதி செய்யவும் முடியவில்லை என அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா தெஹ்ரான் மீதான பொருளாதார அழுத்தங்களை அதிகரித்து வரும் நிலையில் அண்மைய நாள்களாக ஈரானியர்கள் எரிபொருளுக்காக பெட்ரோல் நிலையங்களுக்கு வெளியே வரிசையில் நிற்கும் சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இவ்வேளை பெட்ரோலுக்கான ஒதுக்கீடு மீளாய்வு செய்யப்படும் என்று ஈரானிய அதிபர் அலுவலக தலைவர் மொசேன் ஹாஜி மிர்சாயி தெரிவித்தார். விளையாட்டு, 8-17 வயதுடைய இளம் விளையாட்டாளர்களுக்காக கார்பந்து லீக் ஏற்பாடு செய்யப்பட வேண்டும் என பஹாங் அரசாங்கம் பரிந்துரைத்துள்ளது. இளம் திறமையாளர்களை உருவாக்கவும் மாநிலத்தின் விளையாட்டு சூழல் அமைப்பை வலுப்படுத்துவதும் தேசத்துக்கும் இது துணை புரியும் என மாநில தொடர்பு பல்லூடக இளைஞர் விளையாட்டு அரசு சாரா செயற்குழு தலைவர் டாது ஃபத்லி மொஹமத் கமால் கூறினார். மாநில மக்கள் இத்திட்டத்தை வரவேற்பர் என அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் அன்னபூர்ணா மலையடிவார முகாமில் உள்ள மலேசிய மலையேறிகள் பாதுகாப்பாக உள்ளனர். தேசிய நாள் அணிவகுப்பு 3000 அதிகமான காவற்படையினர் பணிக்கமர்த்தப்பட்டுள்ளனர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி, மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.
2: முறுக்கு பலகாரம் நல்ல நாள் பெருநாள் மட்டுமல்ல, ஆண்டு முழுதும் சுட்டு சுவைக்கலாம். மாறுபட்ட சுவையில் லிங்கம்ஸ் முறுக்கு மாவு நாடெங்கிலும் எப்போதும் கிடைக்கும். லிங்கம்ஸ்.

0: நீங்க கூட பாடலை கேட்டு யாரோ ஒருவரை நினைக்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியுங்க. ஒரு பாடல் ஒரு நினைவு, ஒரு வரி ஒரு உணர்வு. சில இசைகள் காதுகளுக்காக அல்ல, இதயத்திற்காக. உங்கள் மனதின் கதவுகளை மெதுவாக திறந்து வைத்திருக்கின்றது. நல்ல நினைவுகளுக்குள் அழைத்து செல்லும் நேரம் இது.
1: ஒரு கடிதம் எழுதினேன், அதில் என் உயிரை அனுப்பினேன். அந்த எழுத்து வடிவிலே நான் என்னை அனுப்பினேன். காதலி, என்னை காதலி, ப்ளீஸ்.

0: ப்ளீஸ் லவ் மீ மை
1: வியாழக்கிழமைகளில் உங்களுக்காக தீரா இசையில் சட்ட விளக்கம் இடம்பெற்று வருகின்றது. நம்மோடு வழக்கறிஞர் திலகன் இணைந்திருக்கின்றார் உயில் இது குறித்த விவரங்களோடு.
2: அனைவருக்கும் வணக்கம். இன்று கொஞ்சம் ஒரு சீரியஸான ஒரு விஷயத்தை பத்தி தான் பேச போறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், வில், உயில் எழுதுறது. நம்ம நிறைய பேர் என்ன சொல்வோம் தெரியுமா, உயிலா இன்னும் வயசாகலையே, எனக்கு என்ன ஆக போகுது, அத பிறகு பாத்துக்கலாம். ஆனா அந்த பிறகு வரலன்னா அப்போ என்ன ஆகும், அப்பதான் பிரச்சனைகள் ஏற்படும். ஒரு குடும்பத்தை பத்தி சொல்றேன். ஒரு அப்பா, அவருக்கு இரண்டு பிள்ளைகள், அவருக்கு வீடு இருக்கு, வங்கியில சில பணம் இருக்கு, சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு. அவர் எப்போதும் சொல்லுவார், எல்லா பிள்ளைகளுக்கும் தான் நான் இருக்கும் போது உயில் எதுக்கு அப்படின்னு. ஒரு நாள் எதிர்பாராத விதமா அவர் இறந்து விட்டார். அவர் உயில் எழுதவும் எழுதவில்லை. ஆரம்பத்தில் குடும்பம் நல்லா தான் இருந்தது, நம்ம எல்லாரும் ஃபேமிலி தானே, பிரச்சனை வர மற்றொருவர் வாயாலே சொல்றது வேற, சட்டப்படி இது எப்படி செல்லும் அப்படின்னு கேக்குறார். அப்புறம் நிறைய ஃபேமிலி டிஸ்கஷன்ஸ் ஏற்படுது, நிறைய வாக்குவாதங்கள் ஏற்படுது. வழக்கறிஞரை நாடுறாங்க, நீதிமன்றத்தை நாடுறாங்க. பல வருடங்கள் இதனாலே உருண்டு ஓடுது. நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், வில் இல்லாமல் ஒருவர் இறந்து விட்டால் அவருடைய சொத்துக்களை சிம்பிளி யாருக்கு வேண்டுமோ அவர்களுக்கு போய்விடாது. சட்டப்படி யார் பெனிஃபிஷரி, யார் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆகலாம், எஸ்டேட் எப்படி அட்மினிஸ்ட்ரேட்டர் செய்ய வேண்டும், அதற்கான சட்ட நடைமுறைகள் இருக்கு. சில சமயத்தில் லெட்டர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் தேவைப்படலாம். அதாவது ஃபேமிலியில ஒருவர் இறந்த பிறகு அவருடைய எஸ்டேட்டை மேனேஜ் செய்ய சட்டப்படி அத்தாரிட்டி பெற வேண்டிய சிச்சுவேஷன் வரலாம். அதனால ஒரு உயில் எழுதுறது மரணத்தை பற்றி மட்டும் நினைக்கிறது இல்ல, நம்ம குடும்பத்துக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வரக்கூடாதுன்னு மட்டும் நினைக்கிறது தான் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம். உயில் எழுதுறது ப்ராப்பர்ட்டிக்கு மட்டும் பற்றியது அல்ல. யாருக்கு என்ன கொடுக்கணும், யார எக்ஸிகியூட்டரா அப்பாயிண்ட் பண்ணணும், யார் எஸ்டேட்டை மேனேஜ் பண்ணணும், இது எல்லாம் தெளிவாக எழுதிக்கணும். இமேஜின் பண்ணி பாருங்க, நீங்க வாழ்க்கை முழுவதும் கஷ்டப்பட்டு ஒரு வீட்டை வாங்குறீங்க, சேமிச்சு பணம் சேர்க்கிறீங்க, பிசினஸ் பில் பண்றீங்க, பிள்ளைகளுக்காக எல்லாம் பண்றீங்க. ஆனா நீங்க இல்லாத பிறகு அந்த சொத்துக்களுக்காக உங்க பிள்ளைகள் ஒருத்தருக்கு ஒருவர் பேசாம போய்விட்டாங்கன்னா அதை விட பெரிய லாஸ் எதுவும் கிடையாது. அதனால நான் சொல்ல வரும்போது ரொம்ப சிம்பிள், வில் எழுதுறது வயசானவர்களுக்கு மட்டும் அல்ல, எஸ்டேட் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் ப்ராப்பரா லீகல் அட்வைஸ் எடுத்துக்கிட்டு எஸ்டேட் பிளானிங் பண்ணிக்கலாம்.

0: பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். AI தொழில்நுட்பத்தின் மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100972919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
1: ரவி, சாப்பிட போறோம், எங்க கூட வரியா?
2: என்ன நீ, ஒவ்வொரு நாளும் வெளியில சாப்பிட்டா காசுதான் அதிகமா செலவாகுது,
1: அதுக்காக சாப்பிடாம இருக்க போறியா?
2: அதுதான் இல்ல, கையில பாபாஸ் மசாலா பொருளுங்க இருக்கு, அதை வச்சு நானே சமைக்க போறேன்.
1: என்னது, நீயே சமைக்க போறியா? உனக்கு சமைக்க வருமா?
2: இங்க பாரு, பாபாஸ் பொருட்கள் இருக்கிற பேக்கெட் பின் பக்கம் சமையல் குறிப்பு இருக்கு. நான் என்ன, எல்லாருமே சமைக்கலாம்.
0: தேசிய நாள் சிறப்பு, ஒரு நேயரின் குரல்.
3: சரி, ஸ்டார்ட் பண்ணுவோம். மின்னல் FM நேயர்களுக்கு வணக்கம்.
0: தமிழ் பேச வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் ஏதோ ஒரு தயக்கம் இருக்கத்தான் செய்கிறது.
3: அந்த இந்தியன் பாய்ஸ் வந்து என்ன பார்த்து கச்சா பண்ணுவாங்க, என்ன தமிழ் பெண் பேச முடியாது. நான் சொல்லுவேன், பேச முடியாதுன்னு சொல்லாதீங்க, நான் ட்ரை பண்றேன்.
0: உங்களை சந்திக்க காத்திருக்கிறார் பிரபல ஆங்கில வானொலி அறிவிப்பாளர் பிரேம் சங்கர் ஈஸ்வரன்.
3: மின்னல் FM கேட்கும் பொழுது டு லேர்ன் ப்ராப்பர் தமிழ், நீங்க வந்து சுத்தமான தமிழ் பேசுவீங்க. சோ நைஸ் டு ஹியர், அது கேக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்.
0: ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:15 பிரேமுடைய குரலை கேட்க தவறாதீங்க.
3: ரொம்ப நன்றி. நீங்க இல்லைன்னா நானும் இருக்க மாட்டேன். அனைவருக்கும் தேசிய தின வாழ்த்துக்கள்.
4: ரொம்ப யோசிக்காதீங்க, இந்த தருணத்தை மட்டும் ரசிச்சு வாழ்வோம். இது உங்கள் மின்னல் FM.
5: நீ போகும் பாதையில் மனசு போகுதே மானே.

0: வியாபார துறையிலும் சாதிக்கணும், அதே நேரத்தில் தேசிய மாதத்தில் நாட்டு மக்களுக்காக ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை செய்யணும் அப்படின்றதுக்காக நாட்டு பற்றை வேரூன்ற செய்ய மக்களுக்காக இலவசமாக முடிவெட்டிய இபோ செல்வராஜுவை தான் இன்று நாம சந்திக்க போகின்றோம்.
1: வணக்கம், என் பெயர் செல்வராஜ் முருகன். நான் ஈபோவில் முடி திருத்தும் கடை வைத்துள்ளேன். என் கடையின் பெயர் ராஜ் பாபா ஷாப். என் கடை ஈபோ புசியாரம் பிஜே தீமாவில் உள்ளது, அதாவது ஈபோ லிட்டில் இந்தியா அருகாமையில் தான் உள்ளது. கடந்த 8/8/2026 என் கடையில் மண்டேக்கா மாதத்தை முன்னிட்டு 100 பேருக்கு இலவசமாக முடிவெட்டி உணவு கொடுத்தேன் மற்றும் ஜாகரூக மிலாங்கே அவர்களுக்கு கொடுத்தேன். நான் மலேசியன் என்பதில் கூறுவதில் எனக்கு பெருமை. நம் நாடு நம் தேசம். என் கடை பற்றி மேலும் விவரம் அறிய நீங்கள் கூகுளில் சென்று ராஜ் 87 பாபா ஷாப் என்று தேடினால் என் கடையை பற்றிய தகவல்கள் மற்றும் புகைப்படங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டுமின்றி என் கடையில் எப்பொழுதும் மின்னல் எஃப்எம் ஒழித்துக் கொண்டே இருக்கும். மின்னல் எஃப்எம் தான் என் முதல் தேர்வு.

பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs eTuition. AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0109072919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.

கருத்துமா திரைக்காக ஒழித்த பாடல் தான் அது. சரி, இன்று தீரா இசையில் மாலை 6 மணிக்கு மேல என்ன நினைக்கிறீங்களா, ஒரு சிறப்பு தொகுப்பு இடம்பெற போகின்றது. சமுதாயத்தில் மௌனமாய் சத்தம் இல்லாமல் ஒழித்த குரல்களை நீங்க அன்சாங் ஹீரோஸ் இந்த தொகுப்பின் வாயிலாக கேட்டு வந்தீங்க. அதற்கு பிறகு சரி, இவங்க இவ்வளவு விஷயம் எதிர்பார்ப்பு இல்லாம செய்து விட்டாங்களே, நிகழ்ச்சி முடிவடைந்து விட்டது அப்படின்றதுக்காக அவங்களுக்கும் தீரா இசைக்கும் அல்லது நம்முடைய இதயத்துக்கும் உள்ள அந்த தொடர்பு அப்படியே விட்டுலாமா? கிடையாது. அவங்களுக்கு ஒரு மேடை, ஒரு அங்கீகாரம் கொடுத்தால் எப்படி இருக்கும் நினைத்து பார்த்தோம். எங்களுடைய அந்த கனவுகளுக்கு உருவம் கொடுத்து அந்த நிகழ்வு எப்படி ஏற்பட்டது, அவங்க உண்மையிலேயே இந்த அன்சாங் ஹீரோ அந்த நிகழ்வுக்கு பிறகு என்ன நினைச்சாங்க, இதற்கு முக்கிய விருந்தினர்கள் என்ன சொன்னாங்க, இதை பற்றிலாம் தெரிந்து கொள்ள நிகழ்ச்சியை கேட்க மறந்துடாதீங்க.

வணக்கம். சலாம் மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் மாலை 6 மணி செய்திகளுடன் திவ்யதாஷினி பரமசிவம். மக்களின் வாகன பராமரிப்பு செலவை குறைக்க உதவும் முயற்சியாக உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சு பெட்ரோனாஸ் ஆட்டோ எக்ஸ்பர்ட்டுடன் இணைந்து புரோடுவா புரோத்தோனுக்கான சர்வீஸ் இசான் மடானி திட்டத்தை விரிவுபடுத்தியுள்ளது. இதில் பங்கேற்கும் வாகன பராமரிப்பு நிலையங்களில் 70 ரிங்கிட் உதவித்தொகை வழங்கப்படுகிறது என அமைச்சர் டத்தோ அர்மிசர் முகமது அலி கூறினார். மக்களாட்சி புரிதலுடைய இளம் தலைமுறையினரை உருவாக்கும் முக்கிய தளமாக மலேசிய இளையோர் நாடாளுமன்றம் உள்ளதென மேலவைத் தலைவர் டத்தோ அவாங் பீமி அவாங் அலிபாசா தெரிவித்தார். முழு பொறுப்புடன் கருத்துக்களை முன்வைக்கவும் பகுத்தறிவு சிந்தனையை தூண்டவும் அது வழிவகுப்பதாக அவர் கூறினார். இளையோர் நாடாளுமன்றத்தை மக்களாட்சி பள்ளியாகவும் குறிப்பிடலாம் என்றார் அவர். கோலாலும்பூர் பன்னாட்டு விமான நிலையம் KLIAவின் 2ம் முனையத்தில் விமான சக்கரத்தில் அடையாளம் தெரியாத உடல் கண்டெடுக்கப்பட்டது. ஜப்பான் டோக்கியோவிலிருந்து காலை மணி 6:30 வந்தடைந்த விமானத்தின் சக்கர பகுதியை திறந்தபோது பொறியியல் பணியாளர் சடலத்தை கண்டறிந்தார். துர்நாற்றம் வீசியதைத் தொடர்ந்து பணியாளர்கள் KLIA காவல் நிலைய செயல்பாட்டு அலுவலகத்தை தொடர்பு கொண்டார். சம்பந்தப்பட்டவர் இறந்து 72 மணி நேரத்திற்கும் மேலாகியிருக்கலாம் என அரச மலேசிய காவற்படையின் தடயவியல் பிரிவு தெரிவித்தது. ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியன் தமது ரஷ்ய சகா விளாடிமிர் புட்டினை சந்திக்க திட்டமிட்டுள்ளார். அடுத்த வாரம் கிர்கிஸ்தானில் நடைபெறும் ஷாங்காய் கூட்டுறவு கழக உச்சநிலை கூட்டத்தினூடே இரு தலைவர்களும் சந்திக்க உள்ளதாக ஈரான் ஊடகம் தெரிவித்தது. உலக புகழ்பெற்ற சீனாவின் முன்னணி உயரம் தாண்டும் வீராங்கனை ஜென் ஃபெங்ரோங் தமது 89வது வயதில் காலமானார். 1957 தமது 20வது வயதில் ஜெங் 1.77 மீட்டர் உயரம் தாண்டி உலக சாதனையை படைத்தார். தடகள பிரிவில் உலக சாதனையை படைத்த முதல் சீன வீராங்கனையாக அவர் திகழ்ந்தார். விளையாட்டு. 25வது ஆசிய இளையோர் தென்பின் பாலிங் போட்டி. இந்தோனேசியா ஜகர்த்தாவில் நடைபெற்ற இப்போட்டியில் நாட்டின் இளம் வீராங்கனை ஹெலனா ஜமால் 2வது தங்கப்பதக்கத்தை வென்றார். முன்னதாக நூர் ஷஹிரா அமானி அப்துல்லாவுடனான இரட்டையர் பிரிவிலும் அவர் தங்கம் வென்றார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

விதைத்தவர்கள் எல்லோரும் அறுவடையை பார்ப்பதில்லை. வாழ்க்கையை மாற்றியவர்கள் எல்லோரும் வெளிச்சத்தில் நிற்பதில்லை. ஆனால் அவர்களின் நன்மை பல இதயங்களில் இன்றும் ஒளிரும். சிலர் தங்கள் பெயருக்காக வாழ்கிறார்கள், சிலர் பிறரின் வாழ்க்கைக்காக வாழ்கிறார்கள். அந்த இரண்டாவது வரிசையில் நிற்கும் மனிதர்களை தேடி அவர்களின் தன்னலமற்ற சேவைக்கு தலை வணங்கிய தருணம்தான் மின்னலின் மதிப்புயர்வு விழா அன்சாங் ஹீரோ 2026 August 22, 2026 சனிக்கிழமை நடந்தது. ஒரு விழா மட்டுமல்ல, பல வாழ்க்கை பயணங்கள் ஒன்றாக கொண்டாடப்பட்ட நாள். யாரும் பார்க்காத நேரத்தில் செய்த உதவி, யாரும் பாராட்டாத போதும் தொடர்ந்த சேவை, தனக்கான நேரத்தை துறந்து மற்றவர்களின் நாளை அழகாக்கிய கரங்கள். அந்த கரங்களுக்கு கௌரவம் கிடைத்தது, அந்த குரல்களுக்கு மேடை கிடைத்தது, அந்த கதைகளுக்கு ஒரு அடையாளம் கிடைத்தது. பதக்கம் ஒரு நாள் பிரகாசிக்கும், ஆனால் ஒரு நல்ல மனிதர் செய்த நன்மை பல தலைமுறைகள் கடந்தும் பிரகாசிக்கும். மறைக்கப்பட்ட நாயகர்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த இந்த அழகான பயணத்தின் கண்ணோட்டம் இன்றைய தீரா இசையில்.

0: இல்லாமல் மௌனமாய் செய்த சேவை இன்று வரலாற்றில் நிற்கும் பெயர்கள். கடந்த ஜனவரி 15 தேதி தொடங்கிய இந்த அத்தியாயம் மின்னல் பண்பலையின் அலைவரிசையில் ஒலித்த அன்சாங் ஹீரோஸ் குரல்களோடு ஒரு அழகான பயணமாக தொடங்கியது. தங்களுடைய தியாகத்தை பற்றி பேசாமல், தங்களுடைய சாதனையை பெருமையாக சொல்லாமல், சமூகத்திற்காக தொடர்ந்து செயல்பட்ட மனிதர்களின் கதைகள் ஒவ்வொரு வியாழனும் நம் காதுகளையும் இதயங்களையும் தொட்டன. அவர்களின் குரல்களில் இருந்தது வெறும் வார்த்தைகள் அல்ல, வலியும் இருந்தது, வெற்றியும் இருந்தது, விடாமுயற்சியும் இருந்தது, மனித நேயமும் இருந்தது.
1: நானும் 1985 ஜனவரி மாதம் தான் காவல்துறையில ஒரு கேட டிஎஸ்பியாக சேர்ந்தேன். தமிழுக்கு ஒரு பெருமை சேர்க்க வேண்டும் என்பது என்னுடைய கனவு. பல ஒரு சிக்கலான சூழ்நிலையில, உயிருக்கு ஆபத்து வரக்கூடிய சூழ்நிலையில எல்லாம் நாங்க இருந்திருக்கோம். காட்டிலையும் இருந்திருக்கோம், நாட்டிலையும் இருந்திருக்கோம். ஆனா சில விஷயங்களை வந்து பொதுவா வெளியே சொல்ல முடியாது என்ற ஒரு சத்திய பிரமாணம் எடுத்திருக்கின்ற காரணத்தினால் நிறைய விஷயங்களை நான் பொதுவாக வெளியே சொல்ல முடியவில்லை. ஏன்னா கொஞ்சம் குறித்தவரைனா நம்ம மேலதான் கொண்டு பாயும், அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை. அதுக்கப்புறம் படிப்படியா பல உயர் பதவிகளுக்கெல்லாம் போயிருந்தேன். உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஒரு கேட்டிஎஸ்பியா இருந்து ஒரு கமிஷனர் வரைக்கும், விடாங்க மாநில தலைவர் வரைக்கும் பதவி உயர்வுகள் வாங்கியிருக்கின்ற அடிப்படையில இந்த வெற்றிகளுக்கெல்லாம் காரணம் வந்து அறிவு, ஆற்றல், சிந்தனை, நற்செயல் இதெல்லாம் வேணும்.
2: கம்போங் பாத்திமா வந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நினைவு வருது. அவங்க பேரு வந்து பத்திமா சுவாமி. அதனாலதான் அவங்க பேரை வந்து அந்த கம்பத்துக்கு அப்பவே 1982 நம்ம வந்து அவங்க பேரை வச்சது. தோட்ட முதலாளி போயிட்டு புகார் செய்த காரணத்தினால போலீஸ் வந்து லேண்ட் ரோவர்ல என்னை ஏத்திக்கிட்டு, என்னோட சேர்ந்து இளைஞர்களையும் கொஞ்சம் பேரை ஏத்திக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போயிட்டு உள்ளுக்கு வச்சுட்டாங்க. ஆனா எனக்கு அந்த உணர்வு வந்து என்னன்னா, அந்த இளைஞராக இருந்த காரணத்தினால திட்டத்தையும் இந்த போராட்டத்தையும் நான் கைவிடல. 1982 இருந்து இன்னமும் போராட்டம் நடத்தி கொண்டுதான் இருக்கிறேன். அந்த போராட்டத்தின் வெற்றி தான் அந்த 25 பேருக்கு நிலப்பட்ட கிடைக்கப்பட்டது.
3: எஸ்பிஎம் படிக்கிற காலத்துல ரப்பர் தோட்டத்துல படிக்கிறதுக்கு வசதி இருக்காது. ஆனாலும் நான் வந்து விடிய விடிய வீட்டுக்கு வெளியே உட்காந்து மண்ணெண்ண விளக்குல தான் படித்து நான் அந்த எஸ்டேட்ல முதல் ஆளாக எஸ்பிஎம்ல தேறி வந்தேன். அப்ப நான் என்ன நினைச்சேன்னா, என்ன நினைச்சு பார்த்து அந்த தோட்டத்துல எல்லா பிள்ளைங்களும் நினைச்சு பார்த்தேன், நான் தேடிட்டேன். எனக்கு பிறகு வந்து என் தம்பி தங்கச்சங்கெல்லாம் கூட நான் யோசிச்சு பார்த்தேன், இவங்களுக்கு பொதுவான ஒரு இடம் இருக்கணும் படிக்கிறதுக்கு. நினைச்சு என்ன பண்ண, சின்ன நூல் எனக்கு கட்டி கொடுங்க அப்படின்னு நான் தைரியமா கேட்க, அந்த சம்பளம் போட்டு வெளியே வர்றப்ப நான் ஒரு உண்டியல் ஏற்றிக்கிட்டு கொஞ்சம் காசு வசூல் பண்ணிக்கிறேன். சில பேர் போடுவாங்க, சில பேர் திட்டுவாங்க, சம்பளமே குறைவா இருக்கணும் நினைக்கிறேன், நீ வேற இடம் அப்படின்னு திட்டுவாங்க. இருந்தாலும் அந்த திட்ட எல்லாம் வாங்கிட்டு என்ன பண்ண, அந்த காசு வைத்து வாங்கி போட்டேன்.
4: மித்தவங்களுக்கு இல்லாத அக்கறை உங்களுக்குன்னு பார்த்தா, நான் மருத்துவம், டெய்லி ஆயிரக்கணக்கில் பேஷண்ட்ஸை பார்க்கறேன், டெய்லி வந்து எமர்ஜென்சியில பார்க்கறேன். வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு நாள் இந்த எமர்ஜென்சி வரக்கூடிய நாள். சிலவங்க பிறப்புக்கும் இறப்புக்கும், அதே மாதிரி ஒரு சினாரியோ வந்து தாயார் வந்து டாக்ஸியில டெலிவர் பண்ற கட்டம், நான் டாக்ஸிலேயே டெலிவர் பண்ணேன். அந்த நேரத்தில் என்ன இருந்துச்சு, கையில நம்பிக்கை தான் இருந்துச்சு, ஒரு டூல்ஸ் இல்லை, ஒன்றும் இல்லை, நம்பிக்கை இருந்துச்சு. பிறந்த கையோட பிள்ளை வந்து அழுவில், அம்மா ரத்தம் கசிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, டூல்ஸ் பெரிய அளவுக்கு இல்லை, ஆனால் நம்பிக்கை இருந்துச்சு, மனசுல வந்து அந்த தெம்பு இருந்துச்சு, மனசுல இது எப்படினாச்சும் இந்த பிள்ளையை காப்பாற்றணும், எப்படினாச்சும் இந்த அம்மாவை வந்து காப்பாற்றணுன்ற ஒரு அந்த வைராக்கியம் இருந்துச்சு. அப்போ இதுதான் அந்த நம்பிக்கை.
5: பணி நிறைவு தான் செஞ்சிருக்கேன், ஆனா ஓய்வு பெறல. சிறைச்சாலை பணி நிறைவுக்கு பிறகு சமுதாய பணிக்காக இப்ப நான் சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த அளவுக்கு உயர்ந்த பிறகு இந்த சமுதாயத்தை எட்டி பார்க்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. இந்த சமுதாயத்துல வறுமையில இருக்கிறவங்களோ அல்லது குற்ற செயல ஈடுபட்டு இருக்கிறவங்களோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு எந்த வகையிலையாவது உதவி பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சேவையை நான் தொடங்கியிருக்கேன். இந்த பாதுகாப்பு இல்ல, இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்ப அந்த பெண் வந்து அந்த அப்பா கிட்ட கேட்கும் பொழுது, அப்பா வந்து ஆமா இதுல என்ன எனக்கு பொருள் தேவை அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த மாதிரியான சூழல்ல இது மனிதனா மிருகமா, சொந்த ரத்தத்துல வந்த மகளை போதைப் பொருளுக்காக விற்க துணிந்தார் அப்படின்ற செய்தி.
6: அப்பா வந்து கடந்த ஜனவரி 26 வந்து காலம் ஆயிட்டாரு. எங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, அவளோட கண்கள் நல்லா பார்க்க முடியாது, ஆனா அவளோட மைண்ட் நல்லா பார்க்க முடியும். என்னால கனவு காணுங்கள், நம்பிக்கை வைங்க, கண்டிப்பா நடக்கும். இதுதான் எங்க அப்பா எனக்கு விட்டுட்டு போன மிகப்பெரிய சொத்து. நான் வந்து அப்பா பத்தி தான் பேசிட்டு இருக்கேன், ஆனா அம்மாக்கும் கண்பார்வை இல்ல. சோ என்னோட அப்பாவும் அம்மாவும் ரெண்டு பேருக்கும் கண்பார்வை இல்ல. சோ ஒரு கண்பார்வை இல்லாத பெற்றோர்களோட மகனா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, கண்பார்வை இல்லாதவங்க நடக்கும் போது அவங்க குச்சி பாய்ப்பாங்க, எங்க போறாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனா அந்த குச்சி வந்து அவங்களை வந்து ஓ இந்த பாதையில வந்து உளுந்துடுவீங்க, இங்க வந்து குழி இருக்கு, அந்த வாய்ஸ் தான் நானு. என் மூலியமா அவங்க உலகத்தை பாக்குறாங்க.

0: நிறைய வலி இருக்குமா? சின்ன வயசுல இருக்கும் போது கஷ்டத்துல வாழ்ந்திருக்கேன். அந்த நேரத்துல நான் சிக்க ஆறேன்னா எனக்கு மருந்து வாங்க கூட எனக்கு காசு எல்லாமே இருந்திருக்கேன். இப்போ நான் நிறைய பேருக்கு இந்த மாதிரி சேவை எல்லாம் என் சொந்த அம்மா அப்பா என் சொந்த அண்ணன் மாதிரி நான் பாத்துக்கிறேன். கிளினிக்ல மருந்து வாங்குறது கஷ்டமா இருந்துச்சு தானே, அந்த நேரத்துல ஒரு முடிவு எடுத்தேன், நான் டாக்டரா ஆகணும். அதுக்கப்புறம் நிறைய கஷ்டப்படுறவங்க எல்லாம் நான் உதவி செய்யணும், அதனாலதான் கஷ்டப்பட்டு படிச்சு டாக்டர் ஆகணும்.
1: யாருக்காச்சும் உதவி தேவைப்படுமா, நம்மளால யாரு பயன்பட முடியும் அப்படின்ட்டு யோசிக்கும் போது, சரி இந்த மாதிரி பழங்குடி மக்களுக்கு நம்ம உதவி செய்யலாம் அப்படின்னு நினைச்சுதான் இதை ஆரம்பிச்சோம். உதவி செஞ்சது வந்து ராயல் பில்லும், அந்த காட்டு உள்ளுக்கு போறதுக்கே ஒரு 4-5 மணி நேரம் பிடிக்கும். மின் வசதி இருக்காது, பள்ளிக்கூடம் இருக்காது, உணவு இருக்காது, நினைச்சோன்னே போய் சாப்பிட ஒரு உணவகம் கூட இருக்காது. இப்ப இந்த மாதிரி உள்ளவங்களும் வாழ்க்கையில முன்னேறணும், அடுத்த கட்டத்துக்கு போகணும் இல்லையா, அதுதான் முக்கியமான இந்த விஷயம். என்ன போல் வாழ்க்கை சொல்லுங்க, இன்னைக்குமே அந்த மாதிரி நம்ம எண்ணத்தை ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கிட்டா நம்ம கூட உள்ளவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க, நம்மள சந்தோஷமான விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும்.
2: முடிஞ்ச வரைக்கும் வந்து இந்த மாணவர்கிட்ட வந்து பணம் வசூலிக்கிற ஒரு எண்ணமே இருக்கக்கூடாது அப்படின்னு என் மனதுல எப்பயுமே தோணும். ஏன்னா இது வந்து நம்ம அவங்ககிட்ட கேட்கவே கூடாது, எப்படியாச்சும் இதை வந்து நம்ம அவங்களுக்கு வந்து இலவசமா கொடுக்கணும். கடந்த 35 வருட காலமா வந்து 16 மாணவர்கள் வந்து வழிநடத்திட்டு வர, ஏறக்குறைய ஒரு 4450 மாணவர்கள் கல்வியில் நுழைந்து படிப்பை தொடரவும் அவங்க படிப்பை முடிக்கவும் நம்ம உறுதுணையா இருந்திருக்கோம். நான் என்னோட தொழில் வந்து ஆசிரியர் தொழில் கிடையாது, நான் மனித வளத்துறையில இயக்குனரா இருக்கேன். படிப்பை முடித்த உடனே என்னுடைய இந்த சேவை தொடர்ந்துச்சு. குறிப்பா ஏழை எளிய இந்திய மாணவர்கள் வந்து கல்வியில சிறந்த நிலை அடையணும், அவங்க குடும்பம் அதன் மூலமா அவங்களை மேல கொண்டு வரணும்ன்ற ஒரு நோக்கத்தை தான் இது ஆரம்பிச்சோம்.
3: அதாவது என்ன சொல்லுவேன்னா, எனக்கு வந்துட்டு தெரியவே பார்வை இல்லை. இப்ப நவீன கால இப்ப என்ன நடந்ததோ அதுல தெரியாது, என்ன சொன்னாலும் அதை இமேஜின் பண்ணி மட்டும்தான் என்னால பார்க்க முடியும். என்னால முடியல எதாவது செய்யணும் அப்படின்னு தான் இந்த ஒரு முயற்சி, இந்த ஒரு வேலைக்கு நான் வந்தது. அதாவது மக்களுக்கு புரிஞ்சுக்கிறாங்க யாரு, அதுவே போதும் எங்களுக்கு. புதுசா கொண்டாடணும் அதெல்லாம் நாங்க வந்து நினைக்கல, எங்களாலே ஒரு வேலை செய்ய முடியும் மக்களுக்கு ஒரு முடி நினைச்சாலும் எங்களுக்கு போதும்.
4: நான் பார்த்தேன் அன்சங் ஹீரோஸ் முத முதல்ல பாக்குறது யாரு அப்படின்னு பார்த்தா நம்ம அப்பா. எங்க அப்பா வந்து ஒரு ரயில்வே மிஷின்மே, சிந்தூர்ல இருந்தவங்க. நாங்களாம் ஆசியாலேயே பெரிய ஒர்க் ஷாப் அங்கதான் இருந்தது ஒரு காலத்துல. சோ த ரோல் மாடல் என்னன்னா, அவரு வந்து எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கறத நான் பாத்திருக்கேன். சோ அவரு வந்து எனக்கு ஒரு ஹீரோவா அவர் கண்ணில் பட்டிருக்காரு. ஏன் என்னை தூண்டுனுச்சுன்னு கேட்டீங்கன்னா, சிந்தூர் பசார்னு சொல்லுவாங்க, ஒரு ரொம்ப டவுன் ட்ராடன் கம்யூனிட்டியா அங்க அந்த கம்பம் அதெல்லாம் ரொம்ப இதா இருக்கும், ரொம்ப கேங்ஸ்டரிசம் ரொம்ப ஹை, பவர்ட்டி ரொம்ப ஹையா இருக்கிற காலகட்டத்துல நாங்க அங்க வளர்ந்து இருந்தோம். ஒரு ஸ்கூலுக்கு போறேன், ஒரு உண்மையான கதையை ஷேர் பண்ணிக்க விரும்பணும். இதுல என்னன்னா, எனக்கு வந்து ஒரு நீட்டு கை சட்டை கிடையாது, ஒரு நீட்டு கால் சில்வாரே கிடையாது. பொருளாதாரத்துல எங்க குடும்பத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் எல்லாம் இருந்தது. எனக்கு கொடுத்த பாடம் என்னன்னா, உனக்கு பணம் தேவையில்லை, வியாபாரம் பண்ணணும், கைத்தொழிலும் திறமையும் இருந்தா போதும், கன்வின்சிங் பவர் வேணும்.
5: எனக்குரிய ஒரு 36 வருட காலமாக நான் வந்து கட்டிடத்துறையில் வியாபாரம் செஞ்சுக்கிட்டேன். வியாபாரி என்பது வந்து நம்ம எப்பயுமே காரணம் சொல்லக்கூடாது, ஆனால் தளர்வடையக்கூடாது. தோல்விகள் வந்தாலும் அந்த தோல்வியை வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு எண்ணங்களோடு அதை மாற்றி அமைச்சு விடாமுயற்சியோடு நம்ம செய்ய வேண்டிய விஷயத்தை கணக்காக செஞ்சுக்கிட்டு நம்ம போய்கிட்டு இருந்தோம்னா நமக்கு வெற்றி கிடைப்பது திண்ணங்க.
6: கையில் தங்க பதக்கம் இருக்குது, ஆனால் நான் வந்து தனியாக நின்றேன் அந்த பட்டாளிப்பு விழாவுடைய மண்டபத்திற்கு வெளியே. காலை போட்டேன் எங்கள் அப்பாவுக்கு. அது வந்து அடுத்த கட்டம் வந்து நமக்கு நம்மளை யார் அப்ரிஷியேட் பண்ணி வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினைக்கிற அந்த ஒரு ஆன்மா இருக்குல்ல, அதுக்கு முதல்ல நம்ம முதல் மரியாதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் நேராக தூக்கி அடிச்சுட்டு நான் போனேன். படித்த நமக்கே இந்த மாதிரினா அப்போது படிக்காத பசங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, ஃப்யூச்சரில் சரியான வாய்ப்பு அமையாமல் இன்னும் கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லி தான் அந்த வெறித்தனத்தில் தான் உதவி செஞ்சால் அது பள்ளியில் விடுபடுற மாணவர்களுக்கு தான் செய்யணும்.
7: ஒரு ஆழமா இனி பாதிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை பாருங்களாங்க. கரெக்டா ஒரு 16 வருஷத்துக்கு முன்னங்க நான் ரொம்ப பிஸியா இருப்பேன், இங்க அங்க என்னமோ செஞ்சுட்டு இருக்கும் போது திடீர்னு விடிய காலையில நெஞ்சுகிட்ட ஒரு வலி வந்துச்சு. செக் பண்ணி பார்க்கும் போது அப்பதான் கண்டுபிடிச்சாங்க, உள்ளுக்கு வந்து ஒரு 12 inches கேன்சர் டியூமர் வளர்ந்து இருக்குங்க. அப்ப அதை எடுத்துட்டு அப்புறம் டாக்டர் சொல்லிட்டாரு, செக் பண்ணிட்டு இதுல கேன்சர் இருக்குங்கன்ட்டு ஒரு 6 மாசத்துக்கு கீமோக்கெல்லாம் போனேன், கீமோ எல்லாம் செஞ்சேன். கடைசியில இந்த மாதிரி ஒரு மாதிரி வந்து நம்மளை இப்படி பாதிச்சுட்டேன்ட்டா அங்க

0: வேலை செய்து கொண்டே இருந்த போது கூட அவருக்கு கிடா சுல்தான் வந்து பிகேஎம் பட்டத்தை வந்து கொடுத்திருந்தாங்க. இது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப பெருமையா இருந்தது. பின் தங்க பக்தியான் மச்சரக்கார் பிகேஎம் சுல்தான் கிடாவால் வந்து வழங்கப்பட்டது. இது வந்துட்டு எல்லாருக்கும் ஆச்சரியமா இருந்தது. இன்னைக்கு ஒரு ஆசிரியரா இருக்கிறதே அவருடைய அந்த தியாகத்தினாலதான் வந்த வாழ்க்கை. நிறைய நாள் மௌனமாவே பதில்ல இருந்திருக்கு. அவர் இறந்த பொழுதுதான் எல்லாமே அப்பாதான். ஏன் விட்டுட்டு போனாரு, என்ன நல்லா வளர்த்திருக்கீங்க, உங்க மகளா பிறந்ததுக்கு நான் கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்றேன், என்னையும் எனக்கான அடையாளத்தையும் என் பேர்லயே கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிப்பா. ஐ மிஸ் யூ பா.
1: எங்க அக்கா மூத்த அக்கா வந்து கிணறுல தவறி விழுந்துட்டாங்க இறந்து போனதுனால, அது அப்படியே விட்டுட்டாங்க. அப்புறம் எங்க தாத்தா கொஞ்ச நாளைக்கு அப்புறம், இல்ல நான் என் சின்ன பேத்தியும் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் எங்க அக்காவையும் அந்த ரஜிலா கப்பல்ல தான் அது ஒரு 3-5 நாள் பயணம் பண்ணினேன். அப்ப நீங்க பாருங்க, நம்ம இந்த ஜேர்னி வந்து இவ்வளவு பிரச்சனையான ஜேர்னி அப்ப நமக்கு தெரியல. அப்படி நாங்க போயிட்டு கப்பல்ல போயிட்டு வரும்போது திரும்பி சிதம்பரம் கப்பல்ல வந்தோம். அங்கிருந்து பரதநாட்டியத்துக்கு உரிய இடம் வந்து தஞ்சாவூர்.
2: எனக்குள்ள ஒரு கேள்வி பதில், ஒரு டிப்ரெஷனும் வந்துச்சு. அவங்களுக்கு வந்து வசதி பத்தாமல் இருக்காங்க, ஈரோன் காசு கட்ட முடியாமல் வாய்ப்பு இருக்குது, நல்ல சாப்பாடு சாப்பிடல, இதெல்லாம் என் பார்வைக்கு வந்தது. தமிழ் தெரியாத வாசி, ஏன்னா அங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சபாகன். ஸோ இங்கே என்ன இந்தியன் ஸ்டூடெண்ட் வந்து என்னை சேர்த்துக்கல அவங்க கூட்டத்தில். அதுவே எனக்கு மிகப்பெரிய சேலஞ்சிங்காக இருந்துச்சு. மூணாப்பூரில் தமிழ் ஸ்கூல் வாத்தியர் வந்து கைட் பண்ணார், நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் தமிழ் நீங்கள் கற்றுக்கோன்ட்டு. ஸோ 1 இயரில் மெதுமெதுவாக தமிழ் அங்கே கற்றுக்கிட்டேன்.

0: இவ்வளவு வயசுல நான் பேசுவேனா பேச மாட்டேன்னு ஒரு சந்தேகத்துல அம்மா வந்து டாக்டருக்கு அழைச்சிட்டு போயிட்டு இவ ஏன் பேச மாட்டான்னு கேட்டாங்க. அப்ப பேசாதவனா கொஞ்சம் கொஞ்சமா மனசுக்குள்ள வந்து சின்ன வயசுல வந்து ஒரு தன்னம்பிக்கை குறைவா இருந்துச்சுங்க, ஒரு பயம். நல்லா படிப்பேன், நல்ல ரிசல்ட் எடுப்பேன், ஆனா மனசுக்குள்ள ஒரு எப்பொழுதுமே அந்த ஒரு சின்ன லோ கான்பிடன்ஸ் சொல்லுவாங்களே அது இருந்துச்சுங்க. என் வாழ்க்கை மாறப்போகுதுன்னு தெரியாம நான் போயிருந்தேன், அம்மா கூட்டி போயிருந்தாங்க. அங்க தாங்க முத வாட்டி இந்த மாமனிதனை சந்திச்சேன், டாக்டர் தம்பி ராஜா. அவர் பேசும் பொழுதுங்க உங்க வாழ்க்கையை மாற்றும் சொன்னாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொன்னாரு, உனக்குள் ஒரு பெரிய சக்தி இருக்கு, ஆல் ஆர் கிரியேட்டட் ஈக்குவல்.
1: நான் இன்னைக்கு இங்க இருக்கேன்னா இது காரணம் வந்து என் குடும்பம் தான். ஒரு சாதாரண குடும்பம் தான். அப்பா வந்து ஒரு ஸ்கூல்ல வந்து சீன ஸ்கூல்ல வந்து கார்டனரா இருந்தாரு. அம்மா வந்து குவையெல்லாம் வித்துக்கிருந்தாங்க, பலகாரம் வித்துக்கிருந்தாங்க. அந்த சூழ்நிலை தான் நீ வளர்த்தாங்க. நான் நீதிமன்றத்துல நிக்கிறேன். இப்போ திடீர்னு பார்த்தா பின்னால அவர் அந்த குற்றத்தை வந்து ஒப்புக்கொண்டாரு. ஸோ என்னால என்ன செய்யணும்னு தெரியல. நான் ஜட்ஜை பார்த்து சொல்றேன், துவான் கொஞ்ச நேரம் நிப்பாட்டுங்க, நான் பேசணும்னு அவசர நேரில் நீ இது இன்டர்ஃபியர் பண்ணாதேன்னு சொல்லி பார்த்தா அவர் ஒப்புக்கொண்டுட்டாரு. அண்ட் அதுக்கு பிறகு நான் வந்து அவரை கேட்டேன், பார்த்து கேட்டேன், நான் தான் வாதாடுறான்னு வந்தேன், நீங்க ஏன் அதை ஒப்புக்கொண்டுட்டீங்கன்னு சொல்லி.
2: தோட்டத்துல வளர்ந்த ஒரு மகன், அவனுக்கு வந்து ஒரு சிறிய ஒரு பட்டணத்துல வந்து வேலை செஞ்சு முத சம்பளம் வாங்கும் பொழுது 150 வெள்ளி, அது என்னமோ ஒரு 1500 வெள்ளி 1500 வெள்ளி வாங்குற மாதிரி அந்த ஒரு ஃபீலிங் மனசுல இருந்துச்சு. முத சம்பளமா அதை எடுத்து முதல்ல முதல்ல எங்க அம்மா கையில தான் நான் கொடுத்திருந்தேன். அந்த வகையில வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வாழ்க்கையில வெற்றி பெறதுக்கு எனக்கு தெரியும் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னா நிறைய தியாகங்கள் செய்ய வேண்டியிருக்கு திரேசா.
3: இந்த அன்சாங் ஹீரோ என்ற இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க யாரு வேணாலும் வந்து பேசுறதுக்கு வந்து அழைக்கலாம். ஆனா உண்மையிலே தகுதி உள்ளவர்களை எஃபர்ட் எடுத்து, அதுதான் முக்கியம். இப்ப நீங்க அவ்வளவு எஃபர்ட் எடுக்கிறீங்க, போயிட்டு சோசியல் மீடியால பூந்து அவங்களுக்கு உண்மையிலே தகுதி இருக்கா இல்லையான்னு எஃபர்ட் எடுத்து ரீச் அவுட் பண்ணி, அது ஒரு பெரிய விஷயம். ஹெட்ஸ் ஆஃப் டு யூ, ஹெட்ஸ் ஆஃப் டு யுவர் டீம். என்ன நினைக்கிறேன்னா அதுதான் இந்த நிகழ்ச்சியோட சிறப்பான அம்சம்னு வந்து இந்த வேலையில நான் கருதுறேன். இந்த ஒரு தருணத்தை வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஃப்ரங்கா சொல்லணும்னா. ஏன்னா அஃப்கோர்ஸ் நீங்க எனக்கு வந்து ரீச் அவுட் பண்ணும் போது நான்

0: நம்ம வந்து இந்த இன்டர்வியூ கொடுக்கணுமா இல்லையானே. இருந்தாலும் உங்க நிகழ்ச்சியை வந்து நான் வந்து கேட்டிருக்கேன். நான் வந்து பின்னங்கும் கேல்கான் ட்ரைவ் பண்ணும் போது இந்த ஈவினிங் வந்து உங்க நிகழ்ச்சி வந்து கேட்கும் போது ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கும். ஏன்னா இந்த இன்ஸ்பிரேஷன் தான் தேடி நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். இப்ப நம்மளோட ஸ்டோரி கண்டிப்பா பல பேருக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கணும்னு அந்த ஒரு எண்ணத்துலதான் வந்து ஓகே.
1: இந்த ஆலயத்தின் தலைமைத்துவத்தில் என் தொழில் வழக்கறிஞர் தொழில் இப்படி உதவிப்படுவதா வந்து ஒரு ஆலயம் இப்படி சட்டத்திட்டத்தோட நடக்க வேண்டும். என் சொந்த அனுபவங்கள் வழக்கறிஞராக இந்த அனுபவத்தை வைத்து இந்த மாதிரி திட்டங்கள் போட்டால் சமுதாயத்துக்கு நன்மை அடையும் என்ற வகையில் இந்த என்னோட தொழிலும் உறுதுணையாக இருக்கிறது.
2: ஜனவரி 15 தொடங்கிய அந்த பயணம் ஆகஸ்ட் 22 ஷெங்கா மாநாட்டு மண்டபத்தில் அவர்களுக்கான மரியாதையாக ஒரு புதிய உயரத்தை தொட்டது. ஒளியாக தொடங்கிய குரல்கள் இன்று அங்கீகாரமாக ஒலிக்கின்றன. இது ஒரு விருதின் கதை அல்ல, அன்சாங் ஹீரோ நாயகர்களின் வாழ்க்கையை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த ஒரு சமூகத்தின் நன்றி கதை. மறைந்திருந்த குரல்களுக்கு மின்னல் கொடுத்த வெளிச்சம், அன்சாங் ஹீரோஸ் மின்னலின் மதிப்புயர்வு விழா. இந்த அழகான பயணத்தின் விதையை விதைத்தவர் மின்னலாஃபமின் நிர்வாகி எஸ் குமரன். அவருடைய எண்ணத்தில் பிறந்த இந்த முயற்சி ஜனவரி 15 முதல் அத்தியாயத்தை தொடங்கி இன்று பல மறைக்கப்பட்ட நாயகர்களின் குரலாக ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. அவர் எண்ணத்தில் உதித்த அன்சாங் ஹீரோஸ் இன்று மேடையில் அங்கீகாரத்தை பெற்ற போது அவர் நினைத்ததுதான் என்ன?
3: கடந்த சனிக்கிழமை 22 ஆகஸ்ட் மாதம் ஒரு சரித்திர பூர்வமான வரலாறு பூர்வமான நாள் என்று நான் நினைக்கின்றேன். காரணம், முதன் முறையாக நமது விருது விழா குறிப்பாக சமுதாயத்திற்கு உண்மையிலேயே பங்காற்றியவர்களை தேர்ந்தெடுத்து நாம் அந்த 22 பெயருக்கு கௌரவிப்பு செய்தது மிகச்சிறந்த வரவேற்பை மக்கள் மத்தியில் நேயர்கள் மத்தியில் ஏற்படுத்தியது. தன்னலம் இல்லாமல் சமுதாயத்திற்கு பங்களித்து அவர்களுக்கு விருது வழங்கிய இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் தான் சமுதாயத்திற்கு தேவை என்று பலர் நம்மை பாராட்டினர். இதனை ஒரு முன் உதாரண நிகழ்ச்சியாக அறிமுகம் செய்தனர், பலரும் பாராட்டினர். அவர்களை பெருமைப்படுத்தும் வகையில் மிகச்சிறந்த சரியான ஒருவர் தான் ஸ்ரீ டோனி பெர்னாண்டஸை வரவழைத்து அவர்களுக்கு விருது வழங்கியது இன்னும் மிகச்சிறப்பாக இந்த விழாவை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்றது. அதே வேளையில் தான் ஸ்ரீ டோனி பெர்னாண்டஸ் கலந்து கொள்கின்ற முதல் இந்திய நிகழ்ச்சி இது என்பதனையும் நாம் இங்கே குறிப்பிட விரும்புகின்றோம். அவர் இந்த நிகழ்ச்சியின் நேர்த்தியை கண்டு, இந்த நிகழ்ச்சியின் தரத்தை கண்டு மிகவும் வியப்புக்குள்ளான. எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய சிந்தனையை மிக சிறப்பாக நேர்த்தியாக ஒலிபரப்பில் மட்டும் இல்லாது கடந்த 22 வாரங்களாக கடந்த சனிக்கிழமை விழாவின் போதும் மிக செம்மையாக நடத்திய நமது அறிவிப்பாளர் திரேசா அவர்களுக்கு மனமார்ந்த பாராட்டுகள். அதே வேளையில் ஒட்டுமொத்தமாக இந்த விழாவும் சரி நிகழ்ச்சியும் சரி சரியாக நடைபெற வேண்டும் என்று கடமை உணர்வோடு பங்காற்றிய தயாரிப்பாளர் நளினிக்கு மனமார்ந்த பாராட்டுகள். ஒட்டுமொத்தமாக மின்னலகமின் ஒட்டுமொத்த குடும்பமே இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடைபெற பங்காற்றிருக்கின்றார்கள். ஒவ்வொருவரும் பலர் கருத்துக்கள் தெரிவித்தார்கள். அதில் ஒரு கருத்து, நிகழ்ச்சியில் பங்கு பெற்றவர்கள் பெருமிதம் கொண்டார்கள். அதில் பலர் கருத்துக்கள் தெரிவித்தார்கள். அதில் ஒரு கருத்து என் மனதில் பதிவாகிவிட்டது. இந்த வானொலி தான் என் வாழ்க்கையை மாத்துனுச்சு அப்படின்ற ஒரு செய்தி எனக்கு பதிவாகிவிட்டது. ஆக செப்டம்பர் மாதம் ஒரு புதிய தொடரும் உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. விரைவில் எதிர்பாருங்கள். உங்களின் பற்றாத ஆதரவிற்கு மிக்க நன்றி நேர்களே.
2: ஒரு எண்ணம் பிறப்பது தொடக்கம், அதை உயிர்ப்பிப்பது, ஒவ்வொரு கதையையும் மக்களிடம் மிக நேர்த்தியாக கொண்டு சேர்ப்பது ஒரு பெரிய பொறுப்புங்க. அந்த பொறுப்பை ஏற்றவர் தான் தலைமை தயாரிப்பாளர் நளினி அச்சுதன். ஒவ்வொரு அன்சாங் ஹீரோவின் குரலுக்கு பின்னாலும் அவரது உழைப்பும் அர்ப்பணிப்பும், இரவு நேரங்களில் அவருடனான அந்த கலந்துரையாடல், பாடல் தேர்வு, இப்படி எல்லாமே உள்ளடங்கி இருக்கின்றன. இந்த பயணத்தை உருவாக்கிய அனுபவத்தை அவருடைய வார்த்தையில் கேட்கலாம்.
4: வணக்கம், நான் நளினி அச்சுதன். திரா இசையில வியாழக்கிழமைகள்ல அன்சாங் ஹீரோவில் பங்கு பெற்றிருந்த அந்த 20 பேரும், அந்த 20 ஹீரோக்களும் ஒரு சேர ஒரே மேடையில் கடந்த சனிக்கிழமை மின்னலின் மதிப்புயர்வு விழாவில் சந்தித்த போது மனசுக்குள்ள அவ்வளவு நிகழ்ச்சியான ஒரு தருணமா இருந்ததுங்க. இந்த நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர் அப்படிங்கிற முறையில் கண் கலங்கிய ஒரு தருணம் அப்படின்னு கூட சொல்லலாம். அவங்க மேடை ஏறி அந்த விருதை வாங்குறாங்க. இங்கேருந்து பார்க்கும் போது என்னமோ தெரியல, எப்படின்னு சொல்றதுன்னு தெரியல, நம்ம வீட்டில் ஒரு ஆள் அந்த மாதிரி மேடை ஏறி விருது வாங்கினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு உணர்வு. ஏன்னா ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை நீங்கள் அன்சாங் ஹீரோ நிகழ்ச்சி கேட்டிருப்பீங்க, அது வந்து அங்கே ஒவ்வொருத்தரும் அவ்வளோ விஷயங்கள் செய்திருக்காங்க, மக்களுக்காக சமுதாயத்துக்காக அவ்வளவு விஷயங்கள் செய்திருக்காங்க. அதுல வந்து தன்னலம் பார்க்காம செய்திருக்காங்க, அது ரொம்ப முக்கியம். அதனுடைய நமக்கு என்ன திரும்ப கிடைக்கும் அப்படிங்கறத பார்க்காம அவங்க செய்திருக்காங்க. அவங்கள தேர்ந்தெடுத்து இந்த நிகழ்ச்சியில் அறிமுகப்படுத்தினதுக்கு நாங்க ரொம்பவே பெருமைப்படுறோம் அப்படின்னு கூட சொல்லலாம். கடந்த சில வாரங்களாகவே இந்த நிகழ்ச்சிக்காக நிறைய உழைப்பு போட்டிருக்கோம். மின்னலின் நிர்வாகி திரு எஸ் குமரன் எனக்கும் திரேசாவுக்கும் மிகப்பெரிய தூண்டுகோலா இருந்து செயல்பட்டிருக்காரு. நேரம் காலம் பார்க்காம இணைந்து நிறைய பொறுப்புகளை செய்திருக்கோம். சின்னதா யோசிச்சு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா இந்த நிகழ்ச்சி வளர்ந்தது அப்படின்னு தான் சொல்லணும். தன்ஸ்ரீ டோனி பெர்னாண்டஸ் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு பிரமுகரா வந்திருந்தது அளவு கடந்த மகிழ்ச்சி எங்க எல்லோருக்குமே. வந்திருந்த எல்லா பிரமுகர்களுமே ரொம்ப பாராட்டு தெரிவிச்சிருந்தாங்க. இந்த நிகழ்ச்சி குறித்து ரொம்ப பெரிய பாராட்டு தெரிவிச்சிருந்தாங்க. எங்கிருந்தோ எல்லாம் நமக்கு வந்து அழைப்புகள் வருது, எங்கிருந்தோ எல்லாம் நமக்கு வந்து பதிவுகள் வருது. அன்சாங் ஹீரோ ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப இந்த மாதிரியான ஹீரோக்களை நீங்கள் கொண்டாடி இருக்கீங்க, இது வந்து தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவு உங்களுடைய அன்பு இருக்கும்போது எங்களுக்கு என்னங்க கவலை.

ஹாய் வணக்கம், நான் பிரேம்குமார், ஏர் ஏஷியாவின் அரசு தொடர்பு துறையில் பணிபுரிகிறேன். சமீபத்தில் ஏற்பாடு செய்திருந்த அன்சங் ஹீரோஸ் விருது விழாவில் நானும் ஏர் ஏஷியாவின் ஃபவுண்டர் மற்றும் குரூப் சிஇஓ ஆஃப் கேபிட்டல் ஏபர்ஹார்ட் தான்ஸ்ரீ டோனி ஃபெர்னாண்டஸ் பங்கெடுத்திருந்தோம். இதுவே தான்ஸ்ரீ கலந்துக்கிற முதல் தமிழ் இவெண்ட், அந்த பெருமை மின்னல் எஃப்எம்கே சேரும். இந்த விழாவில் தான்ஸ்ரீ ஒரு 23 ரிசிபியனுக்கு அவார்டு வழங்கினாரு. ரொம்ப சந்தோஷப்பட்டாரு இந்த இவெண்ட் நோக்கத்தை தெரிஞ்சு. அதே சமயத்தில் இந்த அச்சீவர்ஸோட வாழ்க்கை கதையெல்லாம் கேட்டு ரொம்ப பெருமைப்பட்டாரு, ஆச்சரியப்பட்டாரு. இது ஒரு நல்ல முயற்சி. இந்த முயற்சிக்கு மின்னல் எஃப்எம்க்கு எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள் மற்றும் பாராட்டுக்கள். இது ஒரு நல்ல முயற்சி, இங்கேயே நிற்கக்கூடாது. இன்னும் நிறைய அன்சங் ஹீரோஸ் நம்ம சமுதாயத்தில் இருக்கிறாங்க, அவங்க எல்லாத்தையும் தேடி கண்டுபிடித்து அங்கீகாரம் கொடுக்குமாறு கேட்டுக்கிறோம். நன்றி.

0: நான் வெளியூர்ல இருந்த நான் செய்த ஒரு அற்புதமான முடிவு கேட்டீங்கன்னா திருப்பி நம்ம நாட்டுக்கு வந்ததுதான். பிரெக்னண்டா இருந்ததுனால இங்க வந்துதான் நம்மளோட மெடிக்கல் சிஸ்டம் வந்துட்டு எவ்வளவு சிறப்பா இருக்குதுன்னு நான் அப்பதான் உணர்ந்தேன். எல்லாம் சொன்னாங்க வெளிநாட்டுல வந்து சூப்பரா இருக்கும் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம், இல்லவே இல்லை. நம்ம நாட்டுல உள்ள ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு அப்பதான் தெரிஞ்சிச்சு. அந்த அருமை பெருமை எல்லாமே நான் அப்பதான் உணர்ந்தேன். வர்றதுக்கு முன்னாடி நம்ம நாட்டுல உள்ளவங்களும் அங்க நிறைய பேர் இருந்தாங்க. இப்ப அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க, இங்க எவ்வளவு காமா இருக்குல்ல, இது எவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருக்குது அப்படின்னு. ஆனா நான் சொன்னேன், வீட்டுல உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு பக்கத்துல போயிட்டு யாருக்கிட்டச்சும் பேசுனா கூட பல வாட்டி யோசிக்க வேண்டியதா இருக்கு. அந்த வீட்டுல யாரு இருப்பாங்க, அவங்க கிட்ட நம்ம அறிமுகமாயி பேசலாமா, அப்படி ரொம்ப நேரம் சிந்திக்க வேண்டியதா இருக்குது. ஆனா நம்ம நாட்டுல வந்து அப்படி யோசிக்கவே வேணாம். பக்கத்துல முன்னுக்கு வீடு எல்லாருமே வந்து நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸா ஃபேமிலியா பழகுறாங்க. ஆனா அங்க அப்படி கிடையாது. ஹாலிடேக்கு அந்த மாதிரினா நான் போலாம், அது ஒன்னும் பிரச்சனை இல்ல. அங்க வாழணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது முடியல. எனக்கு மலேசியா தான் சிறந்த நாடா
1: தெரிஞ்சு. மீனாங்கை பறக்க விடுவோம், மலேசியராய் பெருமை கொள்வோம்.
2: தீரா இசையில் நாம் இணைந்திருக்கின்றோம். உலகத்தை மாற்றுபவர்கள் எப்போதும் மேடையில் இருப்பதில்லைங்க. சில நேரங்களில் அவர்கள் அமைதியாக நம் அருகிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள்தான் நம் அன்சாங் ஹீரோஸ். அவர்களின் குரல்களை மீண்டும் கேட்போம், அவர்களின் பயணங்களை மீண்டும் நினைவு கூறுவோம். அவர்கள் காட்டிய பாதையில் நம்மும் ஒரு சிறிய தடத்தை விட்டு செல்லலாம். விருதுக்கு பிறகு நம் நாயகர்கள் அவங்க மனதளவில் என்ன நினைக்கிறாங்கன்றத அவங்க சொல்ல நாம் கேட்கலாம் இன்றைய தீரா இசையில்.
3: வணக்கம், என் பேர் அமரேசன். இந்த நிகழ்வில் நானும் ஒரு விருது பெற்றவர். இன்று வழங்கப்பட்ட இந்த விருது சமுதாயத்திற்கு தொடர்ந்து சேவை செய்வதற்கு எனக்கும் குறிப்பாக அருள்மிகு கருமாரியம்மன் ஆலயத்திற்கும் ஊக்கமளிப்பதாக அமைந்துள்ளது.
4: வணக்கம், என் பேர் லிங்கேஸ்வர் லட்சுமணன். மின்னல் எஃப்எம்க்கு முதல்ல ஒரு பெரிய நன்றி. என்ன ஒரு அன்சாங் ஹீரோவா தேர்ந்தெடுத்து என்னை கூப்பிட்டாங்க ஒரு நிகழ்ச்சிக்கு. வாங்க, அன்சாங் ஹீரோவுக்கு வந்து ஒரு ரெகக்னிஷன் கொடுக்கணும். அப்ப நான் நினைச்சேன் சரி ஒரு சின்ன நிகழ்ச்சியா இருக்கும். ஆனா அங்க போய் அந்த நிகழ்ச்சியை பார்க்கும் போது கண்பார்வல்ல. ஆனா இன்னைக்கு எங்களை கூப்பிட்டு அங்கீகாரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த நிகழ்ச்சி மூலமா கண்டிப்பா மலேசியால உள்ள இந்திய சமுதாயம் இதை பாக்குறவங்க அவங்களால முடிஞ்சதே அவங்க செய்வாங்க. இதுதான் இன்னைக்கு மினல் எஃப்எம் இந்த நாட்டுக்கும் நம்ம சமுதாயம் கொடுத்திருக்க பெரிய ஒரு பங்களிப்பு. தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச் மினல் எஃப்எம், லவ் யூ.
5: வணக்கம், எஸ் கே சுந்தரம். நான் ஒரு அன்சங் ஹீரோ. என்னை முத முதல்ல இந்த நிகழ்ச்சிக்கு தேர்ந்தெடுக்கும் போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா என்னை தேர்ந்தெடுத்ததுனால. ஆனால் அவங்க பேட்டி கண்ட தெரேசா வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு வேலை ஒன்று அவங்களோட பணியை அவ்வளோ சிறப்பாக செஞ்சாங்க. நம்பர் டூ வந்துங்க, அந்த நிகழ்ச்சிக்கு வரும்போது ஒன் ஆஃப் த எக்ஸப்ஷனல் ஆக சூப்பரான ஒரு ப்ரோக்ராம், எக்ஸலன்ட் நான் சொல்லுவேன். நிகழ்ச்சி முடிச்சு திரும்பி வந்ததோடங்க அந்த சோசியல் மீடியா இம்பாக்ட் வந்து பயங்கரம். ரொம்ப பேருக்கு வந்து நிகழ்ச்சி தெரியாதவங்க எல்லாம் சோசியல் மீடியால பார்த்து எனக்கு வந்து கூப்பிட்டு வாழ்த்து சொல்லி எல்லாமே செஞ்சாங்க. அந்த கலெக்டர் அவார்டு இன்னமும் என் மேஜையில தான் வச்சிருக்கேன். அந்த அளவுக்கு அதுல பெருமையா இருக்கு பாருங்களாங்க. இதுக்கெல்லாம் காரணம் வந்து மின்னல் எஃப்எம்.
6: வணக்கம், வாழ்க வளமுடன். என் பெயர் அண்ணாதுரை காளிமுத்து, முன்னாள் சிறை துணை ஆணையர். அன்சாங் ஹீரோ நிகழ்வில் பங்கெடுக்க என்னை அழைத்த போது உண்மையிலேயே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். ஏனென்றால் நாம் செய்யும் நல்ல செயல்களை பற்றி பெரிதாக நினைக்காமல் நம்மால் முடிந்த உதவிகளை செய்வதே முக்கியம் என்று நான் எப்போதும் நினைப்பவன். ஆனால் அந்த சிறிய முயற்சிகளையும் மின்னல் எஃப்எம் அடையாளம் கண்டு கௌரவித்தது எனக்கு மிகுந்த நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த நிகழ்ச்சி மின்னல் எஃப்எம் மூலம் ஒளிபரப்பான போது எனது மகிழ்ச்சி இன்னும் அதிகமானது. நான் செய்த பணிகளை பற்றி மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கு நம்மால் என்ன செய்ய முடியும் என்ற நல்ல எண்ணத்தையும் இந்த நிகழ்ச்சி பலரிடம் கொண்டு சென்றிருக்கிறது என்ற உணர்வு எனக்கு ஏற்பட்டது. அதிலும் கடந்த 23 ஆகஸ்ட் 2026 அன்று இந்த விருதை மதிப்புக்குரிய தான் ஸ்ரீ டோனி பெர்னாண்டஸ் அவர்களிடமிருந்து பெற்ற அந்த தருணம் என் வாழ்க்கையில் என்றும் மறக்க முடியாத ஒரு தருணமாக இருக்கும். அந்த நேரத்தில் எனக்கு பெருமையை விட என்னை ஊக்கப்படுத்திய அனைவரிடமும் ஒரு ஆழமான நன்றி உணர்வே ஏற்பட்டது. இந்த அங்கீகாரம் எனக்கு ஒரு முடிவு அல்ல, இன்னும் அதிகமான மனிதர்களுக்கு உதவ வேண்டும் என்ற புதிய பொறுப்பாகவே நான் பார்க்கிறேன். தெரேசா அவர்களுக்கும் மின்னல் எஃப்எம்க்கும் இந்த விருதுக்கு பின்னால் இருந்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
7: அன்றைக்கு உண்மையிலே ஒரு அருமையான நிகழ்ச்சி படிச்சீங்க, உங்களுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா நீங்க தான் ரொம்ப சிரமப்பட்டு ஏற்பாடுலாம் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நம்மளை வந்து ஹைலைட் பண்ணதுக்கு மறக்க முடியாது. இந்த நிகழ்ச்சி வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம், ஸோ ஃபர்ஸ்ட் டைமே இவ்வளோ சிறப்பாக செஞ்சுருக்கீங்க. அதே நேரத்தில் அன்சாங் ஹீரோ வந்து 23 பேர் சும்மா சாதாரண விஷயம் இல்லை, இல்லை சிறப்பான நிகழ்ச்சி.
8: எல்லாருக்கும் வணக்கம், என் பேர் தான் டாக்டர் வின். முதல்ல நான் மின்னல் எஃப்எம்க்கு ஒரு ஹெட்ஸ் ஆஃப் அண்ட் தேங்க்யூ சொல்லணும், என்னைய இந்த இவெண்ட்க்கு, இந்த அன்சாங் ஹீரோ அவார்ட் ஷோ இவெண்ட்க்கு கூப்பிடுறதுக்கு. நீங்கள் செம்மையாக நீங்கள் செஞ்சிட்டீங்க இந்த இவெண்ட்னு. மொத மொத இந்த சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் தான் மொத எபிசோடில் வந்தேன், மேடம் த்ரிஷா தான் கூப்பிட்டாங்க. இப்போது இந்த இவெண்ட்டில் பார்க்கும்போது இன்னொரு 19 பேர் நான் பார்த்தேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இவ்வளோ நிறைய அன்சாங் ஹீரோக்கள் இருக்காங்கன்னு நம்ம சமுதாயத்துக்கு, நம்ம கம்யூனிட்டிக்கு ஒரு மொழியில் அவங்க உதவி செஞ்சுருக்காங்க, ஒரு ஃபீல் அவங்க அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது கேட்கறதுக்கு. போக போக மின்னல் எஃப்எம் இன்னும் நிறைய இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ், இந்த மாதிரி ஒரு ஷோ அவங்க செய்யணும். இன்னும் நிறைய பேர் இருக்காங்க கம்யூனிட்டியில, அவங்களுக்கு அந்த ரெக்கக்னிஷன் இன்னும் வரல. நம்ம எப்படியாச்சும் அவங்க இந்த மாதிரி ஷோ எல்லாம் நம்ம கூப்பிட்டு வந்து அவங்க பேசணும், ஒரு ரெக்கக்னிஷன் கொடுக்கணும். தேங்க்யூ அகெயின் மின்னல் எஃப்எம்.
9: வணக்கம், நான் உங்கள் பேராசிரியர் டாக்டர் ரிஷா மாணிக்கம் போற போக்குல இருந்து பேசுறேன். மின்னல் எஃப்எம்ல இருந்து அன்சாங் ஹீரோ இன்டர்வியூக்கு எனக்கு கால் வந்த போது முதல்ல ரொம்ப சர்ப்ரைஸா தான் இருந்துச்சு. நான் செய்யறது என் கடமையும் என் சேவையும் தானே அப்படித்தான் தோணுச்சு எனக்கு. ஆனால் நம்ம செய்கிற ஒரு சின்ன செயல் கூட யாரோ ஒருவரின் வாழ்க்கையை ஒரு மாற்றம் கொண்டு வருகிறன்றதுன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்போ அந்த இன்டர்வியூ முடித்த பிறகு என்னோட வாழ்க்கை பயணத்தை கொஞ்சம் திரும்பி பார்த்த ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. மெடிக்கல்லையோ இல்லை எடுக்கேஷனு கம்யூனிட்டி சேவை இவை எல்லாத்தையும் நம்ம செய்கிற ஒவ்வொரு முயற்சியும் யாருக்கோ ஒரு நம்பிக்கையை விதைக்குது என்று உணரும் போது அது ஒரு சந்தோஷமாக கிடச்சிச்சு. இன்று மின்னல் எஃப்எம் அன்சங் ஹீரோ அவார்ட்டை பெறும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அந்த சமயம் பணிவாகவும் உணர்கிறேன். இந்த அங்கீகாரத்தை என்னை அதிகமாக சேவை செய்ய ஊக்குவிக்குது.
10: வணக்கம், நான் செல்வமலர் பேசுகிறேன். முதல்ல வந்து அன்சாங் ஹீரோவில் வந்து எனக்கு த்ரிஷா தொடர்பு கொண்டு உங்களை இன்டர்வியூ பண்ண போகிறேன்னு சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருந்தது நிச்சயமாக. ஏன்னா வந்து ஒரு நேஷ்னல் ரேடியோ சேனலில் பேசுறது வந்து என்றைக்குமே அது ஒரு நல்ல வாய்ப்பு. ஆனால் முக்கியமாக வந்து சமுதாயத்தில் கொண்டு போயிட்டு சில நல்ல விஷயங்களை சேர்க்கணும்னு அவங்க நினைக்கும் பொழுது அதில் நம்ம ஒரு பங்காக இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மறுபடியும் வந்து மறந்தாலும் எங்கள் அப்பாவை பற்றி என்னை திரும்பி சிந்திக்க வச்சு இன்னும் அவர் சொல்லி கொடுத்த அந்த கொள்கைகளை, அதாவது நான் சமுதாயத்தில் நிறைய சமுதாய பணிகளில் நிறைய ஈடுபட்டிருக்கேன், நிறைய இயக்கங்களில் இருந்திருக்கேன், அங்கேருந்து கற்றுக் கொடுத்த சில பாடங்களையும் சரி தொடர்ந்து சேவை செய்கிறதுக்கு ஒரு ரொம்ப தன்முனைப்பாக இருந்தது. ஆனால் அது வந்து மறுபடியும் ஞாபகம் ஊட்டினது வந்து ரொம்ப பசுமையாக இருக்குது என் நினைவில். ஸோ அது ரொம்ப எனக்கு பிடிச்ச தருணமாக இருந்தது அந்த நிகழ்ச்சி. அதுவும் நானே சில இடங்களில் கண்ணீர் விட்டது வந்து எனக்கு வந்து அது ஒரு சோல் சர்ச்சிங் மாதிரி எனக்கு பட்டது. அதாவது எனக்குள்ளே பூந்து நான் யார், நான் என்ன பண்ணினேன் அப்படின்ட்டு திரும்பி ஞாபகம் ஊட்டி ஒரு செல்ஃப் ரிஃப்ளெக்ஷனுக்கு வந்து அந்த அன்சாங் ஹீரோ நிகழ்ச்சியை ஒரு செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் எக்ஸசைஸ் மாதிரி நான் நினைக்கிறேன். அன்சாங் ஹீரோ நிச்சயமாக எனக்கு வந்து இந்த ஆண்டு வந்து ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு குமரனாக இருக்கட்டும் த்ரிஷாவாக இருக்கட்டும் யாரெல்லாம் நிகழ்ச்சியை வந்து நல்லபடியாக நடத்தி கொண்டு போனதுக்கு நிச்சயமாக நான் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.
11: வணக்கம் மின்னல் எஃப்எம் நேயர்களே, என் பெயர் முனியாண்டி ஹரிகிருஷ்ணசாமி. சென்ற போன வாரம் சனிக்கிழமை மின்னல் எஃப்எம் நிகழ்வு நடந்தது, அன்சாங் ஹீரோ செலிப்ரேட் த ஹீரோஸ் அப்படின்னு சொல்லி. என்னை கூப்பிட்ட வேகத்தில் முதலாவது எனக்கு என்ன தோணுச்சுனாக்கா, என்னையும் தேர்ந்து எடுத்திருக்காங்களே, அப்போ நான் செய்கிறது சரியாக இருக்கா இல்லையா, இந்த மாதிரி கேள்வி பதில் ரொம்ப நாளாகவே இருந்தது வெளியில். பட் அவங்க கூப்பிட்டு இந்த விழாவில் உங்களை தேர்ந்து எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது, நம்ம சரியாக தான் சமுதாயத்துக்கு முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. ரெண்டாவதுங்க பார்த்திங்கன்னா, நம்மளோட வானொலியில் நம்மளை வந்து விளம்பரம் பண்ணுறப்ப அது கேட்குறப்பெல்லாம் நம்மளை அறியாமலே ஒரு புத்துணர்ச்சி வரும். அதாவது என்னன்னாக்கா, நம்மளும் ஒரு வானொலி கூப்பிட்டு நம்மளுக்கு நல்ல ஒரு தேசிய லெவலில் அங்கீகாரம் எடுத்து கொடுக்குறாங்களே, அப்போ நம்மளுக்கு எப்படி இருக்கும், அந்த அந்த புத்துணர்ச்சி நல்லாயிருக்கும். மூணாவதுங்க, அந்த அவார்ட் வாங்கின பிற்பாடு இன்னும் அதிகமாக செய்யணும்னு தோணுது, இன்னும் ரொம்ப ரீச் அவுட் பண்ணணும்னு தோணுது, இன்னும் புதுமையாக ஏதாவது செய்யணும்னு தோணுது. இப்படியாப்பட்ட ஒரு விதமான உண்டுகள் அதிகமாக வந்துக்கிட்டு இருக்குது அந்த அவார்டு வாங்கின பிற்பாடு. இதுக்கெல்லாம் மின்னல் தலைவர் திரேசா, நம்ம தேவிகன் மற்றும் சகா ஆர்ஜேக்கு என்னோட கொடான கொடி நன்றியை தெரியப்படுத்திக்கிறேன்.
12: வணக்கம், என் பேர் தினேஷ்குமார் எஸ் சரிடாஸ், சுப்ரஞ்சயா பிணங்கிலேருந்து பேசுகிறேன். இந்த அன்சாங் ஹீரோவுக்கு முத முத நிகழ்ச்சியில் பேச கூப்பிடும் போது என்னத்துக்கு நம்ம பேசணும், நம்ம அப்படி பெருசாக ஒன்றும் செய்யலையே, அந்த மாதிரி எல்லா பேர்கிட்டும் இருக்கிற ஒரு உணர்வு தான் என்கிட்டும் இருந்துச்சு, ஒரு தன்னடக்கம் உணர்வு தான் இருந்துச்சு. ஆனால் நிகழ்ச்சி பேசி பிறகு வந்த ஒரு சந்தோஷம் வந்து சொல்லிலடங்கா. ஏன்னா பல பேர் எனக்கு வந்து ஃபேஸ்புக்லேயும் சரி சோஷியல் மீடியாவிலும் வந்து காண்டாக்ட் பண்ணாங்க, அவங்கள வந்து எவ்வளோ நான் இன்ஸ்பயர் பண்ணியிருக்கேன்னு வந்து ஒரு ஃபீட்பேக்லாம் கொடுத்தாங்க. பல பேர் ரொம்ப சந்தோஷப்பட்டு கால் பண்ணிலாம் கூட இந்த விஷயத்த சொல்லும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம செஞ்ச இந்த விஷயம் வந்து இன்னும் பல பேரை வந்து ஊக்குவிப்பு கொடுத்துருக்குன்னு சொல்லும்போது அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த அவார்ட் அன்சங் ஹீரோவோட விருது பெற்ற பிறகு கிடைச்ச மகிழ்ச்சி சந்தோஷம் அதுவும் வந்து வேற லெவலுக்கு இருந்துச்சு. பல விருதுகள் வாங்கியிருக்கோம், தொழில் சார்ந்தது பல பல விஷயம் விருதுகள் வாங்கியிருக்கோம், ஆனால் சமுதாயத்துக்கு கொடுத்த ஒரு விருது மாதிரி அன்சாங் ஹீரோ வந்து நம்மளோட சோஷியல் சர்வீஸ்க்காக கொடுத்த விருது வந்து அது எப்பவுமே வந்து ஒரு ஹாய் தான். இந்த வேளையில் மின்னல் எஃப்எம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப நன்றி. அன்சாங் ஹீரோ தொடரட்டும், நன்றி, வணக்கம்.

0: வணக்கம். என் பெயர் பி எம் மூர்த்தி. முத முதல்ல அவங்க திரேசா என்னை அழைத்து இப்படி ஒரு நிகழ்ச்சி இருக்கு அன்சாங் ஹீரோன்னு, அதில் உங்களை நாங்கள் பேச்சு எடுக்க போகிறோம். உங்கள் பெயர் வந்து பரிந்துரைக்கப்பட்டது. நீங்கள் செய்த அந்த சேவை குறித்து ஒரு 4 துறையில் நீங்கள் என்ன செய்தீங்க அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் பேசணும்னு சொன்ன உடனே ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. எப்படின்னா, நம்மளாக எதுவும் தேடி போகலன்னா கூட நாம் செய்த நன்மை வந்து நம்ம ஒரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்குது அப்படின்னு இந்த இயற்கையினுடைய பிரபஞ்சத்துடைய அந்த ஏற்பாட்டு எண்ணி ரொம்ப வியப்பாக இருந்தது, வியந்து போனேன். அப்புறம் அதோடு சேர்த்து அந்த பேட்டி நடந்தது. அந்த பேட்டி நடக்கிற நேரத்தில் அவங்க திரேசா கேட்ட கேள்வியும் அவங்க பேசின விதம் ஒன்று ஒன்றும் நம்ம சொல்லும் போது அவங்க அந்த உணர்ச்சிவசப்பட்டு அதுக்கு அவங்க கொடுத்த ரியாக்ஷன் அதெல்லாம் வந்து ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருந்தது. அதே வேளையில் அந்த பாடல்கள், பொருத்தமான பாடல்கள், பிறகு கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் மின்னலிப்பம் நேர்கள் கேட்பாங்களே, அது மட்டும் இல்லாமல் இயங்கலை மூலமாக கூட இணையத்தின் வாயிலாக உலகம் முழுவதும் உள்ள கேட்பாங்களே நினைக்கும் போது ரொம்ப பெருமிப்பாக இருந்துச்சு, ரொம்ப பெருமையாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த நிகழ்ச்சி, அந்த விருது வழங்குற நிகழ்ச்சியில் அதுவும் தான்ஸ்ரீ டோனி ஃபெர்னாண்டஸ் கையில் அந்த விருது வாங்குது, அது பக்கத்தில் நின்னது, அப்புறம் என்னோடு சேர்ந்து மற்றவங்க எல்லாரும் கலந்து கொண்டது அந்த பிரம்மாண்டமான மண்டபத்தில் நிற்கும் போது என்னை பொறுத்தளவில் அது வரைக்கும் நான் வந்து அன்சாங் ஹீரோ வந்தேன், ஆனால் அந்த நிமிடத்துலேருந்தே நான் வந்து திரும்ப ஜீரோவுக்கு போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஏன்னா எல்லாராலும் அறியப்பட்ட ஹீரோ ஆகிட்டேன் இல்லையா, இனிமேல் அன்சாங் கிடையாது, இனிமேல் நான் நிறையா சிங் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தோடு தான் நான் இன்றைக்கி நிகழ்ச்சி விட்டு வந்தேன். இந்த வாய்ப்பு கொடுத்த மின்னலிப்பமுக்கு நன்றி.
1: வணக்கம். என் பேர் உமா சங்கரி செல்வமணி. எனக்கு வந்து இந்த அழைப்பிதழ் முத முத வந்தப்போ ஸோ என்னோட தோட்டம் என்னென்னா, நம்மளும் இந்த கேட்டகரியில் அடங்குவோமா, நம்மளோட அப்படிப்படுத்தா நம்ம செய்யலையே அப்படின்ட்டு ஒரு எனக்குள்ளே ஒரு தாட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது தான் சரி, நம்ம வந்துட்டு இந்த நிகழ்ச்சியெலாம் முடிஞ்சப்போ அவார்ட் கிடச்சிட்டு அப்புறம்ட்டு அது இன்னொரு ஒரு மகிழ்ச்சியான தருணம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அதாவது நம்ம தான்ஸ்ரீ கையில் அவார்ட் வாங்கினது, அப்புறம் அந்த அவார்ட் வாங்கின வரிசையில் வந்துட்டு தண்ணிக்கு வந்துட்டு 20 பேர் இருந்தோம். அந்த 20 பேரில் 3 பெண்மணி. அந்த 3 பெண்மணி நானும் ஒருத்தவங்க, நம்மளுக்கும் ஒரு சமுதாய உணர்வு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கும் போது மிக்க மகிழ்ச்சியாக பெருமையாக இருக்குது. அது வந்துட்டு
2: என் பேர் சந்திரா எல் ராம் பிரகாஷ். முதல்ல நான் வந்து ஒரு நன்றி சொல்றேன், எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு.
3: வணக்கம். என் பேர் வந்து டத்து ஹஜி அப்துல் ஹமீத். ஆக்சுவலி அன்சன் ஹீரோ நிகழ்ச்சிக்கு வந்து என்னை கலந்து சேர சொல்லும் பொழுது நான் நினைச்சேன், இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்ச்சியில வந்து நம்மளை கலந்துக்க சொல்றாங்களே அப்படி சொல்லிட்டு திரேசாட்டு பேசிட்டு இருந்தேன். பட் அதுல வந்து என்னுடைய வாழ்க்கை வரலாறு, உண்மையில நான் செய்கின்ற என்ன செஞ்சுட்டு இருக்கேன், இதெல்லாமே வந்து திரேசாவோட பகிர்ந்து கொண்டேன். அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு பாத்தீங்க அப்படின்னா, அது ரேடியோல வந்து நிறைய ஒன் ஏல வந்துச்சு, வரும்போது நிறைய நண்பர்கள் அழைச்சி அந்த நிகழ்ச்சியெல்லாம் முடிஞ்ச பிறகு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, கடந்த சனிக்கிழமை ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சி வந்து அன்சாங் ஹீரோஸ் அப்படி சொல்லிட்டு மேடையில் அழைச்சி என்னையும் வந்து ஒரு ஹீரோவா பதிவு செய்து அந்த மேடையில் எனக்கு ஒரு சான்றிதழ் கொடுக்கும் போது எனக்கு மேல ரொம்ப மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருந்துச்சு.
1: அந்த தருணங்களை உங்களுக்காக தீரா இசை இன்று கொண்டு வந்ததில் பெருமை கொள்கின்றது. நீங்கள் எல்லாரும் எதுக்காக காத்திருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஆமாம், இந்த தீரா இசையின் மின்னலின் மதிப்புயர்வு விழாவை இன்னும் சிறப்புக்குரிய ஒரு தருணங்களாக வரலாற்றில் இடம் பதிக்க வைத்தது நிச்சயமாக தான்ஸ்ரீ அவர்களின் வருகை தான். அவருடைய வார்த்தையில் ஒரு சில வார்த்தை இப்போ கேட்கலாம். ஏறக்குறைய நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்துட்டோம். மீதி இன்னொரு பாகங்களை எல்லாம் அடுத்தடுத்த வாரங்களில் கேட்போம்.
4: ஆண்டனி பிரான்சிஸ் ஃபெர்னாண்டஸ். I played a lot of hockey, cricket and rugby. I represented England in hockey and cricket, schoolboys. And Australia for a year, my father cut you. It's your life. All the young people at the back. You can do anything you want to do. It's really up to you. Don't let anyone tell you you can't do it. Don't expect handouts. Don't expect charity. Your life is your life.

வணக்கம். சலாம் மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் இரவு 7 மணி செய்திகளுடன் திவ்யதாஷினி பரமசிவம். வட்டார அரசியல் நெருக்கடி விநியோகச் சங்கிலியில் தொடர்ந்து சிக்கல்களை ஏற்படுத்தினாலும் நாட்டின் மருத்துவ சாதன விநியோகம் தொடர்ந்து நிலையாக நீடிக்கிறது. August 5 மேற்கொள்ளப்பட்ட விநியோக இடர் மதிப்பீட்டின்படி 81.3 விழுக்காட்டு மருத்துவ சாதனங்கள் குறைந்த இடர் உள்ளவையாக வகைப்படுத்தப்பட்டுள்ளதாக பொருளாதார அமைச்சர் அக்மல் நஸ்ருல்லா முகமது நசீர் தெரிவித்துள்ளார். உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சு KPDN ஈசான் மடானி திட்டத்தின் கீழ் வாகன பராமரிப்பு சேவையை விரிவுபடுத்தியுள்ளது. இதன் மூலம் நாடு முழுவதும் தேர்ந்தெடுக்கப்பட்ட 531 வாகன பராமரிப்பு மையங்களில் 70 ரிங்கிட் உதவித்தொகை வழங்கப்படும் என அதன் அமைச்சர் தத்து அர்மிசல் முகமது அலி தெரிவித்தார். 2026 தேசிய நாள் கொண்டாட்டத்தை முன்னிட்டு விரிவுபடுத்தப்பட்டுள்ள இத்திட்டத்தின் மூலம் மேலும் அதிகமான வாகன மூட்டிகள் தங்கள் பராமரிப்பு செலவில் சிறப்பு கழிவை அனுபவிக்க இயலும் என்றார் அவர். இன்று மாலை நிலவரப்படி நாட்டின் 9 பகுதிகளில் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக தீபகற்ப மலேசியாவின் மேற்கு கரை மாநிலங்களிலும் சரவாக்கின் சில பகுதிகளிலும் காற்றின் தரம் மோசமடைந்துள்ளதாக சுற்றுச்சூழல் துறையின் துணைத் தலைமை இயக்குநர் அசூரி அசிசா சைடோன் தெரிவித்துள்ளார். ஐரோப்பா கடுமையான வெப்ப அலைகளின் தொடர் தாக்குதலை எதிர்கொள்கிற நிலையில் ஜெர்மனி இந்த கோடை காலத்தில் வெப்பம் தொடர்பான 15,800 மரணங்களை பதிவு செய்துள்ளது. இதில் 75 வயதுக்கு மேற்பட்டோர் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளனர். கடந்த ஜூன் இறுதியில் ஒரே வாரத்தில் வெப்பம் தொடர்பான 9,600 இறப்புகள் பதிவானதாக பொது சுகாதாரக் கழகம் தெரிவித்துள்ளது. பிரிட்டன் பிரதமர் ஆண்டி பர்னம் அடுத்த வாரம் லண்டனில் பிரான்ஸ் அதிபர் இமானுவல் மக்ரோனை வரவேற்பார் என்று ஊடகங்கள் தெரிவித்தன. கடந்த மாதம் பர்னம் பதவியேற்ற பிறகு அந்நாட்டிற்கு மக்ரோன் மேற்கொள்ளும் முதல் பயணம் இதுவாகும் என்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. பிரிட்டன் அருங்காட்சியகத்தின் முக்கியத்துவம் வாய்ந்த பெயர் டபெஸ்ட்ரி கண்காட்சி September 10 பொதுமக்களுக்காக திறக்கப்படுவதற்கு சில நாள்களுக்கு முன்பு இந்த தகவல் வெளியாகியுள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அருண்ஜோதி. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

வியாழக்கிழமை பாட்டு கடை உங்களுக்காகவே திறந்திருக்கின்றது. நீங்க என்ன செய்யணும், அழைக்கணும். உங்களுக்கு என்ன பாடல் எதற்காக கேட்க விருப்பமா இருக்கு, இன்றைய பாட்டு கடையில அழைத்து எங்ககிட்ட சொல்லுங்க. 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 என்ற எண்களுக்கு அழைத்து சொல்லுங்க. இது பாட்டு கடை.

0: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன. ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீர்களா? மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன் அஃபிலியேட் ப்ரோக்ராமில் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 1909 7219 9.
1: நீங்கள் FM இளமை புதுமை இனிமை.
2: தொழுகை நேர அறிவிப்பு.
3: நேர்களை, கோலாலம்பூர், புத்ரா ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் இரவு மணி 7:23. கோலாலம்பூர், புத்ரா ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் இரவு மணி 7:23.
2: நிறைவான தமிழ் உங்கள் மனம் நிறைத்துக் கொண்டிருக்கிறது. மின்னல் FM.
0: பெற்றோர்களே, உங்க பிள்ளைங்க படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள் குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 0109 7219 9. வணக்கம் ஜனனி.
4: வணக்கம் அக்கா.
0: சொல்லுங்க ஜனனிக்கு என்ன பாடல் கேட்கணும்னு ஆசையா இருக்கு பாட்டு கடையில?
4: அக்கா எனக்கு கண்ணே களிமானே பாட்டு கேட்கணும் ஆசையா இருக்குக்கா.
0: அச்சோ, நம்ம கண்ணிக்கு இந்த பாடல் ஏன் கொஞ்சம் சோகமா இருக்கிற மாதிரி இருக்குமே?
4: கண்டதெல்லாம்
0: யோசிச்சுக்கிட்டே இருக்க கூடாது சரியா? அந்த மூளை எவ்வளவுதான் விஷயங்களை தாங்கும் சொல்லுங்க.
4: தாங்கணுக்கா,
0: வேண்டிய விஷயங்கள யோசிக்கணும். எல்லாத்தையும் யோசிக்கணும், பாவம் இல்லையா அந்த மூளை? அந்த மாதிரி யோசிச்சதுனால ஏதாவது நடந்ததா?
4: என்ன,
0: அப்புறம் எதுக்கு யோசிச்சீங்க? யோசிச்சு எதுவும் நடக்கிறது இல்ல, ஆனா யோசிக்கிறது
4: தேவையானதான்
0: யோசிக்கணும். நன்றி ஜனனி.
4: நன்றி அக்கா.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைண்ட் ஆப்ஸ் இடியூஷன். AI தொழில்நுட்பத்தின் மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100972919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைண்ட் ஆப்ஸ் இடியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அறிவு நிலை. தேசிய நாள் சிறப்பு, ஒரு நேயரின் குரல்.
1: சரி, ஸ்டார்ட் பண்ணுவோம். மின்னல் FM நேயர்களுக்கு வணக்கம்.
2: தமிழ் பேச வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் ஏதோ ஒரு தயக்கம் இருக்கத்தான் செய்கிறது.
1: அந்த இந்தியன் பாய்ஸ் வந்து என்ன பார்த்து கச்சா பண்ணுவாங்க, என்ன தமிழ் பேச பேச முடியாது. நான் சொல்லுவேன், பேச முடியாதுன்னு சொல்லாதீங்க, நான் ட்ரை பண்றேன்.
2: உங்களை சந்திக்க காத்திருக்கிறார் பிரபல ஆங்கில வானொலி அறிவிப்பாளர் பிரேம் சங்கர் ஈஸ்வரன்.
1: மின்னல் FM கேட்கும் பொழுது டு லேர்ன் ப்ராப்பர் தமிழ், நீங்க வந்து சுத்தமான தமிழ் பேசுவீங்க. சோ நைஸ் டு ஹியர், அது கேக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்.
2: ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:15 பிரேமுடைய குரலை கேட்க தவறாதீங்க.
1: ரொம்ப நன்றி. நீங்க இல்லனா நானும் இருக்க மாட்டேன். அனைவருக்கும் தேசிய தின வாழ்த்து.
3: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைண்ட் ஆப்ஸ் இடியூஷன். AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100972919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
4: பிள்ளைங்க ரொம்ப குறும்போ ஐயோன்னு இருக்கா, சீக்கிரம்

0: பாட்டு.
1: பாடல்ல உள்ள ஒவ்வொரு வரியும் அப்படியே முத்து முத்தா இருக்கும்ல, குறிப்பா இந்த ஒரு வரி தான் இந்த பாடல்ல பிடிக்கும்னா என்ன வரி?
0: எவரும் சொல்லாமல பூக்களும் வாசம் வீசுது அந்த வரி.
1: அது உங்களுக்கு பிடிக்குமா? எங்களுக்கு என்ன தரங்களை பிடிக்கும்? கதையா விடுகதையா?
0: அவதில்லையே,
1: அன்புதான்.
0: கண்டிப்பா
1: எல்லாரும் அன்புக்காக தானே இயங்குறாங்க.
0: அது ரொம்ப உண்மைதான்.
1: சரி, தர்ஷினி அன்பு நிறைய கொடுப்பீங்களா?
0: நிறைய கொடுப்பனான்னு தெரியல, இப்ப சமீப காலத்துல வாங்கின அடினால அவ்வளவா வர மாட்டேங்குது இப்போ.
1: இல்ல நீங்க ஆனு யோசிக்கிறப்ப யோசிச்சு என்ன அன்ப கடையில வாங்குற மாதிரி இப்படி யோசிக்கிறாங்களே தர்ஷினி, ஏன் நிறைய வாங்கிட்டீங்களா?
0: அதுக்கப்புறம் சில டைம்ஸ் கேக்க ஆசைப்படுவேன், அப்படியே கேட்டுக்கிட்டு இப்ப ரொம்ப 7-8 மணி வரைக்கும் ரொம்ப ஆர்வமா இருந்து கேக்குறது.
1: அப்படியா, பாத்தீங்களா, காற்றலைகள் அன்ப கொடுத்துட்டு இருக்கோம், தொடர்ந்து கொடுப்போம். சரியா?
0: கண்டிப்பாக.
1: எதுவா இருந்தாலும் அழைச்சிருங்க, இந்த பக்கம் அன்போட காத்திருக்கோம்.
0: கண்டிப்பா, கண்டிப்பா.

0: சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாடல்?
1: எனக்கு வந்து பிள்ளை நிலா இரண்டும் வெள்ளை நிலா. இது வந்து என் பையனுங்களுக்காக. ஏன்னா ரெண்டு பேரும் ஸ்போர்ட்ஸ்ல நல்லா ஆக்டிவா இருப்பாங்க, படிப்புல நல்லா இருப்பானுங்க. 10 மெடலுக்கு மேல எடுத்து கொடுத்தாரு எனக்கு.
0: அப்படியா?
1: கிளாஸ் டாப்பு. சோ அந்த மாதிரி விஷயம் எல்லாம் பெருமையா இருக்கும் நம்மளுக்கு. இல்ல அம்மா அப்பாக்கு வேற என்ன பெருமை பிள்ளைங்க கிட்ட இருந்து? ஸ்கூல்ல டீச்சர் சொல்லும் போத டிசிப்ளின் நல்லா இருக்காங்க, கேரக்டர் நல்லா இருக்குன்னு சொல்லும் போது அதுதான் நம்மளுக்கு வேணும்.
0: ஆமா.
1: அதனால இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பாட்டு எப்ப கேட்டாலும் ஒரு மாதிரி ஃபீலா இருக்கும். அது மாதிரி மாதிரி அதுவும் எஸ்ஜானிக்கு நம்ம சொல்லவா வேணும் அவங்க பாடுறது. அதனால சரி, ரொம்ப நாள் இந்த பாட்டு கூப்பிட்டு கேக்குறோம் நினைச்சுக்கிட்டே இருப்பேன். சோ அது இன்னைக்கு என்னமோ உங்க டைம்ல எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு.
0: சரி, பசங்க பேரு சொல்லு.
1: ஹம்சன் விந்தன்.
0: ஹம்சன் விந்தன். சரி, இருவருக்கும் தீரா இசையின் வாழ்த்து. சரியா?
1: நன்றி.
0: நன்றி.

0: திவ்யா சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு.
0: அப்ப வார்த்தை இல்லைன்னா எப்படி சொல்லுவீங்க?
1: வேற மூலியமா சொல்லிக்கிறேன்.
0: வேறனா எப்படி இப்பயே சொல்லுங்க, தெரிஞ்சவனும்.
1: ஐயோ பப்ளிக் சொல்ல முடியாது.
0: அச்சோ வைக்கும் வேற உங்களுக்கு. இல்ல இந்த பாடல் கேட்கும் போதெல்லாம் நான் யோசிப்பேன், நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்குனா வார்த்தை இல்லைன்னா வேற எப்படி சொல்லுவாங்க? எழுதி காமிப்பாங்களோ?
1: சைகை மூலியமா காமிக்கலாம்ல.
0: ஓ அப்படி வரீங்க நீங்க.
1: ஆமா.
0: சரி, சிறிய வாழ்க்கை பாடத்தை சொல்லி கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி. சரியா?
1: ரொம்ப நன்றி.
0: நன்றி. மகிழ்ச்சியா இருக்கீங்களா?
1: மகிழ்ச்சியா இருக்கேன்.
0: ஏன் வைக்கப்படுறீங்க? சுற்றி ஆள் இருக்காங்களா?
1: யாருமே இல்ல, இருந்தாலும் வைக்கம் வருது.
0: யாருமா நீங்க? எல்லாரும் இருந்தாதான் வைக்கப்படுவாங்கன்னு சொல்லுவாங்க. தனிமையில வைக்கப்படுறீங்களா நீங்க?
1: யாரும் பார்க்க மாட்டாங்கல்ல.
0: ஓ அப்படின்னா நீங்க ஒரு நல்ல ரசிகை நினைக்கிறேன். அப்படியா?
1: மேபி இருக்கலாம்.
0: மீண்டும் வைக்கப்பட வைக்கணுமா?
1: இந்த பாட்டு கேட்டு வைக்கப்பட்டுக்கிறேன்.
0: சரி சரி, நல்லா படுங்க.

0: சொல்லுங்க கிறிஸ்டினா, என்ன பாடல்?
1: பசும்பொன் படத்துல இருந்து தாமரை பூக்கும் என்ற பாடல ஒளிபரப்புங்க.
0: ஆமாவா, பயணத்துல இருக்கீங்களா?
1: ஆமா, வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன்.
0: எங்க இருந்து எங்க பயணம்?
1: பத்து பார்ல வேலை செய்யறேன், கோயிங் டு ஜாமா.
0: போக்குவரத்து நெரிசலா இருக்கு அந்த பக்கம்?
1: இல்ல சிஸ்டர், இங்க கொஞ்சம் பரவாயில்ல, இங்க டிராபிக்ல எல்லாம் கொஞ்சம் குறைவு.
0: அப்பா, அதுல இந்த பாடலை கேட்டு போறப்ப நல்லா இருக்கும்ல?
1: ஆமா, உங்களுடைய பாடல்கள் எல்லாமே ரொம்ப இனிமையா இருக்கும், கேட்கவும் சந்தோஷமா. டிராவலிங் அப்படியே என்ஜாயா ஓடிட்டு இருக்கு பாருங்க.
0: அதுதான் எங்களுக்கு வேணும். கூடவே பாதுகாப்பு ரொம்ப முக்கியம், மறந்துடாதீங்க சரியா?
1: கண்டிப்பா சிஸ்டர், பாதுகாப்பா தான் செல்றோம்.
0: நீங்களா எங்களுக்கு ரொம்ப முக்கியம், அதுதான்.
1: கண்டிப்பா.
0: நன்றி கிறிஸ்டினா.
1: நன்றி.

0: வருஷ சரியில்லையா? இசை இருக்கு கேளுங்க. இசைய விடவா பெரிய மருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேளுங்க, இது மின்னலாம்.
1: மலேசியர்களா நம்ம அடையாளம் என்ன தெரியுமா?
2: அதுக்கெல்லாம் ஒரே பதில், ஒற்றுமை.
1: அப்போ நம்மை ஒன்றாக வைத்திருக்கிறது என்ன?
2: ருக்கு நகராதா, இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல்,
1: பேரரசருக்கும் நாட்டுக்கும் விசுவாசம் செலுத்துதல்,
2: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல்,
1: சட்டமுறைப்படி ஆட்சி நடத்துதல்,
2: நன்னடத்தையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்.
1: ருக்கு நகாரா வெறும் கொள்கை அன்று,
2: ஒற்றுமையான மலேசியாவை உருவாக்கும் நமது வாழ்க்கை வழிகாட்டி.
1: நமது ஒற்றுமை நமது வலிமை.

மனசு எதையோ தேடும் போது ஒரு நல்ல பாடல்ல கரைஞ்சு போறீங்களா? நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.

0: என்ன யோசனை பலமா இருக்கு?
1: அறுவடை நாள்ல இருந்து ஒரு தேவனுக்கு பாட்டு
0: வேணுமா? பொதுவா பெண்கள் அதிகமா விரும்பி கேக்குற பாடல் தானே அது?
1: இது வந்து அந்த வரிகள் மொத சரணம் வந்து கொஞ்சம் டச்சா இருக்கும். அது செல்ல எப்படி சொல்றது,
0: அந்த ஒரு வழி பாதை உன் பயண மனதில் மனதுல ஏதோ பாரமா இருக்கா என்ன? நீங்க பாருங்க, நல்லா இருக்கிறப்ப எதுக்குங்க நீங்க கஷ்டத்தை நினைச்சு பாக்குறீங்க? நினைச்சு பாக்குறது சரி, ஆனா அது மனச பாரமாக்க கூடாது சரியா? அப்படி பாரமா இருந்தே நீங்க ரொம்ப தூரமா போயிருவீங்க. இப்ப உங்களுக்கு அந்த பாடல் வேணுமா? இல்ல யுவா வந்து இந்த வார்த்தை வார்த்தையா அளந்து பேசுறதுனால எனக்கு புரிய மாட்டேங்குது ஒண்ணும். இப்படிதான் பேசுவீங்களா என்ன?
1: இல்ல நல்லா பேசுறேன்,
0: அதான் வார்த்தைகளே வர மாட்டேங்குது தானே? சரி பரவாயில்ல, வாங்க இருவருமா சேர்ந்து பாட்டு கடையில எல்லாருக்காகவும் இந்த பாடலை கேக்கலாம். நன்றி யுவா.
2: பிரேமம் பிரேமாதி பிரேம பிரியம் பிரேம வச்ச பிரேமம்.

ஒரு வழி பாதை என் பயணம் மனதினில் ஏனும் உங்க மனசுல அந்த மாதிரி ஏதும் இருக்கவே கூடாது. சில பயணங்களுக்கு திரும்பி செல்லும் பாதை இருக்காதுங்க, சில முடிவுகளுக்கு மீண்டும் தொடங்கக்கூடிய வாய்ப்பு கூட இருக்காது. ஆனா நம்மை உடைத்த அந்த பாதைகள் தான் நம்மை யார் என்று நமக்கே உணர்த்தும் ஒரு பாதையாக அமைகின்றது. தனிமையோடு நடந்தாலும் பரவாயில்ல, தடைகள் வந்தாலும் பரவாயில்ல, நம்முடைய இலக்கை நோக்கி ஒரு அடியாவது முன்னேறி கொண்டே இருப்போம். அந்த பாடல் உங்களுக்கு ஒரு தெம்பை கொடுத்திருக்கும்னு நாங்க நம்புறோம். ஏனென்றால் பாதை ஒன்றுதான் என்றாலும் அந்த பாதையில் நாம் எழுத கதை நம்முடையது. அதனால உங்களுடைய கதைய உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எழுதுங்க, அவ்வளவுதாங்க. சரி, இந்த அளவில் இதயம் பேசிய திராயிசையிலிருந்து விடைபெறுகின்றேன். உங்கள் இதயமானவள் நான் ட்ரேசா லசாரு. அடுத்து காற்றின் மொழியில் உங்களை சந்திக்கிறாங்க நளினி அச்சுதன். காலையிலிருந்து ஓய்வில்லாமல் ஒழிச்சுக்கிட்டு இருக்காங்க நளினி. அதனால இரவில் உங்க இதயத்துக்கு இதமான பாடல்களோடு இனிமையான கதைகளோடும் உங்களுக்காக காத்திருக்காங்க. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.

வணக்கம். சலாம் மலேசிய மடாணி. மலேசிய வானொலியின் இரவு 8 மணி செய்திகளுடன் திவ்யதாஷினி பரமசிவம். மனிதவள முன்னாள் அமைச்சர் டத்தோஸ்ரீ எம் சரவணன் தாம் நாளை குவாலாலும்பூர் செஷன் நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்ட விருப்பதை உறுதிப்படுத்தியுள்ளார். 2022 கோவிட் பெருந்தொற்று காலகட்டத்தில் வெளிநாட்டு தொழிலாளர்களை பணிக்கமர்த்திய விவகாரம் குறித்த அறிக்கை தொடர்பில் தம்மீது குற்றஞ்சாட்டப்படும் என்று தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் கூறினார். நாடு முழுவதும் உள்ள கட்டுமான பகுதிகளிலிருந்து பல்வேறு குடிநுழைவு குற்றங்களுக்காக 528 அந்நிய நாட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஓப்சாசார் சோதனையின்போது அந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக மலேசிய குடிநுழைவுத்துறையின் துணை தலைமை இயக்குநர் டத்தோபஸ்ரி ஒஸ்மான் தெரிவித்தார். அவ்வெண்ணிக்கையில் 450 பேர் ஆண்கள், 78 பேர் பெண்கள் ஆவர். தென் தாய்லாந்தில் அண்மையில் நிகழ்ந்த தாக்குதலை தொடர்ந்து பாதுகாப்பு அச்சுறுத்தலை கருத்தில் கொண்டு கிளாந்தான் எல்லையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. தென் தாய்லாந்திலிருந்து எல்லை கடந்து நாட்டிற்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் கூறுகளை அரச மலேசிய காவற்படை அணுக்கமாக ஆராய்ந்து வருவதாக புகிட் அமன் உள்நாட்டு பாதுகாப்பு பொது அமைதித்துறை இயக்குநர் டத்தோஸ்ரீ முகமது யூஸ்ரி அசான் பஸ்ரி தெரிவித்தார். இந்தோனேசியாவில் பல பகுதிகளில் வெப்ப புள்ளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் சுமத்ராவிலும் காலிமந்தானிலும் ஏற்பட்டுள்ள காட்டு தீயை அணைக்க தீயணைப்பு வீரர்கள் தொடர்ந்து போராடி வருகின்றனர். மத்திய காலிமந்தானில் ஒரே நாளில் வெப்ப புள்ளிகளின் எண்ணிக்கை 3,947 எட்டியுள்ளதாக பேரிடர் நிர்வாக நிறுவனம் BNPB தரவு மையத்தின் இடைக்கால தலைவர் பெர்டன் பஞ்சாய்தான் கூறினார். நேபாள் திபெத் எல்லையில் ஏற்பட்டுள்ள பெருவெள்ளத்தில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை 270 அதிகரித்துள்ளதாக அந்நாட்டு காவல்துறை தெரிவித்துள்ளது. இப்பேரிடர் நிகழ்ந்து ஒரு நாள் கடந்துள்ள நிலையில் இந்த ஆக அண்மைய தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. முன்னதாக சீன தேசிய ஊடகம் திபெத் எல்லையில் ஏற்பட்ட காடற்ற வெள்ளத்தில் 3 பலியானதாக தகவல் வெளியிட்ட நிலையில் மொத்த எண்ணிக்கை 273 அதிகரித்துள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அருண்ஜோதி. மலேசியா மடாணி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

நான்கு மணி நேர திராயிசைக்கு பிறகு இப்போ நம்ம காற்றின் மொழியோடு இணைந்திருக்கின்றோம். அடுத்து வரும் ஒரு மணி நேரத்திற்கு தெலுங்கு பாடல்களை உங்களுக்காக நாங்கள் வழங்க போறோம். எங்களையே தொடர்ந்திருக்கும் உங்க நேச மனசுக்கு எப்போதுமே நன்றி சொல்ல நாங்கள் கடமைப்பட்டிருக்கோங்க. 11:11 டிக்டாக் நேரலையில் நாம் இணைந்திருக்க போறோம் காற்றின் மொழியில். அடுத்து வரும் ஒரு மணி நேரத்திற்கு முதல்ல நாங்கள் சொன்ன மாதிரி தெலுங்கு பாடல்கள் உங்களுக்காக வந்து சேரப்போகுது. நள்ளிரவு 12 மணி வரையில் உங்களோடு நான் நளினியாச்சுதன்.

0: கேப்டன் போமுசாம் அங்கதான் நாங்க பியாக்கியன் போனோம். ரொம்ப பசுமையான நினைவுகள்னு சொல்லலாம். நான் இருந்த தங்குன அந்த டாம்ல வந்து நாங்க ஒரு மூணு பேர் தான் தமிழவங்க, மத்தவங்க எல்லாமே மலாய்க்காரர்கள் சீனர்கள். நாங்க எல்லாம் ஒன்னா இருந்த அந்த நாட்கள் வந்து உண்மையாவே ரொம்ப ரொம்ப வேல்யூபிள். நான் துணிய காய போட்டுட்டு வேற கூட்டாளி கூட கதை பேச போயிட்டனாலும் என்னோட மலாய்க்கார நண்பர்கள் வந்து அந்த துணியை எடுத்து வச்சிருந்தோம், மெஷின் சுத்தம் பண்ணிருந்தோம், பிரேக்ஃபாஸ்ட் பழங்கள் கொடுப்பாங்கல்ல, எனக்கு வந்து வாழைப்பழம் ரொம்ப பிடிக்கும். என்னோட இன்னொரு மலாய் நண்பருக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஆப்பிள் ரொம்ப பிடிக்கும். வாழைப்பழம் இருக்கிற அன்னைக்கு அவங்க சேவ் பண்ணி எனக்கு எடுத்துருவாங்க, இருக்கிற அன்னைக்கு நான் அவங்களுக்கு சேவ் பண்ணி எடுத்து போய் கொடுத்துருவேன். அப்புறம் எங்க கட்டில் எல்லாம் பாத்தீங்கன்னா தனித்தனியா தான் இருக்கும், ஆனா ராத்திரி அதை இணைச்சு எல்லாரும் ஒன்னா படுத்துக்கும். அது ரொம்ப ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்வீட் திங்.
1: ஜாலோர்கம் இலங்கை பறக்க விடுவோம், மலேசியராய் பெருமை கொள்வோம். தொழுகை நேர அறிவிப்பு.
2: நேர்களே, கோலாலம்பூர், புத்ரா ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:33. கோலாலம்பூர், புத்ரா ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:33.
3: யாராவது உங்க மனச காயப்படுத்திட்டு மன்னிச்சிருங்கன்னு கேட்டாங்களா? அவங்க கேட்டது உண்மையா கூட இருக்கலாம்ல. மன்னிச்சு விட்டுருங்க. நம்ம இணைப்பது மின்னலஃபர்.

காற்றின் மொழியில் நாம் பாடல்களை கேட்டு ரசிக்கிட்டே இருக்கோம். தெலுங்கு பாடல்கள் இரவு 9 மணி வரைக்கும் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்போங்க. இந்த புகை மூட்டத்தின் தாக்கம் இருக்கு இல்லையா, சுவாச தொற்று, இதனால் வந்து சுவாச தொற்று பாதிப்புகள் 124 விழுக்காடு அதிகரித்து இருப்பதாக நம்முடைய சுகாதார அமைச்சு தெரிவிச்சிருக்காங்க. இந்த மேல் சுவாச குழாய் தொற்றான URIT அப்படிங்கிற இந்த மேல் சுவாச குழாய் தொற்று மற்றும் ஆஸ்மா பாதிப்புகள் கடுமையாக அதிகரித்து இருப்பதாக சுகாதார அமைச்சு தெரிவித்திருக்கின்றது. URIT பாதிப்புகள் 32வது வாரத்தில் 1637 இருந்த நிலையில் 33வது வாரத்தில் 3674 உயர்ந்து 124.4 விழுக்காடாக அதிகரித்து இருக்கின்றது. அதே போல இந்த ஆஸ்மா பாதிப்புகள் 61 219 உயர்ந்து 259 விழுக்காடு அதிகரித்திருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. கண் அலர்ச்சி பாதிப்புகள் மட்டும் வந்து 157 146 குறைந்திருக்கு. ஆக இந்த மாதிரியான பாதிப்புகள் உள்ளவங்க, சுவாச பிரச்சனை, அதுக்கப்புறம் அந்த ஆஸ்மா அலர்ச்சி இந்த மாதிரி இருக்கிறவங்க முடிந்த அளவு வெளியில் நடமாடுவதை தவிர்த்து கொள்ளலாம். அப்படியே கண்டிப்பாக போகணும் அப்படின்னு சொன்னால் சுவாச கவசம், மீண்டும் அந்த வார்த்தையை சொல்ல வேண்டி இருக்கு, சுவாச கவசம் அணிந்து செல்ல மறக்காதீங்க. உங்களுடைய பாதுகாப்பு, உங்களுடைய ஆரோக்கியம் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதனால தான் இதை வந்து நம்ம உங்களுக்கு அறிவுறுத்திக்கிட்டே இருக்கோம். புகை மூட்டத்தால் ஏற்படும் நோய்களின் தாக்கத்தை சுகாதார அமைச்சம் தொடர்ந்து கண்காணித்து வருவதாக தெரிவித்திருக்கின்றது. ஆனால் நம்முடைய பாதுகாப்பு நம் கையில் இருக்குங்க, பார்த்துக்குங்க. உங்களுடைய ஆரோக்கியத்தை ரொம்ப பார்த்துக்கணும். நமக்கும் குடும்பம் இருக்காங்க, நமக்கான அன்பானவர்கள் இருக்காங்க. அதற்காக இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க.

0: மலேசியாவின் மிகப்பெரிய வேளாண் கண்காட்சியான மகா மீண்டும் வந்துவிட்டது. குடும்பத்தோடு சேர்ந்து விவசாயம், தோட்டக்கலை மற்றும் வேளாண் சுற்றுலாவின் சிறப்பை அனுபவிக்க வாருங்கள். அக்ரோ சஃபாரி, ரேவாங் வாரிசான், மேஜிகா கார்டன் மற்றும் லேசர் ட்ரோன் கண்காட்சிகளை கண்டு மகிழுங்கள். அதோடு மெர்டேகா இஃப் கண்டாட்டம், கிடிஸ் வண்டர்லேண்ட் மற்றும் நேரடி இசை நிகழ்ச்சிகளும் காத்திருக்கின்றன. மகா 2026 ஆகஸ்ட் 28 முதல் செப்டம்பர் 6 வரை காலை மணி 10 முதல் இரவு மணி 10 வரை மேட்ச் சிறடாங்கில். விவரங்களுக்கு mahaofficial.com.my.
1: இன்றைய வணக்கம் மின்னலில்.
2: ஐயோ கடவுளே, தெய்வீகம். ஒரு வாட்டி வந்து நானு வீட்டுக்காரு சன் வந்து டிஆர்எக்ஸ் போயிட்டோம். காடி வந்து வச்சிட்டோம், போட்டோம், பிடிச்சிட்டோம். அந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம இப்படிதானே போனோம், இப்படிதான் வந்தோம், இப்படிதான் வந்தோன்னு ஒரு 1.5 hour நாங்க அந்த ஒரு காடியை தேடணும். ஐயோ நான் நினைச்சேன், நான் வீட்டுக்காரத்த சொல்லிட்டேன், அன்னைக்கு கூட கூப்பிட்டாரு, வாங்க நம்ம டிஆர்எக்ஸ். ஐயோ சாமி நான் வரல, வேணும்னா போறதா இருந்தாலும் நம்ம ட்ரெயின்ல போயிட்டு ட்ரெயின்ல வந்துடலாம், இல்ல ஏதாவது ஸ்டேஷன்ல காடி வச்சுட்டு அடுத்து அந்த ஸ்டேஷன்ல போயிட்டு ட்ரெயின் ஸ்டேஷன் கிட்ட அந்த மாலுக்கு போய்க்கலாம். அவரு வந்து ஓகே இங்கதான் வச்சிருக்கோம் பேபி அப்படின்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு பார்த்து ரெண்டு பேருமே வந்து அப்படி டோட்டலி ஒன்றரை அவரு என் சன் வந்து அழுறாரு, எனக்கு பசிக்குது, எனக்கு பால் வேணும், எனக்கு சாப்பாடு வேணும்.
3: கடைசியில அந்த 1.5 hour தேடலுக்கு பிறகு அப்படி இப்படி கண்டுபிடிச்சிட்டீங்க.
2: 2 hours நாச்சும் ஆயிருக்கும். சரி சரி, உண்மையாலே போனீங்கன்னா நீங்க எங்க எங்க பார்க் பண்ணீங்களோ அந்த கடை அங்க சுத்தி இருக்கிற இதெல்லாம் போட்டோ பிடிச்சி
3: ஒரு 360 வியூல தான் படம் எடுத்து வைக்கணும் போல.
1: காலை 6:30 தொடக்கம், 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

பொருட்களை கொண்டு தயாரிக்கப்பட்டதால் பாபாஸ் கொண்ட எந்த உணவு

0: காற்றின் மொழியில் தெலுங்கு பாடல்களை நாம கேட்டுட்டே இருக்கோம். உங்களுக்காக ஒரு தகவலும் நம்ம கைவசம் இருக்கு. மலேசிய தெலுங்கு சங்கத்தின் 70th விழா முப்பெரும் விழாவாக நடைபெறவிருக்கின்றது. வரும் வார இறுதியில் பினாங்கில் நடைபெறும் இந்த விழா குறித்து விவரிக்கின்றார் தெலுங்கு சங்க துணைத் தலைவர் சத்யா சுதாகரன்.
1: மலேசிய தெலுங்கு சங்கம் வருகின்ற 29 மற்றும் 30 தேதிகளில் பினாங்கில் உள்ள பினேங் வாட்டர் ஃபிரண்ட் கன்வென்ஷன் சென்டரில் 3 முக்கிய நிகழ்வுகளை நடத்த வருவதை பெருமையாக அறிவிக்கின்றோம். 2 நடைபெறும் மாபெரும் நிறைவு நிகழ்வில் மலேசியா மற்றும் ஆசிய பசிபிக்கை சேர்ந்த தெலுங்கு சமூக தலைவர்கள், பேராளர்கள், சிறப்பு விருந்தினர்கள், கலாச்சார பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் ஒன்று கூடி தெலுங்கு மொழி, கலாச்சாரம், பாரம்பரியம், ஒற்றுமை மற்றும் சர்வதேச ஒத்துழைப்பை கொண்டாட உள்ளனர். மலேசிய தெலுங்கு சங்கத்தின் 46th ஈராண்டு பேராளர் மாநாடும் அன்று நடைபெறுகின்றது. அடுத்து மலேசிய தெலுங்கு சங்கத்தின் 70th பிளாட்டினம் ஆண்டு விழா. இந்த நிகழ்வுக்கு நம்முடைய மலேசிய தெலுங்கு சங்கத்தின் சிறப்பு விருந்தினராக மலேசிய துணை பிரதமர் மாட்டத்து ஸ்ரீ இடிராஜ டாக்டர் அமர் ஜைத் அமிதி அவர்கள் கலந்து சிறப்பிக்க உள்ளார். அதோடு மட்டுமில்லாமல் பினாங்கு முதலமைச்சர் சவ் கொன் யாவ் அவர்கள் கௌரவ விருந்தினராகவும், ஆந்திர பிரதேச அரசின் MSME, SERP, NRI Empowerment மற்றும் ரிலேஷன் அமைச்சர் ஸ்ரீ கொண்டப்பள்ளி ஸ்ரீனிவாஸ் அவர்கள் கௌரவ விருந்தினராகவும் கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பிக்க உள்ளார். 1st ஆசிய பசிபிக் தெலுங்கு கூட்டமைப்பு மாநாடும் இங்கே சிறப்பாக நடைபெறவிருக்கின்றது. மலேசியாவில் 70 கால தெலுங்கு தனம், அங்கித பாவம் மற்றும் மஞ்சத்தனம் ஆகிய விளிமயங்களை தாம் தெலுங்கு மலேசிய தெலுங்கு சங்கம் கொண்டாடும் இத்தருணத்தில் புதிய நோக்கத்துடனும் உறுதியுடன் எதிர்காலத்தை நோக்கி பயணிப்பதால் இந்த 3 வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வுகளும் மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது. ஆகையால் பேராளர்களை நாங்கள் வருக வருக என்று வரவேற்கிறோம்.
0: இளமை, புதுமை, இனிமை.

பெருமை கொள்வோம்.

கார்த்திக் வி பிரசன்னா இணைந்து வழங்கி இருந்த பாடல் அது. நேரம் இப்போது 8:44. சரி, தெலுங்கு பாடல்கள் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். தெலுங்கு திரையுலகம் பக்கமாகவும் கொஞ்சம் பார்த்துட்டு வரலாம். சந்திரமோகன் சிந்தாடா இயக்கத்தில் அல்லாரி நரேஷ், வெனிலா கிஷோர் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்து வெளிவர உள்ள புதிய திரைப்படம் ரம்பா ஊர்வசி மேனகா. கதையின் முழு விவரம் இன்னும் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படலை என்றாலும் ஒரு சாதாரண மனிதனின் வாழ்க்கையை நகைச்சுவையுடன் கற்பனை அம்சங்களுடன் சொல்லும் படமாக இது உருவாகி இருக்கு அப்படின்னு தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் செப்டம்பர் 4 இந்த ரம்பா ஊர்வசி மேனகா திரைப்படம் வெளியீடு காணும் என்று தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன.

காற்றின் மொழியில் நாம் இணைந்திருக்கின்றோம். சரிங்க, இன்றைக்கு 10 மணிக்கு பிறகு, இரவு 10 மணிக்கு பிறகு நீங்க எங்களுக்கு அழைத்து பேச போறீங்க. என்ன தலைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வியாழக்கிழமைகளில் காற்றின் மொழியில் இரவு 10 மணிக்கு பிறகு மன்னிப்பு, இன்னொன்று வந்து நன்றி. மன்னிப்பு, நன்றி, இது குறித்து தான் நீங்கள் பேச போகிறீங்க. இன்றைக்கு நீங்கள் மனசில் யார்கிட்டையாவது மன்னிப்பு கேட்கணும், இந்த மன்னிப்பு கேட்கறதுக்கு பெரிய மனசு வேணும் தெரியுங்களா. இந்த மன்னிப்பு கேட்பவர்களுக்கும் அதை மன்னிப்பவர்களுக்கும் மிகப்பெரிய மனசு வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சாதாரணமாக அதை கேட்க முடியாது. ஏதோ ஒரு தவிப்பு, ஏதோ ஒரு தயக்கம் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். மன்னிப்பு கேட்கணும்னு தெரியும், மனசுக்கு புரியுது, அந்த சிந்தனைக்கும் புரியுது, இருந்தாலும் ஏதோ ஒன்று தடுக்கும். அந்த மாதிரி அந்த விஷயத்தை உடைத்து இன்றைக்கு மன்னிப்பு கேட்கணும், நான் இவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும், எதுக்கு அப்படிங்கறத சொல்ல நினைச்சீங்கன்னா தாராளமா நீங்க அழைக்கலாம் இரவு 10 மணிக்கு பிறகு. அதே சமயம் நன்றி அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய வார்த்தை. ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களிலும் நம்ம நன்றி சொல்ல பழகணும். அது வந்து சின்ன வயசுலேருந்து இருந்தாதாங்க அது வரும். சின்ன சின்ன விஷயங்களுக்கும் நன்றி சொல்லும் அந்த பழக்கம் வந்து சின்ன வயசுலேருந்தே இருக்கணும். அந்த மாதிரி நீங்க இன்றைக்கோ இல்லை என்றைக்கோ தெரியலங்க மனசுல இவங்களுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு தோணுது, ஆனா இது வரைக்கும் நீங்க சொல்லல அப்படின்னு இருந்தா இன்றைக்கு நீங்க அழைத்து யாருக்கு நீங்க நன்றி சொல்ல போறீங்க, எதுக்கு நன்றி சொல்லணும் அப்படிங்கறத நீங்க சொல்லலாம். அதே வழியில் அவங்களுக்கு ஏதாவது பாடல்கள் நீங்கள் வந்து அனுப்பி வைக்கணும்னு நினைச்சாலும் நீங்கள் அந்த பாடல்களை அவங்களுக்காக விரும்பி கேட்கலாம். இரவு 10 மணிக்கு பிறகு உங்களோட பேச நாங்கள் காத்திருக்கோங்க.

0: நேபாள் வெள்ளம் மலேசியர்கள் 55 பேரின் நிலை கேள்விக்குறி. நாட்டின் மருத்துவ சாதன விநியோகம் தொடர்ந்து நிலையாக உள்ளது. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 9 மணி முதன்மை செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். தொடக்கமாக நேபாள் ரசுவா பகுதி பெருவெள்ள நிலவரம். இப்பேரிடர் பகுதியில் காணாமல் போனதாக நம்பப்படும் மலேசியர் 55 பேர் இன்னமும் கண்டுபிடிக்கப்படவில்லை. எனினும் அவ்வெண்ணிக்கையை அந்நாட்டு செயலாக்க தரப்பு இன்னமும் உறுதி செய்யவில்லை என வெளியுறவு அமைச்சர் டத்து ஸ்ரீ மொஹமட் ஹசான் தெரிவித்துள்ளார். இத்தகவல் சுற்றுலா நிறுவனம் ஒன்றிடமிருந்து பெறப்பட்டுள்ள வேளை, கத்மாண்டுவில் உள்ள மலேசிய தூதரகம் அதனை ஆராய்ந்து வருவதாக அமைச்சர் கூறினார். பேரிடரால் பாதிக்கப்பட்டுள்ள அந்த இமயமலை நாட்டிற்கு மீட்புக் குழு உள்ளிட்ட உதவிகளை அனுப்புவது குறித்து மலேசிய பாதுகாப்பு மன்றம் MKN முடிவு செய்யும் என்றார் அவர். பல்கலைக்கழக விதிமுறைகளை மீறும் மாணவர்கள் மீதான ஒழுங்கு நடவடிக்கை குறித்து பிரதமர் டத்து ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பிறப்பித்த உத்தரவை தொடர்ந்து உயர்கல்வி அமைச்சு அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. இந்த நடவடிக்கை சட்டநிலையில் எடுக்கப்பட்ட முடிவுகள் மற்றும் பல்கலைக்கழக விதிமுறைகள், குறிப்பாக மாணவர் சுதந்திரம் தொடர்பானவை ஆகியவற்றை கருத்தில் கொள்வதாக உயர்கல்வி அமைச்சர் டத்து ஸ்ரீ டாக்டர் ஜம்ரி அப்துல் கடீர் தெரிவித்துள்ளார். வட்டார அரசியல் நெருக்கடி விநியோகச் சங்கிலியில் தொடர்ந்து சிக்கல்களை ஏற்படுத்தினாலும் நாட்டின் மருத்துவ சாதன விநியோகம் தொடர்ந்து நிலையாக நீடிக்கிறது. August 5 மேற்கொள்ளப்பட்ட விநியோக இடர் மதிப்பீட்டின்படி 81.3 விழுக்காட்டு மருத்துவ சாதனங்கள் குறைந்த இடர் உள்ளவையாக வகைப்படுத்தப்பட்டுள்ளதாக பொருளாதார அமைச்சர் அக்மல் நஸ்ருல்லா மொஹமட் நாசிர் தெரிவித்தார். அதேவேளை 18.7 விழுக்காட்டு மருத்துவ சாதனங்கள் விநியோக தொடரில் மிதமான சிக்கலை ஏற்படுத்துவதாக அவர் குறிப்பிட்டார். உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சர் KPDN ஈசான் மடானி திட்டத்தின் கீழ் வாகன பராமரிப்பு சேவையை விரிவுபடுத்தியுள்ளது. இதன் மூலம் நாடு முழுவதும் தேர்ந்தெடுக்கப்பட்ட 531 வாகன பராமரிப்பு மையங்களில் 70 ரிங்கிட் உதவித்தொகை வழங்கப்படும் என அதன் அமைச்சர் டத்து அர்மீசான் மொஹமட் அலி தெரிவித்தார். இவ்வாண்டு தேசிய நாள் கொண்டாட்டத்தை முன்னிட்டு விரிவுபடுத்தப்பட்டுள்ள இத்திட்டத்தின் மூலம் மேலும் அதிகமான வாகன ஓட்டிகள் தங்கள் பராமரிப்பு செலவில் சிறப்பு கழிவை அனுபவிக்க இயலும். அதேவேளை இது வாகன ஓட்டிகள் தங்கள் வாகனங்களை அவ்வப்போது பராமரிக்கவும் ஊக்குவிக்கும் என அமைச்சர் கூறினார். இன்று மாலை நிலவரப்படி நாட்டின் 9 பகுதிகளில் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக தீபகற்ப மலேசியாவின் மேற்கு கரை மாநிலங்களிலும் சரவாக்கின் சில பகுதிகளிலும் காற்றின் தரம் மோசமடைந்துள்ளதாக சுற்றுச்சூழல் துறையின் துணை தலைமை இயக்குநர் அசூரி அசிசா சைடோன் தெரிவித்துள்ளார். மிக அதிகமாக சரவா சமர்ஹானில் 158 ஸ்ரீயமானில் 157 சிரியானில் 156 பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். ஸ்லாங்கூர் சுராசில் 153 ஜோஹான் சத்தியாவில் 151 புத்ராஜயாவில் 114 நகரி செம்பிலா நீலாயில் 109 உள்ளதாக அவர் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். இவ்வேளை நாடு முழுவதும் உள்ள 68 காற்றுத்தர கண்காணிப்பு நிலையங்களின் அடிப்படையில் IPU தரவு ஒவ்வொரு மணி நேரமும் வெளியிடப்படுகிறது. நாடு முழுவதும் உள்ள கட்டுமான பகுதிகளில் இருந்து பல்வேறு குடிநுழைவு குற்றங்களுக்காக 528 அந்நிய நாட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆப்சாசார் சோதனையின் போது அந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக மலேசிய குடிநுழைவுத்துறையின் துணை தலைமை இயக்குநர் டது பஸ்ரி ஒஸ்மான் தெரிவித்தார். அவ்வெண்ணிக்கையில் 450 பேர் ஆண்கள், 78 பேர் பெண்கள் ஆவர். 29 54 வயதுக்குட்பட்ட அவர்கள் அனைவரும் இந்தோனேசியா, வங்காளதேசம், இந்தியா, சீனா, மியான்மர், புர்கினா ஃபாசோ ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் என அவர் கூறினார். தென் தாய்லாந்தில் அண்மையில் நிகழ்ந்த தாக்குதலை தொடர்ந்து பாதுகாப்பு அச்சுறுத்தலை கருத்தில் கொண்டு கிளாந்தான் எல்லையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. தென் தாய்லாந்திலிருந்து எல்லை கடந்து நாட்டிற்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் கூறுகளை அரச மலேசிய காவற்படை அணுக்கமாக ஆராய்ந்து வருவதாக புகிட் அமான் உள்நாட்டு பாதுகாப்பு பொது அமைதித்துறை இயக்குநர் டத்து ஸ்ரீ முகமது யூஸ்ரி ஹசன் பஸ்ரி தெரிவித்தார். குறிப்பாக தொடர்புடைய பகுதியில் பொது நடவடிக்கை குழு பிஜேஏவின் உளவு பிரிவை அதிகரிப்பது உட்பட இடர் உள்ளதாக அடையாளம் காணப்படும் இடங்களில் பாதுகாப்பு உறுப்பினர்கள் தற்காப்பு சொத்துக்களை அதிகரிக்கும் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்றார் அவர். மக்களிடையே தேசப்பற்று உணர்வை ஜலோர் கமிலாங் மூலம் மட்டும் வெளிப்படுத்தாமல் செயல்களிலும் காட்ட வேண்டும் என்று சமூக தொடர்புத்துறை ஜேகம் வியோக ஆலோசகர் டத்தோ டாக்டர் புடிமான் மோமா ஜோடி தெரிவித்துள்ளார். தேசப்பற்று நாட்டின் மீதான அன்பு விசுவாசம் பெருமிதம் சார்ந்த உணர்வாகும். பாராபட்சம் காட்டாமல் ஒவ்வொருவரிடமும் இத்தகைய உணர்வை வளர்த்தெடுப்பதோடு அமைதி ஒற்றுமை நல்வாழ்வை பாதுகாப்பதற்கான முயற்சிகளாக அதனை மாற்றவும் வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல்,
2: பேரரசருக்கும் நாட்டிற்கும் விசுவாசம் செலுத்துதல்,
3: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல்,
4: சட்டமுறைப்படி ஆட்சி நடத்துதல்,
1: நன்னடத்தையையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்,
4: தேசிய கோட்பாடு ருக்கன் நகாரா உறுதிமொழி மட்டுமன்று
3: ஒவ்வொரு மலேசியரும் உய்த்துணர்ந்து உன்னத பண்புகளுடன் இணைந்தே மேம்படுவதற்கான வழிகாட்டி.
0: நேபாள் திபெத் எல்லையில் ஏற்பட்டுள்ள பெருவெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 359 அதிகரித்துள்ளது. அதேவேளை இன்னமும் 800 மேற்பட்டவர்களை காணவில்லை என காவல்துறை தெரிவித்துள்ளது. அந்நாட்டின் ரசுவா மாவட்டத்தில் நேற்று போதேகோஷி ஆறு கரை புரண்டது. இவ்வேளை காணாமல் போனவர்களில் 100 மேற்பட்டவர்கள் வெளிநாட்டு சுற்றுப்பயணிகள் என கூறப்படும் நிலையில் தேடி மீட்கும் நடவடிக்கை தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்தோனேசியாவில் பல பகுதிகளில் வெப்ப புள்ளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் சுமத்ராவிலும் கலிமந்தானிலும் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீயை அணைக்க தீயணைப்பு வீரர்கள் தொடர்ந்து போராடி வருகின்றனர். மத்திய கலிமந்தானில் ஒரே நாளில் வெப்ப புள்ளிகளின் எண்ணிக்கை 3,947 எட்டியுள்ளதாக பேரிட நிர்வாக நிறுவனம் பிஎன்பிபி தரவு மையத்தின் இடைக்கால தலைவர் பர்டன் பஞ்சாய்தான் கூறினார். தீயை அணைக்கும் பணிகள் தரை வான் நடவடிக்கைகள் மூலம் தொடர்ந்து மேற்கொள்ளப்படுவதாக அவர் தெரிவித்தார். மத்திய கலிமந்தானில் சுமார் 7,634 ஹெக்டேர் நிலம் தீக்கிரையானதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரிட்டன் பிரதமர் ஆண்டி மன்ஹம் அடுத்த வாரம் லண்டனில் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மக்ரோனை வரவேற்பார் என்று ஊடகங்கள் தெரிவித்தன. கடந்த மாதம் மன்ஹம் பதவியேற்ற பிறகு அந்நாட்டிற்கு மக்ரோன் மேற்கொள்ளும் முதல் பயணம் இதுவாகும் என்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. பிரிட்டன் அருங்காட்சியகத்தின் முக்கியத்துவம் வாய்ந்த பேக்ஸ் டெபஸ்ட்ரி கண்காட்சி செப்டம்பர் 10 பொதுமக்களுக்காக திறக்கப்படுவதற்கு சில நாள்களுக்கு முன்பு இந்த தகவல் வெளியாகியுள்ளது. அந்த கண்காட்சி அடுத்த ஆண்டு ஜூலை மாதம் வரை நடைபெறும் என்று கூறப்படுகிறது. ஐரோப்பா கடுமையான வெப்ப அலைகளின் தொடர் தாக்குதலை எதிர்கொண்டுள்ள நிலையில் ஜெர்மனி இந்த கோடை காலத்தில் வெப்பம் தொடர்பான 15,800 மரணங்களை பதிவு செய்துள்ளது. இதில் 75 மேற்பட்டோர் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளனர். கடந்த ஜூன் இறுதியில் ஒரே வாரத்தில் வெப்பம் தொடர்பான 9,600 இறப்புகள் பதிவானதாக பொது சுகாதார கழகம் தெரிவித்துள்ளது. மேலும் ஜூலை மாத இறுதிக்கும் ஆகஸ்ட் மாத நடுப்பகுதிக்கும் வெப்பம் தொடர்பான மேலும் 4,000 இறப்புகள் பதிவானதாக அது கூறியது. ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் உர்சுலா வொன் டெர் லெயன் செப்டம்பர் 6 கிரீன்லாந்துக்கு பயணம் மேற்கொள்கிறார். அந்நாட்டிற்கான ஆதரவை வலுப்படுத்தும் நோக்கில் அவரது பயணம் அமைந்துள்ளதாக ஐரோப்பிய ஒன்றிய ஊடக தொடர்பாளர் பவுலா பின்ஹோ கூறினார். டென்மார்க்கின் தன்னாட்சி பகுதியான கிரீன்லாந்தை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர கோரிக்கைகள் விடுத்த பிறகு இப்பயணம் மேற்கொள்ளப்படுகிறது. இப்பயணத்தின் போது டென்மார்க் பிரதமர் மேட்டே ஃபிரெட்ரிக்சனும் கிரீன்லாந்து பிரதமர் ஜேம்ஸ் ஃபிரெட்ரிக் நீல்சனும் வொன் டெர் லெயனை சந்திப்பார் என்று கூறப்படுகிறது. நேபாள் வெள்ளம், மலேசியர்கள் 55 பேரின் நிலை கேள்விக்குறி. நாட்டின் மருத்துவ சாதன விநியோகம் தொடர்ந்து நிலையாக உள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவினா கதிர்வேலு. மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.
5: வரலாற்றில் இன்று
6: 2007 ஆண்டு இன்றைய நாளில் கோலாலம்பூர் ஜலான் டூத்தாவில் உள்ள கோலாலம்பூர் நீதிமன்ற வளாகத்தை பேரரசர் சுல்தான் மீசான் ஜைனல் அபிடின் அதிகாரப்படியாக திறந்து வைத்தார். 270 மில்லியன் ரிங்கிட் செலவில் கட்டப்பட்ட இந்நீதிமன்ற வளாகத்தில் உயர் நீதிமன்றம், சிவில் செஷன்ஸ் நீதிமன்றம், குற்றவியல் செஷன்ஸ் நீதிமன்றம், குற்றவியல் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம், சிவில் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் ஆகியவை உள்ளன. இவ்வளாகத்தில் கட்டுமான பணிகள் 2004 மார்ச் முதலாம் நாள் தொடங்கின. பின்னர் 2007 ஏப்ரல் 17 நாள் பொதுப்பணித்துறை இவ்வளாகத்தை பிரதமர் துறையின் சட்ட விவகார பிரிவிடம் ஒப்படைத்தது. இதன் செயல்பாடுகள் 2007 மே 3 நாள் தொடங்கின. ஒருங்கிணைந்த சமச்சீரான சமநிலையான வடிவமைப்பை கொண்ட இவ்வளாகம் வலிமையான நிலையான நீதியும் அதிகாரமும் மிக்க மையமாக நீதிமன்றம் விளங்குவதன் அடையாளத்தை உணர்த்துகிறது.
5: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: நேரம் 9:15.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இடம் பெறுவது இஸ்லாமிய வரலாறு. வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது அசன் அஸ்-ஸதகி.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பான நேயர் பெருமக்களே, சென்ற வாரங்களிலே இப்லீஸினுடைய எதிர்மறை சவாலை பார்த்தவர்களாக தொடரை முடித்தோம். இப்லீஸினுடைய எதிர்மறை சவால் என்ன? தான் கெட்டது மட்டுமல்ல, எவர்களின் காரணத்தினால் தனக்கு இந்த நிலை ஏற்பட்டதோ அவர்களை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் இப்லீஸ் சவால் விடுகின்றான். அதற்காக சாகாவரத்தையும் அல்லாஹ்விடம் கேட்டு வாங்கிக் கொள்கிறான். இறைவனும் இறுதி நாள் வரை நேரத்தையும் அதற்கான சக்திகளையும் கொடுத்து அவனுக்கு வாய்ப்பளிக்கின்றான். அவன் கொடுத்த எதிர்மறை சவாலை அவன் என்ன செய்ய போகின்றான் என்று மற்றொரு சோதனையை வைக்கின்றான். அப்பொழுது இப்லீஸ் அல்லாஹுவை பார்த்து சவடாலுடன் சொல்கின்றான். இறைமறை அதை இவ்வாறு பதிவு செய்கின்றது.

0: கேட்கிறேன்.
1: என்ன சொல்கின்றான்? இறைவனே, நீ என்னை ஆதம் நபி அவர்களை காரணம் காட்டி வழிகெடுத்ததால் உன் மகத்துவத்தின் மீது ஆணையாக ஆதத்தினுடைய வழிதோன்றல்களை நான் வழிகெடுப்பேன். அவர்களுக்கு முன்புறத்திலிருந்து வருவேன், மின் ஹல்ஃபிஹிம் பின்புறத்திலிருந்து வருவேன், வலப்புறத்திலிருந்து வருவேன், இடப்புறத்திலிருந்து வருவேன். அப்படியென்றால் என்ன அர்த்தம்? பல்வேறு சூழ்ச்சிகளுடனும் திட்டங்களுடனும் அவர்களே ஏமாந்து போகக்கூடிய அளவிலே அறிவாளிகளுக்கு அவர்களுடைய அறிவை வைத்து, திறமைசாலிகளுக்கு அவர்களுடைய திறமையை காரணம் காட்டி, இப்படி பல்வேறு விதத்திலே நான் அவர்களை வழிகெடுக்க வருவேன். இறுதியாக அவன் ஒரு வார்த்தை சொல்கின்றான், வலா தஜிது அக்ஸரஹும் ஷாகிரீன். நீ படைச்சு வச்சிருக்கக்கூடிய இந்த மனிதர்கள் அதிகமான பேரே நன்றி கெட்டவர்களாக நீ காணுவாய் என்பதாக அல்லாஹ்விடம் சவரால் விடுகிறான். எப்படி அவனுக்கு அந்த துணிவு வந்தது? அவன் சொல்கின்றான், அவர்களை நான் வழிகெடுப்பேன். பல்வேறு ஆசைகளை ஊட்டி அவர்களுக்கு உன்னுடைய கட்டளைகளை கசப்பது போல் ஆக்கிவிடுவேன். உன் சட்டங்கள் தவறு என்பதை போல் அவர்களை சிந்திக்க வைப்பேன். நீ கொடுத்த உருவ அமைப்புகளை அவர்கள் மாற்றிக்கொள்ளுவார்கள். எந்தளவிற்கென்றால் ஆண்கள் தாடிகளை சிறைப்பார்கள், பெண்கள் தங்களுடைய புருவங்களை மலித்துக் கொள்வார்கள், பெண்கள் ஆண்களை போல இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள், ஆண்கள் பெண்களை போல இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். இவ்வாறு உன் படைப்பையும் நீ விரும்பி அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அழகையும் சிதைக்க வைப்பதனுடைய சிந்தனை அவர்களுக்கு கொடுத்து உனக்கு நன்றியற்றவர்களாக ஆக்குவேன் என்பதாக சொல்கின்றான். அதற்கு வல்ல ரப்புல் ஆலமீன் என்ன பதில் சொல்கிறான்? இபிலீஸே, பழிக்கப்பட்டு என்னுடைய பேரருளுக்கு அப்பாற்பட்டவனாக நீ இங்கிருந்து சென்றுவிடு. நான் உண்மையையே கூறுபவன். உண்மை என்ன தெரியுமா? நிச்சயமாக உன்னையும் அவர்களில் உன்னை எவர்களெல்லாம் பின்பற்றுகின்றார்களோ அவர்களை கொண்டு நரகத்தை நிரப்புவேன் என்று அல்லாஹ் தன்னுடைய சினத்தின் உச்சத்திலே அந்த இபிலீஸின் வார்த்தைகளுக்கு பதில் கொடுக்கின்றான். அனைத்து வானவர்களும் இந்த காட்சியை பார்த்துவிட்டு உணர்விழந்து அழ ஆரம்பிக்கின்றார்கள். அல்லாஹ் அவர்களை பார்த்து கேட்கின்றான், ஏன் நீங்கள் அழுகிறீர்கள்? நான் சொன்ன விஷயம் மனிதர்களுக்கானது, நீங்கள் ஏன் அழுகிறீர்கள் என்ற கேள்விக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இறைவனே, நீ புகழுக்குரியவன், உன்னுடைய பேரருள் அனைத்தையும் சூழ்ந்திருக்கின்றது, ஆனால் உன்னுடைய கோபத்தையும் சினத்தையும் பார்த்து எங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை இறைவனே என்பதாக பதில் கூறுகிறார்கள். பொழுதென்றால் அல்லாஹ் இபிலீஸினுடைய அந்த எதிர்மறை சவாலுக்கு யாரெல்லாம் அடிமைகளாகி விடுவார்களோ அவர்கள் மீது அல்லாஹ் கோபப்பட்டிருக்கின்றான் என்றால் நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு இடர்களிலேயும் தடம் மாறக்கூடிய ஒவ்வொரு நிமிடங்களிலேயும் இறைவன் அந்த நேரத்திலும் நம் மீது கோபப்படுகின்றான் என்ற சிந்தனை வருவதற்குத்தான் இந்த ஒரு காட்சியை அல்லாஹ் அங்கு அமைத்து வைக்கின்றான். ஷைத்தானுடைய சவடாலுக்கு அப்படியெல்லாம் செய்ய முடியாது என்று பதில் சொல்லவில்லை அல்லாஹ். அல்லது அல்லாஹ் அப்படி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இருக்கலாம், இல்லை. அல்லாஹ் இந்த மனிதனுக்கு புரிந்திருக்கக்கூடிய அனைத்து அருள்களை வைத்து பார்க்கும் பொழுது இந்த மனிதன் அந்த தவறுகளை செய்யாமல் தன்னை தற்காத்து கொள்ளுவதுதான் அவனுடைய கடமை. அதை மீறியும் இறைவனுடைய சினத்திற்கு காரணமான இபிலீசனுடைய சொல்லை கேட்டு தவறான வழிகளை பின்பற்றக்கூடிய அந்த மனிதன் உண்மையிலேயே கோபத்திற்கு தகுந்தவன்தான் என்பதை உணர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காட்சி. மலாயிக்கத்துமார்களே பயந்திருக்கின்றார்கள் என்றால் இறை கோபம் மோசமானது, இறைவனுடைய சினம் கடுங்கனல் கொண்டது, அதையும் நாம் உணர வேண்டும். இறைவனை ரஹ்மான் என்று சொல்கின்றோமே அருளாளன், அதே நேரத்திலே அல்லாஹ்வினுடைய அதாப் அவனுடைய வேதனை மிக கடுமையானது. ஒரு மூமினுடைய உள்ளத்திலே இந்த இரண்டு எண்ணங்களும் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று உலமாக்கள் சொல்கிறார்கள். அல் ஹௌஃபு வர் ரஜா, என்றும் இறை அருளின் மீது நாம் ஆசை வைத்திருப்பதைப் போலவே அல் ஹௌஃபு, இறைவன் கோபப்பட்டு விடுவானோ என்ற பயமும் இருக்க வேண்டும் என்று உலமாக்கள் அறிவுறுத்துகிறார்கள். இப்பொழுது நாம் ஆதம் நபி அவர்களுடைய காட்சிக்கு வருவோம். இந்த சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆதம் நபி அவர்களுக்கு எல்லோரும் சஜிதா செய்கிறார்கள். ஆதம் நபி அவர்களுக்கு வியப்பு, தனக்கு எல்லோரும் சஜிதா செய்கிறார்களே என்ற வியப்பு. சஜிதா என்பது இரண்டு காரணங்களுக்காக செய்யப்படும். ஒன்று மரியாதைக்கான சஜிதா, மற்றொன்று வணக்கத்திற்கான சஜிதா. இறை தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட இந்த ஷரீஅத்தில் மரியாதைக்காக செய்யக்கூடிய சஜிதாவை அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான். அந்த மரியாதைக்காக செய்யக்கூடிய சஜிதாவை தான் ஆதம் அவர்களுக்கு அனைத்து மலாயிக்கத்துமார்களையும் செய்ய சொன்னான். அப்படியென்றால் அனைத்து படைப்புகளிலேயும் ஆதம் அவர்கள் சிறந்தவர்களா என்ற கேள்வி வருகிறது. இங்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ஏன் அல்லாஹ் நபி அவர்களுக்கு சஜிதா செய்ய சொன்னான் என்றால், ஆதம் நபி அவர்களுடைய தாத் அல்ல, அவர்கள்

மரியாதைதான் அது. ஆக அல்லாஹ்வின் அனைத்து படைப்புகளிலேயும் சிறந்தவர்கள் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். அவர்களுடைய நூர் ஆதம் அவர்களினுடைய உள்ளமையிலே பதியப்பட்டிருப்பதால் அனைத்து மலாய்க்குத்துமார்களையும் மரியாதை நிமித்தமாக அன்னலம் பெருமானாரின் அந்த நூருக்கு அல்லாஹ் சஜிதா செய்ய சொன்னான் என்று ஞானவான்கள் இந்த சம்பவத்தை அழகாக விளக்கியிருக்கின்றார்கள். அந்த சஜிதா செய்ததற்கு பிறகு ஆதம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள், அமரர்கள் அனைவரும் எனக்கு ஏன் சஜிதா செய்தார்கள் என்று. அந்த கேள்விக்கு அல்லாஹ் சொன்ன பதில், நிதம் அழகு ஒழுகி வாசம் நிறைந்த மெய் முஹம்மதினும் முதிர்கதிர் விளங்கி நுந்தம் முதுகு இடத்து இருக்கையிலே பதவியின் அரிய விண்ணோர் எண்ணிலா பகுப்பு கூடி இதமுற தெரிசிக்கின்றார் என்றனன் என்றும் உள்ளோன். அர்த்தம் என்ன? உம்முடைய முதுகிலே பொதியப்பட்டிருக்கக்கூடிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அழகு நூரை தரிசிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவர்கள் சஜிதா செய்கிறார்கள் என்பதாக அல்லாஹ் அதற்கான விளக்கத்தை கொடுக்கின்றார். பிறகு ஆதம் நபி அவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நூரே முஹம்மது என்ற அந்த ஒளியை பார்க்க ஆசைப்படுகின்றார்கள். ஆதம் அவர்களுடைய நெற்றியிலே அல்லாஹ் அந்த நூரே முஹம்மதை வெளிப்படுத்துகின்றான். இவைகள் அனைத்தும் ஞானவான்கள் சொன்ன விடயங்கள். ஞானவான்களினுடைய ஆழமான ஞான விஷயங்கள், சில விஷயங்கள் நமக்கு புரியாதென்றாலும் நடந்தவைகள் இவை. அனைத்து மலாயக்கத்துமார்களும் திரள் திரளாக குழுமி அந்த நூரே முஹம்மது என்று சொல்லப்படக்கூடிய எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரகாசத்தை தரிசிக்கின்றார்கள். இங்கு ஒரு விஷயம், பெருமானாருடைய நூரை நாம் ஏன் இங்கு பிரஸ்தாபிக்க வேண்டும்? ஏனென்றால் அல்லாஹ் படைத்த அனைத்து கோடிக்கணக்கான படைப்புகளிலேயும் சிறந்த படைப்பு மனிதர்கள். அனைத்து கோடானு கோடி மனிதர்களிலேயே மிக சிறந்தவர்கள் நபிமார்கள். 124,000 நபிமார்கள் சிறந்தவர்கள். இவர்களில் மிகச்சிறந்தவர்கள் உலுல் அஸ்மி என்று சொல்லப்படக்கூடிய அந்த வீரமிகு தீரமிகு 5 நபிமார் பெருமக்கள். இந்த 5 நபிமார்களில் மிக சிறந்தவர் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், காத்தமுன் நபியின் இறுதி நட்சத்திரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக கணக்கு எங்கு வருகிறது? அல்லாஹ் படைத்த அனைத்து படைப்புகளிலேயும் சிறந்தவர்கள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நூருக்கு, அவர்களுடைய பிரகாசத்திற்கு அவர்களை தவிர்த்து இருக்கக்கூடிய அனைத்து படைப்புகளையும் மரியாதை நிமித்தமாக சஜிதா செய்ய வைக்கின்றான். இதுதான் ஞானவான்கள் இந்த நடந்த காட்சிக்கான விளக்கம் என்பதாக கூறுகிறார்கள். சரி, பெருமானார் அவர்கள் ஏன் உயர்ந்தவர்கள், அவர்களுக்கு ஏன் அந்த பிரகாசம் கொடுக்கப்பட்டது என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் உலுல் அஸ்மியான 5 மற்ற நபிமார்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்லிவிடுகின்றேன். நபிமார்கள் என்பவர்கள் எந்த சமூகத்திற்கு அனுப்பப்படுகிறார்களோ அந்த சமூகம் என்ன சிரமங்கள் கொடுத்தாலும் அதை தாங்கிக் கொண்டு சுயநலமற்று அந்த மக்களினுடைய ஈருலக வாழ்வும் சரியாக நல்வழி பெற்றவர்களாக வாழ வேண்டும் என்பதற்காக தன்னையும் மறந்து சேவை செய்ய வேண்டும். இதற்கு நேரமோ காலமோ ஒரு விதியாக அல்லாஹ் வைக்கவில்லை. எவ்வளவு இவர்கள் முயற்சி செய்கிறார்களோ அவ்வளவு முயற்சி செய்ய வேண்டும். ஆண்டுகள் பல ஆனாலும் சரி, ஆனால் அனைத்து நபிமார்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்திருந்தான். நீங்க நிப்பாட்டிக்கணும்னா நிப்பாட்டிக்கலாம், இன்னும் முயற்சி செய்யறதுனா முயற்சி செய்யலாம். உங்களால முடியாது, இந்த சமுதாயத்துக்கு நல்லது என்னால இனிமே சொல்ல முடியாது, கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கான வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த சமுதாயம் அளிப்பதற்கான துஆவை நீங்கள் செய்துவிட்டு உங்கள் பணியை நீங்கள் நிறைவு செய்யலாம் என்று ஒரு வாய்ப்பையும் கொடுத்தான். அந்த வாய்ப்புகளை அனைத்து நபிமார்களும் உபயோகித்தார்கள். இந்த உலுல் அஸ்மி என்று சொல்லப்படக்கூடிய 5 அந்த வாய்ப்பை மிகவும் கடைசி நேரத்திலே உபயோகித்தார்கள். ஆனால் 5 ஒருவரான எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி வரை அதை உபயோகிக்கவே இல்லை. மட்டுமல்ல, இனி வரக்கூடிய காலங்களிலும் என் சமுதாயம் சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காக, என் சமுதாயம் நேர்வழி பெற்று வாழ வேண்டும் என்பதற்காக மிக சீரிய திட்டங்களை போட்டு அவர்களுடைய சஹாபாக்களில் நபிமார்களுடைய எண்ணிக்கையான 124,000 என்ற எண்ணிக்கை அளவிற்கு தன் நபித்தோழர்களை உருவாக்கி அதே நபிமார்களைப் போல இந்த 124,000 நபித்தோழர்களையும் அந்த சமுதாயத்திற்கு அர்ப்பணித்தார்கள் என்றால் அதுதான் நூரே முஹம்மதை பொதிந்த எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியம். அந்த கண்ணியத்திற்கான மரியாதை தான் இந்த மரியாதையினுடைய சஜிதா.
ஆஹ் அன்பர்களே, சஜிதா செய்யக்கூடிய அந்த காட்சியும் நிறைய.

0: நிறைவு பெறுகிறது. ஆதம் நபி அவர்கள் அங்கிருந்து கீழிறங்கி வருகிறார்கள். அவர்களை சுற்றி சொர்க்கத்தினுடைய விண்ணகத்து செடி கொடிகளிலே பழங்களும் பல்வேறு உணவுப் பொருள்களும் இருக்கின்றன. அவற்றிலே ஒரு சில பழங்களை எடுத்து சாப்பிட்டு விட்டு ஆதம் அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்பதாக சொல்லுகிறார்கள். அல்லாஹ்விற்கே அனைத்து புகழும் என்பதாக தான் உண்ட உணவிற்கு பிறகு அவர்கள் அல்லாஹுவை புகழுகிறார்கள். இதை பார்த்த அல்லாஹ் கூறுகின்றான், ஆதமே, இதற்காக வேண்டிதான் நாம் உம்மை படைத்திருக்கின்றோம். நாம் கொடுத்திருக்கக்கூடிய அனைத்து வசதிகளையும் அனுபவித்து விட்டு அதை கொடுத்த இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்ற நன்றி உணர்வுடன் வாழ்வதற்குத்தான் இந்த மனித சமுதாயத்தை படைத்திருக்கின்றான் அல்லாஹ். பிறகு ஆதம் நபி அவர்கள் சற்று நேரம் உறங்குகிறார்கள். உண்ட பின் களைப்பு ஏற்படுவது இயல்பு. முதல் மனிதர் களைப்பு ஏற்பட்டு படுத்து உறங்குகிறார்கள். அல்லாஹ் மனிதனுக்கு இந்த இரண்டு தேவைகளையும் அத்தியாவசியமாக வைத்திருக்கின்றான். உணவும் உண்ண வேண்டும், அதே போல உறக்கமும் கொள்ள வேண்டும். இந்த உறக்கத்தை பார்த்த ஷைத்தான் சந்தோஷப்படுகின்றான். ஆஹா, நல்லதொரு வாய்ப்பாக இருக்கிறதே. ஒரு மனிதனை மறதி என்ற நிலையிலே தள்ளுவதற்கு தூக்கம் என்பது மிகவும் துணையாக இருக்குமே என்று இபிலீஸ் லானத்துல்லா ஆதம் நபி அவர்கள் உறக்கம் கொள்வதை பார்த்து சந்தோஷப்படுகின்றான். இனி இவர்களை பின்தொடர்ந்து வரக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக அவர்களுடைய உறக்கங்களையே நான் சோதனைகளுக்கு காரணமாக ஆக்கிக் கொள்ளுவேன் என்பதாக அவன் சபதம் எடுக்கின்றான். இது சம்பந்தப்பட்ட மற்ற விளக்கங்களை வல்ல ரப்புல் ஆலமீன் வரக்கூடிய வாரங்களிலே பேசுவதற்கு வாய்ப்பளிப்பானாக. வல்ல ரப்புல் ஆலமீன் நமக்கு அளித்திருக்கக்கூடிய இந்த அழகிய வசந்தமான ரபீஉல் அவ்வலில் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக சலவாத் ஓத வேண்டும். பெருமானாருடைய வரலாறை படிக்க வேண்டும். பெருமானார் நமக்காக செய்த தியாகங்களை கண்டு கண்களிலே கண்ணீர் வர வேண்டும். அந்த நன்றி பெருக்கால் எம் வாய்களில் இருந்து சலவாத்தும் மௌலிது ஷரீஃபுகளும் நபி பெருமானாருடைய புகழும் வெளிவர வேண்டும். அதுதான் உண்மையான ஒரு தலைவனுடைய தொண்டனாக இருப்பதனுடைய அடையாளம். வல்ல ரப்புல் ஆலமீன் ஏக இறைவனுடைய முஹப்பத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஹப்பத்தையும் பெற்ற சிறந்த மக்களாக நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.
1: நேர்களே, இதுவரை அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது அசன் அஸ்-ஸதக்கி அவர்கள் வழங்கிய இஸ்லாமிய வரலாறு கேட்டீர்கள்.
2: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெருஞ்ஞாரன் ஜாக்கின்.
3: நின் நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை.

0: மலேசியாவின் மிகப்பெரிய வேளாண் கண்காட்சியான மகா மீண்டும் வந்துவிட்டது. குடும்பத்தோடு சேர்ந்து விவசாயம், தோட்டக்கலை மற்றும் வேளாண் சுற்றுலாவின் சிறப்பை அனுபவிக்க வாருங்கள். அக்ரோ சஃபாரி, ரேவாங் வாரிசான், மேஜிகா கார்டன் மற்றும் லேசர் ட்ரோன் கண்காட்சிகளை கண்டு மகிழுங்கள். அதோடு மெர்டேகா இஃப் கண்டாட்டம், கிடிஸ் வண்டர்லேண்ட் மற்றும் நேரடி இசை நிகழ்ச்சிகளும் காத்திருக்கின்றன. மகா 2026 ஆகஸ்ட் 28 முதல் செப்டம்பர் 6 வரை காலை மணி 10 முதல் இரவு மணி 10 வரை மேப்ஸ் சிறடாங்கில். விவரங்களுக்கு mahaofficial.com.my.
1: மனசு சரியில்லையா? இசை இருக்கு கேளுங்க. இசைய விடவா பெரிய மருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேளுங்க, இது மின்னல் எஃப்எம்.

காற்றின் மொழியில் மனசுக்கு இதமான பாடல்களை நாங்கள் உங்களுக்காக கொடுத்துட்டே இருக்கோம். இன்றைக்கு 10 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு நீங்கள் எங்களுக்கு அழைத்து பேச போகிறீங்க. என்ன, எது பற்றி நீங்கள் பேச போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மன்னிப்பு அல்லது நன்றி. மன்னிப்பு யார்ட்டாவது மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல நினைக்கிறீங்களா? இது வரைக்கும் சொல்லலையா? அப்போ நீங்கள் இன்றைக்கு அழைத்து வானொலியிலேயே அந்த மன்னிப்பை சொல்லலாம், அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கலாம். அதோடு அவங்களுக்கு விருப்ப பாடல் நீங்களும் விரும்பி கேட்கலாம். அதே மாதிரி நன்றி அப்படிங்கிறதும் இன்றைக்கு சரி ரொம்ப தூரமாலாம் யோசிக்க வேண்டாங்க. இன்றைக்கு காலையில் இருந்ததும் இப்போ 10 மணிக்கு பிறகு வரைக்கும், 10 மணிக்கான நேரத்திற்கு பிறகு வரைக்கும் நீங்கள் யாருக்காவது நன்றி சொல்ல நினைக்கிறீங்களா? நிறைய பேரை நம்ம வந்து கடந்து வந்திருப்போம். நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர் நம்ம கடந்து போயிட்டே இருப்பாங்க, நாமும் அவங்கள கடந்து போயிட்டே இருப்போம். ஒரு ரயில் பயணம் மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க நம்ம வாழ்க்கையில். அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்காக அவங்க செய்திருப்பாங்க, நல்ல விஷயமாக இருந்தால் நன்றி சொல்கிறதுல தவறே கிடையாது. அப்படியே பாதிப்பு வர மாதிரியான விஷயங்கள் இருந்தால் சரி பரவாயில்ல, அது வாழ்க்கையின் பாடம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அப்போது நீங்கள் நன்றி யாருக்காவது சொல்ல விரும்புனீங்கன்னா, இன்றைக்கு நீங்கள் வானொலிக்கு அழைத்து என்ன, ஏது, எதுக்காக அந்த நன்றி அப்படிங்கறத பதிவு செய்யலாம். உங்களுக்காக காத்திருக்கின்றது, உங்களுடைய அழைப்புகளுக்காக காத்திருக்கின்றது இன்றைய காற்றின் மொழி. நீங்க எங்களுக்கு அழைக்க வேண்டிய எண்கள் சொல்லி 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 என்ன கதை இருக்கு அப்படிங்கறத 10 மணிக்கு பிறகு நாம கேட்கலாம், பேசலாம்.

0: love you, I love you.
1: ஹிந்தி பாடலை கேட்டுட்டு வந்தீங்க. இன்றைக்கு 11 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு நம்ம டிக்டாக் நேரலையில் இணைந்திருக்க போறோம். 10 பாடல்கள், 10 எண்கள். நீங்க எண்களை மட்டும் சொன்னா போதும், அந்த எண்ணுக்கு பின்னாடி என்ன பாடல் இருக்கோ அந்த பாடலை உங்களுக்காக வழங்க நாங்க காத்திருக்கோங்க. 11 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு டிக்டாக் நேரலையில் நாம சந்திக்கலாம்.

0: உங்களுக்காக எரிபொருள் பயன்பாடு சீராக்க அணுகுமுறை குறித்து விளக்குகின்றார் அல் சுல்தான் அப்துல்லா பஹாங் மலேசிய பல்கலைக்கழக தொழிலியல் தொழில்நுட்ப புல பேராசிரியர் முனைவர் காந்தி பிரகாஷ் மணியம்.
1: தற்போது தனியார் துறையினரும் இந்த வீட்டிலிருந்து வேலை செய்யும் திட்டத்தை அமல்படுத்தியே வருகின்றனர். மற்ற தனியார் துறையினர் இதை அமல்படுத்த வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டார். இதனால் எரிபொருள் பயன்பாட்டினால் தேவையை குறைக்கலாம். ஆக எல்லா திட்டமும் வந்து மக்களின் நலம், நாட்டின் பொருளாதாரம், இந்த இரண்டையும் கருத்தில் கொண்டே நாம் முடிவுகளை எடுத்து வருகிறோம். குடும்பத்தில் உள்ளவர் எடுத்துக்கொண்டால் ஒரு 5 பேர் வேலைக்கு செல்கிறார்கள் என்றால் மாதத்திற்கு இவர்கள் 1000 லிட்டர் எண்ணெயை பயன்படுத்த கட்டாயம் வரும். இவர்கள் 5 பேரில் ஒரு 3 பேர் வீட்டிலிருந்தே வேலை செய்யும் முடிவு இருந்தால் கிட்டத்தட்ட 600, அதாவது 60 விழுக்காடு எண்ணெய் பயன்பாட்டை அந்த ஒரு குடும்பம் மட்டும் செயல்படுத்த முடியும்.
0: மடானி உங்களுக்காக

வணக்கம். சலாம் மலேசிய மடாணி. மலேசிய வானொலியின் இரவு 10 மணி செய்திகளுடன் திவ்யதாஷினி பரமசிவம். இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பு OIC வெளியுறவு அமைச்சர்கள் மன்றத்தின் 23வது சிறப்பு கூட்டத்தின் ஒரு பகுதியாக வெளியுறவு அமைச்சர் டத்துஸ்ரீ முகமது அசான் பாலஸ்தீன அல்ஜீரியாவைச் சேர்ந்த தனது சகாக்களுடன் இருதரப்பு பேச்சு நடத்தியுள்ளார். இக்கூட்டத்தில் பாலஸ்தீன விவகாரத்திற்கான தனது தொடர்ச்சியான ஆதரவை மலேசியா மீண்டும் உறுதிப்படுத்தியதாக அவர் கூறினார். நாட்டில் சில பகுதிகளில் புகை மூட்டம் நிலவுகிற நிலையில் குறிப்பாக மேல் சுவாச குழாய் தொற்றுகள் URTI 124.4 விழுக்காடு வரை அதிகரித்துள்ளன. இவ்வாண்டின் 32வது தொற்று நோயியல் வாரத்தில் நாட்டில் பதிவு செய்யப்பட்ட 1637 ஆஸ்மா நீர்வுகளோடு ஒப்பிடுகையில் 33வது வாரத்தில் அவ்வெண்ணிக்கை 3674 அதிகரித்துள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. ஈராயிரத்து 26 சுக்மா விளையாட்டுப் போட்டியில் சிலாங்கூர் வெற்றி பெற்றது. இளைஞர்களுக்கு தொடர்ச்சியான போட்டி வாய்ப்புகளை வழங்குவதன் மூலம் கடைநிலையில் விளையாட்டு மேம்பாட்டை வலுப்படுத்துவதற்கான உந்து சக்தியாக அமைய வேண்டும். இளம் விளையாட்டாளர்கள் சுறுசுறுப்பாக இருப்பதை உறுதி செய்வது மட்டுமல்லாமல் அடிக்கடி போட்டிகள் நடத்தப்படுவது மிகவும் அவசியம் என்று சிலாங்கூர் இளவரசர் தங்கு அமீஷா சுல்தான் ஷரஃபுடின் இட்ரிஸ் ஷா கூறினார். வட இந்தியா உத்தரப்பிரதேசத்தில் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த விமானம் திடீரென விழுந்து நொறுங்கி விபத்துக்குள்ளான சம்பவத்தில் அதிலிருந்த இரு விமானிகள் பலியாகினர். கங்கை ஆற்றின் அருகே கண்பூர் நகரிலிருந்து 9.2 கிலோமீட்டருக்கு தொலைவில் அவ்விபத்து நிகழ்ந்ததாக இந்திய பொது விமான போக்குவரத்து அமைச்சு அறிக்கை வாயிலாக தெரிவித்துள்ளது. இந்நிலையில் இவ்விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை முடுக்கிவிடப்பட்டுள்ளது. ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் உர்சுலா வொண்டலேயன் செப்டம்பர் 6 கிரீன்லாந்துக்கு பயணம் மேற்கொள்கிறார். அந்நாட்டிற்கான ஆதரவை வலுப்படுத்தும் நோக்கில் அவரது பயணம் அமைந்துள்ளதாக ஐரோப்பிய ஒன்றிய ஊடக தொடர்பாளர் பவுலா பின்ஹோ கூறினார். இப்பயணத்தின் போது டென்மார்க் பிரதமர் மேட்டே ஃபிரெடரிக்சனையும் கிரீன்லாந்து பிரதமர் ஜென்ஸ் ஃபிரெடரிக் நீல்சனையும் வொண்டலேயன் சந்திப்பார் என்று அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீனா கதிர்வேலு. மலேசியா மடாணி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

காற்றின் மொழியில் எங்களோடு தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் உங்களுக்கு எங்களின் மனப்பூர்வமான நன்றி. வானொலி வாயிலாகவும், ஆர்டிஎம் கிளிக் வாயிலாகவும், அஸ்ட்ரோ 873 வாயிலாகவும் நீங்கள் மின்னலின் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம். இப்போ நீங்க எங்களுக்கு அழைத்து பேசலாங்க, எது குறித்து பேசலாம் அப்படின்னு சொன்னா மன்னிப்பு அல்லது நன்றி, இதுல ரெண்டில் ஒன்று நீங்க வந்து தேர்வு செய்துக்கலாம். யாருக்காவது நன்றி சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? இது வரைக்கும் சொல்லலைங்க, இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்தது, அவங்களுக்கு நான் நன்றி சொல்லணும்னு ரொம்ப நாள் நினைச்சிருக்கானா சொல்லல தெரியல, திடீர்னு இன்றைக்கு கூப்பிட்டு நன்றி சொல்லலாம்னு தோணுது, அதுவும் வானொலிக்கு அழைத்து அந்த ஒரு நபருக்கு நன்றி சொல்லலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா எங்களுக்கு அழைக்கலாம். அதோட அந்த நபருக்கான பாடலையும் நீங்க விரும்பி கேட்கலாங்க, பாடலை நீங்க அன்பு பரிசாக கொடுக்கலாம். அப்படியே நன்றி நன்றின்னு முதல் சொல்லியிருந்தாங்க, மன்னிப்பு நன்றி, இந்த மாதிரியான நன்றி அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய வார்த்தை, இந்த மன்னிப்பு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய வார்த்தை. மன்னிப்பு கேட்பவர்கள் மிக உயர்ந்தவர்கள், மன்னிக்க தெரிந்தவர்கள் அதை விட உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் அந்த அந்த விஷயங்களை வந்து ரொம்ப தவற விடக்கூடாது. ரொம்ப காலம் தாழ்த்தி நீங்க மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கும் போது நாம ஒரு காலத்துல அந்த நேரத்துல இருக்குமா அப்படின்னு தெரியல, நம்ம மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு நினைத்த அந்த நபர் இருப்பாங்களா அப்படின்னு தெரியல. ஆக மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு நினைச்ச அந்த கணத்திலே கேட்டுருங்க. காலம் தாண்டி காலம் தாழ்த்தி கேட்க நினைக்கும் போது எதுவுமே நம்ம கைமீறி கூட போயிருக்கலாம். ஆக இன்றைக்கு நீங்க அழைத்து சொல்லலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா உங்களுடைய கதைகளை கேட்க நாங்க காத்திருக்கோம். நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் 03-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 வாங்க பேசலாம்.

0: வணக்கம் மின்னலகம்.
1: வணக்கம் அக்கா, யார் பேசுறீங்க?
0: மலர் பேசுறேன்.
1: மலர் எங்க இருந்து? மலர்
0: இங்கதான், பஹாங்ல இருந்து பேசுறேன்.
1: இங்கதான் பஹாங்ன்றீங்க? பஹாங்ல எந்த தோட்டத்து மலர் இவங்க? எங்க இருக்கீங்க பஹாங்ல? மின்தக்கா பஹாங். சொல்லுங்க மலர், யாருக்காவது நன்றி சொல்லணும் நினைக்கிறீங்களா இல்ல மன்னிப்பா? எது
0: நன்றியும் மன்னிப்பும் சேர்ந்து எங்க ஹஸ்பண்ட்க்கு மிஸ்டர் சிவபிரகாசம். நான் நினைக்கிறப்ப வேலை செஞ்சிட்டு இருப்பாங்க, நைட் ஷிப்ட்.
1: சரி,
0: கேட்டுட்டு இருப்பாங்க நினைக்கிறேன்.
1: கேப்பாரா எப்போதும் இரவு நேரத்துல?
0: வேலையில இருக்கக்குள்ள கேப்பாங்க.
1: அப்ப கண்டிப்பா நீங்க சொல்றத போய் சேரும். சொல்லுங்க, மன்னிப்பு எதுக்கு, நன்றி எதுக்கு சொல்லுங்க?
0: மன்னிப்பு எதுக்கு? நான் பண்ற தவறுகளை மன்னிச்சு ஏத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு. நன்றி எதுக்குன்னா, எல்லாத்துக்குமே என் கூடயே இருக்கிறதுக்கு நன்றி. என்னோட பலம் பலம் இனமும் அவங்களுக்கு தான் நினைக்கிறேன்.
1: அப்படியாங்க?
0: எனக்கு என்ன, நாளைக்கு வெட்டிங் அனிவர்சரி, சோ அதுக்கு அதையும் சேர்த்து ஹாப்பி அனிவர்சரி.
1: ஐயோ, உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். உங்களுக்கும் உங்க கணவருக்கும் இதே மாதிரி இதே புரிந்துணர்வோடு நீண்ட காலம் நீங்க ஒன்னா இருக்கணும், வள்ளுவன் வாசுகி மாதிரி. சொல்லுங்க, அவருக்காக என்ன பாடல் கேட்க போறீங்க?
0: ஏதாவது ஒரு பாட்டு, நல்ல பாட்டா போடுங்க. எனக்கு அவ்வளவு பாட்டு, இந்த பாட்டு அந்த பாட்டு தெரியாது, பட் அவங்க என்ன பாட்டு இருந்தாலும் கேட்பாங்க.
1: ஓ சரிங்க, அப்படியே கொடுத்துடலாம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி.
0: நன்றி.

0: பெருமையும் சமூக வலைதளத்துல பதிவு செய்யறது முக்கியம் இல்ல, அத சரியா பதிவு செய்திருக்கோமான்னு பாக்கணும்.
1: இந்த தேசிய மாதத்தில் ஜாலோர் கமிலாங்க பெருமையோடும் மரியாதையோடும் பறக்க விடுவோம்.
0: மலேசியா மடானி வளமே வாழ்வின்பம்.
2: என்னடா பொண்ணுவ, அவளை மாதிரி நான் பார்த்ததே இல்லடா. எனக்கு எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கட்டும்.

0: வணக்கம்.
1: வணக்கங்க, நான் முருகன் பேசுறேன்.
0: முருகன், எங்க இருந்து அழைச்சிருக்கீங்க? முருகன்,
1: ரவாங்கல இருந்து அழைச்சிருக்கீங்க.
0: ரவாங்கல இருந்து சொல்லுங்க, நீங்க இன்றைக்கு சொல்ல நினைக்கிறது என்ன? மன்னிப்பா நன்றியா?
1: மன்னிப்புங்க, எங்க அம்மாவுக்கு எங்க அப்பாவுக்கு ரொம்ப மன்னிப்பு கேக்குறேன். அவங்க சொன்ன பேச்சு நான் கேக்கல, அப்படியே அப்படி வாழ்ந்துட்டேன். அவங்களும் இறந்துட்டாங்க.
0: காலம் தாழ்த்தி இந்த மன்னிப்பு வருதுன்னு நினைக்கிறீங்களா?
1: நீங்க சொன்ன உடனே சரி, யாருக்கு மன்னிப்பு கேட்கணும், எங்க தாய் தாங்க தான் மன்னிப்பு, அப்படி ஒரு யோசனை வந்தது.
0: சரி,
1: நான் போன் பண்ணி பேசணும்.
0: சரிங்க சரிங்க, அம்மா அப்பா அது நீங்க மன்னிப்பே கேட்க வேணாங்க, அது அவங்க எப்பயோ மன்னிச்சிருப்பாங்க. அதுதான் அம்மா அப்பா. நன்றிங்க.
1: ஆமா, நன்றி நன்றி.

0: தேசிய நாள் சிறப்பு ஒரு நேயரின் குரல்.
1: சரி, ஸ்டார்ட் பண்ணுவோம். மின்னல் FM நேயர்களுக்கு வணக்கம்.
0: தமிழ் பேச வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் ஏதோ ஒரு தயக்கம் இருக்கத்தான் செய்கிறது.
1: அந்த இந்தியன் பாய்ஸ் வந்து என்ன பார்த்து கச்சா பண்ணுவாங்க, என்ன தமிழ் பேச முடியாது. நான் சொல்லுவேன், பேச முடியாதுன்னு சொல்லாதீங்க, நான் ட்ரை பண்றேன்.
0: உங்களை சந்திக்க காத்திருக்கிறார் பிரபல ஆங்கில வானொலி அறிவிப்பாளர் பிரேம் சங்கர் ஈஸ்வரன்.
1: மின்னல் FM கேட்கும் பொழுது டு லேர்ன் ப்ராப்பர் தமிழ், நீங்க வந்து சுத்தமான தமிழ் பேசுவீங்க. சோ நைஸ் ரியா, அது கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்.
0: ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:15 பிரேமுடைய குரலை கேட்க தவறாதீங்க.
1: ரொம்ப நன்றி. நீங்க இல்லைன்னா நானும் இருக்க மாட்டேன். அனைவருக்கும் தேசிய தின வாழ்த்துக்கள்.

0: வணக்கம் சிவஞானவதி, சொல்லுங்க, உங்க பேரு வித்தியாசமா இருக்கு, சொல்லுங்க. இன்னைக்கு மன்னிப்பா இல்ல நன்றியா, என்ன சொல்ல போறீங்க, யாருக்கு சொல்ல போறீங்க?
1: மன்னிப்பும் கேக்கணும், நன்றியும் கேக்கணும். கேக்கணும் இல்ல, ஒரு ஒரு என்ன சொல்றது, அது ஒரு நேற்று ஒரு அக்ரிமெண்ட் என் டாக்டர் கூட.
0: அப்படியா, என்ன என்ன நடந்துச்சு, பாப்பா என்ன பண்ணாங்க?
1: அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப நானும் வந்து அவங்க கிட்ட சாரி கேக்கணும்.
0: சேர்ந்துட்டீங்க. மக பேர் என்னங்க?
1: சந்தியா.
0: பக்கத்துல இருக்காங்களா?
1: இல்ல இல்ல, அவங்க கூட அவங்க வீட்டுல இருக்காங்க, நான் வெளியே இருக்கேன்.
0: ஓ சரிங்க சரிங்க.
1: சோ நன்றி வந்து என்னன்னா, ஆல் திஸ் வைல் அவங்க என் கூட இருந்தாங்க. சோ ஐ அம் எ சிங்கிள் மதர். சோ அவங்க என் கூட தான் இருக்கிறாங்க இது வரைக்கும். சோ அதுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் அவங்க கிட்ட.
0: ஐயோ, அம்மா நன்றி சொல்றது எப்படி இருக்கு தெரியுங்களா?
1: ஆமா, எல்லா விஷயத்திலும் என் கூட எப்போதும் புரிஞ்சு நடந்துக்குவாங்க. சோ இந்த ஒரு
0: என்ன பாட்டு வேணும் உங்க மகளுக்காக?
1: எனக்கு இப்ப என்ன பாட்டு யோசனைக்கு வர மாட்டேது.
0: சரி, எந்த பாட்டா இருந்தாலும் சரிதானே?
1: சரி சரி
0: சரிங்க, நன்றிங்க.
1: ஓகே, ரொம்ப நன்றி.

ஒரு நாட்டின் உண்மையான வளம் அதன் மக்களின் நல்வாழ்வு. ஒரு தேசத்தின் உண்மையான வலிமை அதன் ஒற்றுமை. நாம் பல மொழிகள் பேசலாம், பல பண்பாடுகளை பின்பற்றலாம், ஆனால் நமது கனவு ஒன்றே, வளமான, அமைதியான, மகிழ்ச்சியான மலேசியா. இந்த தேசிய தினத்திலும் மலேசிய தினத்திலும் ஒற்றுமையை போற்றுவோம், வளமான எதிர்காலத்தை உருவாக்குவோம். மலேசியா மடானி, வளமே வாழ்வின்.

0: வணக்கம், மின்னலுங்களா?
1: ஆமாங்க, மின்னல் தான். சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
0: பார்வதி பேசுறேன்.
1: சொல்லுங்க.
0: மன்னிப்புன்னு கேக்கணும்னு, ஆனா அவங்க மறந்துட்டாங்களே, அவங்களுக்கு நான் மன்னிப்பு கேக்கலாமா?
1: அப்படியா? யாருங்க, யாருக்கிட்ட மன்னிப்பு கேக்கணும்னு நினைச்சிருந்தீங்க?
0: அக்கா மக அவங்க, நான் வளர்த்த பிள்ளை கிருஷ்ணவேணி. அவங்க உடம்பு முடியாம இருந்தாங்க, எனக்கு உடம்பு சரியில்லை, அவங்கள போய் நான் அடிக்க பாக்க முடியல. அதனால அவங்க கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இன்னையோட ஒரு மாசம் ஆச்சு.
1: அப்படியா? உங்க நோய்வாய்ப்பட்டு இருக்கும் போது உங்களால பாக்க முடியாம போயிருச்சு?
0: ஆமா, போயிருந்தேன். ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி தான் போய் பாத்துருந்தேன். ஆனா கடைசி ரெண்டு வாரம் அப்படி இருக்கும் போது அவங்களால நான் போய் பாக்க முடியாம போயிட்டது.
1: அதாங்க, சில சமயத்துல இந்த மாதிரியான சூழல் நடக்கும் போது நம்ம நினைப்போம், அப்புறம் போய் பாத்துக்கலாம் அப்படின்னு. தானே மனசு ஏதோ ஒரு ஓரத்துல சொல்லி இருக்கும். இருந்தாலும் சரி, அவங்க நல்லா வந்துட்டாங்கன்னா அது வேற கதை.
0: நினைச்சோம்.
1: எதிர்பார்ப்பு பாருங்க, திடீர்னு இப்படி நடக்கும் போது ஐயோ தவற விட்டுட்டோமே அப்படின்னு
0: தோணுது. அவங்களுக்காக ஒரு பாட்டு கேட்கலான்னு ரொம்ப நாளா ஆசை.
1: கேளுங்க கேளுங்க, தாராளமா கொடுக்கறோம். என்ன பாட்டு வேணும்?
0: ஒரு படத்துல வந்து சிவகார்த்திகேயனும் அவங்க தங்கச்சும் படிப்பாங்க,
1: உன் கூடவே பிறக்கணும். அந்த பாட்டா?
0: அப்படிதாம்மா, அதுதான்மா, அதுதான்மா.
1: ஓ, அந்த பாட்டு வேணுமா? சரி சரிங்க, கொடுத்துறோம் கொடுத்துறோம் உங்களுக்காக. நன்றி,
0: ரொம்ப நன்றிங்கம்மா.
1: இப்படிதாங்க, சில சமயங்களில் நாம் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்று. இன்னும் நேரம் இருக்கு, இன்னும் காலம் இருக்கு, பேசிக்கலாம், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது திடீர்னு அந்த ஒரு நபர் இல்லாம போயிட்டாங்கன்னா ஐயோ அப்படின்னு இருக்கும் மனசு. திரும்ப அந்த நேரத்தையும் அந்த காலத்தையும் மீட்டு எடுக்க முடியாது. போனவங்க போனவங்க தான். மன்னிப்பு அப்படிங்கறத கேட்கறத தவிர வேற எந்த வழியுமே இருக்காது. அதுதான் முதல்ல அவங்க சொல்லியிருந்தாங்க. அதனால எப்போ என்ன நினைக்கிறோமோ அப்போதே அதை நடத்தி முடிச்சிடணும். போய் பார்க்கணும்னு தோணுதா பாத்துருங்க, பேசணும்னு தோணுதா பேசிருங்க. நாளைக்கு ஒரு நாள் நமக்கு இன்னும் மீதம் இருக்குன்னு நினைக்கும் போது அந்த ஒரு நாள் இல்லாம போனா என்ன சொல்றது? பாடல கேக்கலாம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 11 மணி செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். இவ்வாண்டு செப்டம்பர் 29 நாள் ஏறக்குறைய 1476 மியான்மர் நாட்டவர் அவர்களின் தாயகத்திற்கு தன்னார்வ அடிப்படையில் அனுப்பி வைக்கப்படுவர். போர்க்கப்பல், மியான்மர் கடற்படைக்கு சொந்தமான மருத்துவமனை கப்பல் ஆகியவற்றின் உதவியோடு அந்நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று உள்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. இவ்விவகாரத்தில் நேரடியான அரச தந்திர நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். அரசாங்கம் பூமி புத்ரா தொழில் முனைவோர் வளர்ச்சிக்கான அணுகலை விரிவுபடுத்தியுள்ளது. அத்தரப்பினருக்கு சாதகமான சூழலை விரிவுபடுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக துணை பிரதமர் டத்துஸ்ரீ டாக்டர் அஹமத் ஜஹீத் அமீடி தெரிவித்தார். தொழில் முனைவோர் வளர்ச்சி பாதையில் நீடித்திருக்க துணிந்து செயல்பட வேண்டியதும் போட்டியாற்றலை வளர்த்துக் கொள்வதும் அவசியம் என அவர் வலியுறுத்தினார். நேபாளில் ஏற்பட்ட காற்றாற்று வெள்ளத்தில் சிக்கி மலேசியர்கள் உயிரிழந்ததாக உண்மைக்கு புறம்பான தகவல்களை பரப்ப வேண்டாம் என பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அப்பேரிடரில் சிக்கிய மலேசியர்களின் நிலை குறித்து இதுவரை எந்தவொரு அதிகாரப்படி தகவலும் கிடைக்கவில்லை என விஸ்வபுத்ரா அறிக்கை வாயிலாக தெரிவித்துள்ளது. அங்குள்ள மலேசியர்களின் பாதுகாப்பு குறித்து விஸ்வபுத்ரா அங்குள்ள தூதரகத்துடன் அணுக்கமாக தொடர்பு கொண்டு வரும் வேளை புத்ராஜயாவில் இப்பேரிடர் தொடர்பான நடவடிக்கை அறை ஒன்றும் திறக்கப்பட்டுள்ளது. இவ்வாண்டில் ஈரான் இதுவரை 500 மேற்பட்டோரை தூக்கிலிட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மரண தண்டனைகளை நிறுத்துமாறு அந்த இஸ்லாமிய குடியரசை வலியுறுத்திய போதிலும் அண்மைய நாட்களில் தூக்கிலிடப்படும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளன. இந்த நிலைமை வரும் மாதங்களில் மேலும் மோசமடையக்கூடும் என்று ஈரான் மனித உரிமைகள் இயக்குநர் மஹ்மூத் அமீரி மொகடம் கவலையை வெளிப்படுத்தியுள்ளார். அல்ஜீரியாவின் வடகிழக்கு பகுதியில் ஏற்பட்ட காட்டுத்தீயில் குறைந்தது 12 பேர் உயிரிழந்த வேளை பலர் காயமடைந்தனர். அதனைத் தொடர்ந்து அந்நாட்டில் 3 துக்கம் அனுசரிக்கப்படும் என்று அதிபர் அப்டல் மஜித் டெபூன் அறிவித்தார். இது மிகவும் மோசமான சம்பவமாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த 24 பதிவு செய்யப்பட்ட 193 தீ விபத்துகளில் 46 இடங்களில் தீ இன்னும் எரிந்து கொண்டிருந்ததாக உள்துறை அமைச்சர் சையத் கூறினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அரிஜோதி. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

மணிக்கான செய்திகளுக்கு பிறகு நாம் மலரும் நினைவுகளில் இணைந்திருக்கின்றோம். பழம் பாடல்கள் இன்றைக்கு வியாழக்கிழமை உங்களுக்கு தெரியும், டிக்டாக் நேரலையில் நம்ம இணைந்திருப்போம். இப்போ கூட நிறைய நேர்கள் வந்து இணைந்திருக்கீங்க. அப்படி நீங்கள் ஓய்வாக இருந்தீங்கன்னா, இன்னும் டிக்டாக் பக்கமாக வரல அப்படின்னு சொன்னால் உடனே வாங்க. இன்றைக்கு எப்படின்னா, நீங்கள் டிக்டாக்ல வந்து நம்ம வந்து எண்கள் நம்ம வைத்திருக்கோம், எண்களுக்குள்ள பாடல்கள் ஒளிந்திருக்கு. ஆக நீங்கள் வந்து எந்த எண் வேணும்னு பதிவு செய்யும் போது அதிகமான நேர்கள் அதே எண்ணை பதிவு செய்தீங்கன்னா அந்த எண்ணுக்கான பாடலை நாங்கள் உங்களுக்காக கொடுக்க காத்திருக்கின்றோம். மாதவன் சிங்கப்பூர்ல இருந்து வணக்கம் சொல்லியிருக்காங்க. வணக்கம். மலேசியாவை தாண்டி மலேசியாவை கடந்து வெளிநாடுகளில் இருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் எல்லோருக்குமே இங்கிருந்து நாங்கள் வணக்கம் சொல்லிக்கிறோம். சீக்கிரம் வாங்க, வந்து சொல்லுங்க எந்த எண் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. முதல் பாடல் இன்றைக்கு வானம் பாடி திரையிலிருந்து டி எம் சௌந்தரராஜன் பி சுசிலா குரலில் உங்களுக்காக வருதுங்க.

0: உன்னுடைய கேள்விக்கெல்லாம் அவங்க பதில் சொல்லிட்டாங்க. இனிமே அவங்க கேள்வி கேட்கலாம்ல?
1: சொல்லு.
2: தாதி தூது தீது கத்தும் தத்தை சொல்லாதே, தூதி தூது ஒத்தித்தது தூது செல்லாது.
3: என்னது?
2: தேது தித்து தொத்து தீது தெய்வம் வராதே. இன்று துத்தி தத்தும் தத்தை வாழ தித்தித்ததோது.
1: என்னப்பது கேள்வி அது? என்ன உளறாங்க?
0: அவங்க ஒண்ணும் உளறல, நீதான் திணற.
1: அடிமை

கே வி மகாதேவன் இசையில் கண்ணதாசன் வரிகளில் அந்த முதல் பாடலை கேட்டிருந்தோம். சரி, நம்ம வந்து டிக்டாக் நேரலையில் இணைந்திருக்கோம். 10 எண்கள் 10 பாடல்கள் எந்த எண் வேணும் அப்படின்னு நம்ம நேர்கள்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கோம். டிக்டாக்ல வந்து நிறைய நேர்கள் வந்து பதிவு செய்திருக்கீங்க. முதலாம் எண்ணுக்கான பதிவுகள் நிறைய வந்து சேர்ந்திருக்கு. ஆக முதலாம் எண்ணுக்கான பாடலை தான் இப்போ நாம கேட்க போறோம். பாத காணிக்கை திரையிலிருந்து அதனைத் தொடர்ந்து ஆறாம் எண்ணுக்கான பாடல் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்குங்க. நீங்க ஓய்வா இருந்தீங்கன்னா டிக்டாக் பக்கமா வாங்க, வந்து பதிவு செய்யுங்க எந்த எண் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு.

0: அப்புறம் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா?
1: இல்ல, போற செலவே சரியா இருந்துச்சு.
0: ஆமா, ஒண்ணு வாங்குறது கூட 1000 காட்டு சொல்வீங்க நீங்க.
1: அப்புறம் நல்லா திருப்தியா சாப்பிட்டாச்சு, அடுத்து காசு கட்டுறது தானே?
0: ஆமாமா, நீங்க கட்டிருங்க. நான் என்ன பண்றேன், கொஞ்ச நேரம் கழிவறைக்கு போயிட்டு வந்துடுறேன்.
1: இப்பனு பார்த்தா
0: ஆமா, இதுக்குள்ள என்ன நேரங்காலமா பாக்க முடியும்? நான் போயிட்டு வரேன், நீங்க சீக்கிரமா காசு கட்டிருங்க.
1: ஏய், எல்லாம் டீ குடிக்கலாம்னு சொல்றாங்க, போயிட்டு வந்துருவோமா?
0: ஆ, தாராளமா போலாமே, உங்க காடியிலே போயிருவோமா?
1: அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்க செலவே சரியா இருக்குங்க.
0: இப்படி எல்லா செலவையும் ஒருத்தர் தலையிலே கட்டினா எப்படிங்க?
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

பாலும் பழமும் திரையிலிருந்து அந்த பாடலை நாம் கேட்டிருந்தோம். அது வந்து 6 மணிக்கான பாடல். இன்னும் நிறைய பேர் டிக்டாக் நேரலையில் வந்து பதிவுகள் செய்துக்கிட்டே இருக்கீங்க. சிலர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அம்மா சொன்னாங்க இந்த எண் வேணும்னு சொன்னாங்க, நான் வந்து பதிவு செய்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட பதிவு செய்திருக்காங்க. சரி, அடுத்து எந்த எண்கள் அப்படின்னு பார்க்கும்போது 5, 3, 5 மணிக்கான பதிவுகள் தான், பதிவுகள் தான் இதில் அதிகமாக வந்து சேர்ந்திருக்கு. ஆக 5 மணிக்கான பாடலை இப்போ நாம் கேட்க போகிறோம். எந்த திரையிலிருந்து பார்த்தா, மோட்டார் சுந்தரம் பிள்ளை, இதிலிருந்து ஒரு பாடல், 5 மணிக்கான பாடல் அது. அதனைத் தொடர்ந்து 3 மணிக்கான பாடல் உங்களுக்காக வருது.

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.

மருதகாசி வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் அந்த பாடலை நம்ம கேட்டிருந்தோம். ஏம் ராஜா பி சுசிலா இணைந்து அந்த பாடலை நமக்காக வழங்கி இருந்தாங்க. அந்த பாடல் வந்து மூன்றாம் எண்ணுக்கான பாடல். ஆக இப்போ இந்த மணி நேரத்துக்கு இரவு மணி 11:30 மணி ஆகுது. இந்த நேரத்திலையும் சாலையில் பயணத்தில் அதுவும் இந்த வாடகை வண்டி ஓட்டுநர்கள் கிராப் ஓட்டுநர்கள் நீங்களாம் பணியில் இருக்கலாம். உங்களுக்காக பாடல்களை நாங்கள் இங்கிருந்து வழங்கிக்கிட்டே இருக்கோம். உங்களை எப்போதுமே மகிழ்ச்சிப்படுத்திட்டே இருக்கோம். உங்களுக்கான இசையை நாங்கள் கொடுத்துட்டே இருக்கோம். பார்த்து பத்திரமா பயணம் செய்யுங்க. உங்களுடைய பாதுகாப்பு எங்களுக்கு ரொம்ப முக்கியம். உங்கள் மீது எங்களுக்கு அதிகமான அன்பும் என்ன, நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிற அக்கறையும் நிறையவே இருக்குங்க. சரி, தொடர்ந்து எந்த எண்கள் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து டிக்டாக் நேரில் கேட்டிருந்தோம். நிறைய பேர் வந்து 9-7 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து 9 எண்ணுக்கான பதிவுகள் மிக அதிகமாக இருந்தது. அந்த 9 எண்ணுக்குள் ஒரு தத்துவ பாடல் அடங்கி இருக்கு. 9 எண்ணுக்கான பாடல், அதனைத் தொடர்ந்து 7 எண்ணுக்கான பாடலை இப்போ நாம கேட்கலாம்.

0: காத இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
1: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
0: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-90 நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
1: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டிய அணைக்க சொல்லுது,
0: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
1: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
0: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டும்.

மின்னலின் டிக்டாக் நேரலையில் நிறைய பதிவுகள் வந்துகிட்டே இருக்கு. எந்த எண் வேணும் அப்படின்னு சொல்லி நேர்கள் பதிவு செய்துகிட்டே இருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. சற்று முன் நாம கேட்டிருந்த அந்த பாடல் வந்து ஏழாம் எண்ணுக்கான பாடல். அடுத்து எந்த எண் வேணும் அப்படின்னு நாம கேட்டிருந்த போது நேர்கள் பலரும் நான்காம் எண், இரண்டாம் எண், இதை ரெண்டையும் பதிவு செய்திருந்தாங்க. ஆனா எந்த எண்ணுக்கான பதிவுகள் அதிகமா வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நான்காம் எண்ணுக்கான பதிவுகள் தான் அதிகமா வந்திருக்கு. ஆக நான்காம் எண்ணுக்கான பாடலை இப்போ நாம இதய கமலம் திரையிலிருந்து கேட்க போறோம். அதனை தொடர்ந்து இரண்டாம் எண்ணுக்கான பாடல். திருக்குறள்களை உள்ளே இணைத்து எழுதப்பட்ட பாடல் அது. ஆண்டவன் கட்டளை திரைப்பாடல் தான் இரண்டாம் எண்ணுக்கான பாடல். நான்காம் எண்ணுக்கான பாடல், அதனைத் தொடர்ந்து இரண்டாம் எண்ணுக்கான பாடலும் உங்களுக்காக.

நாட்டின் உண்மையான வளம் அதன் மக்களின் நல்வாழ்வு. ஒரு தேசத்தின் உண்மையான வலிமை அதன் ஒற்றுமை. நாம் பல மொழிகள் பேசலாம், பல பண்பாடுகளை பின்பற்றலாம், ஆனால் நமது கனவு ஒன்றே, வளமான, அமைதியான, மகிழ்ச்சியான மலேசியா. இந்த தேசிய தினத்திலும் மலேசிய தினத்திலும் ஒற்றுமையை போற்றுவோம், வளமான எதிர்காலத்தை உருவாக்குவோம். மலேசியா மடானி, வளமே வாழ்வின்.

சரிங்க, இரண்டாம் எண்ணுக்கான பாடல் அது. மீதம் இருப்பது 10, 8, இது மட்டும்தான். ஆக பத்தாம் எண்ணுக்கான பதிவுகள் அதிகமாக வந்திருந்தது. ஒரே ஒரு பாடலை கேட்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருக்கு. ஆக பத்தாம் எண்ணுக்கான பாடலை இப்போ நாம நிறைவாக கேட்க போறோம். வல்லவனுக்கு வல்லவன் திரையிலிருந்து டிக்டாக் நேரலையில் இணைந்திருந்து பாடல்களுக்கான பதிவுகளை அனுப்பியிருந்த நேர்கள் எல்லோருக்குமே எங்களின் மனமார்ந்த நன்றி.

0: மின் நல்ல ஃபேம் இளமை புதுமை இனிமை தொடர்ந்து இடம்பெறுவது ஞானச்சுடர்.
1: ஞானச்சுடர் வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் அப்துல் காதிர் சிராஜி.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம் மீது வைக்கும் நம்பிக்கை முக்கியம் என்றால் அதைவிட முக்கியம் நாம் மற்றவர்கள் மீது வைக்கும் நம்பிக்கை. பாரசீகத்தின் மீது அலெக்சாண்டர் படையெடுத்த போது சிட்னஸ் நதிக்கரையில் தங்கியிருந்தார். அந்த சமயம் அலெக்சாண்டரை காய்ச்சல் தாக்கியது. அவருடன் வந்த கிரேக்க மருத்துவர்களுக்கு அந்த காய்ச்சலின் தன்மை புரியவில்லை. எனவே எங்களால் இதை குணப்படுத்த முடியாது என தெரிவித்தனர். ஒருவேளை பாரசீகத்தின் அரண்மனை மருத்துவர் வந்தால் குணப்படுத்த வாய்ப்புண்டு என ஆலோசனை கூறினர். தாங்கள் படையெடுத்து வந்த எதிரி நாட்டு மன்னரின் வைத்தியரை அழைப்பதா? கூடவே கூடாது என மறுத்தனர் அலெக்சாண்டரின் தளபதிகள். அவர்களை சமாதானப்படுத்திய அலெக்சாண்டர் பாரசீகத்திற்கு ஆள் அனுப்பி அரண்மனை வைத்தியரை அழைத்து வரச் சொன்னார். அதன்படி பாரசீகத்திலிருந்து வந்த வைத்தியர் நாடியை பிடித்து பார்த்தார். நோயின் தன்மையை உணர்ந்து கொண்ட அவர் நாளை மருந்துடன் வருவதாக கூறிவிட்டு புறப்பட்டு சென்றார். இதற்கிடையில் கிரேக்க ஒற்றன் ஒருவனிடமிருந்து அலெக்சாண்டருக்கு கடிதம் மூலம் செய்தி வந்தது. அதில் பாரசீக மருத்துவர் கொண்டு வரும் மருந்தில் விஷம் கலந்திருப்பதாகவும் அதனை குடிக்க வேண்டாம் எனவும் கூறப்பட்டிருந்தது. அலெக்சாண்டர் அந்த கடிதத்தினை படித்துக் கொண்டிருக்கும் போதே அந்த பாரசீக மருத்துவர் மருந்துடன் வந்து சேர்ந்தார். அவரிடம் ஒற்றன் அனுப்பிய கடிதத்தை கொடுத்து படிக்கச் சொல்லிவிட்டு அவர் கொடுத்த மருந்தை எந்த தயக்கமுமின்றி குடிக்கத் தொடங்கினார். அதை பார்த்த பாரசீக மருத்துவர், என் மீது உங்களுக்கு இவ்வளவு நம்பிக்கை எப்படி வந்தது என அலெக்சாண்டரை பார்த்து கேட்டார். நீங்கள் விஷத்தை கொடுத்திருந்தாலும் பிரச்சனை கிடையாது, நம்பிக்கை கட்டான் அலெக்சாண்டர் என்று உலகம் ஒரு படிப்பினை பெற்றிருக்கும். நீங்கள் உயிரை காக்கும் புனிதமான தொழிலை செய்பவர், தொழில் தர்மத்தை காப்பாற்றுவீர்கள் என எனக்கு தெரியும் என்று பதிலளித்தார் அலெக்சாண்டர். வாழ்க்கையில் எச்சரிக்கை தேவைதான். இருந்தாலும் நம்பிக்கை இல்லாமல் வாழ்க்கை இல்லை. எல்லா நிலையிலேயும் வாழ்க்கையிலே நம்பிக்கை வேண்டும். தவறான எண்ணம் இருக்கக்கூடாது. நமது வாழ்க்கையில் எப்போதும் எவரை பார்த்தாலும் அவர் மீது நம்பகத்தன்மை இல்லாவிட்டால் வாழ்க்கையே நிம்மதியற்ற வாழ்க்கையாக சென்றுவிடும். எனவேதான் வாழ்க்கையில் நம்பிக்கை மிக முக்கியம். இறைவன் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை மிக மிக முக்கியமானது. வமையத்தவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புஹு என்று இறைவன் தன்னுடைய அருள்மறையிலே குறிப்பிட்டு காட்டுகின்றான். யார் இறைவன் மீது முழுமையாக நம்பிக்கை கொண்டாரோ அதுவே அவருடைய அனைத்து காரியத்திற்கும் போதுமாகும் என்று இறைவன் குறிப்பிட்டு காட்டுகின்றான். அதேபோன்று உறுதியான நம்பிக்கையாளராக இருக்க வேண்டும், பலகீனமான நம்பிக்கையாளராக இருக்கக்கூடாது. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், எல்லா விஷயங்களுக்கும் முதலிலே நம்பிக்கை அவசியம். நீங்கள் லயீஃபான் என்று சொல்லக்கூடிய பலகீனமான மூமீனாக ஆகிவிடாதீர்கள், கவியான உறுதியான மூமீனாக நீங்கள் ஆகுங்கள். அப்போதுதான் நீங்கள் சிறந்தவராக ஆகக்கூடும் என்று அவர்கள் கூறுவதற்கேற்ப நாம் உறுதியான மூமீனாக நம்பிக்கையுள்ள மூமீனாக நாம் ஆக வேண்டும். இறைவன் மீது முழுமையான நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களே சிறந்தவர்கள் என்று இறைவன் குறிப்பிட்டு காட்டுகின்றான். எல்லா சூழ்நிலையிலேயும் எல்லோரையும் நாம் தவறாக கருதிவிடக் கூடாது. சில வேளைகளில் நமக்கு உதவி செய்பவர்களை கூட நாம் உதாசீனப்படுத்தி விடுவோம். அவர்கள் மீது கூட நாம் அவநம்பிக்கை வைத்து விடுவோம். அதனால் நமக்கு உதவி செய்யும் அவர்கள் மனம் சோர்ந்து விடுவார்கள். அவர்களுக்கும் நம் மீது தவறான எண்ணம் ஏற்பட்டுவிடும். எனவே உறுதியான நம்பிக்கை நம்மிடத்தில் வேண்டும். நம்பிக்கை இல்லாத போது எந்த ஒரு வாழ்க்கையும் சிறந்த ஒரு வாழ்க்கையாக, ஒரு உறுதியான வாழ்க்கையாக அது அமையாது. நாம் எல்லா நிலையிலேயும் லயீஃப் என்று சொல்லக்கூடிய பலகீனத்தன்மையை விட்டுவிட்டு கவியான மூமீன் என்று சொல்லக்கூடிய சிறந்த மூமீனாக, உறுதியான மூமீனாக ஆக வேண்டும். அப்படிப்பட்ட வாய்ப்பை வல்ல நாயன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: நேர்களே, இடம்பெற்றது ஞானச்சுடர். வழங்கியவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் அப்துல் காதிர் சிராஜி.
3: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெருஞ்ஞாரன் ஜாக்கி.
0: அவற்றின் முடிக்க இப்போது நாம விடை கொடுப்போம். நள்ளிரவு 12 மணி தொடக்கம், 1 மணி நேரத்திற்கு இது நம்ம பாட்டு அங்கத்தில் உள்ளூர் பாடல்களை நீங்க கேட்டு ரசிக்க போறீங்க. அதனைத் தொடர்ந்து மின்னலின் இடைவிடா இசை உங்களுக்காக பாடல்களை வழங்க காத்திருக்கு. இந்த அளவில் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நான் உங்கள் நளினி அச்சுதன். மீண்டும் சந்திக்கலாங்க. வணக்கம்.
3: மூளைக்குள்ள 1000 வேலை இருக்கு, மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு. அதெல்லாம் சரிதான், ஆனா எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல. உம்மன்னு இருந்தா நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மின்னலா ஃபேம் கேக்குறீங்க.

0: குவாமோசாங், அங்கதான் நாங்க சியாச்சின் போனோம். ரொம்ப பசுமையான நினைவுகள்னு சொல்லலாம். நான் இருந்த தங்குன அந்த டாம்ல வந்து நாங்க ஒரு மூணு பேர் தான் தமிழவங்க, மத்தவங்க எல்லாமே மலாய்க்காரர்கள் சீனர்கள். நாங்க எல்லாம் ஒன்னா இருந்த அந்த நாட்கள் வந்து உண்மையாவே ரொம்ப ரொம்ப வேல்யூபிள். நான் துணியை காய போட்டுட்டு வேற கூட்டாளி கூட கதை பேச போயிட்டனாலும் என்னோட மலாய்க்கார நண்பர்கள் வந்து அந்த துணியை எடுத்து வச்சிருந்தோம், மெஷின் சுத்தம் பண்ணிடுறதும், பிரேக்ஃபாஸ்ட் பழங்கள் கொடுப்பாங்கல்ல, எனக்கு வந்து வாழைப்பழம் ரொம்ப பிடிக்கும். என்னோட இன்னொரு மலாய் நண்பருக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஆப்பிள் ரொம்ப பிடிக்கும். வாழைப்பழம் இருக்கிற அன்னைக்கு அவங்க சேவ் பண்ணி எனக்கு எடுத்து வந்துருவாங்க, இருக்கிற அன்னைக்கு நான் அவங்களுக்கு சேவ் பண்ணி எடுத்து போய் கொடுத்துருவேன். அப்புறம் எங்க கட்டல் எல்லாம் பாத்தீங்கன்னா தனித்தனியா தான் இருக்கும், ஆனா ராத்திரி அதை இணைச்சு எல்லாரும் ஒன்னா படிச்சுக்கும். அது ரொம்ப ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்வீட் ஃபீல்.
1: ஜாலோர்கம் இலங்கை பறக்க விடுவோம், மலேசியராய் பெருமை கொள்வோம்.

கதிப்பம்மா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதைப்பமால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

0: மலேசியர்களா நம்ம அடையாளம் என்ன தெரியுமா?
1: அதுக்கெல்லாம் ஒரே பதில், ஒற்றுமை.
0: அப்போ நம்மை ஒன்றாக வைத்திருக்கிறது என்ன?
1: ருக்கு நகராதா, இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல்,
0: பேரரசருக்கும் நாட்டுக்கும் விசுவாசம் செலுத்துதல்,
1: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல்,
0: சட்டமுறைப்படி ஆட்சி நடத்துதல்,
1: நன்னடத்தையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்.
0: ருக்கு நகாரா வெறும் கொள்கை அன்று,
1: ஒற்றுமையான மலேசியாவை உருவாக்கும் நமது வாழ்க்கை வழிகாட்டி,
0: நமது ஒற்றுமை நமது வலிமை.

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.

மருத்துவமனைகளில் இரத்த கையிருப்பு குறைவாக இருப்பதால் இரத்த தானம் செய்ய வாருங்கள். இன்னும் தகவல்கள் பெற www.pdn.gov.my

sono. Come on, girls.

இருக்க, நான் கொஞ்சம் பேசணும் என நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின் நல்ல ஃபேம், மின் நல்ல ஃபேம், இளமை புதுமை இனிமை.

0: அப்புறம் யோகா உடற்பயிற்சி எல்லாம் செய்யறேன்னு சொன்னீங்க போல, இப்ப பாடிட்டு வந்துட்டு இருக்கீங்க.
1: அதுவா, இன்னைக்கு கொஞ்சம் வேலை அதிகமா இருந்துச்சு, சரி நாளைக்குல இருந்து செய்யலாம்னு விட்டுட்டேன்.
0: அது சரி.
1: ராத்திரி 10 மணிக்கு இந்த நாசிலமா சாப்பிடுற சுகம் இருக்க.
0: யாரோ 7 மணிக்கு மேலாம் சாப்பிட போறது இல்லைன்னு சொன்னாங்க போல.
1: அதெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலான் இருக்க, சும்மா சாப்பிடறப்பலயே கண்ணு வச்சுக்கிட்டு இருக்கிறது.
0: அஸ்வினி குடுத்த அந்த வேலையெல்லாம் இன்னைக்கே முடிச்சிடுறேன்னு சொல்லி இருந்தீங்கல்ல,
1: முடிச்சிருவீங்கல்ல? அதுதான், அந்த வேலையெல்லாம் நாளைக்கு காலையிலேயே உடனே முடிச்சிடலாம்னு நினைச்சேன். நாளைக்கு பாத்துக்கிறேன். ஐயோ, என்னோட கைபேசி விழுந்து உடஞ்சிருச்சு. இது இல்லாம என்னால இருக்கவே முடியாது. நான் என்ன பண்ண போறேன்?
0: பரவாயில்ல விடுங்க, நாளைக்கு பாத்துப்போம். இப்ப என்ன அவசரம்?
1: எது நாளைக்கா?
0: ஒன்றே செய், நன்றே செய், அதுவும் இன்றே செய் அப்படின்னு நம்ம பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க.
1: இப்படிக்கு
0: அது

நம் நாட்டில் தமிழ் வானொலி நாடகத்தை வழங்குற ஒரே வானொலி நம்ம மின்னல் எஃப்எம் தான். ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மின்னல் எஃப்எம் வானொலி நாடகம்.

கதிப்பமா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதைப்பமால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

மருத்துவமனைகளில் இரத்த கையிருப்பு குறைவாக இருப்பதால் இரத்த தானம் செய்ய வாருங்கள். இன்னும் தகவல்கள் பெற www.pdn.gov.my

முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.

0: தரிசனம்.
1: விநாயகர் சிலையை பார்த்தங்க. 125 வருட கால வரலாற்றை சுமந்து கொண்டு அழகாய் அமைந்துள்ளது அருள்மிகு பழனியாண்டவர் ஆலயம்.

பழனி மரங்களின் அருகே குடிகொண்டிருக்கும் பழனி ஆண்டவருக்கு ஒவ்வொரு நாளும் மாலை 5 அபிஷேகம் செய்யப்பட்டு இரவு 7 நித்திய பூஜையும் நடைபெறுகிறது. இவ்வாலயத்தின் மற்றொரு சிறப்பு 100 பழமை வாய்ந்த அம்மிக்கல்லால் செதுக்கப்பட்ட விநாயகர் சிலை. இவரின் தும்பிக்கை வலதுபுறத்தில் இருப்பதால் கலம்புரி விநாயகராக நமக்கு காட்சி கொடுக்கின்றார். முன்னோர்கள் வழிபட்ட இந்த சிலையை பக்தியோடு இன்றளவும் பூஜித்து வருகின்றனர். 108 சிவலிங்க வடிவமைப்புகள் அடங்கிய சிவபெருமானுக்கான தனிச்சன்னதியும் அமைக்கப்பட்டுள்ளது. இவ்வாலயத்திற்கான வருடாந்திர திருவிழா மாசி மாதத்தில் நடைபெறும். முருகனின் அருள் அனைவருக்கும் கிடைக்கும்.

வணக்கம். சலாம் மலேசிய மடானே. மலேசிய வானொலியின் காலை 6 மணி செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். நேபாளம் ரசுவா மாவட்டத்தில் நிகழ்ந்த வெள்ளப்பேரழிவில் காணாமல் போனதாக பதிவு செய்யப்பட்டவர்களின் பட்டியலில் வெளிநாட்டவர்கள் உள்ளிட்ட 23 மலேசியர்கள் இடம்பெற்றுள்ளதாக நேபாள காவல்துறை தெரிவித்துள்ளது. நேபாள காவல்துறையின் முகநூல் பக்கத்தில் நேற்று நண்பகல் வரை வெளியிடப்பட்ட முழுமையற்ற பட்டியல் மலேசியாவைச் சேர்ந்த 8 பெண்களையும் 15 ஆண்களையும் உள்ளடக்கியுள்ளது. இருப்பினும் மலேசியர்கள் தொடர்பான உயிரிழப்பு குறித்து வெளியுறவு அமைச்சர் இதுவரை எந்தவித அதிகாரப்படியான உறுதிப்படுத்தலையும் பெறவில்லை. சமூக ஊடகங்கள் அதிகாரப்படியற்ற மூலங்களில் பரவி வரும் உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் குறித்து காத்மாண்டுவில் உள்ள மலேசிய தூதரகம் மூலம் நேபாள அதிகாரிகளிடமிருந்து உறுதிப்படுத்தலை பெற்று வருவதாக விஸ்மா புத்ரா கூறியது. இவ்வேளை மலேசியர்களை அடையாளம் காணும் நடவடிக்கை காத்மாண்டுவில் உள்ள மருத்துவமனைகளுக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மலேசியர்களை தொடர்பு கொள்வதில் ஏற்பட்டுள்ள சிரமம் காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காத்மாண்டுவில் உள்ள மலேசிய தூதரகத்தின் பொறுப்பு தூதர் முகமது ஃபிர்டவுஸ் அஸ்மான் தெரிவித்தார். இதனிடையே நேபாளத்தில் மாந்தனிய உதவிகளை மேற்கொள்ள தேவை ஏற்படுமாயின் மலேசிய ராணுவப்படை ATM அங்கு அணிதிரள தயாராக உள்ளது. மலேசியர்களின் நிலைமை குறித்து வெளியுறவு அமைச்சர் உறுதிப்படுத்திய பின்னரே அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முடிவு செய்யப்படும் என்று தற்காப்பு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ முகமது கலி நூர்டேன் கூறினார். இதற்கிடையில் அந்த பேரிடரால் ஏற்பட்ட சேதத்தின் அளவு தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் நேற்று மாலை வரை 359 பேர் உயிரிழந்ததாக பதிவாகியுள்ளது. நேபாளம் சீனாவின் திபெத் பகுதியில் ஏறக்குறைய 900 வெளிநாட்டு சுற்றுப்பயணிகளை இன்னும் அடையாளம் காண இயலவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் நேட்டோ உறுப்பு நாடுகள் மீது தாக்குதல் நடத்த மாட்டார் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வலியுறுத்தினார். அத்துடன் ஐரோப்பா மீது தாக்குதல் நடத்தும் வாய்ப்பு குறித்து வாஷிங்டன் மோஸ்கோவை எச்சரித்ததாக வெளியான தகவல்களையும் அவர் குறைத்து மதிப்பிட்டார். விளையாட்டு ஸ்பெயின் லாலிகா கட்பந்து. பார்சிலோனா 2-0 என்ற கோல்களில் அத்லெட்டிகோ பில்பாவை வீழ்த்தியது. பார்சிலோனாவின் இரு கோல்களை முறையே ரபின்ஹாவும் ஃபெனின் லோபெக்ஸும் புகுத்தினர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: நேரம் காலை மணி 6:03. அடுத்து தீன் சுவை காணுங்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இன்றைய தீன் சுவை கானங்கள் நிகழ்ச்சியினை காரி அல் ஹஃபீஸ் அல் ஹாஜ் உஸ்தாஸ் அப்துல் கையூம் ஜமாலி ஃபையாசி அவர்கள் வழங்கும் சூரத்துல் ஜும்மா வசனம் 9 தொடங்குவோம்.

எடுத்தறியப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். ய

ஈமான் கொண்டவர்களே, ஜுமாவுடைய நாளில் தொழுகைக்காக நீங்கள் அழைக்கப்பட்டால் வியாபாரத்தை விட்டுவிட்டு அல்லாஹ்வை தியானிக்க பள்ளிக்கு விரைந்து செல்லுங்கள். நீங்கள் அறிபவர்களாக இருப்பின் இதுவே உங்களுக்கு மிக மேலான நன்மையுடையதாகும்.

அன்பான மின்னலஃபம் நேயர்களே, இன்றைய அவசர உலகின் சூழ்நிலைக்கேற்றவாறு குடும்பங்களின் வாழ்க்கை முறைகளும் நாளுக்கு நாள் மாறிக்கொண்டே இருக்கின்றது என்பது உண்மைதான். என்றாலும் ஒரு சில குடும்பங்கள் இது போன்ற எந்த சூழ்நிலையிலும் சிக்காமல் தனித்துவமாக வாழ்ந்து வருகின்றார்கள் என்பதும் ஆச்சரியம்தான். அவ்வாறு அவர்களால் மட்டும் எப்படி முடிகின்றது என்று பார்த்தால், அவர்கள் தங்கள் குடும்பங்களில் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் ஒருவரை ஒருவர் விட்டுக் கொடுக்காமல் எந்த சூழ்நிலையிலும் அனைவரையும் மதித்து யாரையும் மாற்ற நினைக்காமல் அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ்கின்றார்கள் என்று கூறுவதுதான் பொருத்தமாக இருக்கும்.

நேர்களே, பொதுவாக பெற்றோர்கள் என்று எடுத்துக்கொண்டால் என்னதான் அவர்கள் தங்கள் குழந்தைகளை பாதுகாத்து வளர்த்தாலும் எல்லா குழந்தைகளும் அப்பெற்றோரின் அன்பை புரிந்து நடப்பதில்லை. சில வீடுகளில் பிள்ளைகளாலேயே பிரச்சனைகள் சூழ்ந்து கொண்டு குடும்பமே அவதிக்குள்ளாவதும் உண்டு. அவ்வாறு இல்லாமல் பெற்றோரும் குழந்தைகளின் மனநிலையை புரிந்து கொள்ளுதல் அவசியம். அதேபோல் பிள்ளைகளும் வளர்ந்து ஆளானதும் பெற்றோர் செய்யும் காரியங்கள் அவர்களுக்கு பிடிக்கின்றதோ இல்லையோ அவற்றை பெரிதுபடுத்தி சண்டையிடாமல் அவர்கள் மனம் வருந்தும்படியான காரியங்கள் செய்வதை தவிர்த்து விடுவது மிகவும் நல்லது. இன்னும் சில குடும்பத்தில் புகுந்த வீடாரின் மூலமாக பிரச்சனைகள் வந்த வண்ணம் இருக்கும். அவ்வாறான தருணங்களில் அவர்களிடம் மனமிட்டு பேச முயற்சி செய்வது நல்லது. இதனால் குடும்பத்தினர் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொண்டு செயல்பட வழிவகுக்கும். இல்லாவிடில் பகைமை வளர்ந்து வளர்ந்து பெரிதாகி பிரச்சனைகள் தான் வளரும்.

நேர்களே, குடும்பம் என்றாலே சிறிதேனும் சண்டை சச்சரவுகளும் மனக்கசப்புகளும் இருக்கத்தான் செய்யும். அவ்வாறு குடும்பத்தில் ஏற்படும் மனக்கசப்புகளுக்கு அதிக இடம் தராமல் சமாதானமாக போவதுதான் விட்டுக் கொடுப்பதிலேயே தலையாயதாயிருக்கும். சில சமயத்தில் குடும்பங்கள் கூடி மகிழ்கின்ற தருணங்களிலும் பிரச்சனைகள் எழலாம். இதை முன்பாகவே எதிர்பார்த்து அவ்வாறான சூழ்நிலைகளை சந்திக்கும் மனப்போக்கையும் வளர்த்து வருவது மிகவும் நல்லது. இதனால் யார் என்ன பேசினாலும் கேலி செய்தாலும் அவை நமது மனதை அதிகம் பாதிக்காது. இவ்வாறு குடும்ப உறவுகளின் மகத்துவம் அறிந்து அவற்றை புதுப்பித்துக் கொண்டே வருவோமேயானால் உறவினர்களுக்குள் அவ்வப்போது உண்டாகும் மனக்கசப்புகள் நிச்சயம் மறையும். மேலும் இவ்வாறான வாழ்க்கை முறையில் வாழ்ந்து காட்டி வருங்காலத்து வாரிசுகளை ஒரு வலுவான குடும்ப சூழ்நிலையில்தான் வளர்த்தோம் என்ற ஆத்ம திருப்தியோடு அவர்களுக்கு நல்லதொரு எடுத்துக்காட்டாகவும் இருப்போம்.

0: நேர்களே, இறைவன் கொடுப்பதை தடுப்பவர் எவரும் இல்லை, இறைவன் தடுத்ததை கொடுப்பவர் எவரும் இல்லை. ஆகையால் இருப்பதைக் கொண்டு மனநிறைவு கொள்வோம். நல்லது நேர்களே, இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு.
1: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெருஞ்ஞாரன் ஜாக்கிம்.
2: இளமை, புதுமை, இனிமை.
3: நேரம் காலை மணி 6:30.

0: வணக்கம். இன்னும் உங்களையும் எங்களையும் இணைக்கின்றது எல்லோருக்கும் இனிய வணக்கம்.
1: வணக்கம் நண்பரே, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க நண்பரே?
1: சிறப்பா இருக்க. இன்றைய வெள்ளிக்கிழமையும் இன்னும் கூடுதல் மகிழ்ச்சியா தொடங்கலாம் அப்படின்னு வந்திருக்கோம்.
0: ஒரு நல்ல நாளுடைய தொடக்கம் நம்மிடம் இருந்துதான் தொடங்குதுன்னு சொல்லுவாங்க. எப்போது சொல்லுவாங்க இல்லையா, மாற்றங்களை வெளியில தேடாதீங்க, உள்ளிருந்து தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால உங்களுக்குள்ளிருந்து ஒரு சின்ன மாற்றத்தை நீங்க ஏற்படுத்துங்க. அந்த மாற்றம் ஒரு பெரிய பெரிய பெரிய வாழ்க்கையின் வெளிச்சத்திற்கு வழிவகுக்குது.
1: நீங்க சொல்றீங்கல்ல, பொதுவா நமக்குள்ளே சில மாற்றங்கள் நம்ம எப்போதும் இல்லாத மாதிரி இன்றைக்கு நம்ம போகும்போது அது ஒரு புதிய தன்னம்பிக்கை பிறக்கும். திடீர்னு முடி சீவிரத்தை மாத்தலாம், அணியிற சட்டையை நம்ம மாத்தலாம், இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் அப்படின்றது வாழ்க்கையில கொஞ்சம் அவசியம் தான் போல. இல்ல,
0: இப்போ காலையில வழக்கமா எழுந்திருச்சு நீங்க பட்டு பட்டு பட்டுன்னு கிளம்புறவங்களா இருந்தீங்கன்னா, உங்களுக்காக ஒரு நிமிஷமோ இல்ல ரெண்டு நிமிஷமோ ஒதுக்கி பாருங்க. அதுல இருந்து ஒரு சின்ன மாற்றத்தை தொடங்குவீங்க. ஏன்னா அந்த மாதிரி இருக்கும்போது நிதானத்தையும் கத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க.
1: சரி, அதனால 10 மணி வரைக்கும் நிதானத்தை அள்ளி வழங்க மோகன் தெய்வீகன் காத்து. ஏன் அப்படி பாக்குறீங்க?
0: இல்ல, நிதானமா நம்ம போனோம் சொல்லுவீங்க நீங்க. 7:30 மணிக்கு பள்ளிக்கூடத்துல போய் சேர்க்கணும்ல, என்ன மாதிரி பம்பரமா சுத்தணும் அப்படின்னு நினைப்பீங்க. இல்லங்க, எல்லாம் நம்ம மனசுல இருந்துதான். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் ஆள் மனசுக்குள்ள போய் உங்களை அப்படியே மாத்துதுன்றாங்க. இன்னைக்கு நீங்க நினைச்சு பாருங்க, அதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும்.
1: சரி, இன்றைய நாளை ரொம்ப ரொம்ப சிறப்பாக நம்ம வரவேற்கலாம்.
0: திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ ஆண்டு ஆவணி திங்கள் 18 2026 செப்டம்பர் 4 அப்படின்றது அடுத்த வாரம் தான் வரப்போகுது. இன்றைக்கு வந்து அதற்கு முன்னதாகவே நமக்காக
1: August 28 இன்றைய நாள்
0: வெள்ளிக்கிழமை நமக்கு ரொம்ப ரொம்ப மங்களகரமான நாளாக இருக்கட்டும்.

0: கிளக்கமின்னலில் உங்கள் நாளை இன்னும் விறுவிறுப்பாக்க, சுறுசுறுப்பாக்க உடற்பயிற்சி பயிற்றுனர் கோச் வின்குமார்.
1: இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டிங் வால் பிளாங்க் ஷோல்டர் டேப் அந்த ஒர்க் அவுட் எப்படி செய்யலாம் பார்ப்போம். வாங்க, முதல்ல வந்து நீங்க சுவற்றின் முன் நில்லுங்க. இரண்டு கைகளையும் சுவற்றில் ஷோல்டர் ஹைட்டுக்கு உங்களோட கைகளை வைக்கணும். உடலை வந்து சற்று பின்னால் சாய்த்து பிளாங்கோட போஸ்டர் மாதிரி வைங்க. இப்ப வலது கையால் இடது தோலை நீங்க தொடணும், பிறகு இடது கையால் வலது தோலை நீங்க தொடணும். ஒரு செட்டுக்கு வந்து 45 60 வினாடி வரைக்கும் நீங்க இதை செய்யலாம். 4 செட் நீங்க செய்யணும். இது வந்து நன்றி.

0: மணி இப்போ 6:40 காலையிலேயே ரொம்ப ஒரு மங்களகரமான ஒரு பொழுதாக இன்றைய வெள்ளிக்கிழமை நமக்கு தொடங்கி இருக்கிறது. இன்றைக்கு August 28 மூன்று நாட்கள் தேசிய தினத்தை கொண்டாட போறோம்.
1: சரி, அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்றைய நாளிதழ்கள் வெளிவந்திருக்கக்கூடிய செய்திகளை பார்க்க போறோம்.
0: நேபாளத்தின் ரசுவா மாவட்டத்தில் நேற்று முன்தினம் ஏற்பட்ட பயங்கர திடீர் வெள்ளத்தை தொடர்ந்து தொடர்பு கொள்ள முடியாமல் இருக்கும் 50 மேற்பட்ட மலேசியர்களில் 2 தீயணைப்பு மீட்பு துறை அதிகாரிகளும் திபெத்திற்கு யாத்திரை சென்ற 17 பேரும் அடங்குவதாக தகவல் வெளியாகியுள்ளது. மலேசிய நண்பர்கள் வெளிவந்திருக்கக்கூடிய செய்தி.
1: அடுத்த மக்கள் ஓசையில இதையொட்டிய ஒரு தகவல் தான் வந்திருக்கு. வெள்ளப்பெருக்கில் பாதிக்கப்பட்ட மலேசியர்களுக்கு உதவ தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கும்படி விஸ்மா புத்ராவிற்கு மாட்சிமை தங்கிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் ஆணையிட்டிருக்கின்றார்.
0: இது பற்றி இன்றைக்கு 8 பிறகு நம்ம பேச போறோம். நமக்கு ஒரு விருந்தினரும் வரப்போறாரு, தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். அடுத்தபடியாக தங்கள் கருத்துக்களையும் மனக்குறைகளையும் சொல்லும் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு வாய்ப்பூட்டு போட வேண்டாம் என்று பிரதமர் ஸ்ரீ அன்வார் பல்கலைக்கழக நிர்வாகங்களை கேட்டுக் கொண்டிருக்கின்றார்.
1: இதற்கிடையில இந்த வாரம் 30 வந்து முக்கியமா இந்த அம்பாங் மெரடேக்கா அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி வந்து டத்தரன் மெரடேக்கால வந்து நடைபெறுவதாக இருந்தது. அதுல பிரதமருடைய உரை வந்து நிகழ்த்தப்படவிருப்பது. அது வந்து சற்று மாற்றம் செய்திருக்காங்க. அதாவது பிரதமருடைய உரை வந்து புத்ரஜயா PICC வந்து இடம்பெறவிருப்பதாக அவ்வப்போது தகவல்கள் வந்திருக்கின்றன.
0: மற்ற விவரங்களை தெரிஞ்சுக்க பத்திரிகைகளை வாங்கி படிக்க மறக்காதீங்க. நீங்க கூப்பிட்டு பேசுறதுக்காக ஒரு நல்ல கதையோடு நாங்க வந்திருக்கோம்.
1: இதற்கிடையில ஆமா, வேலை இடத்துல நல்லா பாராட்டுறது வாங்குறது அப்படின்றது பெரிய வரம். அந்த மாதிரி நீங்க அடிக்கடி இதுக்காக நான் பாராட்டு வாங்குவேன், வேலை இடத்துலனா எதுக்காக வாங்குவீங்க?
0: எப்போதும் நம்ம என்ன சொல்லுவோம், வேலை இடத்துல என்ன பாராட்டவே மாட்டாங்க, இந்த குறை அந்த குறை எல்லாம் சொல்லுவோம் இல்லையா?
1: ஆமா,
0: அந்த குறையெல்லாம் அங்க வச்சுட்டு எந்த நிறை உங்களுக்கு எப்போதும் பாராட்டு கொண்டு வருது அப்படின்றது தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம்.
1: நீங்களும் அழைத்து சொல்லலாம், எதுக்கெல்லாம் நீங்க பாராட்டு வாங்குவீங்கன்னு சொல்லி 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8

வணக்கம். காலையிலே கதை பேசலாம். தண்ணீர் இல்லாமல் பல தூரம் பயணம் செய்து கொண்டிருந்த ஒருவர் கடுமையான தாகத்தால் மயக்கம் அடையும் நிலையில் இருந்தார். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தண்ணீர் கிடைக்கவில்லை என்றால் என் உயிர் போய்விடுமோ என்று நினைத்துக் கொண்டிருந்த போது தூரத்தில் ஒரு குடிசை தெரிந்தது. அங்க கையால் இயக்கும் ஒரு பழைய நீர் இறைப்பு கருவியும் அதன் பக்கத்தில் ஒரு குடுவாயில் தண்ணீரும் இருந்தது. அதன் அருகில் ஒரு அட்டையில் இந்த குடுவாயில் இருக்கும் தண்ணீரை நீர் இறைப்பு கருவியில் ஊற்றி இயக்கினால் தண்ணீர் வரும், குடித்து முடித்ததும் மீண்டும் குடுவாயை நிரப்பி வைத்துவிட்டு செல்லுங்கள் என்று எழுதியிருந்தது. அந்த பழைய கருவி வேலை செய்யுமா என்று அவருக்கு சந்தேகம். இந்த தண்ணீரை நான் இப்போது குடித்து விட்டால் அடுத்து வருபவருக்கு என்ன செய்வது என்று யோசித்தார். இருந்தாலும் நம்பிக்கையுடன் அந்த தண்ணீரை கருவியில் ஊற்றி இயக்க ஆரம்பித்தார். கொஞ்ச நேரத்தில் தண்ணீர் வர ஆரம்பித்தது. அவர் தேவையான அளவு தண்ணீர் குடித்து மீண்டும் அந்த குடுவாயை நிரப்பி வைத்துவிட்டு பயணத்தை தொடர்ந்தார். சவால்கள் இருந்தாலும் அவருடைய மனம் மட்டும் மிகவும் நிறைந்திருந்தது. இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் என்ன? நமக்கு கஷ்டமான நேரத்தில் கிடைக்கும் ஒரு நன்மை நம்மோடு மட்டும் நின்றுவிடக் கூடாது. நம்மை போலவே நாளை யாருக்காவது அதே தேவை வரலாம். அதனால் நமக்கு உதவி செய்த நன்மையை முடிந்தவரை அடுத்தவருக்கும் தொடர்ந்து செய்வோம். நாம் செய்யும் நன்மை நம்மோடு முடிந்து விடாமல் அடுத்தவர் வாழ்க்கையிலும் தொடர வேண்டும். நம்மை போலவே மற்றவர்களையும் நேசிப்போம். முடிந்தவரை நல்லதே செய்வோம். மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நான் குணஸ்ரீ.

0: நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடுங்க ராஜா, உங்களால முடியும், உங்களுக்கான நேரம் வந்துகிட்டே இருக்கு.
1: வேலை இடத்துல நீங்க அதிகமா எதுக்காக பாராட்டு வாங்குவீங்க அப்படி நம்ம கேட்டிருந்தோம்.
0: ரோஷன் வந்திருக்காரு.
2: ஆமா கிடைக்குது.
1: ஓ எதுக்கெல்லாம் உங்களை பாராட்டுறாங்க?
2: அதிகமா பாராட்டுறதுனாக்கா ரொம்ப வந்து வேலை வந்து கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சு கொடுத்துருவேன். ஏதாச்சும் இப்ப கஸ்டமர் கிட்டது ஏதாச்சும் ஜாமா வரப்ப சீக்கிரம் முடிச்சு கொடுக்கறதா இருக்கட்டும், ஏதாச்சும் இமெயில் ரிப்ளை பண்றதா இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமா செஞ்சு கொடுத்துறதுனால அது மூலியமா இதை பாராட்டுறது.
0: மின்னல் வேகத்துல ஓடுறீங்களா?
2: மின்னல் வேகம் இல்ல, எனக்கு என்னன்னாக்கா அந்த வேலையை சீக்கிரம் முடிச்சிட்டுமாக்கா அண்ணாந்து வந்து அது கொஞ்சம் தொல்லாம இருக்குங்களா, அதனால.
1: ஓ தொல்லைய தவிர்ப்பதற்காக கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சு கொடுத்துறீங்க அப்ப.
2: ஆமா.
0: ஓ எனக்கு இந்த தாமதமா முடிக்கிறவங்களுக்கு எவ்வளவு கோபம் வரும் பிரச்சனை பார்த்தா.
2: இல்ல அது நானும் என் கம்பெனிய பார்த்துருக்குதான், சில பேர் மெதுவா முடிப்பாங்க, அது வந்து அவங்க கேட்க போய் அவங்களுக்கு வந்து வேலைய தாமதம் முடிக்கிறது பிரச்சனை இருக்காது, கேட்கறதுனாலதான் அவங்களுக்கு ஒண்ணு கோபம் வருது.
1: ஆமா அவங்கள ஒரு உதாரணமா சொல்லுவாங்களா, பாருங்க ரோஷன் பாருங்க எவ்வளவு வேகமா வேலை செய்யறாரு அப்படின்னு.
2: சொன்னது இல்ல.
0: ஆனா யாரும் அப்படி கோபத்தை காட்டுனது இல்ல உங்ககிட்ட.
2: இல்ல இல்ல அப்படிலாம் கட்ட மாட்டாங்க.
0: நம்ம செய்யற வேலையில சரியா இருப்போம். என்ன சொல்றீங்க ரோஷன்? ரொம்ப நன்றி ரோஷன்.
2: நன்றி.
0: ரோஷன் சொன்னாரு, நான் வந்து எல்லாத்தையும் பட்டு பட்டு பட்டுன்னு செய்து முடிப்பேன் அப்படின்னு சொல்லி முடிச்சாரு.
1: வேலை விஷயத்துல ஒரு சிலர் அப்படித்தான், ஒரு வேலையை கொடுத்தாங்க அப்படின்னா டக்குன்னு அது எப்ப முடிக்கணும் அப்படின்னா சரியா முடிச்சிருவாங்க.
0: ஆமா, நீங்க எப்படி அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சுட்டு போயிட்டே இருங்க. 7 மணிக்கு பிறகு இன்னொரு சுவாரஸ்யமான கதை உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு,
1: தொடர்ந்து பேசலாங்க. இது வணக்கம் மின்னல்,
0: எல்லா புகழும் உங்களுக்கே வந்துட்டே இருக்கு. இந்த பாட்டு

நாட்டின் உண்மையான வளம் அதன் மக்களின் நல்வாழ்வு. ஒரு தேசத்தின் உண்மையான வலிமை அதன் ஒற்றுமை. நாம் பல மொழிகள் பேசலாம், பல பண்பாடுகளை பின்பற்றலாம், ஆனால் நமது கனவு ஒன்றே, வளமான, அமைதியான, மகிழ்ச்சியான மலேசியா. இந்த தேசிய தினத்திலும் மலேசிய தினத்திலும் ஒற்றுமையை போற்றுவோம், வளமான எதிர்காலத்தை உருவாக்குவோம். மலேசிய மடானி, வளமே வாழ்வின்பம்.

0: நேபாள வெள்ளம், மலேசியர்களின் நிலை தொடர்ந்து கேள்விக்குறி. சில பகுதிகளில் புகைமூட்டம் அதிகரிக்கும், வெட் மலேசியா எதிர்பார்ப்பு. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 7 மணி முதன்மை செய்திகளுடன் குடரட்சகி குணசேகரன். நேபாளம் ரசுவாஹ் மாவட்டத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பேரிடரில் காணாமல் போனதாக பதிவு செய்யப்பட்டவர்களின் பட்டியலில் வெளிநாட்டவர்கள் உள்ளிட்ட 23 மலேசியர்கள் இடம்பெற்றுள்ளதாக நேபாள காவல்துறை தெரிவித்தது. அதன் முகநூல் பக்கத்தில் நேற்று நண்பகல் வரை வெளியிடப்பட்ட முழுமையற்ற பட்டியலில் மலேசியாவைச் சேர்ந்த 8 பெண்களும் 15 ஆண்களும் உள்ளனர். அந்த பட்டியலில் காணாமல் போனவர்களின் பெயர், பிறந்த தேதி, சொந்த நாடு ஆகிய விவரங்களும் இடம்பெற்றுள்ளன. இருப்பினும் மலேசியர்கள் தொடர்பான உயிரிழப்பு குறித்து வெளியுறவு அமைச்சர் இதுவரை எவ்வித அதிகாரப்படியான உறுதிப்படுத்தலையும் பெறவில்லை. சமூக ஊடகங்கள் அதிகாரப்படியற்ற மூலங்களில் பரவி வரும் உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் குறித்து காட்மாண்டுவில் உள்ள மலேசிய தூதரகம் மூலம் நேபாள அதிகாரிகளிடமிருந்து உறுதிப்படுத்தலை பெற்று வருவதாக விஸ்மா புத்ரா கூறியது. தொடர்புடைய குடும்பத்தினரிடையே கவலையை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் பொதுமக்கள் ஊகங்களை வெளியிடுவதையோ உறுதிப்படுத்தப்படாத தகவல்களை பகிர்வதையோ தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். இவ்வேளை மலேசியர்களை அடையாளம் காணும் நடவடிக்கை காட்மாண்டுவில் உள்ள மருத்துவமனைகளுக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. காணாமல் போனவர்களுள் எவரேனும் சிகிச்சைக்காக மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனரா என்பதை கண்டறிய இந்த முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மலேசியர்களை தொடர்பு கொள்வதில் ஏற்பட்டுள்ள சிரமம் காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காட்மாண்டுவில் உள்ள மலேசிய தூதரகத்தின் பொறுப்பு தூதர் முகமது ஃபிர்டாவோஸ் அஸ்மான் தெரிவித்தார். இதனிடையே நேபாளத்தில் மாந்தனீய உதவிகளை மேற்கொள்ள தேவை ஏற்படுமாயின் மலேசிய ராணுவப்படை ஏடிஎம் அங்கு அணிதிரள தயாராக உள்ளது. மலேசியர்களின் நிலைமை குறித்து வெளியுறவு அமைச்சு உறுதிப்படுத்திய பின்னரே அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முடிவு செய்யப்படும் என்று தற்காப்பு அமைச்சர் டாக்டர் ஷெமுமத் காலிப் நோர்டின் கூறினார். இவ்வேளை துணை பிரதமர் டத்துஸ்ரீ டாக்டர் அமர் சைட் அமிடி நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மலேசியர்களின் பாதுகாப்பு நலன் குறித்து கவலை தெரிவித்தார். இதுவரை கண்டறியப்படாத மலேசியர்கள் அனைவரும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு தங்கள் குடும்பத்தினருடன் மீண்டும் இணைய வேண்டும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். உறவினர்களை இழந்த குடும்பங்களுக்கு அவர் இரங்கல் தெரிவித்ததுடன் மலேசியா எப்போதும் நேபாள மக்களுக்கு ஆதரவாக இருக்கும் என்றும் குறிப்பிட்டார். இதற்கிடையில் அந்த பேரிடரால் ஏற்பட்ட சேதத்தின் அளவு தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் நேற்று மாலை வரை 359 பேர் உயிரிழந்ததாக பதிவாகியுள்ளது. நேபாளம் சீனாவின் திபெத் பகுதியில் ஏறக்குறைய 900 வெளிநாட்டு சுற்றுப்பயணிகளை இன்னும் அடையாளம் காண இயலவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் 2 ஏரிகளில் நீர் தேங்குவதால் மீண்டும் வெள்ளம் ஏற்படும் ஆபத்திருப்பதாக நேபாளமும் சீனாவும் எச்சரித்துள்ளன. உயிர் பிழைத்தவர்களை தேடுவதற்கும் நகரங்கள் பள்ளத்தாக்குகளில் சிக்கிக்கொண்ட ஆயிரக்கணக்கானோருக்கு அவசரகால பொருட்களை வழங்குவதற்கும் நேபாள அதிகாரிகள் உலங்கூர்திகளை பயன்படுத்தினர். புகைமூட்டத்தால் அதிகம் பாதிக்கப்படக்கூடிய பகுதியாக சரவா உள்ள நிலையில் வரும் 30-31 நாள்களில் அந்த மாநிலத்தின் சில மாவட்டங்களில் காற்று தரம் மிகவும் ஆரோக்கியமற்ற நிலையை எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலைமைக்கு தென்மேற்கு பருவ காற்றும் தென் சுமத்ராவிலும் மேற்கு களிமந்தானிலும் தொடர்ந்து அதிகமாக காணப்படும் தீப்புள்ளிகளின் எண்ணிக்கையும் காரணமாக உள்ளதாக மெட் மலேசியா தலைமை இயக்குநர் டாக்டர் முகமது இஷா முகமது அனிப் விளக்கினார். நாளை முதல் சபாவிலும் புகைமூட்டம் நிலவும் என கணிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஜொஹோர், மலாக்கா, நெகிரிசம்பிலான், ஸ்லாங்கோர், குவாலலம்பூர், புத்ராஜயா ஆகியவற்றில் ஆகஸ்ட் 31 வரை புகைமூட்டத்தின் அடர்த்தி அதிகமாக காணப்பட வாய்ப்புள்ளது. அரசாங்கத்தால் இறுதி செய்யப்பட்ட 5000 மியான்மர் அகதிகளை திருப்பி அனுப்பும் திட்டத்தின் முதல் கட்டமாக அடுத்த மாதம் 29 நாள் 1476 பேர் தன்னார்வ அடிப்படையில் தாயகம் திரும்ப உள்ளனர். முதல் குழுவினர் மியான்மர் கடற்படைக்கு சொந்தமான 3 கப்பல்கள் மூலம் அனுப்பி வைக்கப்படுவார்கள் என்று உள்துறை அமைச்சர் தெரிவித்தது. அதேவேளை மியான்மர் அரசாங்கத்துடனான நேரடி அரசு தந்திர பேச்சு தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்றும் அது கூறியது. இதன் மூலம் திருப்பி அனுப்பும் நடவடிக்கை சீராகவும் இரு நாடுகளின் ஒப்புதலுடனும் மேற்கொள்ளப்படுவதை உறுதி செய்ய முடியும். முற்றுகையிடப்பட்ட பாலஸ்தீன பகுதிகளில் இஸ்ரேல் மேற்கொள்ளும் சட்டவிரோத குடியேற்ற திட்டங்களை நிராகரிக்குமாறும் அவற்றை ஆதரிக்க வேண்டாம் என்றும் இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பு OIC உறுப்பு நாடுகளை மலேசியா வலியுறுத்துகிறது. இந்த விவகாரம் தொடர்பில் பன்னாட்டு நீதிமன்றம் வழங்கியுள்ள ஆலோசனையையும் OIC உறுதியாக ஆதரிக்க வேண்டும் என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ முகமது அசான் கூறினார். கிழக்கு ஜெருசலம் உள்ளிட்ட மேற்கு கரையில் சட்டவிரோத இஸ்ரேலிய குடியேற்றங்களை விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கையே 2.3 பில்லியன் டாலர் மதிப்பிலான E1 குடியேற்ற திட்டம் என்பதை அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல்,
1: பேரரசருக்கும் நாட்டிற்கும் விசுவாசம் செலுத்துதல்,
2: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல்,
3: சட்டமுறைப்படி ஆட்சி நடத்துதல்,
0: நன்னடத்தையையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்,
3: தேசிய கோட்பாடு ருக்குன் நகாரா உறுதிமொழி மட்டுமன்று
2: ஒவ்வொரு மலேசியரும் உய்த்துணர்ந்து உன்னத பண்புகளுடன் இணைந்தே மேம்படுவதற்கான வழிகாட்டி.
0: ஹார்மோஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கான நிபந்தனைகளை வகுக்குமாறு அமைதி தூதர்கள் கேட்டுக்கொண்டதை அடுத்து ஈரான் அந்த நிபந்தனைகளின் பட்டியலை தயாரித்து வருகிறது. வட்டாரப் போரை முடிவுக்கு கொண்டு வருவதும் அந்த நிபந்தனைகளுள் அடங்கும் என்று உச்ச பாதுகாப்பு மன்ற செயலாளர் மோசின் ராசாய் கூறினார். அந்த நீரிணை வழியாக கப்பல் போக்குவரத்து தடத்தை அமைக்க ஓமானுடன் இணக்கம் காணப்பட்டுள்ளதாகவும் அந்த பாதையின் சில பகுதிகள் இரு நாட்டின் நீர்நிலைகளையும் உட்படுத்தியிருக்கும் என்று ராசாய் தெரிவித்தார். இஸ்ரேல் மீதான பன்னாட்டு அழுத்தம் நீடிக்கும் வேளை காசாவில் யூத ராணுவம் நடத்திய தாக்குதலில் பாலஸ்தீன மக்கள் மேலும் 3 கொல்லப்பட்டனர். அல் சாதி அகதிகள் முகாம் மீது நடத்தப்பட்ட திருக்கூர்தி தாக்குதலில் 1 உயிரிழந்தார். கான் யூனோஸ் அல் மாவாசியில் 1 காசா நகருக்கு மேற்கே நடந்த தாக்குதலில் 1 பலியானதாக காசா பொது தற்காப்பு நிறுவனம் கூறியது. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் நேட்டோ உறுப்பு நாடுகள் மீது தாக்குதலை தொடுக்க மாட்டார் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் திட்டவட்டமாக தெரிவித்தார். அமெரிக்க மத்திய புலனாய்வு நிறுவனம் CIA இயக்குநர் ஜான் ரஃப்லாய் ரஷ்ய தலைநகர் மோஸ்கோவுக்கு அரிதான பயணம் மேற்கொண்டதை தொடர்ந்து பரவிய தகவல்களை பீதியை ஏற்படுத்தும் கதைகள் என கிரெம்லின் நிராகரித்தது. புட்டினுடன் நல்ல முறையில் பேச்சு நடத்தியுள்ளதாகவும் அவர் நேட்டோ வட்டாரத்தை ஒருபோதும் தாக்கப்போவதில்லை என்றும் டிரம்ப் கூறினார். விளையாட்டு 2026 ஸ்லாங்கூர் பாரா சுக்மா அடுத்த மாதம் 5 திட்டமிடப்பட்டுள்ள இதில் நெகிரிசம்பிலானின் 80 விளையாட்டாளர்கள் 12 தங்கங்களை வெல்லும் இலக்குடன் களமிறங்குகின்றனர். திங்கட்கிழமை நிறைவடைந்த சுக்மாவில் நெகிரிசம்பிலான் அணி எதிர்பார்த்த அளவுக்கு சிறப்பாக செயல்படாத ஏமாற்றத்தை ஈடு செய்ய இந்த இலக்கு முக்கியமானது என்று மந்திரி பசார் டத்து இஸ்மாயில் லாசிம் தெரிவித்தார். லீக் கிண்ண கட்பந்து ஸ்டாம்ஃபோர்ட் பிரிட்ஜில் நடைபெற்ற ஆட்டத்தில் செல்சி 2 சுழியம் என்ற கோல் கணக்கில் 3 நிலை அணியான லூட்டனை வென்றது. இந்த வெற்றியைத் தொடர்ந்து த ப்ளூஸ் அணி 3 சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. செல்சியில் புதிதாக இணைந்துள்ள டேனி வெல்பெக் முதல் முறையாக 1 புகுத்திய வேளை ஹகிம் ஓடெஃபென்ஸ் சொந்த கோல் அடித்தார். அடுத்த சுற்றில் செல்சி லீட்ஸ் யுனைடெட்டுடன் பொருதும். நேபாள வெள்ளம் மலேசியர்களின் நிலை தொடர்ந்து கேள்விக்குறி. சில பகுதிகளில் புகைமூட்டம் அதிகரிக்கும் மெட் மலேசியா எதிர்பார்ப்பு. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: வீட்டில் இன்று
1: 2010 ஆண்டு இன்றைய நாளில் நாட்டின் கார்பந்து சகாப்தம் இசாபாகா பினாங்கு மருத்துவமனையில் காலமானார். அன்னாருக்கு அப்போது 59 வயது. அவருக்கு மனைவியும் 4 பிள்ளைகளும் இருந்தனர். அன்னாரது புகழின் உச்சக்கட்டத்தில் காலஞ்சென்ற டத்தோ மொக்தார் டஹாரியுடன் தேசிய அணியின் முதன்மை 11 வீரர்களுள் ஒருவராக விளையாடினார். 1974 ஆண்டு தெஹ்ரானில் நடைபெற்ற ஆசிய விளையாட்டுப் போட்டியில் மலேசியா வெண்கலப் பதக்கம் வெல்வதற்கு அவரது பங்கு இன்றியமையாதது. அதே ஆண்டில் பினாங்கு அணி மலேசிய கிண்ணத்தை வெல்வதற்கும் அவர் முக்கிய பங்காற்றினார். அன்னாரது மறைவு ஈடு செய்ய முடியாத இழப்பாக அமைந்தது.
0: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: வீர விநாயகா வெற்றி விநாயகா எல்லாருக்கும் வெற்றி வந்து சேரட்டும். மணி இப்போ 7:15.
1: இந்த பக்கம் மோகன் தெய்வீகன் உங்களோட பேசிட்டு இருக்க, உங்கள் காலை பொழுதை நம்ம கூடுதல் உற்சாகப்படுத்திட்டு இருக்கோம்.
0: எப்படி இருக்கீங்க? வெள்ளிக்கிழமை நம்மள வந்து நல்லபடியா வரவேற்க காத்துட்டு இருக்கு. இன்றைக்கு August 28, இன்றையில இருந்து ஒரு வாரம் பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம நெடுஞ்சாலைகள்லாம் அப்படி இருக்க போகுது கூட்டத்தோட. ஏன்னா விடுமுறை வருது, அதோட சேர்த்து பள்ளி விடுமுறையும் தொடங்குகின்றது.
1: தேசிய தினம் அப்படின்னு சொன்னாலே நிறைய இந்த படை வீரர்கள் அணிவகுத்து செல்லக்கூடிய காட்சி நம்ம பார்ப்போம். அதுதான் ஒரு பெரிய முத்தாய்ப்பான ஒரு அங்கமா இருக்கும் நம்ம வாழ்க்கையில. இப்ப நம்ம மகிழ்ச்சியா ரொம்ப அமைதியான ஒரு சூழல்ல வாழ்றோம் அப்படின்னா இந்த மாதிரி படையினர் துறை சார்ந்தவர்கள் ஒரு பெரிய காரணமா இருக்காங்க.
0: சேவை துறை அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா. இவங்களுக்கு எல்லாம் நம்ம வந்து நன்றி சொல்லணும் அப்படின்ற ஒரு நாளா இன்னைக்கு நம்ம வந்து கொண்டாட போறோம். தேசிய தினத்துக்கு முன்னதாக
1: உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கலாம், அந்த ஒரு நேரத்துல அவங்க வந்து உங்களுக்கு ஒரு பெரிய உதவி பண்ணிருக்கலாம். அது என்ன அப்படின்றத நீங்க சொல்லிட்டு கூட நன்றி சொல்லலாம்.
0: இப்போ ஒரு காவல் அதிகாரியா இருக்கலாம், இல்ல தீயணைப்பு மீட்பு படையரா இருக்கலாம், இல்ல ஒரு பள்ளி ஆசிரியரா இருக்கலாம், இல்ல மருத்துவ பணியாளரா இருக்கலாம். இப்படி நிறைய பேர் இருக்காங்களே சேவை துறையில. எந்த சேவை துறையை சார்ந்தவங்களுக்கு நீங்க நன்றி சொல்ல போறீங்க?
1: அழைத்து சொல்லுங்க 3-2-2-8-2-5-7-3-3 or 6-8.
0: விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் படத்துக்காக பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. சூர்யா பாடி இருக்கிறாரு,
1: கேட்கலாங்க. இது வணக்கம் மின்னல்.

0: வணக்கம். செயற்கை நுண்ணறிவு விவரங்களுடன் செயற்கை நுண்ணறிவு AI இலக்கவியல் டிஜிட்டல் பயிற்றுனர் ஜே கண்ணன்.
1: உங்கள எத்தனை பேர் இந்த வார்த்தையை கேட்டிருக்கீங்கன்னு தெரியல. டீப் ஃபேக் அப்படின்னு DEEPFAKE. டீப் ஃபேக்ன்றது போலியா தயாரிக்கப்பட்ட படங்களோ அல்லது வீடியோக்களோ இதைத்தான் வந்து டீப் ஃபேக் சொல்லுவோம். சரி, இது என்ன அப்படி இந்த டீப் ஃபேக் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இப்போ என்ன நடக்குதுன்னா, நிறைய நேரங்களில் சிலர் எல்லாருமே இந்த AI வந்து சரியான ஒரு பொறுப்போட பயன்படுத்துறாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, இந்த AI பயன்படுத்தி, இந்த செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி இல்லாத படங்களை உருவாக்குவாங்க. அதாவது சம்பவம் நடந்திருக்காது, சம்பவம் நடந்த மாதிரி அங்கே வந்து ஒரு படத்தை உருவாக்கப்படும். இப்போ நீங்கள் ஒரு கடைக்கு போயிருக்க மாட்டீங்க, ஆனால் உங்களை வந்து அந்த கடையில் உட்கார்ந்துருக்கிற மாதிரி படத்தை உருவாக்க முடியும். இதே போல வீடியோக்களை உருவாக்க முடியும். நீங்களே பேசுற மாதிரி வீடியோக்களை உருவாக்க முடியும். நீங்களே பேசிருக்க மாட்டீங்க, ஆனா நீங்க பேசுன மாதிரி அப்படியே தத்ரூபமா இருக்கும். உங்களோட குரலை வச்சு அவங்க வந்து செய்ய முடியும். இது வந்து இது ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு கட்டத்துல நம்ம எல்லாமே இருக்கிறவங்க, குறிப்பா பிரமுகர்கள், நிறைய செலிபிரிட்டிஸ் சொல்லுவாங்கல்ல, பிரபலமானவங்க எல்லாம் வந்து ரொம்ப பயப்படுறாங்க. ஏன்னா அவங்களோட இமேஜ டேமேஜ் பண்றதுக்கு, உருக்குலைக்கிறதுக்கு இந்த AI டீப் ஃபேக் பயன்படுத்துறாங்க. உதாரணங்களையும் காட்டுவேன், எப்படி மாதிரி டீப் ஃபேக்லாம் உருவாகி இருக்குது, இப்ப எப்படி நம்மள மனித குலத்தை வந்து இதெல்லாம் பாதிக்க போகுது அப்படின்னு. அதனால எவ்வளவுதான் இந்த AI நிறைய நன்மைகளை பத்தி நான் கூறியிருந்தாலும் கூட, இந்த மாதிரி ஒரு டீப் ஃபேக் தவறான படங்களோ இல்ல காட்சிகளோ சித்தரிக்கப்படும் பொழுது நீங்க பல பேர்த்தோட வாழ்க்கையை வந்து பாதிக்குது. அதனால நீங்கள் நான் எல்லாருமே வந்து ஒரு விழிப்புணர்வோட இருக்கணும். வர்ற விஷயத்தை எல்லாத்தையுமே அப்படியே நம்பாதீங்க. தீர விசாரிச்சு இல்ல நீங்க வந்து அதுக்கு வந்து ஃபேக்ட் செக் சொல்லுவாங்க, அந்த உண்மையை வந்து நீங்க வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும், அதை கண்டுபிடிக்கணும் அது உண்மையா அப்படின்னு. இல்லைனாக்கா அந்த மாதிரி தகவல்லாம் நீங்க வந்து பகிராதீங்க. இதுதான் என்னுடைய வேண்டுகோள் உங்களுக்கு. மீண்டும் அடுத்த காலங்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
2: Mama, you know how me nerky say the dance floor, baby.

0: வணக்கம். இன்னும் கேட்டுட்டு இருக்கீங்க விஜய் ஆண்டனி எம்சி ஜாஸ். எல்லாரும் சேர்ந்து பாடியிருந்த பாடல் வந்தது.
1: நம்ம வாழ்க்கையில பல துறையினர் படையினர் வந்து ஒரு பெரிய உதவி பண்ணிருப்பாங்க.
0: சரி,
1: அதை நினைவு கூர்ந்து நீங்க அவங்களுக்கு நன்றி சொல்லலாம்னு சொல்லியிருந்தோம்.
0: கிளைங்ல இருந்து நம்ம சீதா வந்திருக்காங்க.
2: நான் வந்து நன்றி சொல்றதுன்னா நம்மளோட மலேசியா காவல் படைக்கு தான் சொல்லணும். எஸ்பெஷலி கிளைங். நான் மகனை வந்து ஸ்கூல்ல விட்டுட்டு வரும்போது இந்த ஹாஸ்பிட்டல் கிளைங் இருக்கும் பாருங்க, அந்த ஹோல் ரோடே வந்து ரொம்ப ஜேமா இருக்கும். சோ இந்த காவல்துறை டிராபிக் போலீஸ் வந்து இருப்பாங்க அந்த டிராபிக் வந்து பாக்குறதுக்கு. அப்புறம் நம்ம கார தள்ளி ஓரமா வச்சாரு.
1: ஓ, அந்த அளவுக்கு?
2: ஆமா, ரெண்டு ஆபீசர்ஸ்

0: உதவி பண்ணாங்க. அதுக்கு நான் இப்ப வரைக்கும் காலையில கூட நினைச்சேன் அந்த பாதியா போகும்போது இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சது. நன்றி சொல்றது.
1: சீதா அந்த நேரம் வந்து நின்னாரு தெரியுமா பக்கத்துல, அப்ப சொல்லுவாங்களே கடவுளே வந்து நின்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்ற, அப்படி இருந்துச்சு அந்த தருணம்.
0: உண்மையிலேயே
1: சீதா
0: நான் பேரு கேக்கல தேவிகன், ஆனா எனக்கு வந்து ஒரே ஒரு தாட் இருக்கு. டெய்லி நான் அந்த பாதியா தான் நான் போவேன் என் மகனை விடுறதுக்கு. சோ எனக்கு ஏன்னா இப்ப ஏர்லியா வந்துடுறாங்க, முன்னா 7:00 தான் வருவாங்க, இப்ப ஏர்லியா வந்துடுறாங்க. அட்லீஸ்ட் நம்மளால முடிஞ்சது ஒரு 100+ இல்ல ஒரு தேட்டாரை வாங்கிட்டு போய் கொடுக்கணும்
1: வாழ்த்து உங்களுக்கு.

0: ஜீதாவுக்கு கடவுள் போல வந்த அந்த காவல் அதிகாரிக்காக அந்த பாடல் வந்தது.
1: இப்படி உங்க வாழ்க்கையிலும் இந்த மாதிரி வந்திருப்பாங்க படையினர், இப்படி யார் வேணா இருக்கலாம், நீங்க அழைத்து அவங்களுக்கு நன்றி சொல்லலாம்னு சொல்லியிருந்தோம்.
0: மிர்டேகாவை முன்னிட்டு இதை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம், அங்க யார் அப்படின்னு கேட்போம். அரவிந்த் சொல்லுங்க தம்பி, எங்க யாருக்கு நன்றி சொல்லணும்? நீங்க
2: தீயணைப்பு வீரருக்கும் காவல்துறைக்கும் நன்றி சொல்லணும்.
0: ஏன் அரவிந்த் குறிப்பிட்ட அவங்களுக்கு?
2: 1 இயர் ago வந்து நான் காடியில டிராவல் பண்ணிட்டு இருக்கிறப்ப என் காடி திடீர்னு ஒரு தீ பிடிச்சி எரிஞ்சிருச்சு. அப்ப எரிஞ்சப்ப வந்து நான் தீயணைப்பு வீரருக்கு கால் பண்ணி நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், இந்த மாதிரி காடி நேர் பிடிச்சிருச்சுன்னு. அப்ப அவங்க வந்து தீயெல்லாம் அணைச்சாங்க. சோ அணைச்சிட்டு அந்த டைம் வந்து நான் ஒரு ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்தேன், ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கின காரு இப்படி நெருப்பு பிடிச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பக்கத்து வந்து வேலை முடிஞ்சு டியூட்டி ஆஃப் டியூட்டி வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டு இருந்த ஒரு போலீஸ் ஆபீசர் அவர் நுப்பாட்டி என்னாச்சு ஏதாச்சுன்னு கடைசி வரைக்கும் அவர் கூட இருந்தாரு. பக்கத்துலயே உட்காந்துட்டு எவனும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு கூட இருந்தாரு. ரெண்டாவது இன்னொரு போலீஸ் பந்துவான் அவங்களும் அந்த பாதையில கிராஸ் பண்றாங்க. அவங்க சொன்னாங்க, நீ ஒண்ணும் கவலைப்படாத, என் போன் நம்பர் எடுத்துக்கோ, நீ போய் ரிப்போர்ட் எல்லாம் பண்ணி ஏதாச்சும் ஒண்ணு எனக்கு கால் பண்ண அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு நான் போய் ரிப்போர்ட் பண்றப்ப எஸ்யூ அங்க போறப்ப அப்ப நான் அந்த போலீஸ் ஆபீசர் கால் பண்ணேன், இந்த மாதிரி அவங்க இங்க அங்க போக சொல்றாங்கன்னு சொல்லிட்டு. அவர் சொன்னாரு, போனை நீ அங்க கூட கவுண்டர்ல கொடுத்தவனே அவர் என்ன பேசினது இல்ல, டக்கு டக்குனு ரிப்போர்ட் எல்லாம் வாங்கி எல்லாம் செட்டில் பண்ணி அனுப்பி விட்டாங்க. அப்ப நான் அனுப்பி முடிச்சுட்டு நான் வெளியே வந்து உட்காந்துருந்தேன் பாளை போலீஸ் வெளியே. அப்ப என் காரியை தீய அணைச்ச அந்த தீயணைப்பு வீரர் அந்த டீம் வந்து அந்த லோரியில போறாங்க. அவங்க கரெக்டா பாளை போலீஸ் ஆப்போசிட்ல தான் வந்து பொம்பா ஸ்டேஷன். அவங்க முடிச்சிட்டு போறப்ப அவங்க கூப்பிடுறாங்க, என்ன அரவிந்த் நீயா அங்க உட்காந்துருக்க, நீங்க வான்னு சொல்லிட்டு.
1: பேரையும் ஞாபகம் வச்சிருக்காங்க.
2: நான் டிப்ரெஷன்ல அப்படியே கண் கலங்கி நின்றுதான் அவர் பார்த்து கொலப்படாத காடி நம்ம வாங்கிக்கலாம் அப்படி இப்படி ரொம்ப நல்லா பேசினாரு. தீயணைப்பு வீரரோட பேர் வந்து துவான் ரேஹான்.
0: இதாங்க ஒரு தனித்துவம் இல்லையா, மலேசியர்கள் இந்த மாதிரி நன்றி சொல்லும் போது நமக்குமே ரொம்ப பெருமையா அது வந்து உணர முடியுது.
1: பொதுவா சொல்லுவாங்கல்ல, அன்பான நண்பனை ஆபத்தில் அறி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆபத்தான நம்ம சந்திக்கக்கூடிய அந்த வேலையில இருக்கக்கூடிய இவர்கள் நம்ம பக்கத்துல இல்லனாலும் இவங்க எல்லாம் நம்ம படையினர் நமக்காக வராங்கன்ன போது அது பெரிய விஷயம்.
0: நம்ம பக்கத்துல வந்து நிக்கும் போது பா நான் ஒரு மலேசியரை பார்த்துட்டேன், இல்ல எங்கயாவது போகும்போது நான் மலேசியர் அப்படின்னு சொன்னேன், என்னமோ நமக்கு நம்ம உறவையே சந்திச்ச மாதிரி ஒரு பெரிய எண்ணம் கிடைக்குது இல்ல. அதுதான் இந்த நாட்டுடைய ஒரு தனித்துவம், தனி அழகு இல்ல.
1: நீங்களும் சொல்லலாங்க உங்க வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தை சொல்லி நன்றியும் சொல்லுங்க.

0: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
1: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
0: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
1: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.
2: மலேசியாவின் மிகப்பெரிய வேளாண் கண்காட்சியான மகா மீண்டும் வந்துவிட்டது. குடும்பத்தோடு சேர்ந்து விவசாயம், தோட்டக்கலை மற்றும் வேளாண் சுற்றுலாவின் சிறப்பை அனுபவிக்க வாருங்கள். அக்ரோ சஃபாரி, ரேவாங் வாரிசான், மேஜிகா கார்டன் மற்றும் லேசர் ட்ரோன் கண்காட்சிகளை கண்டு மகிழுங்கள். அதோடு மெர்டேகா இஃப் கண்டாட்டம், கிடிஸ் வண்டர்லேண்ட் மற்றும் நேரடி இசை நிகழ்ச்சிகளும் காத்திருக்கின்றன. மகா 2026 August 28 முதல் September 6 வரை காலை 10 மணி முதல் 20 மணி 10 வரை மேப்ஸ் சிறடாங்கில். விவரங்களுக்கு மகா ஆபிஷியல் .com.my.
3: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
4: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் 7:00 முதல் 8:00 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
3: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணாம், உங்க பாசம் மட்டும் போதுங்க.

0: குவாமுசாங் அங்கதான் நாங்க சியாச்சின் போனோம். ரொம்ப பசுமையான நினைவுகள்னு சொல்லலாம். நான் இருந்த தங்குன அந்த டாம்ல வந்து நாங்க ஒரு மூணு பேர் தான் தமிழவங்க, மத்தவங்க எல்லாமே மலாய்க்காரர்கள் சீனர்கள். நாங்க எல்லாம் ஒன்னா இருந்த அந்த நாட்கள் வந்து உண்மையாவே ரொம்ப ரொம்ப வேல்யூபிள். நான் துணியை காய போட்டுட்டு வேற கூட்டாளி கூட கதை பேச போயிட்டனாலும் என்னோட மலாய்க்கார நண்பர்கள் வந்து அந்த துணியை எடுத்து வச்சிருந்தோம், மெஷின் சுத்தம் பண்ணிடுறதும், பிரேக்ஃபாஸ்ட் பழங்கள் கொடுப்பாங்கல்ல, எனக்கு வந்து வாழைப்பழம் ரொம்ப பிடிக்கும். என்னோட இன்னொரு மலாய் நண்பருக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஆப்பிள் ரொம்ப பிடிக்கும். வாழைப்பழம் இருக்கிற அன்னைக்கு அவங்க சேவ் பண்ணி எனக்கு எடுத்து வந்துருவாங்க, ஆப்பிள் இருக்கிற அன்னைக்கு நான் அவங்களுக்கு சேவ் பண்ணி எடுத்து போய் கொடுத்துருவேன். அப்புறம் எங்க கட்டில் எல்லாம் பாத்தீங்கன்னா தனித்தனியா தான் இருக்கும், ஆனா ராத்திரி அதை இணைச்சு எல்லாரும் ஒன்னா படிச்சுக்கும். அது ரொம்ப ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்வீட் திங்.
1: ஜாலோர்க மீலாங்கை பறக்க விடுவோம், மலேசியராய் பெருமை கொள்வோம்.

0: மூணு படத்துல இருந்து எடுக்கப்பட்ட பாடல் அனிருத்துடைய இசையில வந்தது. 7:48 இப்போ
1: நம்மை பத்திரமா பாத்துக்கக்கூடிய காவல் அதிகாரிகள், தீப்பிடிச்சா வரக்கூடிய தீயணைப்பு வீரர்கள், தகவல்களை கொண்டு சேர்க்கக்கூடிய ஊடகவியலாளர்கள், இப்படி நம்மை சுற்றி எத்தனையோ துறைகள் செயல்பட்டு வருது.
0: நம்ம வெளியில நடந்து போறோம் இல்லையா, பொது இடத்துல ஓட போறோம், ஜாகிங் போறோம், அந்த சுத்தமா இருக்கிறதுக்கு நகராண்மை கழக ஊழியர்கள், அதுக்கப்புறம் நம்ம ஒரு வங்கிக்கு போறோம், அங்க முகப்பு சேவையை டக்குன்னு செஞ்சு கொடுக்கறவங்க. உதாரணத்துக்கு நீங்க வந்து ஒரு பதிவு இலாகாவுக்கு போறீங்க, டக்குன்னு உங்களுடைய அடையாள அட்டைக்கான சேவையை செஞ்சு கொடுக்கும் போது நன்றிங்க நீங்க சொல்லும் போது அப்படியே உங்கள்ட்ட கலகலகன்னு பேசுவாங்க பாருங்களேன்.
1: ஆமா,
0: அந்த மாதிரி முகங்கள் அவங்களெல்லாம் நினைவு கூர்ற ஒரு தருணம் தான் இன்னைக்கு வணக்கம் மின்னல்.
1: அதனாலதான் பொதுவா தேசிய தின கொண்டாட்டம்ல அணிவகுத்து செல்வாங்க. அந்த மாதிரி துறை சார்ந்தவர்களுக்கு யாருக்கு நீங்க நன்றி சொல்ல போறீங்கன்னு கேட்டிருந்தோம்.
0: அன்பதன் சொல்லுங்க, யாருக்கு, எந்த வேலை செய்யறவங்களுக்கு நீங்க நன்றி சொல்லணும்?
2: நான் வந்து ஒரு காவல்துறை அதிகாரிக்கு, அதாவது நான் வந்து சிப்பாங்க நகராண்மை கழகத்துல வேலை செய்யறேன். இது வந்து 2009 நடந்த ஒரு நிகழ்வு. நான் வேலை முடிஞ்சிட்டு மோட்டார் பைக் எடுக்க போறப்ப மோட்டார்ல வந்து என்ன தலைக்கவசத்தை காணாம போயிருச்சு. அப்ப எனக்கு ரொம்ப கோவம் வந்து என்ன செஞ்சேன், பரவாயில்ல அப்படியே போகணும்னு சொல்லிட்டு நான் வந்து சைபர் ஜெயில டிங்கில் வீட்டுக்கு போயிட்டு இருக்கப்ப இந்த போலீஸ்காரங்க, அதாவது அவங்க வந்து கணவன் மனைவி நினைக்கிறேன், ஒரு மோட்டர்ல தான் வந்தாங்க, பார்த்துட்டு பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு பக்கத்துல நிக்க சொல்லிட்டு எங்க இருந்து வரீங்க கேட்டாங்கன்னா, வந்து வேலை முடிஞ்சு வரேன், ஹெல்மெட் காண போயிடுச்சு அப்படி சொன்னேன். உடனே அவங்க சொன்னாங்க, நீங்க நேரம் பாலாய்க்கு வாங்க சொல்லிட்டு சைபேஜியா பாலாய் கூட்டிட்டு போயிட்டாங்க. நான் நினைச்ச போச்சு நம்மள இன்னைக்கு உள்ளுக்கு போட்டுருவாங்க, அப்ப வந்து எனக்கு 22 சோ ரொம்ப பயந்துட்டேன். அப்ப கடைசியா பார்த்தா கொஞ்ச நேரம் வெளியே நில்லுன்னு சொல்லிட்டு உள்ளுக்கு போயிட்டு அவங்க ஒரு தலைக்கவசம் எடுத்து வந்து எனக்கு கொடுத்துட்டு, நீங்க இந்த மாதிரி ஹெல்மெட் எல்லாம் போறீங்க பாதுகாப்பு இல்ல, பத்திரமா போங்க சொல்லிட்டு எனக்கு அவங்க ஹெல்மெட் கொடுத்து அனுப்பி விட்டாங்க. அந்த சம்பவத்தை வந்து என்னால மறக்க முடியாது.
1: ரொம்ப நல்லா இருந்ததுங்க நீங்க சொல்லும் போது.
2: ஆமா, நான் வந்து மாட்டிக்கிட்டோம், நம்மளுக்கு நீங்க சம்மன் கொடுத்துருவாங்க அப்படிதான் யோசிச்சேன். ஆனா வந்து அவங்களே ஒரு ஹெல்மெட் கொடுத்து என்னை அனுப்பி விட்டாங்க.
0: அது எப்போதும் நமக்கு போலீஸ்காரங்க அடி தாண்டி போனாலே ஒரு பயம் இருக்கும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க உங்க நண்பன், ஆபத்துக்கு வந்து உதவி செய்யறோம்னு. நீங்க அதுக்கு ஒரு பெரிய உதாரணம் உங்களுக்கு நடந்த சம்பவம்ல.
2: ஆமா, எப்பயுமே வந்து நான் பயப்படுவாங்க போலீஸ் அதிகாரிக்கு, அதனால எனக்கு பயந்தேன். ஆனா கடைசி அவங்க வந்து எனக்கு உதவி செய்வாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல.
1: இல்ல, உண்மையா தலைக்கவசம் அணியாதவர்கள் பல காரணங்கள் சொல்லியிருக்கலாம், எடுத்துட்டு வரல காணா போச்சு அப்படின்னு. ஆனா நீங்க சொன்னது எந்த அளவுக்கு உண்மை அவங்க புரிஞ்சு நடந்திருக்காங்க இல்லையா, அந்த நொடி தாங்க
2: உண்மையா இருந்ததுனா அவங்க ஏத்துக்கிட்டாங்க.
0: ஞாபகம் இருக்கு அவருடைய பெயரு?
2: பேர்ல ஞாபகம் இல்ல, ஆனா சைபர்ஜியாவில காவல் நிலையத்தில் வேலை செஞ்சாங்க அது தெரியும்.
0: சரி, அவங்களுக்கு எங்க இருந்தாலும் நன்றி போய் சேரட்டும். தேசிய தின வாழ்த்து உங்களுக்கு.
2: அனைவருக்கும் தேசிய தின வாழ்த்துக்கள்.
0: ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, ரொம்ப பெருமையா இருக்கு இந்த கதைகள் எல்லாம் கேட்கும் போது. எத்தனை நாடுகள்ல வேணாலும் தேசிய தினம், சுதந்திர தினம் கொண்டாடலாம், ஆனா மலேசியாவுடைய தேசிய தினம், சுதந்திர தினம், மிர்டிகா அப்படின்றது நிச்சயமா தனித்துவம் பெற்ற ஒரு திருநாள்.
1: அழகான மலேசியாவை பற்றி சொல்றதுக்கு 1000 விஷயம் இருக்குங்க.
0: இந்த ஒரு பாட்டு போதுங்க எல்லா மலேசியர்களையும் இணைப்பதற்கு.

0: ரேகா. இந்த பாடல் எங்க ஒளிபரப்பினாலும் எல்லா மலேசியர்களும் டக்குன்னு முடுமுடுக்க ஆரம்பிச்சிரும். அந்த மாதிரி ஒரு தனித்துவம், ஒற்றுமை நிறைந்த ஒரு மாதம், மகிழ்ச்சியான ஒரு நாட்ல நம்ம தேசிய தினத்தை வரவேற்க காத்துட்டு இருக்கோம்.
1: யாருக்கு நன்றி சொல்ல போறீங்கன்னு கேட்டிருந்தோம்.
0: கேத்ரின் மரியா வந்திருக்காங்க.
2: தாதியர்களுக்கு நன்றி சொல்லணும். இந்த ஒரு சம்பவம் வந்து ஒரு 13 ஆண்டுக்கு முன்னாடி நடந்தது. அதாவது நான் புத்திரஜயில வேலை செய்யறப்ப நிறை மாத கர்ப்பிணியா இருந்தேன். அப்ப என்னுடைய பணிக்கூடம் வந்து உடஞ்சவனே வீட்டுல வந்து யாருமே இல்ல, எனக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் இல்ல. அப்போ ஒரு எமர்ஜென்சி கால் பண்ணோடனே நர்ஸ் அந்த உதவி செய்யறவங்க எல்லாம் வந்திருந்தாங்க. அப்ப குறிப்பிட்டு 2 தாதியர்கள் வந்து எனக்கு அவ்வளவு ஒரு உதவியா இருந்தாங்க. ஏன்னா ரொம்ப பேனிக்கா இருந்தேன், பக்கத்துல யாருமே இல்ல, வீடு பூட்டணுமா இல்லையா, என்னோட ஜாமான்லாம் அந்த பேபி திங்ஸ் எல்லாம் எடுக்கணும், அதெல்லாம் அவ்வளவு ஒரு பேனிக்கா இருந்தேன். ஆனா அவங்க அந்த 2 தாதியர்கள் அவங்க பேரு தெரியல, மலைக்காரவங்க. இப்ப கூட நான் வந்து அதை நினைச்சு பாப்பேன், ஐயோ அந்த நேரத்துல அவங்க கடவுள் மாரி வந்து நம்மளுக்கு உதவி செஞ்சாங்களே. இந்த தருணம் வந்து நான் அவங்களுக்கு நன்றி சொல்லணும். பேரு தெரியல, ஏன்னா நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு தருணத்துல வந்து யாராவது ஒருத்தர் வந்து உதவி செய்வாங்க,
0: கடவுள் தான் அவங்க உங்க கண்ணுக்கு.
2: ஆமா ஆமா, இப்ப வரைக்கும் நான் அவங்களை நினைச்சு பாக்குறேன், அவங்க பேரு தெரியல, அவங்க முகம் கூட நான் மறந்துட்டேன். ஆனா அவங்க செஞ்ச அந்த ஒரு காரியம் வந்து இப்போ எனக்கு வந்து அந்த தருணம் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா நான் எதிர்பார்க்கிறேன்.
0: இங்க பாருங்க, கேத்ரின் மரியா சொன்னது முற்றிலும் உண்மை. இன்னைக்கு இருக்கிற காலத்துல எல்லா வசதிகளும் டக்கு டக்கு டக்குன்னு வந்திருக்கலாம் இல்லையா. ஆனா இதே ஒரு 10-15 வருடங்களுக்கு முன்னர், 20-25 வருடங்களுக்கு முன்னர் இந்த நிலை வந்து ரொம்ப மாறுபட்ட ஒரு சூழல் மோகன்.
1: ஆமா, தெரியாத பேருக்கு வந்து உதவி செய்யறது அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். அதை குறிப்பா நாட்டில் இருக்கும் போது ஒரு நாட்டு வளமா செழிப்பா இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி துறை சார்ந்தவருடைய அர்ப்பணிப்பும் கூட தான்.
0: நீங்க ஒண்ணு நல்லது சொன்னீங்க, ஒரு நாடு வளமா சிறப்பா இருக்குன்றதுக்கான அர்த்தம் அந்த நாட்டு மக்கள் எவ்வளவு ஆரோக்கியமா இருக்கிறாங்க அப்படின்றதுதான். ஆரோக்கியமான மக்களை உருவாக்கக்கூடிய ஒவ்வொரு மருத்துவ பணியாளர்களையும் இந்த நேரத்துல நம்ம நினைச்சு பார்ப்போம். கடந்த வாரம் இதே நேரம் மேட்ரன் வந்து நம்ம கூட பேசியிருந்தாங்க.
1: ஆமா,
0: அப்ப அவங்க பேசும்போது கூட இதுதான் சொன்னாங்க, ஒவ்வொரு தாதி ஒவ்வொரு மருத்துவ பணியாளரும் அவங்களை உயிர் கொடுத்து வேலை செய்துட்டு இருக்காங்க இந்த நாட்டுடைய வளர்ச்சிக்காக, ஆரோக்கிய நிலைக்காக அப்படின்னு. அவங்களுக்கும் பெரிய நன்றி. இந்த வேலை
1: எங்களால பெருசா என்ன செய்ய முடியும்னு தெரியலங்க, நன்றி சொல்றோம், எடுத்துக்கோங்க.
0: 8 மணிக்கு பிறகு நேபாள அந்த சம்பவம் குறித்து பேச காத்துட்டு இருக்கோம்.

சலாம் மலேசிய மடானே. மலேசிய வானொலியின் காலை 8 மணி செய்திகளுடன் குளரட்சகி குணசேகரன். நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பேரிடரில் 31 வெளிநாட்டினர் வெற்றிகரமாக மீட்கப்பட்டனர். இருப்பினும் அவர்களில் மலேசியர் எவரும் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை. நேபாள சுற்றுலா வாரியத்தின் அண்மைய பதிவுகளின் அடிப்படையில் இந்த எண்ணிக்கை அமைந்துள்ளது. மீட்பு நடவடிக்கைகள், பாதிக்கப்பட்டவர்களை வெளியேற்றுவது உட்பட அவர்களை அடையாளம் காணும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. மற்றொரு நிலவரத்தில் நேபாள பெருவெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மலேசியர்கள் குறித்த ஊகங்களை வெளியிட வேண்டாம் என விஸ்வபுத்ரா பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. மலேசியர்களுக்கும் சம்பந்தப்பட்ட குடும்ப உறுப்பினர்களுக்கும் தகவல்களை ஒருங்கிணைக்கவும் தொடர்பு வழிகளை ஏற்படுத்தவும் புத்ராஜயாவில் உள்ள வெளியுறவு அமைச்சின் செயல்பாட்டாரை முடுக்கிவிடப்பட்டுள்ளது. ஆசியான் உறுப்பு நாடுகள் தொழிலாளர்களின் திறன் தகுதிக்கான அங்கீகாரத்தை வலுப்படுத்த வேண்டுமென மலேசியா வலியுறுத்தியுள்ளது. வட்டார திறனாளர்கள் தொழில்துறை தேவைகளை பூர்த்தி செய்வது மட்டுமல்லாமல் உலகளவில் போட்டியிடவும் முடியும் என்பதை உறுதி செய்ய இது அவசியம் என மனிதவள அமைச்சர் டாக்டர் ஸ்ரீராமனன் கூறினார். நேபாளத்தில் வெள்ளப்பேரிடரையடுத்து தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ள ஆஸ்திரேலியர்களை கண்டறிவது கடினமாக உள்ளது என வெளியுறவு அமைச்சர் பெனி வாங் தெரிவித்தார். மேலும் வெள்ளத்தில் காணாமல் போன ஆஸ்திரேலியர்களின் எண்ணிக்கை 39 உயர்ந்துள்ளதாக அவர் கூறினார். அதேவேளை 3.6 மில்லியன் அமெரிக்க டாலர் வெள்ள நிவாரண நிதி வழங்கப்படும் எனவும் பெனி வாங் தெரிவித்தார். இந்தோனேசியா அழியா வட்டாரத்தில் பிக்கான்பாரு பேலாலாவான் பகுதிகளில் காட்டுத்தீ தொடர்பான அவசர நிலை அவசர எச்சரிக்கை நிலையிலிருந்து அவசர நடவடிக்கை நிலைக்கு உயர்த்தப்பட்டுள்ளது. கடுமையான புகைமூட்டம் காரணமாக காற்றுத்தரம் மிகவும் ஆரோக்கியமற்ற நிலையில் இருப்பதைத் தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. விளையாட்டு. பிரேசில் தடகள வீரர் அலிசண்டோ சந்தோஸ் ஆடவர் 400 மீட்டர் தடை ஓட்டத்தில் புதிய உலக சாதனை படைத்தார். சுவிட்சர்லாந்து சூரிக் டைமண்ட் லீக்கில் நடைபெற்ற அப்போட்டியை அவர் 45.8 வினாடிகளில் நிறைவு செய்து முதலாவதாக வந்தார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மணியரசன், ஹரிகிருஷ்ணன். மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.